நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கலையத்திலே 11:32, இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்பு பாடல் கேட்கின்ற நேரம். அலையங்கள் 647-338-5596 என்ற இலக்கத்திலே நீங்கள் அழைக்கலாம். அன்பு உறவுகளே,

0: ஆரம்பிங்க.
1: நீதிமொழிகள் 13 அதிகாரம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதயத்தை கேட்கிறான், பரிகாசக்காரனோ கடிந்து கொள்ளலுக்கு செவிகொடான். மனுஷன் தன் வாயின் பலனால் நன்மையை புசிப்பான், துரோகிகளின் ஆத்மாவோ கொடுமையை புசிக்கும். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான். சோம்பறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும். நீதிமான் பொய்ப்பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் இளைச்சியையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தானே தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். ஒன்றுமில்லாதிருக்க தன்னை செல்வனாக பாராட்டுகிறவனும் உண்டு, மிகுந்த செல்வம் இருக்க தன்னை தரித்திரனாக பாராட்டுகிறவனும் உண்டு. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும், தரித்திரனோ மிரட்டுதலை கீழாதிருக்கிறான். நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போம். அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போலிருக்கும். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான். ஞானவான்களுடைய போதகன் ஜீவ உற்று, அதனால் மரணக்கணிகளுக்கு தப்பலாம். நற்புத்தி தயையை உண்டாக்கும், துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது. விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான், மூடனோ தன் மூடத்தனத்தை வெளிப்படுத்துகிறான். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள அஸ்தானாதிபதியோ அப்சதம். புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் லட்சியையும் அடைவான், கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது, தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவறுப்பு. ஞானிகளுடைய சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பயனாக வரும். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவிக்கும், நியாயம் கிடையாமல் கெட்டு போகிறவர்களும் உண்டு. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பயக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். ஆமேன்.
0: ஆமேன். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள்.
1: நன்றி பிரதர்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சகோதரன், சும்மா இருக்கிறீங்களா? நான் மேரி.
0: மேரி சொல்லுங்கம்மா, எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல,
1: சத்தத்துல தெரியுது, கொஞ்சம் இதான் இருக்கிறீங்க போல.
0: ஜெசிந்தாக்கு இன்னும் சரியான குணமடையல, புதன்கிழமையிலிருந்தான் மருந்து எடுத்துக்கின்ற பின்னேரத்துல இருந்து. சும்மா வந்து
1: வீக்கெண்டுக்கு சோன் ஆகிருவா. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நாங்க மண்டாடி கொண்டே இருக்கிறோம், ரெண்டு பேருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தருவார்.
0: நன்றி அம்மா. நீங்க போன் எடுத்துருந்தீங்க இருந்தீங்க, நான் ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால எடுக்க முடியாம போயிட்டு.
1: நீங்க போட்டிருந்தீங்க அதுல, நான் பார்த்தேன்.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஆமென். அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், நம்முடைய நாமமாய் அம்மையடையட்டும்.
2: உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இடுக்கண் நீ

அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தில் என்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்து

0: நானும் அது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றே. நான் உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், அவ பிரகாசமடைகின்றே. ஆமென்
1: ஆமென் ஆமென். ரியமா நன்றி சௌரன், வாழ்த்துக்கள்.
0: ஆமென் ஆமென். சுகமா இருங்க.
1: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

நேரம் 11:43. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். 6473385569 அரண்ட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பாடலாம், அல்லது விருப்ப பாடலை நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம், பிரைஸ் லார்ட் ஜேக்கப்.
1: வணக்கம், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: ஓ, நல்ல வெயில். இங்க
0: பயங்கர வெயிலா?
1: 32.
0: ஓ,
1: மழை போன வருஷம் மழை பெய்யுது. நான் தோட்டம் சேர்றேன், ஒரு ஹொபியா. போன வருஷம் மழை பெய்யுது, அந்த நத்தியில அமர்ந்து குருத்துல சாப்பிட்டு எல்லாம் கொஞ்சம் நஷ்டம். இப்ப இந்த முறை மழை இல்லை,
0: வெயில்
1: வெயில் வெயில் வெயிலுக்கு தான் நல்லா வரும். நல்ல பச்சை பசையில நிலம் வந்துருக்கு.
0: சரி, அப்ப தோட்டம் இந்த முறை நல்லா வரும் சொல்றீங்க?
1: ஓ, எல்லாம் நல்லா பூத்து காய்க்கு நல்லா வருது.
0: ஓகே, வாழ்த்துக்கள் கூட தோட்டத்துக்கு.
1: படிக்கிறேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன்,

அப்பா நானும் அது பிள்ளை, அப்பா நானும் அது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பே. நல்லவர் இனியவர் நாண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்ந்திருப்பே. உண்மையாய் கத்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கத்தரை தேடும் எமக்கு, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா
0: சொல்லுங்க மல்லிகா, எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கிறேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கிறீர்கள் பிரதர்?
0: பரவாயில்லையம்மா, இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல.
1: சகோதரி
0: அவ பேரு சுவாமில்லாமத்தான் இருமில்லான் இருக்கிறா.
1: கொஞ்சமும் குறைய இல்லையா?
0: குறைஞ்சிருக்கும்.
1: ஓகே ஓகே. நான் சௌதரி வரந்தனைக்கு நான் பாட்டு கேட்கவா
0: போறது? பாடுங்க. என்ன பிரச்சனை?
1: இல்ல நான் பாடுறேன் இல்லையா?
0: யார் சொன்னது?
1: நான் தோத்திரம் அப்பா, தோத்திரம் தகப்பனி. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காயிரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே, என் பாவம்

கண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், உமது பார்வையினே வெளியேற பெற்றவன் நான், மதிப்பு கூறியவன் நானே என்று மகள் உடன் நடனமாடுவேன், மதிப்பு

0: நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் மூழ்கும் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் இருந்து போவதில்லை. ஆமீன். நன்றி புரகர், நன்றி சகோதரி. குரல் வருதில்லை சகோதரிக்கு.
1: சரி, வந்துடும்.
0: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. அது வரும், அது வரும். ஆண்டவர் கூடிய கதியில கொடுத்துருவேன். நன்றி புரகர்,
1: நன்றி அம்மா. நன்றி. ஸ்தோத்திரம், கர்த்தர் ஸ்தோத்திரம். பெரியண்ணா,
2: ஹலோ.
1: ஓம் சொல்லுங்க, யார் நினைப்பில் இருக்கிறீங்க?
2: நான் கௌரவம்மா.
1: கௌரவம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? பாடுங்கோ. நல்லா இருக்கணும்மா, பாடுங்கோ.
2: நேற்று முந்தினா வேற இல்லையா?
1: நேற்று முந்தினா சுகம் இல்லையம்மா.
2: அம்மா எப்படி இருக்கிறா?
1: அம்மாவுக்கும் அப்படித்தான் இருக்குது.
2: உங்களையும் உங்க குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் எனக்காக நினைச்சு கொள்ளுங்க.
1: கண்டிப்பா அம்மா, நான் ஜெப நேரத்தில் உங்களை நான் மறக்கிறேன், உங்களையும் நோவா அம்மாவையும் நான் மறக்கிறேன். உங்களுக்காக நான் ஆண்டவர் எங்களுக்கு தந்த அருமையான தாய்மார்கள், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க உதவி செய்ய வேண்டும். நான் நிச்சயமாக ஒவ்வொரு ஜெப குறிப்புகளையும் உங்கள் ரெண்டு பேற்ற பேரையும் நான் மறக்காமல் சொல்கிறேன். நான் அதை பற்றி நீ கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கார். பாடுங்க.
2: ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே. அதான் ஐயா, எந்த நேரமும் நானும் தனிமையில தான் ஐயா இருக்கிறேன். மஞ்சள் புள்ளிகள் பார்த்து கொண்டு போங்க. ஆண்டவரே, கால் கைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் வழிகட்டையில போக விருப்பம்தான். போக்கி வந்தானால் கால் உழைவு கை உழைவும். ஆண்டவர் இம்மட்டம் காட்டுவாங்க, இனிமேலும் பாதுகாத்து வந்து கொண்டிருப்பார். குடும்பங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பாதுகாப்பார். ஆண்டவர் கோடி சோத்திரம்.
1: ஆமென்.
2: இருக்கிறேன். காத்துங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். நம்பிவா இயேசுவையே, நம்பிவா இயேசுவையே. நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கி நீரேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஈறி தெடுவேன். நிந்தனைகள் புரட்டம் வந்தும் நீதியின்றவன் தாங்கி நீரேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசரிக்காய் ஈறி தெடுவேன். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டுவேன். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். தன்மலைகள் சேர்க்கும்படியாய் கத்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து தழுகு போல எழும்பிடுவாய். காற்றுங்கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் இருவையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை.
1: நன்றி வணக்கம் அம்மா. வணக்கம்.
3: வணக்கம் மரியா.
1: எப்படி இருக்கிறீங்க மரியா?
3: சுகமா இருக்கிறேன் கத்திட்ட இருவையால. நீங்களும் சுகமா இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன்.
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா, பாடுங்க.
3: ஆமீன். கிறிஸ்த நாமமுன்றே மகிமை அடைவதாக.

பின் பாத்திரம் கையிலேந்தி இரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின்

0: வணக்கம்.
1: நீங்க வாய திறந்து கேளுங்க. ஆன்டிபயோட்டிக் எடுத்து டேஸில் கொடுக்க மாட்டாங்க, எங்களோட வயதில் கண்டுட்டு கொடுக்குறாங்களே, அது கொடுத்து தான் முறை மாறினது. 4 மாதம் ஒரே துணி. அப்போ வேறும் அது ஆண்டவர் விட மாட்டேன், தொடர்ந்து எடுங்க, நீங்களும் முடுங்க, அவாவும் முடுங்க.
0: ஓகே அம்மா, பாடுங்கம்மா.
1: சோத்திரம் ஐயா, நன்றி ராஜா. சோத்திரம் அப்பா. கத்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே, வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவேன், நான் என்றே பாடுவேன். எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார், எனக்குதவும் கத்தர் எனது நடுவில் இருக்கிறார். எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன், எதிரியான அழகை நான் எதிர்த்து வந்துடுவேன். ஏன் கத்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், வல்லவ நல்லவ கிருவை உள்ளவை என்றே பாடுவே, நான் என்றே பாடுவே. ஆமென்,
0: ஆமென். நன்றி அம்மா.
1: வரந்து எடுங்கோ.
0: ஓகே அம்மா, நன்றி அம்மா உங்களுக்கு கேட்டதுக்கு. நேரம் கலையத்தில் 12:04 வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம். நீங்கள் உலகத்தில் எந்த பாகத்தில் இருந்தாலும் கூட வாட்ஸ்அப் இலக்கத்திலே நேரடியாக நீங்கள் வந்து பாடலாம், அல்லது பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385569 இலக்கத்தில் நீங்கள் பாடலின் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கிரயத்தில் 12:12. உங்களுக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது பாடுவதற்கான நேரம், பாடல் விரும்பி கேட்பதற்கான நேரம். 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் 12:15 வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம்.

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
1: ப்ரேஸ் தி லார்ட் வின்சென்ட்.
0: எப்படி இருக்கீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீ நல்ல சுகமா இருக்கிறீர்கள் பார்க்க தெரியுது.
0: ஆமா, இன்றைக்கு நல்லா இருக்கும்.
1: ஆமேன்.
0: நன்றி ஆண்டவருக்கு. ஜெபங்களுக்கு
1: ஜசிந்தா நல்ல சுகமா வந்தவ எல்லாம் செய்வா.
0: ஆமா, அவளுக்கு டைம் இருக்குது. இப்ப மருந்து எடுத்துருக்கிறான்.
1: இப்போ பாடுற நேரமா?
0: ஓ, பாடுற நேரம். பாடுங்க.
1: சரி, அப்ப நான் பாடுறேன். பாருங்க.
0: ஓகே.
1: இந்த பாடல் சர்வலோகாதிப நமஸ்காரம். இது நான் நினைக்கிறேன் 100 வருடங்களுக்கு முதல் பாடின பாடலா இருக்கும்.
0: மிக பழைய பாடல்.
1: இந்தியாவிலே இருந்த மிஷினரி மேல இந்த பாடலை படிச்சிருக்கணும். ஆனால் ஆண்டதே தெரியாது. நல்ல பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு.
0: எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: அவரை துதிச்சு பாடினாதான் அவருக்கு விருப்பம். நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்ய மாட்டோம்.
0: பழைய பாடல் எப்பொழுதுமே நல்ல கருத்து செறிவு உள்ள பாடல். பாடுங்க.
1: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகரே நமஸ்காரம், தரைகடலுயிர்வான் சகல

நான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்கார.

ஜகதி சகனே நமஸ்காரம். தரணியில் மானிடர் உயிரடை தோங்க தருவினல் மாண்டோய்

0: தரைகடலுயிர்வான் சகலமும் படைத்த தயாபர பிதாவே நமஸ்காரம். பரிசுத்தாவி நமஸ்காரம். சரமஸ்கூருவே நமஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். அருபியடியாய் அகத்தினில் வாசிக்கும் அரிய சித்தே சதனஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தேங்க்யூ பிரதர்.
1: நன்றி சௌரன், வாழ்த்துக்கள் ஐயா. மிக மகிழ்ச்சி, எங்களுக்கு அஜபித்ததுக்கு நன்றி. நேரம் கலையத்திலே 12:25. நாங்கள் இப்பொழுது உங்களுக்கான நேரத்திலே ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்த அன்பு உறவுகளுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் ஆண்டவருடைய நற்பணியை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செய்கிறீர்கள், அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுப்பார். இதோ முதல் பாடலாக கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கொன்சி லண்டன்லேருந்து இந்த பாடலை தனக்காக ஒளிபரப்புமாறு ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கேட்டிருக்கிறார். இதோ அவர்களுடைய விருப்ப பாடல்.

0: வணக்கம் அம்மா.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா.
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: ஓமையா, இதுக்கு வந்து என்ன ஜசந்தாக்கு என்ன செய்யுது?
0: ஜசந்தாக்கு இன்னும் நல்ல சுகமாக வேற இல்லையம்மா. கொஞ்சம் குறைவாக இருக்கு, பரவாயில்ல. இன்னொரு 2-3 நாளில் எல்லாமே ஓகே
1: வந்துடும். கடவுளே ஆசீர்வதிங்க, காப்பாற்றுங்க ஐயா. எனக்கு ஒரு பாட்டு.
0: என்ன பாட்டம்மா?
1: உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, உம்மை பிரிந்து வாழ முடியாது ஐயா. எஸ் ஐயா, எஸ் ஐயா.
0: கண்டிப்பா அந்த பாடல் வருமா உங்களுக்கு?
1: சரி ஐயா, சரி.
0: நன்றி அம்மா.
1: நன்றி ஐயா.
0: தொடர்ந்து நாங்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனில் இருந்து கேட்ட பாடலை தொடர்ந்து கேட்கலாம்.

0: எப்போது
1: எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து. அடுத்த விருப்பு பாடல் சௌரி ஸ்டெலா அவர்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். இதோ சௌரி ஸ்டெலாவுக்காக அந்த பாடல்.

இந்த பாடலை விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் இலங்கை நுவரலியாவிலிருந்து சௌரி ஸ்டேல் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலாக வருவது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் கேட்ட பாடல். நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு தனது விருப்பு பாடலாக கேட்டிருக்கிறார்கள். இதோ பாஸ்டர் பென்கருக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்த விருப்பு பாடலை தெரிவு செய்திருப்பது ஜெர்மனியிலிருந்து சோதரி பிரின் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது வீரப் பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து. சாரி, அவர்கள் பிரின்ஸ் ரோஜ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டு

இந்த பாடலை விருப்பு பாடலாக இருந்தார்கள் ஜெர்மனியில் இருந்து சௌரி பிரின்ஸ் ரோஸ் அவர்கள். அடுத்த விருப்பு பாடலை டொரண்டோவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்பு பாடல். இது அவர்களுக்காக இந்த பாடல்.

அருமையான பாடல். இந்த பாடல் மிக ஒரு ஆசீர்வாதமான பாடல். இதை கேட்டுக்கொண்டிருக்க மக்களின் விண்ணப்பங்களை கர்த்தர் தொட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அடுத்ததாக வர இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து சகோதரி லீமா அவர்கள் கேட்ட பாடல். இதோ அவருடைய விருப்ப பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: இந்த பாடலை தமிழ்நாட்டிலிருந்து சௌரி லீமா அவர்கள் கேட்டிருந்தார்கள். வாழ்த்துக்கள் சௌரி.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
0: நேரம் கலைத்திலே 12:57. இறுதி பாடலாக தாயார் ரீட்டாமாருடைய விருப்ப பாடல், அதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான தாயார் ரீட்டம்மாவுக்காக இந்த பாடல் ஒளி தோய்ந்தது. இதுவரை நாங்கள் விருப்பு பாடலை கேட்டிருந்தோம். அடுத்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: நேரம் காலையத்திலே ஒரு மணி ஒரு நிமிடம். வெள்ளிக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கும். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ஜோன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கிறீங்க?
0: பரவாயில்ல, நல்லா இருக்கலாம்.
1: சிஸ்டர் எப்படி இருக்கிறாங்க?
0: சிஸ்டருக்கு இன்னும் சரியான முறையில் குணமாகவில்லை, தொடர்ந்து
1: ஜெபிச்சுக்கொள்ளுங்க. சரி சரி சரி சரி, மீண்டும் உங்களை இந்த நாளில் சந்திக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்காய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் இந்த மூன்று காரியங்களை அவர் வலியுறுத்தி சொல்வதை போல சொல்லுகிறார். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை தான் நடந்து வந்த பாதைகளை அடிச்சுவடுகளை தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு அல்லது திருச்சபைக்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் ஒன்று, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்க. மனிதனுடைய வாழ்வே நம்பிக்கையில்தான் செல்கிறது. நம்பிக்கை இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை, நிகழ்வதில்லை. பக்தனாக யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், யோபு 14:7, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஒருவேளை நேர் எதிர்மறையான ஒரு காரியத்தை யோபு சொல்வதாக இருந்தா கூட, யோபு என்ன சொல்றாருன்னா, எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை சொல்வதை போல அது காணப்பட்டாலும் அவர் சொல்றாரு, மரத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. ஒரு மரம் அது வெட்டப்பட்டா அது வளரும். சமீபத்தில் ஒரு சின்ன ஒரு படத்தை நான் பார்த்தேன். படம் என்றால் ஒரு டிராயிங் பார்த்தேன், ஆர்ட் வரைபடம். அதுல ஒரு மரம் விழுந்து கிடக்குது, ஒரு மரம் விழுந்து கிடக்குது கீழே. ஆனால் கீழே விழுந்த மரத்தின் மீது 4 மரங்கள் முளைத்து எழும்பி வான உயரம் நிற்பது போல ஒரு காட்சி அங்கு படமாக்கப்பட்டிருந்தது, வரையப்பட்டிருந்தது. அப்படின்னா கீழே விழுகிற அந்த மரத்தின் மீது ஒரு நம்பிக்கையை அது துளிர்க்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்க முடிகிறது. அப்படின் நம்பிக்கை என்றால் என்ன? முடிந்துவிட்ட நிலையில் மீண்டும் தலைக்கக்கூடிய ஒன்று, நிச்சயமாக ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறது. அப்படி வாழ்க்கையிலே வர போராட்டங்கள் இறுதி கட்டத்திற்கு கொண்டு வரக்கூடியதா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி. வியாதியா இருந்தால் மரணத்திற்கு நேராய், பண கஷ்டம் வறுமைக்கு தரித்திரத்திற்கு நேராய், சில பிரச்சனைகள் பிரிவுகளுக்கு உறவுகள் முறிவுக்கு நேராய் நடத்தலாம். இந்த சூழ்நிலையிலே அது வியாதியா இருக்கலாம், பண நெருக்கடியா இருக்கலாம், உறவுகளிலே முடிந்து போகக்கூடிய நிலைமையா இருக்கலாம். இது தலைக்குமா, இது தலைக்காதா, மறுபடியும் உயிர்ப்பிக்குமா, இது நடக்குமா நடக்காதா என்று நினைக்கக்கூடிய நிலையிலே யோபு சொன்ன, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னோட வாழ்க்கை முற்றுப்புள்ளி பெற போகிறது, இனி அது தலைப்பதற்கு வாய்ப்பில்லை நினைக்கும் பொழுது, மரணத்தை ஜெயித்த இயேசு நமக்கு சாட்சியா இருக்கிற ஒரு நம்பிக்கை. பக்தனாக யோபு ஆகையால் சொல்கிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும், அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். அப்படி என்றால் அவருக்கு தெரியுது முடிஞ்சு போயிடும், இனி வாழ்வு இல்லை நினைக்கிற நினைவில் ஆண்டவர் மனுஷனோடு இருப்பார் என்று சொன்னால் மீண்டும் அதை தலைக்க செய்ய அவராலே ஆகும். நம்ம யோசிக்கலாம், சிறுமைப்பட்ட மனிதன், சாதாரணமான மனிதன், எனக்கு பெரிய காலங்கள் இல்லை, எதிர்காலங்கள் இல்லை, என்ன செய்யட்டும் என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரனாகி தாவீது அரசர் சொல்கிறார் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை. வேதத்திலே ஒரு மனிதன் இருந்தார், அவர் ஒரு ராஜா. அந்த ராஜா ஒருவேளை அவரை விட ஒரு பெரிய ராஜா அவருக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார். எசேக்கியா என்ற ஒரு ராஜா, கடவுளுக்கு பயப்படுகிறவன். அந்த ராஜாவுக்கு விரோதமாக அசரியா ஒரு ராஜா. அசரியா என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம், மிகப்பெரிய ஒரு ஒரு அரசாங்கம். அந்த அரசாங்கம் அவனுக்கு விரோதமாக வரும்பொழுது எசேக்கியா ராஜா அவனை குறித்து எந்த விதமான சங்கடமும் படாமல் தைரியமா இருக்கிறார், தேவையில்லாமல் பிரச்சனைக்கு வருகிறார். கப்பங்கட்டு, எனக்கு கீழ்ப்படி, எனக்கு அடங்கியிரு என்று சொல்லி அந்த ராஜா பிரச்சனை பண்ணும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனுக்கு விரோதமாக பேச வைக்கிறார். அப்போ ஒரு கேள்வி எழும்புறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ரெண்டு ராஜாக்கள் 18:19 ராப்சாக்கு என்பவன் அசிர ராஜாவுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன் அல்லது மந்திரி. அவர்களுக்கு அசிரிய ராஜாவுக்கு மகாராஜாவனர் உரைக்கிறது, நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டிய என்னவென்றால் நீ நம்பி இருக்கிற நம்பிக்கை என்ன? ஏன் அவனை குறித்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவன் எசேக்கியாவை குறித்து சொல்லும் பொழுதே, சரித்திரம் அவரை குறித்து சொல்லும் பொழுதே, ரெண்டு ராஜாக்கள் 18 சொல்லுது, அவன் இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு முன்னும் பின்னும் அவன் சரி அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் அவனை போல உறவும் இருந்தது இல்லையா? இஸ்ரவேலின் கடவுளை நம்புவதிலே, தேவத்தை நம்புவதிலே அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் ஒருவரும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுதே அவருடைய நம்பிக்கை கடவுள்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அவளை பயிற்றுவிப்பார்களாம். ஒரு தகப்பன் தன்னுடைய சிறிய குழந்தையை தூக்கி மேல ஒரு உச்சியிலே ஒரு சுவற்றில் உட்கார வைத்து அந்த குழந்தையை வா உன்னை பிடித்துக் கொள்றேன், குதி குதி என்று சொல்லுவாராம். குழந்தையை நம்பி குதிக்கும், தன்னுடைய தகப்பன் தன்னை பிடித்துக் கொள்ள என்று சொல்லும். அப்படி குதிக்கும் பொழுது டப்புக்கு கீழே விட்டுருவாங்களாம், பிடிக்க மாட்டாங்க, அந்த குழந்தை சத்துருவ கீழே விழுவோம். இது ஒரு முறை இல்லை, பல முறை இப்படி செய்வார்கள். கடைசியாக அந்த குழந்தையை கூப்பிடும் பொழுது அந்த குழந்தை குதிக்காது, அது வராது, அது தன் தகப்பனை நம்பாது. இதற்கு காரணம் என்னவென்றால், அவன் கற்றுக் கொடுப்பது மனுஷனை நம்பாத, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாத, தகப்பனையோ தாயையோ உறவுகளையோ நீ நம்பி இருக்காது. அப்படின்னா இவங்க தான் எனக்கு அப்படின்னு நினைக்காது. கனப்படுத்துவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது, அவரோடு ஐக்கிய வைப்பதில் அதற்கு சம்பந்தமில்லை, நம்பிக்கை அவர்கள் மீது நம்பிக்கை வைக்காது. அப்ப அந்த அந்த மக்களுக்கு வந்து கடவுள் மீது, யெகோவா தெய்வத்தின் மீது நம்பிக்கை உருவாக வேண்டும், வேற யார் மீது நம்பிக்கை உருவாகக்கூடாது. இதற்காக அப்படிப்பட்ட பயிற்சியை அவர் கொடுப்பார்களாம். இரண்டாவதாக, எந்த சூழ்நிலையிலும் கடவுளை அவர் தூஷிக்க மாட்டார்கள். எந்த சூழ்நிலையும் யோபு பக்தனாக யோபு சொல்லுகிறது போல, யோபின் மனைவி சொல்லுகிறார், தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனா மூல பாஷையிலே தேவனை துதித்து ஜீவனை விடும் என்றுதான் போடப்பட்டிருக்கு. ஏன் தூஷித்து என்றால், அவர் ஒரு நாளும் கடலை தூஷிக்க மாட்டார். எந்த நிலைமை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன இக்கட்டு வந்தாலும், என்ன நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தூஷிக்க மாட்டார். ஆகையில பக்தர்கள் யோபு சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எல்லா நிலைகளிலும், எல்லா பிரச்சனையிலும், அசிரிய ராஜா எதிரிட்டு வந்து எசேக்கியாவுக்கு விரோதமாய் நிற்கும் பொழுது எசேக்கியா தன்னுடைய தேவனாய் கர்த்தர் மீது அவ்வளவு அளவு கடந்த நம்பிக்கை உடையவராக அவர் இருக்கிறார். அவன் தன் நம்பிக்கையிலே அவன் தளர்ந்து போகவில்லை. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வைத்த நம்பிக்கை ஒருபோதும் ஒரு நாளும் வீணாகவே முடியவில்லை. அப்படின்னா எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத போராட்டங்கள், எதிர்பாராத திருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழி 23:18. பெரிய சாம்ராஜ்யங்கள், பணபலங்கள், அரசியல்கள், ஆதிக்கங்கள், மனுஷர்கள் யார் நமக்கு விரோதமா எழுந்திருந்தாலும் வந்தாலும், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை அவர் பேரில் இருக்கும் பொழுதுதான் நாம் தைரியமாக சொல்ல முடியும், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன். இந்த பிரச்சனை யுத்தம் வரும் பொழுது எசேக்கியா சொல்றாரு, அவன் சத்தம் போடுறான், கத்துறான், பயப்படாதீங்க, அவனோட இருக்கிறது மாம்ச பொய்யும், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தம் நடத்த நம்மளுக்கு நம்முடைய தேவனை கத்துறதானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவை எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தையினும் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பிக்கை இழக்கும் போது, சோர்ந்து போகும்போது நாம் சொல்ல வேண்டிய காரியம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய பிரச்சனையிலே, நம்முடைய போராட்டத்திலே நம்மோடு கூட இருக்கிறவர் மரித்து உயிர்த்தெழுந்த தேவன், மரணத்தை வென்ற தேவன், சாவை வென்ற தேவன், வியாதியை வென்ற தேவன். இதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளையுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகையால் இந்த நம்பிக்கையிலே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமாக இருங்கள் நான் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், ஊழியம் கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு ஒரு ஒரு குடும்பத்தை கொடுத்த தேவன் உண்மையுள்ளவர், நமக்கு எல்லாவற்றையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். ஆகையால் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கை என்றைக்கும் நிலைத்திருக்கும், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் துதிப்போம். நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்திருக்கும் நம்பிக்கையில் நாங்கள் என்றைக்கும் சந்தோஷமாய் நாம் இருப்போம் ஆண்டவரே. சந்தோஷம் ஒரு நாளும் வீணாய் போகாது. இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கிறார்களோ, உண்மையில் நம்பிக்கை வைக்க, நம்பிக்கை அடைய கர்த்தர் அனுக்கிற பண்ணுவோம். கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, விடுதலை தாரும், வழி நடத்துங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் பட்டு போய் விடாதபடிக்கு அதை தொழிற்க செய்யும், அதை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக அருமையான ஆண்டவர் வார்த்தையை வேதாமத்திலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. இதை கேட்ட மக்களுக்கும் தாவிக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்துக்கொண்டு நான் கத்திருக்களை விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, குடும்பத்துக்காக வருகின்ற ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
2: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிடைத்ததே 1:17. வெள்ளிக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். அடுத்து 1:55 வருகிறது வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

Hey, come on. Are you ready to dance with me? Put your hands together and sing along. Worship our life. எப்பொழுதும் வெற்றி தாங்க, அது வெற்றி மேல வெற்றி தாங்க.

0: நேரம் கலையத்திலே 1:55. இது வேதாகமம் வாசிக்க கேட்கின்ற நேரம். இன்றைய நாளும் வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் நியாயாதிபதிகள் 12:13, ஏசாயா 37 1 பேதுரு 3:4-5 ஆகிய அதிகாரங்களை அருமையான சோதரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள். வணக்கம் சோதரி.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, வாசிங்க.
1: நியாயாதிபதிகள் 12 இப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் ஜெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோட கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு ஜெப்தா, எனக்கும் என் ஜனத்துக்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும் போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்துக்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு ஜெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராமியரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராயிமுக்கும் மனாசாய்க்கும் நடுவே குடியிருக்கிற கிலேத்தியரான நீங்கள் எப்ராயிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராயிமர் சொன்னபடியினால் கிலேயாத் மனுஷர் அவர்களை முறிய அடித்தார்கள். கிலேயாத்தியர் எப்ராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராயிமிலே தப்பினவர்கள் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும் போது கிலேயாத் மனுஷர், நீ எப்ராயிமனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சீபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து ஜோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். ஜெப்தா இஸ்ரவேலை 6 நியாயம் விசாரித்தான். பின்பு கிலியாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின் பெத்லேஹேமின் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லேஹேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோன் ஆகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயிலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து எப்ராஹிம் தேசத்திலே அமேலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். நியாயாதிபதிகள் 13. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சூரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாத படிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரி தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலைப் போல மகா பயங்கரமாயிருந்தது. எங்கே இருந்து வந்திரென்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கற்பன் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரணம் நாள் மட்டும் தேவனுக்கென்று நசிரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆயன் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பார் ஆக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளியில் இருக்கும் போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளுடைய இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரத்தில் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரியோடே பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடே சொன்ன யாவற்றுக்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டு குட்டியை உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனப்பலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலை மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்கினி ஜுவாலை பலிபீடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபீடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனோவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்பற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனப்பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளை எல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத்துவக்கினார். ஏசாயா 37 அதிகாரம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சப்ரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசனத்துக்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளைப்பேறு நோக்கி இருக்கிறதோ பிறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விளப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்முடைய யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்து ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பி வைத்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் ஹர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி சேனைகளின் கர்த்தாவே கெரிபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகிரி இவன் உள்ள தேவனை நிந்திக்கும் படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலியான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நிற்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும் படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பியது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அசீரியா ராஜாவாகிய செனகெரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சியோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து துசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மீட்டுமையாய் ஏறெடுத்தாய்? உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுருமரங்களையும் உச்சிதமான தேவதார் விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வானம் மட்டும் வருவேன் என்றும் நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழ்களை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகள் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் தீந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளினே ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தர் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய செனகெரிப் பிரியாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமேலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்துக்கு வந்து அரசாண்டான். ஒன்று பேதுரு 3 அதிகாரம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரிகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பெலவீன பாண்டமாயிருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவோகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரிக்கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் ஆவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவன்களாய் இருப்பீர்கள். அவருடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனச்சாட்சி உடையவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவன் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கும் பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா புயலை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போனவைகள். அந்த புயலையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். இதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாம்சாளுக்கு நீக்குதல் ஆயிராமல் தேவனை பற்றும் நல் மனச்சாண்டியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 4 அதிகாரம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறி கொண்டு அருவறுப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கொப்புவிப்பார்கள். இதற்காக மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக்கப்பட்டிருந்ததும் தேவன் முன்பாக ஆவியிலே பிழைக்கும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். முறுவுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிராணக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலமும் உண்டாகியிருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவிலே பற்றியறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்து மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கழிவுந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தி நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாக மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாயாவது, பாடுபடுகிறவனாயாவது இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு

தொழுகைக்கு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமுள்ள வாடாத கீழத்தை பெறுவீர்கள். அந்தப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் அவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மாய்மைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கும் நீங்க நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபைதானென்று சாட்சியிடும்படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சௌரனாய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். ஒருவரி ஒருவர் அன்பின் முத்தத்தோடே வாழ்த்துதல் செய்யுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.

0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கள். ஆண்டுடைய வேதத்தை நீங்கள் அழகாக கருத்தோடு வாசித்தீர்கள். நேரம் கலையத்திலே 2:22.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2,800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1,000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 2:25 நிமிடம். வெள்ளிக்கிழமைக்கான பின்மாலே ஒலிபரப்பில் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து இனிய பாடலோடு நாங்கள் இணைந்திருக்கலாம்.

0: அடுத்து ஆண்டவருடைய செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இவாஞ்சலிஸ்ட் சித்ராமல்ராஜ் அவர்கள் இணைந்து கர்த்தருடைய செய்தியை எங்களுக்கு தர இருக்கிறார்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது தூக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்ல

0: புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையதிரை 10:07, இந்த செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் சகோதரி.
1: பிரைஸ் லார்ட் ஐயா. சுகமா இருக்கிறீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் ஆண்டோடைய இரக்கத்தினால் நல்லா இருக்கிறோம் ஐயா. நன்றி.
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஒரு விசை கர்த்தர் இயேசுவின் பரிசுத்த நாமத்திலே சந்திக்கிறதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாரும் கர்த்தருடைய கிருபையினால் வாழ்ந்து செழித்திருக்க வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஒன்றாய் கூட்டி சேர்க்கும்படியாய் வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தாரை பயன்படுத்தி வருகிறதை எண்ணி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். தகப்பனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நாளிலும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 16:5 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எசாயா 16:5, கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார். அல்லேலூயா. இது பாருங்களேன், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு அழகாய் வெளிப்படுத்தப்பட்ட வசனம். எந்த காலத்திலே, அதுவும் முக்கியமான ராஜாக்கள், அதுவும் இஸ்ரவேலும் யூதாவும் தனித்தனியாய் வெவ்வேறாய் பிரிந்த காலகட்டத்திலே ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பங்காளி சண்டை போல 10 கோத்திரத்தார் ஒரு பகுதியிலே, மிகுதியான ஒரு சிலர் மாத்திரம் இன்னொரு பகுதியிலே என்று ஒதுங்கி இருக்க, தாவீதின் குடும்பத்தாரும் பென்யமீன் குடும்பத்தாரும் மாத்திரம் ஒரு பக்கம் இருக்க, மற்றவர்கள் எல்லாரும் சீரியரை பார்த்து ஓடிக்கொண்டிருந்த சூழ்நிலையிலே, விக்கிரக ஆராதனையை வழிபாடுகளை எல்லாம் ராஜாக்களே ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ராஜாக்களே அதை விரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ஒரு தீர்க்கதரிசியை வைத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எவ்வளவு எத்தனை அதிகாரங்களிலே எத்தனை கோணங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சமயம் வருகிற போது கர்த்தர் இந்த ஒரு மனிதனை கொண்டு எத்தனை பேரு எத்தனை காரியங்களை வெளிப்படுத்துகிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 வாசித்தீர்கள் என்றால் மிகுந்த ஆச்சரியமாயிருக்கும். 1-12 உள்ள அதிகாரங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் அந்த இடத்திலே இஸ்ரவேலை அவர் வழி நடத்துகிற விதத்தை, அதிலே உள்ள தீர்க்க தரிசனத்தை, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை, மற்ற காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த 13:27 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 கூட்டத்தார் நகரத்தை தேசத்தாரை அவரவர் பேரிலே இருக்கிற சாபங்களை ஆண்டவர் அவர்களுக்கு, அவர்களின் மேல் உள்ள பாரம், தீர்க்க தரிசிக்கு அவர்களை குறித்து ஒரு பாரம் உண்டாகிறது. இதோ பிள்ளைகள் அழிகிறது, கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வரட்டு என் பிள்ளையை அடித்து திருத்துவேன் என்று சொல்லுகிற தாய் கூட பிள்ளையை அடிக்க போகிறோம் என்கிற ஒரு பாரத்தோடு உட்கார்ந்திருப்பார்களே, பிள்ளைக்கு வலிக்குமே என்று எண்ணுவார்களே. அது போலத்தான் தகப்பன் தன் தீர்க்க தரிசியை வைத்து ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்படி ஒரு 10 இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 10 தேசத்தாரை குறித்ததான பாரத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த தீர்க்க தரிசியின் வழியா. அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து, கடைசி நாட்களை குறித்து இப்படி எல்லாம் வெளிப்படுத்த இந்த மனுஷன் எப்படி தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும்? இதை யோசித்தால் ஆச்சரியமா இருக்கிறது அல்லவா? ஆமா, அவர் அப்படியாய்த்தான் அர்ப்பணித்திருக்கிறார். அவருடைய மனைவியும் ஒரு தீர்க்க தரிசியானவளாய் இருந்திருக்கிறார். அதனால் தான் இத்தனை பெரிய ஆசீர்வாதம். எசாயா 8:18, நான் தீர்க்க தரிசியானவளை சேர்ந்த போது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கணவனும் மனைவியுமாய் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவர்கள் இருந்தால் கர்த்தர் அதை எந்த அளவுக்கு நேசித்து அதிலே அவர்களுக்கு எத்தனை வெளிப்பாடுகளை தருகிறார் அதிலே பாருங்கள். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளும் 8:18 ஏதோ இஸ்ரவேலிலே அடையாளங்களா அற்புதங்களா ஏதோ நானும் என்னுடைய பிள்ளைகளும்னு சொல்றாரு பாருங்க. அப்போ குடும்பமாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கண்களுக்கு அவர்கள் விலை ஏற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. தரிசனங்கள் வெளிப்பாடுகள் இவர்களுக்கு அலாதியாய் வரும். கர்த்தரிடத்திலே, கர்த்தருக்காக நாங்கள் உண்மை பின்பற்றினோமே, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீஷர்கள் கேட்டார்கள் பாருங்கள். அதுதான் மாம்சீக சிந்தை. ஆனால் கர்த்தரோ எல்லாவற்றையும், எதையுமே அவர் மறக்கிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஞாபக புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும், அதுவும் கர்த்தருக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அவர் அப்படியே கணக்கிலே வைத்துக் கொள்ளுகிற தேவன். அதே சமயத்திலே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிற தேசங்களையும் பாருங்கள், அவர் கணக்கிலே வைத்திருக்கிறதைத்தான் இந்த ஏசாயாவின் புத்தகத்திலே 13 பிறகாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக அந்த 13-14 பார்த்தோம் என்றால், பாபிலோனை சத்துருவுக்கு அந்த இணையாக அவனுடைய பெருமை எழும்பினதை குறித்தும், அவனுக்கு அடைகிற வீழ்ச்சியை, லூசிபருக்கு விடிவெளியின் மைந்தனாகிய அந்த சாத்தானை காண்பித்து அவனுக்கு இணையாக கொண்டு வந்து பாபிலோனை நிறுத்துகிறதையும் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் என்கிறதை இன்றைக்கு வரலாறு காட்டிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் வழியாகவே அதே எதிர்ப்பு நடந்து போராக மாறி இருக்கிறதையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதே போல மோவாபை குறித்ததான பாரம், இந்த 16 நான் 5 வாசித்தேன். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடையே விற்றிருப்பார் என்று சொல்லுகிற இடத்திலே மோவாபின் காரியத்தை குறித்து, மோவாபின் மேல் வரக்கண்ட பாரத்தை குறித்து கர்த்தர் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்ன செய்து விட்டான் மோவாப்? நல்லவன் தானே, தாவீது போய் அடைக்கலமாய் அவனைத்தானே தேடினான். 1 Samuel 22:3 அப்படித்தானே தாவீது செய்ததை பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறான் தாவீது? சவுல் அவனை துரத்தி கொண்டிருந்ததை நாம் அறிவோம். சவுல் துரத்த தன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது எப்படியாகிலும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை எங்கே ஆகிலும் நிலையான இடத்திலே தங்க வைத்து தான் தன்னுடைய உயிருக்காக எங்கு வேண்டுமென்றாலும் ஓடிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான். இயற்கை தானே, இப்படித்தானே எல்லாரும் நினைப்பார்கள். அப்படித்தான் இவர் தாவீதும் என்ன செய்கிறான், 1 Samuel 22:3 தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் இனி என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும், என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கி இருக்கும்படி தயவு செய்யும் என்று கேட்கிறான். எந்த உரிமையில அப்படி கேட்கிறான்? அவனுடைய கொள்ளுப்பாட்டி, அதான் முற்பாட்டி ரூத் மோவாபிய பெண் தானே. ஆம், அந்த உரிமையில் தான் ரூத்துக்கு பிறந்த ஓபேத், ஓபேதுக்கு பிறந்த ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது. ஆகவே அவனுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உறவுக்காரர்கள் என்கிற உரிமை. ஆகவே இந்த உறவுக்காரர்கள் இடத்திலே, அந்த ராஜாவின் இடத்திலே போய், சவுல் என்னுடைய ராஜா சவுல் என்னை துரத்தி கொண்டிருக்கிறதுனால் என் தாயையும் தகப்பனையும் காப்பாற்றுங்கள் என்று ஒப்படைத்து விட்டு ஓடுகிறான். அவர்கள் அதற்கு உண்மையாக இருந்தார்களா? இல்லை. வரலாறு காட்டுகிறது, மித்ராஷ் புத்தகத்திலே பார்த்தால், தாவீது இங்கு வந்து விட்டு ஓடி போனான் என்பதை சவுலுக்கு அறிவித்தவர்களும் மோவாபியர்கள் தான். பெற்றோர்களை காட்டி கொடுத்து அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர்களும் மோவாபியர்கள் தான் என்று வரலாறு மட்டும் சொல்லவில்லை. பார்த்தீர்கள் என்றால் இங்கே பார்க்கிறோம், 1 Samuel 22:3 அடைக்கலம் கேட்டு வருகிறதை பார்க்கிறோம். ராஜாவான தாவீது என்ன செய்கிறான்? 2 Samuel 8:2 பார்த்தால், இந்த மோவாபியரை என்ன செய்கிறான் தாவீது? தனக்கு நேர்ந்த இந்த அவமானத்தினால், தன் பெற்றோரை கொன்றதினால் அவன் மோவாபியரை முறிய அடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 மனுஷரை கொன்று போட்டு 1 உயிரோடே வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். பாருங்களேன், நட்பிலே ஆரம்பிக்கிறது, எதிலே முடிகிறது பாருங்கள். எதினால்? ஏசாயா புத்தகத்திலே பார்க்கிறோம், மோவாபின் பெருமையினால். தங்களிடத்திலே அடைக்கலமாய் வந்தவனை அவனுக்கு நட்பு பாராட்டுவது போலவே இருந்து அப்படியே காட்டி கொடுத்த மோவாபின் பெருமையை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆகவே தான் அவர் ஆரம்பிக்கும் பொழுது அந்த 16 ஏசாயா 16 ஆரம்பிக்கும் பொழுதே, தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்குட்டிகளை நீங்கள் சேலாப்பட்டணம் தொடங்கி வனாந்திரம் மட்டும் சேர்த்து சியோன் குமாரத்திக்கு மலைக்கு அனுப்புங்கள், கப்பங்கட்டு, இன்னும் கப்பங்கட்டு என்று தான் கர்த்தர் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் குடும்பத்தாராய், நம்மோடு உறவுக்காரர்களாய், ஒட்டி வளர்கிறவர்களாய் வளர்ந்து கூடவே இருக்கிறவர்கள் பேரிலே நமக்கும் சில எரிச்சல்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும். அவர்கள் வளர்கிறதை பார்க்கும் பொழுது நமக்கு சில கோப தாபங்கள் எழக்கூடும். உறவுக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது நாத்தனார் பிள்ளைகள் அல்லது சகோதர சகோதரிகள் பிள்ளைகள், அவர்கள் வளர்கிறதை பார்த்து நமக்கு வயிற்றுக்குள் எரிச்சல் வரும். தாவியது வளர்கிறதை பார்த்து எரிச்சல் பட்ட மோவாபியர் அவனை காட்டி கொடுத்தது போல நாமும் கூட சில நேரங்களிலே மற்றவர்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழக்கூடும். ஆனால் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தர் கவனிக்கிறதுனால் நீதியாய் அரசாளுகிற ஒருவர் தாவீதின் கூடாரத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பார் என்று எழுதப்பட்ட வசனம் இன்றைக்கும் நமக்கு செல்லுபடியாகும். அன்றைக்கு வரலாற்றுக்கு செல்லுபடியானது, இன்றைக்கு நம் வாழ்க்கைக்கு செல்லுபடியாவது, கடைசி நாட்களுக்கும் செல்லுபடியாகும். ஏனென்றால் இந்த 16 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 4 வசனம், மோவாபே துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும், தங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவனுக்கு அடைக்கலமாயிரு, ஒடுக்குகிறவனுக்கு. அதாவது இது எங்க சொல்லுகிறார், கடைசி காலத்திலே. இதோ ஆண்டவர் 24 அதிகாரத்திலே கடைசி நாட்களிலே நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே நடக்காதபடி ஆண்டவரிடத்திலே மன்றாடுங்கள் என்று சொல்லி யூதாவில் இருக்கிறவர்கள் மலைநாட்டுக்கு ஓடி போவார்கள் என்று சொல்லுகிறாரே, இந்த மோவா பட்டணத்துக்கு, மலை தேசத்துக்கு, இந்த யோர்தான் ஓரமாயிருக்கிற மோவாபியர் கூட்டம், மோவாபியர் யார் என்று நமக்கு தெரியுமே, லோத்தின் புத்திரர்கள். லோத்து ஒரு காலத்திலே சோதோம் குமராவிலிருந்து ஓடி வரும் பொழுது அவன் தானாக ஆண்டவர் காண்பித்த இடத்தை விட்டுவிட்டு இந்த மலைக்கு நான் ஓடி போய் கொள்ளுகிறேன், ரொம்ப தூரம் என்னால ஓட முடியாது என்று சொல்லி ஓடி போய் ஒரு இடத்திலே தங்க, அங்கே ஆண் பிள்ளைகள் இல்லை என்று தன்னுடைய மகளும் 2 அவனிடத்திலே தகப்பனிடத்திலே தவறு செய்ய பிறந்த மோவாபியர், அதாவது கூடவே இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர், கூடவே நடக்கிறவர்கள், சகோதரத்துவம் நிறைந்தவர்கள், ஆனால் வஞ்சனையினால் நிரம்பி இருந்தவர்கள், பொறாமையினால் காட்டி கொடுத்து கொண்டே வருகிறவர்கள், 2/3 கொலை செய்யப்படும்படிக்கு தாவீதுக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு வஞ்சனையானவர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான். இந்த கடைசி நாட்கள் வரைக்கும் அவர்களும் ஓடித்தான் வருவார்கள், கூடத்தான் இருப்பார்கள், ஆனால் அவர்களிடத்தில் இருக்கிற வஞ்சனை அவர்களை உயரவிடாமல் தடுத்துக் கொண்டே வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாக இருக்கிறதா? கர்த்தருடைய கையில இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிற நாள். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நமக்கு எச்சரிப்பின் செய்தியாக கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். ஆமாம், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுக்காரர்கள், இவர்களிலே நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களும் உண்டு, நாம் பொறாமைப்படுகிற நிலையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நிலையும் உண்டு. நமக்கு இது எச்சரிப்பு. அருமையானவர்களே, ஒருவேளை நம் பேரிலே பொறாமைப்படுகிறவர்களாய் இருந்தால் அவர்கள் ஒதுங்கி போவார்கள், கர்த்தர் நீதியாய் உங்கள் பேரிலே அரசாட்சி செய்வார் என்கிறது உங்களுக்கு நச்செய்தியாகலாம். ஆனால் இல்லை என்றால் இது எச்சரிப்பாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆவியான ஒரு ஒத்தாசை செய்கிற தருணமாகலாம். அன்றைய கரத்திலே ஒப்பு கொடுக்கலாமா? இந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே கேட்போம். சில காரியங்களை நாம் கடைசி நாட்களிலே கற்றுக்கொண்டு நேராகி வழிகளை நேராக்கி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நாளிலே நியாயம் விசாரிக்க துரிதமாக நீதி செய்கிற ஒரு வரும் பொழுது வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டியது அவசியமாயிற்றே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக நீதி செய்வதற்காக தன்னை தாழ்த்தினவர், எந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி ஒப்பு கொடுத்தார், தன்னை ஏளனம் செய்தவர்கள் பரியாசம் செய்தவர்கள் யாரையும் அவர் பழிவாங்கவில்லை. அவர் தன்னுடைய ஆண்டவர் தனக்கு நியமித்த ஓட்டத்திலே அவர் சீராய் ஓடி நமக்கென ஜெயத்தை பெற்று தந்தவர், நீதியாய் அரசாள வர இருக்கிறார். அவருடைய கரங்களை என்னால முடியலப்பா, என்னால் முடியவில்லை, மன்னிக்கவோ, குடும்பத்தாரை ஏற்றுக்கொள்ளவோ, பொறாமைப்படாதிருக்கவோ, அவர்கள் கூடவே எங்களுக்கு தீமை செய்யும் பொழுது தீமைக்கு தீமை சரிகட்டாமல் இருக்கவோ எங்களுக்கு முடியவில்லை, இயலவில்லை, ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் கற்றுத்தருவீராக. நீ நியாயம் விசாரிக்கும் நாளிலே குற்றம் சாட்டப்படவர்களாய் காணப்பட கர்த்தர் தயவு செய்கிறாக என்று ஒப்பு கொடுக்கலாமா? நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். இந்த தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்த பொழுது எத்தனை ஆசீர்வாதங்கள், எத்தனை வெளிப்பாடுகள், தலைமுறைகளுக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள், அது நமக்கு வேண்டுமே. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா, எசாயா தீர்க்கன் போல நானும் என் வீட்டாரும் தேவனிடத்துக்கு தேவனுடைய சமூகத்திலே அடையாளங்களாய் அற்புதங்களாய் நிற்போம் என்கிறதற்கு இதைத்தவிர வேறு என்ன நமக்கு வழிமுறை வேண்டும்? அன்றிடத்திலே அர்ப்பணிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் வழிகளை செவ்வைப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தயை செய்தருளும் சுவாமி. எங்களோடு இரு மத்தியில் தான் எங்களை சாட்சியாய் இருக்க நீர் வைத்திருக்கிறீர். அவர்களுக்கு நடுவிலே அவர்களை, அவர்கள் எங்களிலே கிறிஸ்துவை காணும்படிக்காய் நீர் எங்கள் உறவினர்களை வைத்திருக்கிறீர், நண்பர்களை வைத்திருக்கிறீர், அக்கம் பக்கத்தாரை வைத்திருக்கிறீர், கூட உழைக்கிறவர்களை வைத்திருக்கிறீர். இவர்கள் எங்கள் பேரிலே பொறாமைப்படுகிறார்கள் என்கிற அதே எரிச்சலிலே அவர்களுக்கு அவர்கள் செய்தவற்றை திருப்பி செய்யக்கூடிய நிலை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உம்முடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறோம். மோவாபியரின் சிந்தை எங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் இயேசு தகப்பனே தாவீதின் கூடாரத்திலே தான் தங்கி இருந்து நியாயம் விசாரிக்க வருகிறவராய் இருக்கிறேன். இது எங்கள் குடும்பங்களிலே தங்கியிடும். எங்கள் குடும்பங்களும் அக்கடையாளங்களாய் அற்புதங்களாய் சாட்சிகளாய் மாறட்டும் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்யும் பொழுது தலைமுறைகளுக்கு எங்களை ஆசீர்வாதமாய் வைப்பீரே. அந்த கிருபை எங்களுக்கு போதும் சுவாமி. கிருபையால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாய் கிருபையாய் எங்களை வழிநடத்தும். சிங்காசனம் எங்கள் வீட்டில் ஸ்தாபிக்கப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கும் ஆவியானவர் கற்றுத்தருவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்
0: ஆமென். நன்றி சகோதரி. ஆசீர்வாதமான ஆவிக்குரிய செய்தியா இருந்தது இன்றைய நாளும். ஆண்டோட வார்த்தை மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. உங்களுக்காக மாலையில நடைபெறுகின்ற ஜெப நேரத்துல உங்கள் ஊழியங்களுக்காக உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கரையத்தில் 10:23 புதன்கிழமை காண காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 10:30 வருகிறது. அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 10:31. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தை மையப்படுத்தி உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நன்மை செய்கிறார். மனிதனை படைத்ததோடு அவர் நின்று விடாமல் மனிதனுக்காக நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்களை அல்லது மனிதனுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதற்கான நன்மைகளையும் சேர்த்தே அவனுக்கு கொடுக்கின்றார். சில நேரங்களில் ஒரு உபகரணத்தை நாம் வாங்கும் போது அதற்கு தேவைப்படக்கூடிய மற்ற உபகரணங்களுக்கு நாம் தனியாக செலவு செய்ய வேண்டும். ஆனால் சில கம்பெனியில் என்ன செய்யறாங்க, அந்த உபகரணத்தை கொடுப்பதோடு அதற்கு தேவைப்படுகிற மற்றவைகளையும் சேர்த்து கொடுப்பது போல நம்முடைய ஆண்டவர் நம்மை படைப்பதோடு நமக்கு தேவையான யாவற்றையும் சேர்த்து கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் சற்று வித்தியாசமான ஒரு வாக்குத்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள விரும்புகிறேன். அந்த வாக்குத்த வசனம் எங்கு இருக்கிறது என்றால் மல்கியா புஸ்தகம் 3:11 இருக்கிறது. அந்த முழு வசனத்தினுடைய ஒரு பகுதியை மாத்திரம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மல்கியா 3:11, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல நமக்கான கனி அல்லது நமக்கான ஆசீர்வாதம் நமக்கான நன்மைகளை அநேகர் பட்சித்து போடுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களை கண்டிப்பேன். உங்களுக்கான கனிகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அபகரிக்கிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைய வேதாகமத்துல பல தேவ பிள்ளைகளுக்கான உச்சிதங்களை, மேன்மைகளை, கனிகளை பட்சித்து போடுகிறதை அல்லது பட்சித்து போட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வசனம், யோபு 24:19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாவிகள் என்ன செய்கிறார்கள்? அதற்கு கீழே நீங்க வாசித்தீங்கன்னா, முதலாவது பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்களாம். யோபு 24:21 அதை சொல்லுகிறது. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்து விட்டு விதவிக்கு நன்மை செய்யாதே போகிறான். இந்த ஏன் பாவிகள் அது பட்சிக்கும்னு சொன்னா, பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை அவர்கள் பட்சிக்கிறார்கள், விதவைகளை பட்சிக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த உலகத்துல தங்களுக்கு உரியதல்ல, தங்களுக்கு அல்லாத ஆஸ்திகளிலே ஆவல் கொண்டு, தங்களுக்கு அல்லாத ஐஸ்வர்யத்தின் மேல் விருப்பம் கொண்டு அந்த ஆஸ்திகளை அபகரிக்க நினைக்கின்ற சிலரை நம்ம பார்க்கிறோம். அவர்களை கர்த்தர் பட்சிப்பார் அல்லது தண்டிப்பார். நமக்குரியவைகளை, நமக்குரிய ஆசீர்வாதங்களின் நன்மைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் கட்டாயம் கண்டிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். இரண்டாவது, ஜனத்தின் திராட்சை செடியை அல்லது திராட்சை பழத்தை அல்லது திராட்சை கொடியை பட்சித்து போடுகிறவர்களை கர்த்தர் அடையாளம் காண்பிக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:14. கர்த்தர் தமது ஜனத்தின் மூப்பரையும் அதன் பிரபுக்களையும் நியாயம் விசாரிப்பார். நீங்களே அந்த திராட்சை தோட்டத்தை பட்சித்து போட்டீர்கள். சிறுமியானவரிடத்தில் கொள்ளையிட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருக்கிறது. அந்த ஜனத்தின் மூப்பர்கள், நியாயாதிபதிகள், மக்களுக்கு போக வேண்டிய செல்வத்தை, மக்களுக்கு போக வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கனிகளை அவர்கள் பட்சித்து போட்டார்கள். கர்த்தர்களை நிச்சயம் விசாரிப்பார் என்ற வசனம் சொல்கிறது. நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனுடைய மக்களாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தால், உங்களுக்குரியவைகளை பட்சிக்கிறவர்களை கர்த்தர் சும்மா விட மாட்டார். தேடி கண்டுபிடிப்பார், அவர்களை உண்டு பண்ணிடுவார். மூன்றாவதாக, எரேமியா புஸ்தகம் 50:17. இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரிய ராஜா அதை பட்சித்தார். கடைசியில் பாபிலோன் ராஜாவாய் நேபுகாத் நேச்சரின் எலும்புகளை முறித்தார். அசீரிய ராஜா ஜனங்களை பட்சித்தான். எப்படி பட்சித்தான்? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. ஒரு ஆட்டை சிங்க துரத்துறது மாதிரி துரத்தி போய் அந்த ஆட்டை சிங்க பட்சிக்கிறது போல பட்சித்தான் அசீரிய ராஜா. பட்சிக்கிறவர்களை கத்த சும்மா விட மாட்டார், அசீரியர்களை கத்த தண்டித்தார். அசீரியர்களுக்கு அவள் செய்த செயலுக்கு தக்கபடி பழி வாங்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக உங்களிடையவர்களை யாராவது அபகரித்தால், ஆஸ்தி அபகரித்தால், சொத்தை அபகரித்தால், ஆண்டவர் ஒரு நாளும் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டாரு. அந்த காலங்களிலே அவர்களை கண்டிப்பார், அவர்கள் நியாய விசாரிப்பார். நான்காவதாக, எப்படி அசீரிய ராஜா தேவ ஜனத்தை ஒரு ஆட்டை சிங்கம் பட்சித்தது போல பட்சித்தானோ, அதுபோல நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51:34. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். வலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்தி விட்டான். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பட்சித்தான், ஜனத்தை பட்சித்தான், அப்படியே வாரிக்கொண்டு போனான். பாருங்க, எவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அதெல்லாம் கர்த்தருடைய மனதில் வச்சிருந்தார். தன் ஜனத்தை பட்சித்தவர்களை, தனத்துக்குரிய ஆசீர்வாதத்தை பட்சித்தவர்களை கர்த்தர் ஞாபகத்தில் வைத்திருந்தார். சரியான டைம் வந்துச்சு, சரியான நேரம் வந்த போது மிகச் சரியாக ஆண்டவர் சந்திக்கப்பட்டான், தண்டிக்கப்பட்டான், கண்டிக்கப்பட்டான். ஆண்டவர் உங்களுக்குரியவைகளை ஒருவன் தொடுவானால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார், கவனித்துக் கொண்டிருப்பார், சரியான சமயத்தில் அவர் பழி தீர்ப்பார். ஐந்தாவது, எப்ராயீமர் தங்களுடைய நியாயாதிபதிகளை பட்சிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:7. அவர்கள் எல்லாரும் அடுப்பை போல அனலாகி தங்கள் நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள், அவர்களுடைய ராஜாக்கள் எல்லாரும் விழுந்தார்கள், அவர்களில் என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் ஒருவனும் இல்லை. நியாயாதிபதிகளை பட்சித்தார்கள் யார் என்று முன்பு நான் வாசித்தால், ஒசியா புஸ்தகம் 7:1 இப்படி வாசிக்கிறோம், நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹிமின் அக்கிரமமும் சமரியாவின் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வந்தனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரர் கூட்டத்தர் கொள்ளையிடுகிறார்கள். எப்ராஹிமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட ஒரு வசனம் 7:8 நான் வாசிக்கும் போது, ஓசியா 7:8 வாசிக்கும் போது, எப்ராஹிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராஹிம் திருப்பி போடாத அப்பம் என்று நான் வாசிக்கிறோம். எப்ராஹிம் நியாயாதிபதிகளை அவன் பட்சித்தான் என்று வாசிக்கிறோம். ஆகவே தேவனுக்குரியவைகளை யாரெல்லாம் பட்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் சும்மா விடுகிறதில்லை. சரி, நீங்கள் எப்படி இருந்தால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்து செயல்பட முடியும், நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்காக செயல்பட முடியும் என்ற நோக்கில் நாம் கவனிக்கும் போது, அதாவது மல்கியா புஸ்தகம் 3:11 பட்சிக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க வேண்டுமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தில் தேடி வாசிக்கலாம். நமக்குரியவைகளை, நம்மை பட்சித்த மக்களை கர்த்தர் தண்டிக்கணும்னு சொன்னா, அவர்களை விசாரிக்கணும்னு சொன்னா, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரு அழகான வார்த்தை சொல்லியிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3, இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமாய் இருந்தது, அதை பட்சித்த யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள், பொல்லாப்பு அவர்களை வந்ததென்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை பட்சித்தவர்கள் யாவரும் குற்றவாளிகள் ஆனார்கள். யாரு பட்சித்தாலும் சரி, அவர்கள் குற்றவாளிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியவைகளை அபகரிக்கிறவர்கள், பட்சிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை வேதம் குற்றவாளிகள் என்று சொல்லுகிறது. அப்படியானால் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், அவருக்கு முதற் பலன்களாய் இருந்து யாருமே நம்மையும் நமக்குரியவர்களை பட்சிக்க நினைக்கிற யாராயிருந்தாலும், அவர்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்யணும்னா, அவர்களை கர்த்தர் விசாரிக்கணும்னா, நாம் என்ன செய்யணும்ன்றத மிகச் சுருக்கமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த தேவனுடைய ஜனமாய் இருக்கக்கூடிய எபிரேய ஜனம், இஸ்ரேல் ஜனத்தை எகிப்திய மக்கள் அல்லது பாரோ மன்னன் பட்சித்தான், அவருடைய உழைப்பை பட்சித்தான், அவருடைய ஆயுசின் வருஷங்களை பட்சித்தான், அவருடைய வருமானத்தை பட்சித்தான். பாருங்கள், அவர்களை கொடுமையாக நடத்தினான். மிக பரிதாபகரமான நிலையிலே அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். ஒரு வருடம் 2 அல்ல, ஏறத்தாழ 400 அவர்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தார்கள். கொத்தடிமைகள் என்று சொல்றோம் பாருங்க, அது மாதிரி நடத்தப்பட்டாங்க. செங்கல் காலவாய்களிலே அவர்கள் கடுமையாக உழைத்தார்கள். அப்படி உழைத்த உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கொடுக்கப்படவில்லை. ஏதோ சாப்பாடு கிடைச்சது, அவ்வளவுதான். அவர்கள் சேமித்து வைக்க முடியவில்லை, அவள் தாராளமாக செலவு பண்ண முடியவில்லை, வீட்டுக்கு தேவையானவற்றை செய்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் மிருகங்களைப் போல நடத்தப்பட்டார்கள். நான் அடிமைகளை குறித்து நான் நிறைய வாசித்திருக்கிறேன். அப்படி அடிமைகள் எப்படி வளர்க்கப்பட்டார் பார்க்கும் போது மிருகங்களை போல நடத்தப்பட்டார்கள். ரோமர்களுக்கு கீழே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வளர்க்கப்பட்ட அடிமைகளுக்கு பேர் கோருக்கள். மூன்று தலைமுறைகளுக்கு அதிகமாக அடிமைகளாக இருக்கிறவர்கள் கோருக்கள் என்று பெயர். அவர்கள் மிருகத்தை போல நடத்தப்பட்டார்கள். அந்த அந்த அடிமைகளுக்கு நடுவில் ஒருவனுக்குத்தான் ஒரு புரட்சி தீ பற்றி பிடிக்கிறது. அவன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுகிறது. இதை ஸ்பார்டகஸ் என்ற ஒரு புத்தகத்தில் நான் வாசிக்க முடியும். அடிமை வாழ்வு, மோசமான வாழ்வு. அப்படி அடிமையாக நடத்தப்பட்டார். அளவுக்குரிய உழைப்பு எல்லாம் பட்சிக்கப்பட்டது. அவருடைய உழைப்பு எல்லாம் திருடப்பட்டது. எல்லாவற்றையும் அபகரித்தார்கள். அநியாயமாய் அபகரிக்கப்பட்டது அவருடைய ஆஸ்திகள். அதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாகி வரும் பொழுது அதற்குள்ளாக, அதாவது அஞ்சாதிகார யாத்திராகமத்திலிருந்து பன்னெண்டாதிகாரத்திற்குள்ள, இவர்களை பட்சித்தவர்களை ஆண்டவர் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டார். 10 வாதைகளை கொண்டு வாதித்தார். ஏண்டா இந்த மக்களுக்கு விரோதமா நாம் எழும்புடன் நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 10வது வாத சங்கார தூதன் எழும்பி வந்து தலைச்சன் பிள்ளைகளை சங்கரிக்கிற ஒரு பெரும் வாதை. அந்த வாதையிலெல்லாம் புலம்பல் சத்தம் கேட்டது. பாங்க, இவங்க கேட்டதை ஜனங்கள் கொடுத்தார்களா? 12வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, யாத்திராக 12வது அதிகாரத்துல, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுத்தார், வெள்ளி கேட்டா வெள்ளியை கொடுத்தார்கள், எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது கொள்ளை அல்ல, தவறான வார்த்தை, நான் வார்த்தை பிரயோகம் என்று கருதுகிறேன். அதை ஆண்டவர் மிகைப்படுத்தி சொல்லுகிறார். உண்மையாகவே அவர்கள் கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக உழைத்த உழைப்பிற்கு கிடைக்க வேண்டிய சன்மானத்தை அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு போகிற போது மொத்தமாய் பெற்றுக் கொண்டு போனார்கள். நியாய விசாரிக்கிற கர்த்தர் நீதிபரர், மிக சரியான சமயத்தில் நீதிபரராய் நியாய விசாரித்து அவர்களை பட்சித்தவர்களை கர்த்தர் கண்டித்தார். சோ இந்த நேரத்திலும் கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து பட்சிக்கிறவர்களை கண்டிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 3 விஷயம்தான் நான் உங்களோட பேச போறேன். நாம், அதாவது இஸ்ரவேலர், கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா நம்ம இருந்துட்டோம்னா, அவருக்கு பரிசுத்தமுள்ளவர்களா இருந்துட்டோம்னா, நம்ம யாராவது பட்சித்தாங்க, நம்மையோ அல்லது நமக்குரியவர்கள் யாராவது பட்சித்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை கண்டிப்பார் என்பதை மனசுல வச்சுக்கோங்க. அப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் நாம பிரதானமா செய்ய வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1, நாம் அவருக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். முதற்பேறான எந்த ஆண்பிலையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அதாவது அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்தமானது, கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் என்றால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். வேற இந்த உலகத்துல வேற எதுவும் நம்மை தேவனை விட்டு பிரித்து விடக்கூடாது. நாம் முழுக்க முழுக்க முழுக்க கர்த்தருக்கு சொந்தமானவர்களாக, கர்த்தருக்குரியவர்களாக, கர்த்தர் விரும்புகிறபடி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சொந்தமானவர்களா இருக்கிறோமா? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் எத்தனை பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது எனப்படுமா? ஒரு பாடலே இருக்குது, சங்கீதத்தில் இந்த வசனம் இருக்கு. தேவனுக்கு சொந்தமான ஜனமாக, அவருடைய மக்களாக, அவருக்குரியவர்களாக வாழ்வது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். சோ நீங்க அவருடையவர்களாக இருந்தா யார் உங்களை தொட முடியாது? உங்களுக்கு விரோதம் எழும்ப முடியாது. உங்களையோ உங்களுக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு கர்த்தர் சொல்றார். உன்னை எவனாவது தொட்டான்னா என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்றார். இவ்வளவு அழகாய் கர்த்தர் பேசுகிறார். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். நான் அவருடையவனாக இருக்கும் பொழுது எனக்காக கர்த்தர் எழும்புகிறார். எனக்காக என்னை பாதுகாக்கும்படி, என்னை பட்சித்தவர்களுக்கு விரோதமாக அவர் எழும்புகிறார். அவர்களை கண்டிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை நியாய விசாரிக்கும்படி எழும்புகிறார். அவர்களை விசாரிக்கும்படி எழும்புகிறார். அதை நான் மறந்து விடக்கூடாது. 2வது, அவர் நமக்கு இட்ட ஆணை, நமக்கு இட்ட கட்டளை, நமக்கு இட்ட கற்பனைகளை நாம பின்பற்றுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்துட்டா நாம் அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்கள். நம்ம யாரும் பட்சிக்க முடியாது. நம்மையோ நமக்குரியவர்களையோ யாரும் பட்சிக்க முடியாது. இதை நம்ம எங்க வாசிக்கிறோம்னு சொன்னா, உபாகம புத்தகம் 7வது அதிகாரம் 6, 7, 8, 9 வசனங்கள். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதை மறந்துட வேண்டாம். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். அதுக்கு கீழே நீங்க வாசிக்கும் போது, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள், கர்த்தர் உங்களில் அன்பு கொடுத்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்து நின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகி கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை, அவருடைய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கும் போது நாம் அவருக்கு பரிசுத்தமான ஜனமா இருக்கிறோம். இந்த உலகத்துல நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது போல அப்படி ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாதையை, வாழ்க்கையை வேறு யாருக்கு கர்த்தர் கொடுக்கல. நாம் அவருடைய ஜனம், அவருடைய ஜனம். ஆகவே நமக்கு விரோதமாக யாராவது எழும்பினால் அவர் சும்மா இருப்பாரா? உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காத அப்படின்னு சொல்ற, வாய்க்காதே போகுன்னு சொல்றார். இன்னொரு இடத்துல உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒன்று, உனக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு எதிராக எழும்புகிறவங்களை ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இப்படி எல்லாம் கர்த்தர் சொல்றார், வாக்குத்தத்தங்களை சொல்றார். இப்போ நான் கர்த்தருக்கு சொந்தமானவர் இருக்கணும் முதலாவது, இரண்டாவது அவருடைய கற்பனையின்படி, அவருடைய கட்டளையின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி நான் வாழக்கூடியவனாக இருக்கணும், அவருடைய வசனத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது எந்த சத்துருவும், என்னை பட்சிக்க வந்த எந்த சத்துருவும் தேவனால் கண்டிக்கப்படுவான், அல்லது தேவனால் தண்டிக்கப்படுவான், தேவன் அவனின் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வெகு காலத்துக்கு முன்பதாக நான் கேட்ட ஒரு சாட்சி, ஒரு சகோதரன் ஜேசிபி அந்த இயந்திரத்தை இயக்குகிற சகோதரன், அவர் தனக்கு ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை அவர் திருப்பி வாசிப்பார், வாகனத்திலே வச்சிருப்பார். தனக்கு எப்போதெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் பைபிளை திருப்பி வாசித்து அதை சந்தோஷப்படுவார். அவருக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தார், அவருக்கு கிறிஸ்துவ பிடிக்காது, இயேசுவை சுத்தமா பிடிக்காது, பைபிளை தொடரவனை பிடிக்காது, எரிஞ்செறிஞ்சு விழுவார். இவன் பைபிள் வாசிக்கிறத பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இங்க வருவார். அவ்வளவு வேலை கிடைக்குது, அந்த வேலையை செய்யாம பைபிளை பார்த்துட்டு இருக்கிற, முடி வச்சுட்டு வேலையை பார் அப்படின்னு சொல்லுவார். ஓவர் டார்ச்சர். வேதத்தை வாசிக்கிறதுனால அந்த மனிதன் இந்த டிரைவரை ஓவரா டார்ச்சர் பண்ண பல நாட்கள் இது நடந்துச்சு. ஆனால் இந்த சகோதரன் தேவ பிள்ளையா இருக்கிறதுனால மிகவும் பொறுமையோடு இருந்தார், மிகவும் பொறுமையோடு ஆண்டவர் பார்த்துப்பாரு, ரொம்ப புன்முறுவலோடு அவர் என்ன சொன்னாலும் கேட்டுப்பார். ஒரு நாள் ரொம்ப ரொம்ப மோசமா கோபமா பேசிட்டார். பைபிள் வாசிக்கிறத பார்த்த உடனே அவர் அப்படி பேசினார், இப்படியே பைபிள் வாசிக்கிறது தான் உனக்கு நாங்க சம்பளம் கொடுக்குறோமா என்றெல்லாம் பேசினார். அவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. இந்த வேதத்தை வாசித்தார், அது வரைக்கும் கோபப்படாதவர் அன்னைக்கு கோபப்பட்டுட்டார். கோபம் வந்த உடனே இந்த சகோதரன் ஆகம புத்தகங்களின் ஒரு பகுதியை எடுத்தார். எபோசியர், எமோரியர் இவங்க பேரெல்லாம் சொல்லி இவர்களை குழவிகள் வந்து கொத்திட்டு அப்படின்னு ஒரு வேத பகுதி இருக்கு, அதை வாசிச்சிட்டார், சத்தமாய் வாசித்தார். எபோசியரை, எமோரியரை குழவிகள் கொட்டியது அப்படின்னு வாசித்து முடிட்டார். முடிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அந்த அதிகாரிக்கு என்னடா அவன் ஒண்ணுமே சொல்லாம ஏதோ பைபிளை திறந்தான், குழவிகள் வந்து கொட்டியதுன்னு வாசிக்கிறானே என்று நினைச்சுக்கிட்டே பைத்தியக்காரன் அப்படின்னு திட்டிட்டு போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போயிருப்பார் பாருங்க, எங்க இருந்து ஒரு குழவி கூட்டம் வந்துச்சு. அந்த குழவி கூட்டங்கள் வந்து அவரை ஓட ஓட விரட்டி கொத்துச்சு. உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் குழவிகள் அவரை கொத்துச்சு, கொட்டியது பாருங்க. அவருக்கு உடம்பு முழுசும் அப்படியே வீங்கிச்சு. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. மருத்துவமனையில அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. எல்லாரும் பார்க்க போனாங்க. பார்க்க போனவங்ககிட்ட எல்லாம் அவர் சொன்னது என்ன தெரியுமா? எப்பா, யார்கிட்ட வேணாலும் கரைச்சல் பண்ணுங்க, பிரச்சனை பண்ணுங்க, அந்த கருப்பு புத்தகம் வச்சிருக்கிறானே ஒருத்தன், அதாவது பைபிள், அவன்கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா இருங்க ஐயா. நான் ஏதோ வேலையில அவனை கொஞ்சம் கோபமா பேசிட்டேன், நீ வேலையை விட்டுட்டு பைபிள் வாசிக்கிறியான்னு சொல்லிட்டேன். அவன் ஒரு நாள் கோபப்பட மாட்டான். திடீர்னு அந்த கருப்பு புத்தகத்தை திறந்தா என்னமோ 4-5 பேரை சொன்னான், 7 பேரு சொல்லிட்டவர்களை குழவியில் கொட்டியதுன்னு சொன்னான். நான் அது விளையாட்டா நினைச்சிட்டேன், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஒரு சில நிமிஷத்துல குழவி கூட்டம் வந்து நீ கொத்திருச்சு, அதனால அவன்கிட்ட மட்டும் எல்லாம் ஜாக்கிரதையா இருங்க என்று சொன்னான். அவன் மேல அவருக்கு அப்புறம் கோபம் வரல, உண்மையில தெய்வ சக்தி இருக்குன்னு அவர் நம்பியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ நாம கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, கர்த்தருடைய கற்பனைகளை நடக்கும்போது நமக்கு விரோதமா யார் எழும்பினாலும் யார் வந்தாலும் அவங்க நமக்கு நமக்குரியவைகளை பட்சித்தாலும் கர்த்தர் விடமாட்டாரு. அவர்களை நியாய விசாரிப்பார், அவர்களை சந்திப்பார், அவர்களை தண்டிப்பார், கண்டிப்பார். அது நடக்கும். மூணாவது, பரிசுத்தமான உள்ளவர்களா நம்ம இருக்கணும்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களா, அதாவது இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்திலிருந்து நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவரை ஆராதிக்கும்படி, அவரை தொழுது கொள்ளும்படி, அவரை உயர்த்தும்படி தேவனாலே நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனால் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் கர்த்தரை அழைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட நம்முடைய லைஃப்ல, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், பெரிய அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நாம ரொம்ப கவனமா இருக்கணும். லேவியர்கள பரிசுத்தம் உள்ளவர்கள் ஏன் சொல்லிருக்கா, லேவியர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். 2 புத்தகம் 35:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை எல்லாம் உபதேசிக்கிறவர்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, அதாவது கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுமாகிய லேவியரை நோக்கி, ஆண்டவருக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், 12 இந்த கோத்திரத்தை மாத்திரம் கர்த்தர் செப்பரேட் பண்ணி வேறு பிரித்தார். காரணம், இவர் பரிசுத்தமானவர்கள். குறிப்பா பாருங்க, லேவி தன்னுடைய சகோதரி அதாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் தீட்டுப்பட்டால் என்பதற்காக தன்னுடைய தமையன் சிமியனோடு சேர்ந்து அவர்களை கொன்று குவித்தான், தீனால கெடுத்தவங்களை அப்படின்னு வாசிக்கிறோம். அப்புறம் மோசே மலையிலிருந்து இறங்கிறது தாமதமான போது எல்லாம் விக்கிரகாரணை செய்தாங்க, வேசித்தனம் பண்ணினாங்க, யார் கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறது என்று கேட்கும்போது உருவின பட்டயத்தோடு குறித்தவர்கள் யாருன்னா இந்த லேவியர்கள். அதனால கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை கர்த்தர் செப்பரேட் பண்ணார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் லேவியர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். அவங்க எப்படி தங்களை காத்துக்கொண்டு, செத்தவைகளுக்கெல்லாம் விலகி இருக்கணும்னு இருக்குது உபாகமம் 14:21 செத்தவைகளுக்கு விலகி இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க உபாகமம் 14:1-2 வாசித்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிரதிஷ்டையோட இருக்கணும், அர்ப்பணிப்போட இருக்கணும். இப்போ கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள் சொன்னா வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரதிஷ்டையோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்பவர்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவங்களுக்கு விரோதமா யாராவது எழும்பி அவருடைய கனிகளை பட்சிக்கிறவர்களாக இருந்தால் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டாரு, அவர் தண்டிப்பார், அவர் எழும்பி காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஜீவிதத்துல நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களா இருக்கிறீங்களா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப யார் எழும்பினாலும் சரி, உங்களையோ அல்லது உங்களுக்குரியவர்களை யார் பட்சித்தாலும் கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார். 2-3 எரேமியாவின் படி அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர்களை தண்டிப்பார், அவர்களை நியாயத்தில் கொண்டு வருவார், அவர்களை விசாரித்து அவர் நீதியை நிறைவேற்றுவார். ஆகவே நாம் கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவருக்குரியவர்களாக, கர்த்தர் சொல்லுகிறபடி வாழ்கிறவர்களாக, வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வர்களாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை லேவி கூட்டம் தான், அப்படியே லேவி கூட்டம் தான். நாம நம்மை குறித்து பைபிள் சொல்லுது, 2 பேதுரு புஸ்தகம் 2:9 நீங்களும் உங்களை அந்தகாரத்தினிடம் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியையும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நாம புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாருமே வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான், நாம் அவருக்கு பரிசுத்தமானவர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு புறமா யார் எழும்பினாலும் ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செயல்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். நம்ம யாராவது பட்சிக்க நினைத்தால் கர்த்தர் அவர்களை பட்சிப்பார், அவர்களின் நியாயத்திலே கொண்டு வருவார், அவர்களை நியாயம் தீர்ப்பார். தேவனுடைய வல்லமை விளங்கும், அவர்களை கர்த்தர் கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்வார். நாம் இந்த 3 குறிப்புகள், அதாவது நம் முதல்ல கர்த்தருக்குரியவர்களாக இருக்க வேண்டும், 2வது கர்த்தருடைய கற்பனைகளை நியாயப்பிரமாணங்களை கடைபிடிக்குள்ள இருக்கணும், 3வது வேறு பிரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். இப்படி நடந்து கொண்டால் இந்த வசனம் அதாவது மல்கியா 3:11 படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். உங்களை பட்சித்தவர்களை கர்த்தர் சீக்கிரம் தண்டிப்பார், இது நடக்கும். அதனால இதை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க கர்த்தருக்கு பரிசுத்தமானவங்களாக இருங்க. ஜோம் பண்ணுவோம். நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தை, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. ஒரு பொற்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய நாமத்தினால் எங்களை ஆசீர்வதிக்கப்பட, உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட இயேசு சுவாமி நீ உதவி செய்யும். உங்களுடைய கருணை கண்கள், கிருபை, தயவு, காருண்யம் அத்தனையும் எங்கள் மேல் அளவில்லாமல் தங்கி தாபரிக்கட்டும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. குறிப்பாக ஆண்டவரே, தகப்பனே, கர்த்தாவே, எங்களுக்குரியவைகளை யாராவது பட்சிக்க நினைத்தால் அவர்களை நீ தண்டிக்கிறீர் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய கனிகளை, எங்களுக்குரியவைகளை யாரும் தொடாதபடி வேலையெடுத்து பாதகத்துக் கொள்ள எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக, உமக்குரியவர்களாக வாழ உமக்கு சொந்தமானவர்களாக வாழ, உடைய கற்பனைகளின்படி ஜீவிக்க ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 10:56, 11 மணிக்கு வருகிறது சிந்தனை துளிகள். பாஸ்டர் பின்கர் விக்டர் அவர்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.
1: நேரம் கரையத்திலே 11 மணி, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைகிறார் பாஸ்டர் வென்கர் விக்டர் அவர்கள், நோர்வேலிருந்து, சிந்தனை துளிகளோடு.
2: கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு கொடாவுடி ஸ்தோத்திரம். நாங்கள் இன்றைய தியானத்திற்கு 1 கொரிந்தியர் 6:19 வாசிக்கொள்வோம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். அல்லேலூயா. நாம் யாருடையவர்கள்? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களா நாம் காணப்படுகிறோம். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் என்று கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானத்தை பெற்று நாங்கள் புதிய சிருஷ்டிகளாக மாறுகிறோமோ அன்றிலிருந்து நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் தங்கும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும்? பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆவியானவர் செவி கொடுத்து வாழ வேண்டும். நம்முடைய மனம் போன போக்கெல்லாம் நாம் வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கால் போன போக்கெல்லாம் நாம் போக செல்வதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. பரிசுத்தாவியானவருடைய வழியிலும் அவருடைய வழிநடத்தலிலும் அவருக்கு நாம் வாழத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் தேவனுடையவர்கள். நாம் 2 தோணியில் கால் வைத்து வாழ முடியாது. இந்த உலகத்துக்குள்ளும் தேவனுக்குள்ளும் நாம் கால் வைத்து வாழ முடியாது. முடிவெடுக்க வேண்டும். நாம் யாருடையலாம் வாழப்போகிறோம்? நம்முடையவர்களாக வாழப்படுகிறோமா? நாம் மாம்சத்துக்கு செவி கொடுத்து வாழப்போகிறோமா? இந்த பூமியில வாழ்ந்து அழிந்து போகிறோமா? அல்லது பரிசுத்தாவியானவருக்கு செவி கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைய போகிறோமா? நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் முடிவெடுப்போம். நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்தாவியானோர் வாழும் ஆலயம் என்று சொல்லி நாம் முடிவெடுத்து நாம் வாழுவோம். இனி பிழைப்பது நமக்காக அல்ல, தேவனுக்காக. நாம் வாசித்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கு

0: என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம். ஆகவே அன்பான சகோதர சோழே, நாம் பிழைத்திருப்பது கிறிஸ்துவுக்காக, நமக்காக அல்ல, நமக்காக அல்ல, நாம் கிறிஸ்துவுக்காக நாம் பிழைத்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் அவருக்காக பிழைக்கும்படியாக அவர் என்ன செய்தார்? நமக்காக மரித்தார், நமக்காக மரித்து உயிர் தெழுந்தார். எதற்காக? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக. ஆகவே அன்பான சோர்சுரலே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயங்களாக நாம் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 6:14-16 வாசிக்கொள்வோம். அந்நிய நுகத்திலே அவவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? பாருங்க, ரெண்டு வேர்ட்ஸும் தரிக்க முடியாது என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லப்படுகிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அவர் ரெண்டு இடத்துல நம்ம கால் வைக்க முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளியிலும் வாசம் பண்ணி கொண்டு இருளிலும் வாசம் பண்ண முடியாது. ஒன்றில் ஒளியை தெரிந்தெடுக்க வேண்டும், அல்ல இருளை தெரிந்தெடுக்க வேண்டும். அது உங்களோட கைகளில் உண்டு. 15 சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளிக்கும் இசைவேது, அவவிசுவாசி உடனே விசுவாசிக்கு பங்கேது. ஆக நாம் ரெண்டு தோணில் கால் வைக்க முடியாது, ரெட்டை வருஷம் போட முடியாது. ஒன்றை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும், அது நமது கைகளில் ஒன்று. அது அன்பான சோர் சொருளே, நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். நாம் சும்மா ரட்சிக்கப்படவில்லை, நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நாம் நம்முடைய கிரியைகளினாலும் நம்முடைய சிந்தைகளினாலும் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் முன்குறித்தல், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அது அன்பான சோர் சுருளை, நாம் வாசிப்போம். 16 சொல்கிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம். ஆகவே நாம் இன்றிலிருந்து நாம் உணர்வடைந்து கொள்வோம், நம்முடையவர்கள் அல்ல, தேவனுடையவர்கள். பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் காணப்படுகிறோம். மனிதர்கள் கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் தேவன் வாழுவதில்லை, நமக்குள் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவருடையவர்களாய் நாம் வாழும் பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி அவர் நம்முடைய தேவனாயிருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுடையவர்கள். ஆகவே நாம் தேவனுடைய பரிசுத்தாவியானவர் வாழும் ஆலயங்களாய் நாம் ஒவ்வொருவரும் வாழுவோம். கர்த்தருடைய ஆஸ்வதிப்பராக, கர்த்தருக்குமாய் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா.
1: ஆமென். நன்றி பாஸ்டர் பெண்கள், அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சிந்தனை துளிகளாக பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலைந்தரே 11:22, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:30. இது உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். அதற்கு முன்பதாக இன்றைய நீதிமொழிகளை சோரி மெரின் அவர்கள் வாசிக்க இருக்கிறார்கள்.
2: நீதிமொழிகள் 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேற்ப பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெளியினின்று களிமை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கும் மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன்னாயெல்லாம் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. உன் அயலானோடே மாத்திரம் உன் வியாசியத்தை குறித்து வழக்காடு. மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான். உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபிரஞ்சி பூசணத்துக்கும் சரி. கோடைக்காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உன்னதமான ஸ்தானாதிபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்மாவை குளிர பண்ணுவான். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயனால் மட்டாய் சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். உன் அயலான் சலித்து உன்னை வெறுக்காத படிக்கு அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. பிறனுக்கு விரோதமாய் பொச்சாட்டி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கற்கத்துக்கும் உரிமையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். மன துக்கமுள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் வஸ்திரத்தை களைகிறவனைப் போலவும் வெடியுப்பின் மேல் வார்த்த காடியைப் போலவும் இருப்பான். உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். வடகாற்று மழையையும் புறங்கூறுகிற நாவு கோப முகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கலும் வீட்டின் ஒரு மூலையில் தங்குவதே நலம். தூரதேசத்திலிருந்து வருமன செய்து விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். துன்மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல, தற்புகழை நாடுவதும் போலல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிருந்த பாலான பட்டணம் போல் இருக்கிறான். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மேரினா, வாழ்த்துக்களம்மா.
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:32. உங்களுக்கான பாடுகின்ற விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம். தாமதிக்காமல் அழைத்து ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

நேரம் கலைத்திரை 11:37. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும். இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம் மற்றும் விருப்பு பாடலை பதிவு செய்கின்ற நேரம் 6473385596 இலக்கத்திலே நீங்கள் பாடல் பதிவுகளையோ அல்லது பாட நீங்கள் வரலாம். அன்பு உறவுகளே, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா.
0: எப்படி இருக்கீங்க?
1: ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: ஓகே, சொல்லுங்க.
1: நீங்க சும்மா இருக்கிறீங்க?
0: ஓமம்,
1: நாங்கள் கொடுத்துட்டாரு விசுவாசிப்போம். நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா, தோத்திரம் அப்பா, நன்றி நன்றி. இன்று முதல் நான் உன்னை ஆசிர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடு.

0: ஆமேன். நன்றி
1: ஆமேன், ஆமேன்.
0: குரல்கள்.
1: நன்றி
0: இப்ப
1: அம்மா.
0: சகோதரி எனக்கு இடையில சொல்லி தந்துருவா.
1: அப்படியா?
0: ஓகே, வந்துருவா கேட்டு. ஓகே பிரதர், நன்றி பிரதர்,
1: நன்றி,
0: நன்றி சகோதரி. ஓகே.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 11:43 உங்களுக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. வணக்கம்.
3: வணக்கம் அங்கிள், நான் கிளிநொச்சியில இருந்து செமினா பேசுறேன்.
1: ஓகே, கிளிநொச்சி செமினா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் அங்கிள்.
1: ஓகே ஓகே ஓகே. மூட கிளி எங்க
3: இருக்குது?
1: இருக்கா? சத்தத்தை காணல. இப்ப
3: தூக்கம். இது பெருசாண்டு இன்னும் கதைக்கு பழகல.
1: பழக இல்லையா? கதை காட்டி என்ன செய்வீங்க, விட்டுருவீங்களா வெளியில?
3: என்று என்று உண்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன், நம்புவேன் உண்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன், நம்புவேன் உண்மை மட்டுமே. என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீர்தானையா, கைவிடவில்லை ஐயா. ஜெனிப்பித்தவர் நீர்தான்.

0: என்னை கைவிடவில்லை ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கை நீர்தான் ஐயா, என் ஜீவ நாட்களெல்லாம் என்று உம்மை சார்ந்திருப்பேன்.
1: ஆமென். நன்றி செமினா. ஓகே.
2: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Christian songs, programs, poems, dramas, and more.
3: கட்டளைகள் பத்து, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும்.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே. பெரிய அண்ணா, என்ன பாட்டு பாட போறீங்க?
4: பாடுங்க.

0: ஆமென்.
1: மாமலை பெய்ய போது
0: ஹல்லேலூயா.
1: மாமலை பெய்யும், கர்த்தரை தேவனுடைய குமாரனாகவும் அவர் அனுப்பினவர் தகப்பனை பிதாவாகவும் இயேசு பிதாவுடன் சென்று அவரிடம் அனுப்பிய பரிசுத்தாவியை பரிசுத்தாவியாகவும் இங்கே விசுவாசிக்கிற மக்களை விசுவாசிகள் என்றும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அருள் மாமலை பெய்யும்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி, அருமையான வாழ்த்துக்கள், நல்ல கருத்துக்கள், நல்ல பாடல். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது.
1: உங்களையும் வாழ்த்துகிறேன் ஆண்டவரின் நாமத்தினாலே. சீக்கிரத்திலே வந்துட்டா அவை இங்கே வந்து காரியம் நடத்துவான்னு நம்புவேன்.
0: ஆமேன், ஆமேன். நன்றி பெரியண்ணா, வாழ்த்துக்கள், நன்றி.
2: வருடங்கள் வாதைகளால் தேதி கழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: சொல்லுங்க ரீட்டம்மா,
1: எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சுகமா இருக்கிறார். ஜசிதா எப்படி, எப்ப வருவா?
0: இந்த வாரம் வந்துருவா.
1: சுகமா இருக்கிறாவா?
0: ஆமாம், சுகமா இருக்க.
1: நான் போடுற பாட்டு எல்லாம் நீங்க ஏன் குறைச்சு குறைச்சு போடுறீங்க?
0: இப்ப குறைச்சு போடுறேன், முடியற நேரம்.
1: ஒரு மணிக்கு
0: செய்தி பெறும்.
1: அதான் யோசிச்சேன்.
0: சொல்லி போட்டு செய்தி ஒரு மணிக்குன்னா ஒரு மணிக்கு தான் பாட்டை நீங்க முன்னுக்கே போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களோட பாட்டை முழுக்க போறேன்.
1: சரி, சந்தோஷம்.
0: ஆனா பெரிய பாட்டு தான் நீங்க கேக்குற பாட்டெல்லாம். 6 நிமிஷம்.
1: என்ன பாட்டு ஐயா? நானே வழி, நானே சத்தியம்.
0: நானே
1: வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே.
0: அப்ப நீங்க மறு ஒளிபரப்புல
1: செய்தி விளைக்க சாப்பாடை கொண்டு வந்து வச்சு கேட்டுக்கணும், சாப்பிட்டு.
0: நன்றி அம்மா, மிக மகிழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கோம்.
1: ஆமாய்யா.
0: நிறம் கலையத்திலே 11 மணி, மன்னிக்கணும், 12 மணி மதிய ஒளிபரப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அழைத்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள். உங்களுக்காக, சர்வதேச உறவுகளுக்காக நாங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்களை இணைத்திருக்கிறோம். 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கூச்சப்படாமல், தயங்காமல் அழைத்து பாடுங்கள். அப்படி உங்களுக்கு பாடுறதுக்கான வாய்ப்புகள், வசதிகள், நேரங்கள் இல்லாவிட்டால் 5 செகண்ட் அல்லது 10 செகண்ட், அதாவது 10 வினாடிகள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுத்து வாட்ஸ்அப்பிலே உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: மரியா,
0: எப்படி சௌரி மரியா, எப்படி இருக்கிறீங்க?
1: சும்மா இருக்கிறேன் ஆண்டவர் கிருபையால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கணும்.
1: ஆமென். இந்த கிழமை வருவா? அந்த மாதம் வரையில
0: இந்த கிழமை வருவா இல்ல அடுத்த கிழமை கண்டிப்பா வருவா.
1: ஆமென். பாட டைம் போட்டுது.
0: பாடுங்க பாடுங்க.
1: பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம்.

சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரம சிலாகியமே. அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின்கு அடைக்கலம் புகவே தம் சிற

அவர் சத்தியம் வரிசையும் கடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இர

0: மே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி மரியா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எனக்கு ஒரு பாட்டு சிரவணம்
1: சொல்லுங்க.
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற இருக்கு.
1: ஜபமே
0: ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற என்ற பாட்டு. ஜப ஆவியால் என்ன நிரப்பிடுமே, அது கிருவே தேவ கிருவே என்ற இதெல்லாம் இருக்கும் போல்.
1: சரி, பாக்குறேன்னா கண்டிப்பா எடுத்து வரோம். நன்றி அம்மா, நன்றி.
2: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finch Tin Sandipya, 416-291-9148.
1: நேரம் கலையத்திலே 12:09 புதன்கிழமை காண மதிய ஒலியுறுப்போடு இணைந்துக்கிறோம். இது உங்களுக்கான பாடுகின்ற விரிவு பாடல் கேட்கின்ற நேரம். நேரத்தை தாமதிக்காமல் உடனடியாக வந்து பாடுங்கள் அல்லது பாடல்களை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்பாகும். இதோ மீண்டுமாக இன்னொரு இனிய பாடலோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கீங்க மேரி? என்ன
1: நல்லா இருக்கிறேன், கத்துட்டு இருவியால.
0: லேட்டா போனீங்க இன்றைக்கு?
1: என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்

0: சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே எரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். நன்றி நன்றி
1: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்து. ஆமேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்களம் ஐயா.
1: நன்றி அம்மா, நன்றி. நேரம் கலைத்திலே 12:12 உங்களுக்கான நேரத்தில் இணைந்திருக்கோம். அடுத்து ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்தது 12:18 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு அணிந்திருக்கிறோம். தொடர்ந்து ஒரு சில விருப்ப பாடலை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். முதலிலே சௌரி கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்கள் சௌரி. கீதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து. அடுத்த பாடலாக சௌரி கொன்சி அவர்களுடைய விருப்ப பாடல், லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார்கள். இதோ சௌரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலே தெரிவு செய்து தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து. வணக்கம். எப்படி இருந்தது நல்ல பாட்டா? அப்படித்தான். இடையில வந்தா என்ன செய்யற? நேரஞ்சல வந்துட்டீங்க. சரி சரி சரி, நேரத்தை வீணாக்காம பாடுங்கோ.
1: எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பார்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். எங்கோடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம், பால்வழிக்கும் எதுராயாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மேஸ்வர் ஜெயிக்கிறார். கரத்தினால் தாங்கியே நடத்துவார் கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சுடேன். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோக்கம், வாழ்வழிக்கும் எதுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோக்கம். அற்புதம் செய்வார், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், ஜெயிக்கிறார். எயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோக்கம், வாழ்வழிக்கும் எதுராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோற்றம். ஆண்டவரே, இந்த நேருக்கு தந்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உங்களை உங்க குடும்பங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்.
0: ஆமே. நன்றி அம்மா, நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம். ஆமேன். அடுத்த விருப்ப பாடலாக விருப்ப பாடல் வரிசையிலே கேட்டிருப்பது பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் நோர்வேலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டுக்கிறார். இதோ அவர்களுக்காக இந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள். தொடர்ந்து கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டாமா அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: சத்தியம் நீவே ஜீவன் இயேசையா.
1: இந்த பாடலே அருமையான தாயார் கனடாவிலிருந்து ரீட்டாம் அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து இறுதி பாடலாக கனடாவிலிருந்து மீண்டும் ஒரு விருப்ப பாடல் சௌரி மரியா அவர்கள் கேட்ட பாடல். இப்பொழுது நாங்கள் இந்த விருப்ப பாடல் வரிசையில் இறுதியாக கேட்க இருக்கின்றோம்.

0: அருமையான பாடல். இந்த பாடலே செல்லப்பா அவர்கள் எழுதி பாடியிருந்தார்கள். ஆரம்பத்தில் மிக ஆசீர்வாதமான ஒரு பாடல், நல்ல கருத்து நிறைந்த ஒரு ஜெபத்தை பற்றிய ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து சௌரி மரியா அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து நாங்கள் செய்திக்கு செல்ல இருக்கோம். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டுடைய வார்த்தையே எங்களோட அமெரிக்காவிலிருந்து இணைந்து பகிர்ந்துள்ளார்கள் பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். நேரம் கலையத்திலே 12:55.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: இன்றைய நாளும் உங்களுக்கான நேரத்தில் பாடல்களை பாடி மற்றும் விருப்ப பாடல்களை கேட்ட 11 சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து ஒரு மணிக்கு முன்பதாக ஒரு இனிய பாடலை இப்பொழுது கேட்கலாம்.

0: புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். நேரம் கலையதிலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். எங்களோடு அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பார்மர் பரமதாஸ் ஆகிய அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். செய்திக்காக அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
0: எப்படி இருக்கீங்க
1: ஐயா? பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்க ஐயா? நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
0: நல்லா இருக்கும். நல்லா அம்மா கெட்டிங் பெட்டர். கூடிய விரைவில் வர இருக்கிறாங்க. உங்களோட ஜபத்துக்கு நன்றி. சுசி அம்மாவோட ஜபத்துக்கு நன்றி. இன்னைக்கு சுசி அம்மா வருவாங்களா பிரேயருக்கு?
1: ஆமா ஆமா வருவாங்க வருவாங்க.
0: சரி.
1: ஆமா
0: ஆமேன் ஆமேன். மிக மகிழ்ச்சியா நீங்க ஜபத்தோடு ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க.
1: ஆமேன். நாம் ஜபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில எங்கள் வலமையில வானொலிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தா அம்மா அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த குடும்பத்தை உடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அருமையான ஐயாவை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீடித்து ஆயுளம் கொடும். அருமையான அம்மாவும் நல்ல உற்சாகமாக இரட்டிப்பான வல்லமையோடு கூட முன்பு இருந்த அப்பா அந்த உற்சாகத்தை பார்க்கலும் அதிக உற்சாகத்தோடு கூட அவர்கள் செயல்பட கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள், அந்தகார சக்திகள் அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலம் பண்ணுகிறோம், அப்புறப்படுத்துகிறோம். ஒரு தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், ஒரு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாகட்டும். எல்லா தீமைகளுக்கும் அவர்களை அவர்களை ஆசீர்வதியமாண்டவரே, எல்லா நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்
0: ஆமேன்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்து ஆசீர்வதிக்கிற வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல மீன் ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தையை ஆதியாகமத்தின் புத்தகம் 50:21 ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறோம். ஆதியாகமம் 50:21. இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி

0: அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அதில் பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் என்றால், இந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை நோக்கி சொல்கிறான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. ஆமீன். பாருங்க, 18வது வசனத்துல அந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் உமக்கு அடிமை. எந்த சகோதரர்கள் இந்த யோசேப்பை தூக்கி குழியில போட்டாங்களோ, எந்த சகோதரர்கள் அந்த மீதியானியர்கள் கையில இந்த யோசேப்பை விலக்கி விற்றார்களோ 20 வெள்ளிக்காசுக்கு, அதே சகோதரர்கள் இப்பொழுது சொல்கிறார்கள், நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று சொல்லி. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவர் சூழ்நிலையே தலைகளா மாற்றுகிறவர். ஆனா யோசேப்பு செய்த ஒரே ஒரு காரியம் தெரியுமா, அவன் எந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை அவன் தூஷிக்கவில்லை, தன்னுடைய சகோதரர்களுக்கு தீமை செய்யவில்லை. இந்த ரெண்டு விஷயம்தான் முதன்மையான காரியம். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை எந்த விதத்திலும் தூஷிக்க கூடாது, ஆண்டவரை கோபமாய் பேசக்கூடாது. ஆமீன். சமீப நாட்களில் ஒருத்தங்க சொன்னாங்க என்கிட்ட, அந்த ஒரு சூழ்நிலையில நான் சேசப்பாவை நல்லா திட்டி விட்டுட்டேன் எனக்கு அவ்வளவு கோபம் வந்துருச்சு அவர் மேல, சேசப்பா மேல அப்படின்னு சொன்னாங்க. நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அப்ப அவங்களுடைய நிலைமையில அவங்க திட்டி இருக்கிறாங்க. என்ன பெரிய ஒண்ணும் கஷ்டம் கிடையாது, கர்ப்ப வேதனை படுகிறாங்க, ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். அந்த கர்ப்ப வேதனை முடிந்த உடனடியாக ஸ்திரீக்கு சந்தோஷம் வரும்னு பைபிள்லயே போட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு முதலே தெரியும். ஆனாலும் சேசப்பாவை நம்ம திட்டுறோம். ஏன், நம்ம அறியாமையினால ஆத்திரத்தினால நம்ம என்ன செய்கிறோம், இப்படி எல்லாருக்கும் நடக்கும், நம்ம அது யாரு விதிவிலக்கு இல்லை, இது பெரிய ஊழியக்காரங்களா இருந்தாலும் அவங்களும் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்க அதனால யாருமே நல்லவங்க பரிசுத்தவங்க யாருமே சேசப்பாவை திட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் ஆண்டவரை ஏதோ ஒரு சமயத்துல திட்டி இருப்பாங்க. ஆண்டவரை, ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் நடக்குதுன்னு கேட்டிருப்பாங்க, கேள்வி கேட்டிருப்பாங்க. சிலருக்கு திட்டாட்டாலும் கேள்வியை கேட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த காரியங்கள் எல்லாம் யோசேப்புடைய வாழ்க்கையில இல்லை. எந்த இடத்துலையுமே அவன் கர்த்தரை அவன் பேசினான் என்றோ, அல்லது தன்னுடைய சிநேகிதரை பற்றி அவர்கள் பழி சொன்னான் என்றோ, அல்லது தன்னுடைய மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டின, அவமானப்படுத்தின அந்த போத்திபாருடைய மனைவியை குறித்து அவன் ஏதோ தன்னுடைய நிலைமையை விளக்க வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய உண்மைத்துவத்தை விளக்க வேண்டும் என்பதற்காக, தான் நல்லவன், நான் கற்புள்ளவன், நான் இப்படிப்பட்டதான காரியங்களில் ஈடுபடவில்லை என்பதை விளக்கும்படியாக அவன் எந்த காரியமும் சொன்னதாக வேதத்தில் குறிப்பிடவில்லை. அவன் சொன்ன காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திர காரணத்துல என்ன சொன்னான், அந்த சுயம்பாகிய இடத்துல என்ன சொன்னான், இதெல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே வேதம் இவைகளை குறிப்பிட்டிருக்கும் பொழுது அவன் தன்னுடைய சிநேகிதரை, தன்னுடைய சகோதரரை குறித்து பேசியிருந்தால் அதுவும் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதுதான் பரிசுத்த வேதாகமம். அவன் அந்த போத்திவருடைய மனைவியை பற்றி தான் நிலைமையை எடுத்து உரைப்பதற்கு அவன் முயற்சி பண்ணினான், அல்லது சிறைச்சாலை அதிகாரத்தில் போய் சொன்னான், அல்லது நீதிபதியிடத்தில் போய் சொன்னான் என்று எங்கேயுமே இல்லை. ஆமாம், அந்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது கர்த்தரை பிள்ளைகளே, கர்த்தர் இந்த சகோதரர்களை இப்போ என்ன மாற்றிட்டாரு, அடிமைகளாக மாற்றிவிட்டார். அப்பொழுது அந்த யோசேப்புடைய ரிப்ளையை பாருங்க, நீங்கள் எனக்கு எவ்வளவு அநியாயம் பண்ணீங்க, நீங்கள் என்னவெல்லாம் துன்பப்படுத்துறீங்க, நீங்க என்னைய தூக்கி குடியில போட்டீங்க தானே, நான் இப்போ அதிகாரி, நான் இப்ப பிரதம மந்திரியா இருக்கிறேன், நான் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருக்கிறேன், நான் உங்களை என்ன செய்யறேன் பாருங்க அப்படின்னு அவன் செய்யல. அவன் தன்னுடைய தன்னுடைய சகோதரர்களை சிறைச்சாலையில போட்ட ஒரு காரணம் உண்டு, எதுக்கு, தம்பியை கூட்டிட்டு வரணும் என்பதற்காகத்தானே ஒழிய, அதனுடைய பின்னணியில வேற ஒரு காரணம் இருந்தது. பழி வாங்கும்படியாக அல்ல, அவர்கள் மேல் குற்றம் சுமத்தும்படியாக அல்ல, தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய அப்பாவையும் எப்படியாவது வர வைக்கணும் என்றதான காரணத்துலதான் அவன் செய்தானே ஒழிய, இந்த சூழ்நிலையை அவன் பயன்படுத்தலை. இப்ப எல்லாரும் கைதிகளா வந்து நிற்கிறாங்க, எல்லாரும் அப்பவும் அவங்க சொல்றாங்க, நாங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லும்போது யோசேப்பு சொல்றான், இல்ல இல்ல நீங்க பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா அப்படின்னு கேக்குறான். அதாவது தமிழ்ல நம்ம கடவுளான்னு கேட்போம்ல, அது இங்கிலீஷ் இந்த வேதாமத்துல நான் என்ன தேவனா அப்படின்னு கேக்குறான். நான் என்ன தேவனா, நீங்க அடிமையா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டாம், தேவனுக்கு மாத்திரம்தான் நீங்க அடிமையா இருக்கணும் அப்படிப்பட்டதான ஒரு அர்த்தத்தோட சொல்லுறத பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான், தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறான். நாம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது, நம்ம எல்லாரும் தேவனுக்கு தான் அடிமையா இருக்கணும் அப்படின்னு தன்னுடைய சகோதரருக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததா சொல்றான், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டாவது முறை சொல்றான். எப்போ? 21வது வசனத்துல நீங்க பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்றான்? உங்களையும் உங்கள் பிள்ளைகளை குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். அப்ப இன்றைக்கு கத்திர பிள்ளைகளே, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருந்திருக்கணும், உங்களையும் உங்கள் குமாரர் அல்லது குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். நல்ல ஒரு குணம் இன்றைக்கு, பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லுகிறான், அவர்களோட பட்சமாய் பேசுகிறான். எவ்வளவு நல்ல ஒரு குணம். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பேசுகிறார். யோசேப்பு சொன்னார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இந்த யோசேப்பு ஆண்டவர் ஐயா இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக இருக்கிறதை பார்க்கிறோம். எப்படி தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே தள்ளப்பட்டவர், சொந்த ஜனத்தினாலே, சொந்த இனத்தினாலே, சொந்த மக்களாலே வேண்டாம் என்று உதறி தள்ளப்பட்டவர் தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது, இந்த யோசேப்ப 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க, இயேசு கிறிஸ்துவையோ 30 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அவரும் விலைக்கு விற்கப்பட்டவர் இந்த யோசேப்பை போல. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இந்த தேவன் எனக்கு ஏன் இப்படி செய்தார் அப்படின்னு ஒரு நாளும் பிதாவாகிய தேவனை குறித்து இயேசு சொன்னதில்லை. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர் இந்த இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரம் இல்ல, இந்த சகோதரர்களை எப்படி இந்த அண்ணன், இந்த சகோதரனாகிய, அதாவது இளைய சகோதரனாகிய யோசேப்பு மன்னித்தாரோ, அப்படியே இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் பொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று, பழி வராதபடிக்கு, குற்றம் அவர்கள் மேல் சுமத்தப்படாதபடிக்கு அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிற ஒரு ஆண்டவர். கத்திர பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நாலாவது பார்த்தீங்கன்னா, இந்த தகப்பனாகிய யாக்கோபு இந்த குமாரனாகிய யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா இப்பொழுது அந்த குமாரனாகிய யோசேப்பு உயிரோடு இருக்கிறதை அந்த தகப்பனாகிய அல்லது பிதாவாகிய யாக்கோபு பார்க்கிறான். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் செத்து போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர், நமக்காக பரிந்து பேசுகிறவர். இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று ரெண்டு முறை அல்ல, எத்தனையோ முறை திரும்ப திரும்ப சொல்றார், பயப்படாதிருங்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பேன், உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை செய்வேன், உங்களுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், நான் என்ன செய்வேன் சொல்கிறாரு, உங்களை ஆறுதல் படுத்துகிறார், அவர்களை பட்சமாய் பேசுகிறார். இன்றைக்கு நம்மை ஆறுதல் படுத்துகிற ஒரு தேவன், நம்மிடத்துல பட்சமாய் பேசுகிற தேவன், கோபமாய் அல்ல. இந்த இளைய குமாரன் தன்னுடைய தவறை உணர்ந்து தகப்பனிடத்துல திரும்பி வந்த பொழுது அந்த தகப்பன் என்ன சொல்றாரு, நீ என் மகன் மரித்தான், ஆனா இப்பொழுதோ அவன் உயிரோடு வந்திருக்கிறான் என்று சொல்கிறார். மகன் என்ன சொல்றான், தகப்பனை பார்த்து, நான் உமக்கும் பரத்திற்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இனி நான் உம்முடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு பாத்திரன் அல்ல, பாத்திரன் அல்ல, என்னை ஒரு வேலைக்காரனாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்கிறான். ஆனா அந்த லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனம் சொல்கிறது, தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இன்னைக்கு அதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்ம இடத்துல செய்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடத்துல நம்ம திரும்பி வரும் பொழுது அதற்குரியதான தண்டனையை நமக்கு கொடுக்காம தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு தேவன் இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். அவன் சொல்கிறாரு, தகப்பன் சொல்கிறாரு, கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று விதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு என் குமாரனாய் இவன் மரித்தான் திரும்பவும் உயிர்த்தான் என்று சொல்லப்படுது. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் ஜீவனோடு இருக்கிறவர், அவர் நமக்காக அவர் திரும்ப வரப்போகிறார், அவர் நிச்சயமாக வந்து நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை பலப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துகிற தேவன், பச்சமாய் பேசுகிற தேவன், பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லி இந்த நாளில உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம், பிள்ளைகளோடு பட்சமாய் பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், இன்னும் பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் பெரிய காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில செய்திடலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், மிக நல்ல ஆவிக்குரிய செய்தியை இன்றைய நாள பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அருமையா இருந்தது. நீங்க சொன்னது சில நேரம் சிரிப்பு வந்தாலும் ஆழமான சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம்.
0: ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
1: ஆமென், நன்றி, நன்றி ஐயா. மீண்டுமாக இன்னும் ஒரு செய்தியில நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நாங்கள் ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
0: நன்றி ஐயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
1: ஆமென், ஆமென். வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: அன்பு உறவுகளே, அருமையான செய்தியை கேட்டோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 3-4 செய்திகள் எமது வானொலியிலே ஒலிபரப்பாகின்றன. இந்த வானொலி கிட்டத்தட்ட அடுத்த மாதம் ஜூலை மாதம் 31 தேதியோட 21 கடக்க இருக்கிறது. இவ்வளோ நீண்ட பயணத்தின் போது அநேக மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் நற்செய்தியாக சுவிசேஷமாக அருமையான ஊழியர்களை கொண்டு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் கூட அடுத்ததாக நாங்கள் நீதிமொழியில் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளுக்கான நீதிமொழியில் பின்பதாக அடுத்து வேதம் வாசிக்க கேட்க இருக்கிறோம். சௌரி மெரினா அவர்கள் வேதத்தை 3 வாசிக்க இருக்கிறார்கள். அதன் பின்பு செய்திகள் இருக்கின்றன. பிபிசி தமிழ் செய்தி அரங்கத்தின் உலக செய்திகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். அடுத்து ஆங்கில நிகழ்ச்சி மாதத்திலே 2 புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி வருகிறது. அரைஸ் அண்ட் ஷைன்ஸ் அவர்கள் ஷான் அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். பின்பதாக திறப்பின் வாசல் ஜெப நேரம் இன்றைய நாளும் ஜெபிக்க இருக்கிறார்கள் சௌரி சுசி பால்மர் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து. அதனைத் தொடர்ந்து இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற தீபம் சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரல். ஆனால் ஒவ்வொரு நாளும் வேறு வேறு ஊழியர்கள் தேவ ஊழியர்கள் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். எனவே இந்த வானொலி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் பிறருக்கு அறிவியுங்கள். அறிவித்து ஆண்டுடைய நற்செய்தியை கர்த்தருக்குள் எப்படி மக்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல வாழ்க்கை முறையை மற்றவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவ்வளவுதான் நாங்கள் இனிய பாடலோடு இணைந்து கொள்ளலாம். அடுத்து வர இருக்கிறது வேதம் வாசிக்கின்ற நேரம். வேதத்தை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமை.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:24 மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 1:28, 1:55 வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம் நேர்களே. அதுவரைக்கும் நாங்கள் தேனிலும் இனிய கீதங்களோடு இணைந்து கொள்ளலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேர்லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.

0: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம் பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:41 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

நேரம் கலையத்தில் 1:51:55 வேதாமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு இணைந்து வாசிக்க இருக்கிறார்கள் அருமையான சௌரி மெடினா அவர்கள்.

0: நேரம் கலையதிலே 1:55. இது வேதாகமம் வாசிக்கின்ற நேரம். எங்களோடு வேதாகமத்தை வாசிக்க இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடின் அவர்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். சௌரி வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் பிரதர்,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சோமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கலாம். கூட பாடலை போட மறந்துட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க.
1: நன்றி.
0: வாசிக்கப்பட வேண்டிய வேத புஸ்தகங்கள் 1 Samuel 4:10, Esaiah 50:10, Velippaduthal 10:11 வாசியுங்கள்.
1: சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். பெலிஸ்தரோ ஆப்பேக்கிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் அணிவகுத்து நின்றார்கள். யுத்தம் அதிகரித்து இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டார்கள். அவர்கள் சேனையில் போர்க்களத்திலே ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு போனார்கள். ஜனங்கள் திரும்ப பாளையத்துக்கு வந்தபோது இஸ்ரவேலின் மூப்ப ராணவர்கள், இன்று கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறிய அடித்ததென்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்மை நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்றார்கள். அப்படியே ருபீன்களின் மத்தியிலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வர ஜனங்கள் சீலோவுக்கு சொல்லி அனுப்பினார்கள். அங்கே ஏலியின் 2 குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அண்டையில் இருந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்திலே வருகிற போது இஸ்ரவேலர் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்டபோது, எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல் நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாய் இருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகள் ஆகாதபடிக்கு புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள். மகா பெரிய சங்காரம் உண்டாயிற்று. இஸ்ரவேலிலே 30,000 காலாட்கள் விழுந்தார்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒருவன் படையிலிருந்து ஓடி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் தலையின் மேல் புழுதியை வாரி போட்டு

இருந்தது. அந்த மனுஷன் ஏலியை பார்த்து, படையிலிருந்து வந்தவன் நான் தான், இன்றுதான் படையிலிருந்து ஓடி வந்தேன் என்றான். அப்பொழுது அவன், என் மகனே, நடந்த காரியம் என்ன என்று கேட்டான். செய்தி கொண்டு வந்தவன் பிற உத்தரமாக, இஸ்ரவேலர் பெரிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள், ஜனங்களுக்குள்ளே பெரிய சங்காரம் உண்டாயிற்று, உம்முடைய குமாரராகிய ஒப்னி பினகாஸ் என்னும் இருவரும் இறந்து போனார்கள், தேவனுடைய பெட்டியும் பிடிபட்டு போயிற்று என்றான். அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்னவுடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலின் பக்கமாய் மல்லாக்கா விழுந்தான். அவன் கிழவனும் ஸ்தூலித்தவனுமாயிருந்தபடியால் அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். பினகாசின் மனைவியாக அவன் மருமகள் நிறை கற்பிணியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிபட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதையும் கேள்விப்பட்ட போது அவள் கர்ப்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரிகள் நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையே பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவும் இல்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கப்போத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஏசாயா 50 அதிகாரம்.

ஏசாயா 50ஆம் அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுச்சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த இவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன். இதோ உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள். உங்கள் பாதகங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிட்டோ? விடுவிக்கிறதுக்கு என்னிடத்தில் பிழையில்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டிதத்தினாலே கடலை வற்ற பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளுள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் செத்து நாறுகின்றது. நான் வானங்களுக்கு காரிருளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். என்னை நீதிமான ஆக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார். என்னோட வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் இவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.

0: பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புஸ்தகம் அவன் கையில் இருந்தது. தனது வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெச்சிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த பொழுது ஏழு இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது ஏழு இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் இக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரும் ஆனவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து கிரக்கக்கிட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக் கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல் மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்தவுடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். வெளிப்படுத்துகிற புத்தகம் 11 அதிகாரம். பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் என்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிப்பீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புற ஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரண்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1220 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். உலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற இரண்டு ஒலிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாயிருக்கிறவனுவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதிகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்தில் இருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவருடைய உடல்கள் மகா நகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவருடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவருடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கழிகுந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். 3.5 நாளைக்கு பின்பு தேவனிடத்திலிருந்து ஈவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனார்கள். அவருடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 1/10 இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7,000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 2 ஆபத்து கடந்து போயிற்று. இதோ 3 ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களையும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் முகம் குப்பற விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்ய பாரம் பண்ணுகிறேன். ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாயம் தீர்ப்பை அடைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாயிருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சிகளும் பெரும் கல்மழையும் உண்டாயின. ஆமே
1: ஆமே. நன்றி சௌரி மெரினா, கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள், மிக ஆசீர்வாதமா இருந்தது. நன்றி
0: நன்றி பிரதர்.
1: நன்றி அம்மா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலைத்திலே 2:11. இது உலக செய்திக்கான நேரம். பிபிசி தமிழோசை செய்தி அறிக்கையை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்காவின் தாக்குதல் ஈரானின் அணுத்திட்டத்தில் பல தசாப்த கால பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறும் அதிபர் டிரம்ப், சந்தேகம் எழுப்பும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை. பாதுகாப்பு செலவை அதிகரிக்க ஒப்புக்கொண்ட நேட்டோ நாடுகள் போர்க்கள தொழில்நுட்பத்தில் அதிகரிக்கும் முதலீடு. காசாவில் உதவி விநியோக முறையை மரணப்புரி என கண்டிக்கும் ஐநா. உதவி விநியோக இடத்தில் இஸ்ரேலின் துப்பாக்கிச் சூட்டில் டஜன் கணக்கானோர் கொல்லப்பட்டதாக தகவல். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பலவீனமான போர் நிறுத்தம் நீடிப்பதாக தோன்றுகிறது. இருதரப்பும் தங்களின் இலக்குகளை அடைந்துவிட்டதாக கோரி வருகின்றன. ஆனால் அமெரிக்க தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் பல மாத கால பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியிருக்கலாம் என அமெரிக்க உளவுத்துறை முதற்கட்ட மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த மதிப்பீட்டால் கோபமடைந்த அதிபர் டிரம்ப் அதனை போலி செய்தி என்று விமர்சித்தார்.
4: அது முற்றிலும் அழிக்கப்பட்டதாக கேள்விப்படுகிறோம். தரைக்கு மேலே உள்ளவற்றை பார்க்கும்போது நெருப்பு நிலத்தடியில் பரவியிருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தாக்குதலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய படங்களை ஒப்பிட்டு பார்த்தால் மேலே உள்ள மரங்கள் உட்பட அனைத்தும் எரிந்து கருப்பாகியுள்ளன. கிரானைட்டால் கட்டப்பட்ட ஒரு கட்டிடத்திலும் தீ பரவியுள்ளது. மொத்தமும் அழிந்து விட்டதாக நான் நம்புகிறேன். நாங்கள் விரைவாக செயல்பட்டதால் அவர்கள் எதையும் வெளியே கொண்டு செல்ல வாய்ப்பு இருந்திருக்காது. ஒருவேளை 2 வாரங்கள் காத்திருந்தால் அத்தகைய பொருட்களை அவர்கள் வெளியே கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அவற்றை அவர்கள் அகற்றுவது மிகவும் கடினமானது மற்றும் ஆபத்தானது.
3: ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் டொனால்ட் டிரம்பின் கருத்துக்களை பகுப்பாய்வு செய்துள்ளார்.
5: இது முழுமையான வெற்றி, முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டன என்று அவர் காட்ட விரும்புகிறார். ஆனால் உண்மை யாருக்கும் சரியாக தெரியாது. இஸ்ரேலிய அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வர் என்று ஒரு முறை அவர் கூறினார். ஆனால் அது வழக்கத்துக்கு மாறானது. அவர் பொருத்தமின்றி குறிப்பிட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி திட்டத்தில் சில மாத பின்னடைவை மட்டுமே ஏற்படுத்தியதா என பிபிசி செய்தியாளர் சர்வதேச அணுசக்தி நிறுவன தலைவர் ரஃபேல் குரேசியிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர் குறை குறைவான காலத்திலேயே மதிப்பிடும் அணுகுமுறையை விரும்பவில்லை என்றும் அது ஒவ்வொருவரின் பார்வையை பொறுத்து மாறுபடும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தொழில்நுட்பங்களும் தொழில்துறை திறன்களும் அங்கு உள்ளதால் பாதிப்புகளை யாரும் மறுத்துவிட முடியாது. இது முற்றிலும் அழிக்கப்படவில்லை அல்லது பல தசாப்த கால பின்னைவை ஏற்படுத்தவில்லை என கூறும் அதிகாரிகள் உள்ளனர். அதிபர் டிரம்ப் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் ஈரானிடம் யுரேனியம் இருந்தால் ஒருவேளை 60% வரை செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியத்தை அமெரிக்கா தாக்குவதற்கு முன்பு ரகசிய இடத்திற்கு அது எடுத்து சென்றிருந்தால் 12 நாட்கள் தொடர்ந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பிறகு அந்த யுரேனியத்தை விரைவாக ஆயுதங்களாக மாற்ற ஈரான் முயற்சிக்குமா? அவ்வாறு முன்பை விட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறுமா என்கிற கேள்விகள் உள்ளன.
3: பிபிசியின் பாரசீக சேவையில் தன்னுடைய எந்த அறிக்கைகளையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட பிபிசி செய்தியாளர் லிஸ் டூசட் அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானிலிருந்து செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடக நிறுவனங்களுக்கும் பொருந்தும். அங்குள்ள நிலைமையை லிஸ் டூசட் விளக்குகிறார்.
6: தொடக்கத்தில் சற்று குழப்பம் நிலவினாலும் 2ஆம் நாளாக போர் நிறுத்தம் தொடர்வதாகவே தெரிகிறது. ஈரான் இயல்பாகவே தோற்றமளிக்க தொடங்குகிறது. தெருக்கள் போக்குவரத்தால் நிரம்பியுள்ளன. ஆனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியபோது நகரவாசிகள் பலர் தப்பி ஓடினர். 50% உணவகங்கள், கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இன்னும் மூடப்பட்டுள்ளன. இந்த போர் நிறுத்தம் தொடருமா என்பதை பார்க்க ஈரானியர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் சில நல்ல அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளன. இணைய வசதி கிடைத்து வருவதோடு சமூக ஊடக பதிவுகளும் பலம் பெற தொடங்கியுள்ளன. அதில் சிலர் ஈரானிய அரசை பாராட்டுகிறார்கள், சிலர் விமர்சிக்கிறார்கள். இத்தகைய உரையாடல்கள் தனிப்பட்ட முறையிலும் பொதுவெளியிலும் தீவிரமாகி வருகின்றன. குறிப்பாக அதிபர் டிரம்ப், இந்த பிராந்தியம் மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள வெளிநாட்டு தகவல்களும் இங்கு முக்கியத்துவம் பெறுகின்றன. போர் நிறுத்தம் இருப்பது குறித்து ஈரானியர்கள் நிம்மதியடைந்தாலும் அது எவ்வளவு காலம் நீடிக்கும் என பலரும் கேட்கிறார்கள்.
3: அடுத்த 10 ஆண்டுக்குள் நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்களின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% பாதுகாப்பு மற்றும் அது தொடர்பான முதலீடுகளுக்கு செலவிட ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றான இது நெதர்லாந்தில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்னதாக இது கூட்டணியை வலிமையானதாகவும் நியாயமானதாகவும் படைத்திறன் மிக்கதாகவும் உருவாக்கும் என்று நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ விவரித்தார். பல நாடுகளையும் பாதுகாக்கும் அதிக சுமையை அமெரிக்கா நீண்டகாலமாகவே நிறைவேற்றி வந்துள்ளது என்று மார்க் ரூட்டோ கூறினார். நேட்டோ கூட்டணி நாடுகள் தங்களின் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட வேண்டும் என்று உச்சி மாநாட்டிற்கு முன்பு அவர் வலியுறுத்தினார்.
7: அதிகமாக பணத்தை நாடுகள் செலவிடுவது எளிதானது அல்ல. இவை அரசியல் முடிவுகள் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யர்களிடமிருந்து வரும் அச்சுறுத்தல், சர்வதேச பாதுகாப்பு நிலைமை ஆகியவற்றை கருத்தில் கொண்டால் இதற்கு வேறு வழியில்லை என்பதில் எனது சகாக்களிடையே முழு நம்பிக்கை உள்ளது.
3: ரஷ்யா குறித்து வளர்ந்து வரும் கவலைகள் காரணமாக அதனோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நேட்டோ கூட்டணியின் நீண்டகால உறுப்பினர்களான நார்வேயும் டென்மார்க்கும் சமீபத்தில் இந்த கூட்டணியில் சேர்ந்த பின்லாந்து மற்றும் ஸ்வீடன் ஆகிய 4 நாடுகளும் பாதுகாப்புக்கு அதிகம் செலவிட உறுதியளித்துள்ளன. ட்ரோன் துறை மிகவும் லாபம் அளிப்பதை டென்மார்க் நிரூபித்து வருகிறது. பிபிசி செய்தியாளர் அட்ரியன் முறை வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
8: இந்த மாத தொடக்கத்தில் குறைந்த விலையுடைய யுக்ரேனியன் ட்ரோன்கள் விலை உயர்வான டஜன் கணக்கான ரஷ்ய போர் விமானங்களை அளித்தன. ட்ரோன்கள் நவீன போர் முறையை மறுவடிவமைத்துள்ளன. அமெரிக்க அழுத்தம் மற்றும் ரஷ்யா தொடர்பான பாதுகாப்பு கவலைகளால் இப்போது ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை அதிகரிக்க முயல்கின்றன. அவற்றுக்கு ட்ரோன்கள் விரும்பப்படும் தொழில்துறையாக உள்ளது.
9: நவீன அம்சங்களையும் மிகவும் மேம்படுத்தப்பட்ட கேமரா அமைப்பையும் கொண்ட இந்த ட்ரோன் இரவும் பகலும் தெர்மல் படங்களை கண்காணிக்கின்றன.
8: டென்மார்க்கின் நிறுவனமான நோர்டிக் விங் போர்க்கள கண்காணிப்பு மற்றும் போர் ட்ரோன்களை உருவாக்கி வருகிறது. நேட்டோ நாடுகளே அதன் வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் பெரும்பாலும் இந்த ஆயுதங்கள் யுக்ரைனையே சென்றடைகின்றன.
9: யுக்ரைனிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஆராய்ந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பாவில் ட்ரோன் திறன் இல்லை என்பதை உணர்ந்துள்ளது.
8: டென்மார்க்கில் உள்ள ஒடென்சில் நடைபெறும் இந்த சர்வதேச ட்ரோன் கண்காட்சியில் பெரும்பாலான நிறுவனங்கள் தற்காப்பு மற்றும் பாதுகாப்புக்காக வடிவமைக்கப்பட்ட தங்களின் ட்ரோன்களை காட்டுகின்றன.
10: பல ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்புக்கான வரவு செலவு திட்டத்தை அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. சமீபத்திய நவீன தொழில்நுட்பம் மற்றும் வன்பொருட்களில் முதலீடு இருக்கும் என தெரிகிறது.
8: ராணுவ ட்ரோன்களுக்கு உலக அளவிலான சந்தை 24 பில்லியனுக்கும் அதிகமாகவும் 2030ஆம் ஆண்டுக்குள் அது இரட்டிப்பாகவும் இருக்கும் என மதிப்பிடப்படுகிறது.
7: ட்ரோன் தகவமைப்பு மற்றும் வளர்ச்சியில் நோர்டிக் நாடுகள் மிகவும் வலுவாக உள்ளன. ரஷ்யாவோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகளில் இந்த தொழில்நுட்பங்கள் குவிவதை நிச்சயமாக பார்க்கலாம்.
8: உள்ளூர் நிறுவனமான குவாட்சாட் செயற்கைக்கோள் தகவல்களை வாசிக்கும் மென்பொருட்களோடு ட்ரோன்களை தயாரிக்கிறது. பொது பணிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த கருவிகள் எதிரி ரேடாரையும் இனம் காண முடியும்.
5: 5 ஆண்டுகளுக்கு முன்பு சாட்காம் வணிகத்திற்கு இது 90% இருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாக பாதுகாப்பு தரப்பில் இருந்து ஆர்வம் அதிகரித்து வருவதை காண்கிறோம். இப்போது அதற்கு தான் அதிக பணிகள் நடந்து வருகின்றன.
8: 2000 கிலோமீட்டர் பறக்கும் மண்டலத்துடன் இருக்கும் இந்த ட்ரோன் துறைமுகம் தொழில்நுட்ப தொடக்க நிறுவனங்களுக்கான மையமாகும். அடுத்த ஆண்டு $1 கோடி செலவிலான ஒரு புதிய ராணுவ வசதிகளில் ராணுவ வீரர்களும் இங்கு பயிற்சி பெறுவார்கள். இந்த தொழில்நுட்ப துறை வேகமாக வளர்ச்சி காணும் நிலையில் இந்த முன்னேற்றத்தின் திசையை அனைவரும் வரவேற்கவில்லை. மேலும் நெறிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்த கேள்விகளும் நிச்சயமாகவே எழும்.
3: அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவோடு இயங்கி வரும் உணவு விநியோக அமைப்பை மரணப்பொறு என்று கூறியுள்ள ஐநா முகமைகள் இந்த அமைப்பு சர்வதேச தரங்களுக்கு முரணானது என கண்டித்துள்ளன. பசி பட்டினியால் துன்புறும் மக்களை உணவு உதவி பெற மோதல் பகுதிக்கு வரவைப்பது கேலிக்குரியது என்று யூனிசெஃப் அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் எல்டர் கூறியுள்ளார். ஐநா முகமைகளுக்கு மாற்றாக கடந்த மே மாத இறுதியில் காசா மனிதாபிமான அறக்கட்டளை உணவு விநியோகம் செய்ய வந்த பின்பு விநியோக இடங்களுக்கு அருகில் சுமார் 400 பாலத்தினர்களுக்கும் மேலாக கொல்லப்பட்டுள்ளதாக ஐநா கூறியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நடந்த இருவேறு சம்பவங்களில் உதவிகளை பெறுவதற்காக காத்திருந்தவர்களில் சுமார் 46 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக மீட்புப் பணியாளர்களும் மருத்துவமனை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன. நிறைவாக பல தசாப்தங்களுக்கு பின்பு விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் 2வது இந்தியர் குறித்து பார்க்கலாம். ஆக்சியம் மிஷன் 4 விண்வெளி பயணத்தின் போது குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லா பேசியது இது. எனதருமை நாட்டு மக்களே, 41 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விண்வெளியை அடைந்திருக்கிறோம். என் தோளில் இருக்கக்கூடிய தேசிய கொடி நான் தனியாக இல்லை, உங்கள் அனைவருடனும் இருக்கிறேன் என்பதையே காட்டுகிறது. அனைவரும் இணைந்து இந்தியாவின் மனிதர்களுக்கான விண்வெளி திட்டத்தை சிறப்பாக தொடங்குவோம் என்று அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் உலக செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 2:21, 2:30 வருகிறது ஆங்கில நிகழ்ச்சி. ரைசன் சைன் சௌரன் ஷான் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.

0: ஆமென். இந்த நாளும் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: ஆ பிரைஸ் தி லார்ட் பிரதர், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் சிஸ்டர்மா. இந்த நாளை திறப்பின் வாச ஜபத்தை வழி நடத்த எங்களோடு இணைந்துக்கிறீர்கள். ஏற்கனவே உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன் தகவல்கள். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் சுருக்கமாக சொல்லிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நான்கு பாஸ்டர் மேர் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது இவேஞ்சலி சித்ரா அமல்ராஜ் அவர்கள், பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள், மற்றும் சிந்தனை துளிகளை பாஸ்டர் பென்கர் விக்டர் கொடுத்திருந்தார்கள். அது மாத்திரமில்லை, பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்களும் ஆண்டுடைய வார்த்தையை செய்தியாக கொடுத்திருந்தார்கள். சகோதரி மெடினா அவர்கள் நீதிமொழிகள் வாசித்தார்கள், அது மாதிரி வேதம் வாசித்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அடுத்து ஷானுடைய நிகழ்ச்சி இன்று இடம்பெற்றது, அரைசன் ஷைன். ஷானுக்காக நாங்கள் ஊழியத்துக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இறுதியாக வர இருப்பது இலங்கை மண்ணிலிருந்து தீபம் சத்தியவசனம் நிகழ்ச்சி, அதற்காக நாங்கள் ஜெபிக்கலாம். அத்தோடு சேர்ந்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக ஜெபியுங்கள். உலக நாட்டில் ஒரு சமாதானத்தை தற்காலிகமாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள். இருந்தாலும் அது நீடிய சமாதானமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்தியா இலங்கை மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஊழியங்கள் ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். கனடா மற்றும் உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் கேட்கிற மக்களுடைய நாடுகளின் தலைவர்களுக்காக ஜெபிப்போம். தாயார் நோவாமாவுக்காக, பவனவாமாவுக்காக ஜெபியுங்கள். பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக மற்றும் பெரியவர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக இப்படி பலதரப்பட்ட ஜெப குறிப்புகள் உங்களிடம் இருக்கின்றன. நீங்கள் அதை எடுத்து வரங்க, நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நீங்கள் தொடருங்களாமா?
1: சரி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியுள்ளதோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்குதான் இந்த அருமையான வேலைக்காய், ஜெப வேலைக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையிலும் கர்த்தாவே விசேஷமாக இந்த கர்த்தாவே ஊழியத்தை செய்து வருகிற எங்களோட அருமையான சகோதரன் வின்சென்ட் ஐயா அவர்களுக்காக, சகோதரி ஜெசிந்தாமா அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவையே இந்த இருவரும் கர்த்தாவை செய்கிற ஊழியத்தை சாசானவன் தடை பண்ணுகிற காரியத்தை நீர் அறிந்திருக்கிறீர். என் தேவனாய கர்த்தர் எதுவும் இவங்களை நிறுத்த முடியாது என்று அவன் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கர்த்தாவை ஆண்டவரே அப்பா சரீர சுகம் பலன் ஆரோக்கியம் நீண்ட ஆயுளை கொடுத்து கர்த்தாவே இந்த ஊழியம் சிறப்பாய் வளரவும் கர்த்தாவே. இதன் மூலமாக ஒரு கூட்டம் ஜனங்கள் அப்பா அந்த சமூகத்திற்கு வரத்தக்கதாக அப்பா நீர் இவர்களை எடுத்து இன்னும் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல சுகத்தையும் எங்கட சகோதரனுக்கு நல்ல சுகமும் ஆரோக்கியமும் பலனும் உண்டாக வேண்டுமாறு செபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க கைக்கு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். அது போல எங்கட சகோதரிக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக. அவங்களுக்கு கர்த்தாவே நீர் கொடுத்து வருகிற சுகத்திற்காய் உமக்கு நன்றி. இன்னும் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே ஆண்டவரே இந்த ஊழியத்தை அவங்க தொடர்ந்து செய்ய

0: தெய்வீக பலனால இசை கட்டும்படியா ஜெபிக்கிறோம். தெய்வீக ஆரோக்கியம் ஒவ்வொரு நாளும் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே, அவர்கள் உண்ணுகிற உணவும் கர்த்தாவே குடிக்கிற தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உன்னு வியாதியை உன்னிலிருந்து விலக்கி போடுவேன் அப்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையில அவங்க குடிக்கிற உண்ணுகிற உணவுகள் எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அது போல கர்த்தாவே கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், லரண்டனுக்காய் ஜெபிக்கிறோம், அவட மனைவிக்காய் மகனுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை குடும்பமாய் ஆசீர்வதியும், அவட வேலைகளை கர்த்தாவே நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். நல்ல கர்த்தாவி சொந்த வீடு வாங்கி வசதியாய் இருக்க என் தேவனாய கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, டிரைவ் பண்ணும் போது நல்ல பாதுகாப்பை அவர்கள் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அது போல கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், மகள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, கனவுக்காய் ஜெபிக்கிறோம், அவட கணவருக்காய் கொடுத்திருக்கிற உண்மையான இரண்டு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களை நேர் அப்பா மட்டும் நடத்தி வருகிறீங்க அதிசயமாய் அற்புதமாய். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நல்ல பிள்ளைகளுக்கு உயர்வை கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் எல்லா உறவினர் அவருடைய உறவினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களோட சௌத்ரி ஜெசிந்த அவருடைய சகோதரமார்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நல்ல பாதுகாப்பு, நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம் அவர்களுக்கு உண்டாக வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களில கர்த்தாவே அவங்களை பராமரிப்பதற்கு நல்ல ஆட்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறீங்க. அவங்க உண்மையுத்தமாய் கர்த்தாவே அவர்களை கவனிக்கும்படியாய், தேவ நல்ல இருதயத்தை அவர்கள் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். பிஸ்னஸ் ஆக இல்ல, பிஸ்னஸ் மைண்டாக இல்ல, ஆண்டவரே ஒரு மனுஷீகமாய் ஆண்டவரே அவர்கள் செய்ய தேவன் உதவி செய்வீராக ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே சௌதரிய அவருடைய சகோதர சௌதரிகள் குடும்பங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லமையின் வானொலியிலே கர்த்தாவே ஆண்டவரே இணைந்து சிறப்பிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இது எந்தெந்த வீடுகளில உங்களுடைய வாசனங்கள் உங்களுடைய வார்த்தைகள் துணிக்கிறதோ அப்போ அந்த வல்லமை நலைகளோடு இணைந்து கர்த்தாவே இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் சுத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படின்னே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில அப்பா எங்களுடைய கர்த்தாவே வல்லமையின் வானொலி நிகழ்ச்சி நடத்தி கர்த்தாவே ஆண்டவரே வருகிற அந்த ஸ்டூடியோ கொடுத்திருக்கிற அருமையான ஸ்டுடியோவுக்காக ஜெபிக்கிறோம். அங்க இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டை ஒவ்வொரு கர்த்தாவே ஆண்டவரே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸுங்களையும் கரத்துக்குள்ளாய் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாதுகாத்துக்கொள்ளும், எந்த வீணான செலவுகள் எந்த வீணான கர்த்தாவே ஆண்டவரே காரியங்கள் நிகழாதபடிக்கு என் தேவனாய கர்த்தர் அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. அப்ப அந்த நாளில இந்த ஊழியம் செய்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காலை நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற சிந்தனை துளி நேரத்துல கர்த்தாவே அப்பா கர்த்தாவே இந்த ஊழியக்காரர் பென்ஹர் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதிக்கும்படியா அவட ஊழியர்களை ஆசீர்வதி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கர்த்தாவே 10 மணிக்கு தேவ செய்தியை கொடுத்த ஞான ஊழியக்காரி சித்ராமல்ராஜ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அந்த ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம், அவட பிள்ளைகளுக்காய் அவங்களுடைய வேலைகளுக்காய் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அது போல 10 மணி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா அப்பா 10 மணிக்கு ஊழியம் செய்த அருமையான தேவ செய்தி கொடுத்த பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும் அவருடைய தேவைகளை சந்தியும் ஐயா நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அது போல கர்த்தாவே ஆண்டவரே நீதிமொழியை வாசித்த சகோதரர் நீதிமொழியை மாத்திரமல்ல வேதம் வாசித்த கர்த்தாவே சகோதரி மெடினா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை நீர் ஆசீர்வதியும் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. அதோட அவர்களுடைய தேவைகளை சந்தியும் தகுப்பன உமக்காக நேரத்தை கொடுக்கும் போது என் தேவன் அவர்களுக்கு கர்த்தாவே வேண்டிய எல்லா நேரங்களையும் கூட்டி கொடுக்கிறபடியினால உங்களுக்கு நன்றி. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறவட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதற்காக நாங்கள் செபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல கத்தாவே பாடல் நேரத்துல பாடல் பாடின ஒவ்வொரு சகோதரிகளுக்காய் சகோதரர்களுக்காய் பாடல் கேட்டு கத்தாவே ஆண்டவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. அது போல கத்தாவே தெய்வ செய்தியை ஒரு மணிக்கு கொடுத்த பாஸ்டர் பால்மர் பரதாஸ் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். பயப்படாதே இந்த தேவனாய கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த அருமையான செய்திக்காய் நன்றி ஆண்டவர். பயந்திருக்கிற எந்த காரியத்தினாலும் யார் யார் எந்த விஷயத்துல பயந்துருக்கிறாங்களோ, இந்த ஹெல்த் விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, குடும்ப காரியங்களாலும் சரி, ஆண்டவரே பயந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் என் தேவ இந்த நாள்ல பலப்படுத்தி திடப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அவருடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திக்க போகிறபடினாலும் உங்களுக்கு நன்றி. அவருடைய கர்த்தாவே ஊழியங்களை ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், விசேஷமாக சபையினரை ஆசீர்வதியும் ஆண்டவரே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறது போல. இந்த நாள்ல கத்தாவே கத்தாவை தமிழ் செய்தியை கொடுத்த அந்த பிபிசியில கத்தாவை எங்களுக்கு தமிழ் செய்தியை கொடுத்த ஒவ்வொரு வேத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி கத்தாவே. அன்று அரைஸ் அண்ட் ஷைன்ல செய்தி கொடுத்த சகோதரன் ஷானுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த நாளில கத்தாவே அப்பா அவருடைய குடும்பத்தினர தாவே அவருடைய படிப்பை எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அது போல இன்னும் வர இருக்கிற கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எல்லா நிகழ்ச்சி இலங்கை மண்ணிலிருந்து வருகிற தீபம் என்ற சத்தியவாசன நிகழ்ச்சியை அப்பா அது அதன் பின்பாக வருகிற மறுவொழி வரிப்பு அவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தாவே. இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. அந்தவரை இந்த வாரம் முழுதும் கத்தாவே ஊழியம் செய்கிற ஊழியம் செய்த ஒவ்வொரு தேவனுடைய கத்தா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் சபையினரையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற தாபரே. அப்பா எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேளையில ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கு ஆயுடைய சமூகத்துல கடந்து வருகிறோம். அண்டவரே குடும்பங்களுக்கான ஜெபத்துல என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இந்த நாள்ல ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துக்கிறோம். உண்மை அறியாத குடும்பமானாலும் சரி, உண்மை அறிந்த குடும்பங்களோ ஆண்டவரே இந்த நாளில அநேக பாடுகளுக்குள்ளாய் கடந்து போகிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே சாத்தானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் கத்தாவே. அவட குடும்பங்கள் அப்பா ஸ்தோத்திரம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கணும், நிலை குலைந்து போகணும் என்று சொல்லி கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிற அந்த சாத்தாண்ட கிரிகள் அழிக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கத்தாவே. இந்த நாளில கத்தாவே அப்பா குடி போதையினால மயங்கி இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக விசேஷமாய் செபிக்கிறோம். அந்தவரை அவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக, அந்த போதை மருந்துகளிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவார்களாக, குட்டி பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை உண்டாகுவதாக, அந்த ஒரு அது போல சிகரத்தை தாகரி கத்தாவே அழிக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம். அது போல கேம்பிளிங் விளையாட்டினால கத்தாவே ஆண்டவரே அப்பா அவங்களுடைய பணங்கள் எல்லாம் விரயமாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக ஜெபிக்கிறோம். அதுல இருந்து அவங்க மீண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இன்னும் பாலியல் பிரச்சனை கலத்தனமான உறவுகள்ல கெட்ட நடத்தைகள்ல ஈடுபட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிசாசு கத்தாவே அந்த இவளுடைய சிந்தனையும் இருதயங்களையும் திட்டத்து விடுகிறதை பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவர்களை எல்லாம் மீட்கும்படியாகவே இந்த உலகத்துக்கு நீங்க கடந்து வந்தீங்க ஆண்டவரே. அதை அறிந்தவர்களாய் அவர்கள் உணர்ந்தவர்களாய் கத்தா உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் நீர் அவர்களுக்கு கத்தாவையை உணர்த்தும்படியாய் செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். இதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் கத்தாவே. இன்னும் தாப்பினே சந்தேகங்கள் நிமித்தமாக குடும்பங்கள் பிரிந்து ஜீவிக்கிறதை பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சந்தேக பிசாசு நல்லதா இருந்தாலும் சந்தேகப்படுகிற சில பிசாசு கூட்டங்கள் ஆண்டவரே குடும்பத்தை பிரிப்பதற்காகவே கடந்து வருகிறதை பார்க்கிறோம் கத்தாவே. சந்தேகங்கள் இல்லாதபடி சந்தேகத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இருவரும் கணவனும் மனைவியும் நடந்து கொள்ளும்படியாய் அவர்களை நீர் வழி நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் சிந்திக்கிறோம். இன்னும் பிள்ளை இல்லாத நிமித்தமாக குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது பார்க்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாக பிரிந்திருக்கிற கத்தாவே கணவன் மனைவிகள் சேர்க்கப்படவும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, மாமியார் மருமகள் பிரச்சனையினால குடும்பங்கள் பிரிக்கப்படுகிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே கர்த்தாவே அந்த மகனை தன்னுடைய வீட்டிலிருந்து பிரித்து கொண்டு வருகிற மருமக்கள் மாறு இருக்கிறாங்க ஆண்டவரை, இவர்களோடு கூட நீ கைப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா அப்பா அந்த குடும்பத்துல நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறாய் ஆண்டவரை, தெய்வீக அன்பினால குடும்பங்கள் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு தடையாய் இருக்கிற குடும்பத்துல காணப்படுகிற எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விலைக்கு போடுவீராக ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே, மற்றவர்களால் கோல் சொல்லி குடும்பத்தை பிரிக்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவர்களை எல்லாம் நீர் அப்பா ரட்சிக்கும்படியாய், இல்லாட்ட அவங்களை கர்த்தாவே அந்த இடத்துல விலைக்கு போட முடியாய், அது அவர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை பிரிந்து கர்த்தாவை விட்டு ஜீவிக்கும்படியாய். தேவனாய் கர்த்தாவே, இந்த நாள்ல ஒவ்வொருவருக்கும் நல்ல கர்த்தாவை பகுத்தறிவுள்ள ஒரு ஆவியை கொடுத்து முடியாய் ஜீவிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றி தாப்பினே. இன்னும் கர்த்தாவே, தௌரி ஸ்ரீதன பிரச்சனையினால தௌரினால ஆண்டவரே ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல உள்ள பிள்ளைங்க திருமணமாகாமல் இருக்கிறாங்க. இன்னும் திருமணமாயி கொடுத்து ஆண்டவரே கொடுமையினால கர்த்தாவே அவங்க வீட்டுல நடத்துகிற அவங்கள அந்த பெண் பிள்ளைகளை நடத்துகிற விதத்துல ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தற்கொலைகளாய் கடந்து போகிறத அநேக தங்களோட கர்த்தாவே உயிரை மாய்த்து கொள்கிறத நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் கர்த்தாவே அந்த தேசத்துல நடைபெறாதபடிக்கு வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்படியாகிறோம். ஆண்டவரே வாழ்வு பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பங்கள்ல கண்ணீரும் கவலைகளும் கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் உண்மை விட்டு அப்பா தூரமாய் போய்விடுகிற காரியத்தை அறிவோடு வேதனை நிறைந்த கர்த்தாவே ஆண்டவருடைய காரியங்களை காணப்படுகிற இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் பொதித்து நீர் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தங்களுடைய குடும்பங்களுக்கு சாட்சியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, இவர்களுக்கு இவர்களை நீ பொதிக்கும்படியா, இவர்களை கர்த்தாவை மீட்டுக் கொள்ளும்படியா, இவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் சபைக்கு போகாமல் இருக்கிற அநேக குடும்பங்கள் ஆண்டவரே, இந்த கோவிடுக்கு பின்பதாக அநேக எஸ்கியூஸ் சொல்லி கொண்டு வீட்டிலே இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சபைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படியாக சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே இந்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தாவே நம்முடைய சபைக்கு கடந்து வர அப்பா மறுபடியும் ஒரு லட்சத்தின் அனுபவத்தை கொடுத்துடல வேணுமாறு ஜபிக்கிறோம்ப்பா. இன்னும் வரவுக்கு மேலாய் செலவு செய்கிற அநேக குடும்பங்கள் கர்த்தாவே அவர்களுக்கு இது இருக்கிறது, நானும் அது போல வாங்கணும், அது போல நானும் நடக்கணும் என்று சொல்லி அந்த இருதயத்துல காணப்படுகிற கர்த்தாவே இப்படிப்பட்டதான காரியங்களை எடுத்து போட்டு தனக்கு போதுமென்ற மனதோடு கூடிய கர்த்தாவே ஆதாயத்தினால அவங்க திருப்தியாகும்படியாய் அவர்களை நீ போஷிக்கும்படியாய் செபிக்கிறோம், அவர்களை உபதேசிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஆலோசனைக்காரர்களை கொண்டு விரும்பினாங்க இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே நீர் ஆலோசனை கர்த்தராக இருந்து வழிநடத்த வேண்டுமாறு செபிக்கிறப்பா. இன்னும் எங்களோட கர்த்தாவே கொடுக்கப்பட்டிருக்கிற தண்ணி நபர்களின் கர்த்தாவை செபித்திற்காய் கடந்து வருகிற அந்த வேலையில கர்த்தாவை தொடர்ந்துல இருக்கிற கர்த்தாவை ஸ்தோத்திருக்கிறோம். கணவன் மனைவி ரெண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற அநேக வருடங்களாய் ஜெபித்து வருகிறோம். இவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குவாதங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா ஏற்று தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு என் தேவனாய கர்த்தர் இந்த நாள்ல ஒரு மனதி நாவினாலே அவர்களை மறுபடியுமாய் இணைத்து ஆண்டவரே தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படியாய் விக்கிரகத்திலே காணப்படுகிற வீட்டுல அப்பா நம்முடைய கர்த்தாவே பிரசன்னத்துக்கு தடையாயிருக்கிற விக்கிரகத்துக்கு கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படவும் ஆண்டவரே உமக்கு மாத்திரம் அவர்கள் மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாய் கணவனும் மனைவியுமாய் இணைந்து குடும்ப பிள்ளைகளுமாய் இணைந்து ஆராதிக்கும்படியாய் தேவனை உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர்களுக்கு அவர்களால இட்டைப்பட வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோட ஜபங்களை கேட்கிறவரே எங்களோட ஜபத்தை தள்ளாவர தள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு ஆவிக்குரிய மகளுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே, அவளும் கர்த்தாவே ஆண்டவரே அநேக நாட்கள் செபித்து கொண்டிருக்கிறாங்க, நாங்களும் செபித்து கொண்டிருக்கிறோம் என் தேவனாய கர்த்தர் இந்த குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாதத்தினால நிரப்ப வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம், கணவருடைய கர்த்தாவிய பெற்றோருக்காய் கர்த்தாவிய ஜெபிக்கிறோம். இந்த குடும்பம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கணவன் நல்ல மனைவிடத்துல அன்பு கொள்ளணும், அதற்காக ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீ அற்புதத்தை நீ செய்ய போகிறீர் ஆண்டவரே, உனக்கு நன்றி, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் இரண்டு வாழ்வு பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான தாயாருக்காய் ஜெபிக்கிறோம். தன்னன் தன்மையாக கர்த்தாவே தன்னுடைய காரியங்களை மாத்திரமல்ல, இரண்டு வாழ்வு பிள்ளைகளுடைய காரியங்களையும் தந்தை வீட்டின் காரியங்களையும் கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற அருமையான அம்மாவுடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்யும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுத்துடலாம் ஆண்டவரே, நல்ல மன வலிமையை கொடுத்துடலாம் ஐயா ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் செபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் இந்த நாள்ல நீ சந்திக்க வேண்டுமாறு செபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் தகப்பனை இரண்டு வாழ் இரண்டு பையன்களை வைத்து ஆண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அருமையான சௌத்ரிக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் ரட்சிக்கப்படாத கணவன் தனிமையாய் இருந்து கர்த்தாவை ரெண்டு பேரும் தனித்தனிமையாய் இருந்து குடித்தனம் பண்ணுகிறாங்க. என் தேவனாய கர்த்தர் ஆண்டவரே தயவாய் இறங்கி இந்த பிள்ளைகள் ஒரு மனதோடு ஒற்றுமையோடு ஜீவிக்கவும், மாத்திரமல்ல ரட்சிக்கப்படாத கணவர் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே. மனைவி மேல் அன்பு கூர்ந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கும்படியாய் அந்த அப்படிப்பட இருதயமுள்ள கத்தா கட்டின இருதயமுள்ள அந்த கணவரை மாற்றும்படியாய் இந்த நாளில் ஜீவிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்கூடாத காரியம் ஒன்றுமில்ல, ரட்சிக்கப்படாத விட குடும்பங்கள் தம்பி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஐயா, அறிந்து கொள்ளணும், அதற்காக ஜீவிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அது போல இன்னொரு கர்த்தாவே ஆண்மையனை வைத்து கொண்டிருக்கிற ஒரு அருமையா சௌத்ரிக்காய் ஜீவிக்கிறோம். அவரோட கண கர்த்தாவே அவர்களும் பிரிந்து ஜீவிக்கிறாங்க, இவர்கள் இணைந்து ஜீவிக்க ஆண்டவரே, எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு இடையூறுதல் கொண்டு வராதபடிக்கு ஆண்டவரே, அப்பா விசுவாசத்துல ஒரு இடையூறல் உண்டாதபடிக்கு அவங்களை பாக்குறவங்க இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் விதத்துல ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் செய்யவும் இந்த குடும்பத்தை உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஏற்ற தாழ்வுகளை மன்னியும், ரெண்டு பேரும் இந்த நாள்ல இணைத்து அந்த ஒரே ஒரே குடும்பமாய் ஜீவிக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே ஆண்டவரே குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்க விசேஷமாய் ஜெபிக்கிறோம் தேவன் ஐயா, கர்த்தர் அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் நீர் ஆண்டவரே. வேளையில அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன், கண்ணீரை காண்கிற தேவன் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே. சாராளை ஆசீர்வதித்த தேவன், அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் தகப்பனே அப்பா, இன்னும் அநேக பெண்களை கர்த்தாவே ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க என் தேவன். அவ்விதமாக இந்த குடும்பத்தினர் எல்லாரையும் ஆசீர்வதித்து அப்பாவோட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என் தேவன் அவர்களை பெருகை செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்திரன் பீலா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம், செல்வம் ஷீலா குடும்பத்தினருக்காய் ஜெபிக்கிறோம், கவிதா கணவருக்காய் ஜெபிக்கிறோம், இந்திரன் கிரிஜா குடும்பத்திற்காய் ஜெபிக்கிறோம், இன்னொரு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அப்பா நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எங்களோட சபையில் உள்ள பிள்ளைகள், குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். நல்ல குழந்தைகள் செல்வங்களை கொடுத்து இந்த இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே நாங்கள் விதவைகளுக்காய் ஜெபிக்கிறோம், விதவைகளின் கண்ணீரை காண்கிற தேவன், இதைவிட கண்ணீரை எல்லாம் விட துணத்தில் அல்லவோ நீங்க அடைச்சு வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை, டொராண்டாவில் இருக்கிற விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், அமெரிக்காவில் உள்ள விஜய் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், பிரான்சில் உள்ள வந்தனா பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன், அமெரிக்காவில் உள்ள ரூபி அவரோட மகனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், மிசிசாக்காவில் இருக்கிற மதிமகளுக்காய் ஜெபிக்கிறேன், இந்தியாவில் இருக்கிற குமுதா மகளுக்காய் ஜெபிக்கிறேன், இன்னும் அவரோட மூன்று பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை, இன்னும் வஸ்பீலா அவர்களுக்காய் அவரோட பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், சகோதரி மரியாவுக்காய் அவருடைய பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன், ஆக்னஸ் சுரேஷ் அவருடைய இரண்டு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன், சகோதரன் ஜெஸ்லி அவருடைய இரண்டு வாழ்வு பிள்ளைகளுக்காய், சகோதரன் பெஞ்சமின் ஒரு வாழ்வு மகனுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் இதுல கத்தாவே விசேஷமாக ஆண்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம், தனிமையாய் இருந்து அவங்க போராடி கொண்டிருக்கிறது அறியுறீங்க ஆண்டவரே, அது இல்லாம அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்ற துணையை நீ காண்பித்து அவங்க கத்தாவே அவங்களுக்கு நல்ல ஒரு பார்ட்னரை கொடுக்கும்படியாய் காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சமூகத்துல இவர்களை எல்லாம் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், இப்பொழுது நாங்க தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களை நீ உருவாக்கினவர். அப்பா, தேசங்களை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தம். இந்த நாளில் உலகத்தில் காணப்படுகிற பெரிய யுத்தங்கள், ஆண்டவரே, யுத்தத்தின் காரியங்களை எல்லாம் நாங்கள் அறிகிறோம். தவப்பினே, சில காரியங்கள் வெளியில வர முடிய வராமல் காணப்ப தடையா இருக்கிறது. சிலவைகள் வெளியில வருகிறது. ஆனாலும் கத்தாவை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, இந்த நாட்களில் நீர் அறிந்திருக்கிறபடி ஆண்டவரே, ஈரானில் நடக்கிற போர்கள் ஒரு நிறுத்தத்துக்குள்ளாய் கொண்டு வரணும். இன்னும் அவங்க கத்தாவே இந்த மிசைல் எல்லாம் உண்டாக்காதபடிக்கு ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த கத்தாவை ஆண்டவரே, தேசங்களை பாழாக்குகிற எந்த கருவிகளும் அங்கு உண்டாக்காதபடிக்கு, எந்த மருந்துகளும் டிஸ்ட்ரக்ஷன் கொண்டு வருகிற எந்த மருந்துகளும் அவங்க உண்டாக்காதபடிக்கு எல்லாவற்றையும் நீர் அடைத்து போடும்படியா சுவைக்கிறோம். செயல் இழக்க செய்ய வேண்டுமாறு சுவைக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அது போல கத்தாவே ஸ்தோத்திரம், எல்லா தேசங்களையும் ஒப்பிட்டு ஜெபிக்கிறோம். பஞ்சம் பசி பட்டினாலே வாடுகிற தேசங்கள், ஒரு நேரம் உணவில்லாம கஷ்டப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே, நல்ல குடி வசதி இல்லாம தவிக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே, மருந்து வசதிகள் இல்லை, நல்ல வீடு தங்குவதற்கு இடம் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிற கத்தாவே, ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில தேவனாகிய கத்தர் அவர்கள் எல்லாருடைய கத்தாவே பீதிகள் எல்லா பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் ஆண்டவரே. இந்த போர் நிறுத்தம் உண்டாகட்டும் இந்த நாளில கத்தாவே, இந்த சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களையும், எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மாத்திரமல்ல, இலங்கை இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்க ஒரு பெரிய சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே, நல்ல ஒரு உயிர்மீச்சு உண்டாகட்டும். உண்மை அறிந்து கொள்ளும்படியாய் கத்தாவே, ஒவ்வொரு கவர்மெண்டும் அப்பா, இந்தியா இலங்கை கவர்மெண்ட்கள் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே, ரட்சிப்புக்கான காரியங்களை, ஏதுவான காரியங்களை ஏற்படுத்தி தரும்படியாய் சிந்திக்கிறோம். உலக நாடுகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும், எல்லா நாடுகளும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இந்த நேரில் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இஸ்ரேலுக்காக சிந்திக்கிறவங்க சுயித்திருப்பார்கள் என்று சொன்னீங்களே. தேவனாய் இயக்கத்தந்த நாளில் இஸ்ரவேலின் சமாதானத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, தேசத்தை ரட்சிப்பீராக. எந்தெந்த தேசங்களில் இவர்கள் இருக்கிறார்களோ ஆண்டவரே, எந்த விதமான த்ரெட்டும் அவங்களுக்கு உண்டாகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். ஒரு முறைப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வேளையிலும் இன்னும் வரப்போகிற எல்லா வானொலியின் மூலம் வரப்போகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கையே செலுத்துகிறோம். மேலும் வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பவளம் அம்மாவுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நோவ் அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வயதான ஒவ்வொரு அம்மாமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் அப்பா ஸ்தோத்திர அவருடைய எலும்புகளை, அவருடைய சதைகளை, அவருடைய நாளங்களை எல்லாம் பலப்படுத்தும் ஆண்டவரே, நல்ல பலப்படுத்தும் ஆண்டவரே. உமக்காக அவங்க எலும்பை பிரகாசிக்கணும் அதற்காக சிந்திக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி சுசியம்மா. எல்லா ஜெபங்களையும் மிக கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்தில் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். தொடர்ந்து உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, உங்கள் சுகத்துக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
0: நன்றி ஐயா, நன்றி ஐயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: ஆமென், ஆமென், ஆமென்.

0: நேரம் கலையத்திலே மூன்று மணி 30 நிமிடம் புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். அடுத்து வரை இருக்கிறது சத்தியவசனம் வழங்குகிற தீபம் நிகழ்ச்சி இலங்கையிலிருந்து.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: யாரது? மாஸ்டரா? வாங்க வாங்க.
2: எப்படி டீச்சர் இருக்கிறீங்க? நல்ல அழகான புது வீடு கிடைச்சிருக்கு உங்களுக்கு. என்ன கொடுத்து வச்சவங்க? என்ன டீச்சர், நான் ஏதோ பேசிக்கிட்டு போறேன், நீங்க ஒரு சத்தத்தையும் காணல, முகமும் சரியில்லை. ஏன் டீச்சர், வீட்டில் எதுவும் பிரச்சனையா? இல்லாட்டி வாங்கின வீட்டு உறுதியில் எதுவும் பிரச்சனை எதுவும் இருக்குதா?
1: அப்படி ஒன்றும் இல்லை.
2: அப்போ என்ன டீச்சர் இது? புது வீட்டில் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினச்சி வந்தா நீங்கள் என்னன்னா இந்த மாதிரி இருக்கீங்க.
1: ஆமாம், நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சேர்த்தோன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இவர் இந்த குடும்பத்தையும் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போய் பணம் சேர்க்க எவ்வளோ கஷ்டப்பட்டார்னோ அதுவும் உங்களுக்கு தெரியும். இத்தனை வருஷமாக பாடுபட்டு இப்படி ஒரு வீட்டை தான் எங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மனோகரி டீச்சரை பார்த்தீங்களா?
2: ஏன் ஏன், அவளுக்கு என்ன நடந்துச்சு?
1: உங்களுக்கு தெரியாதா, அவட்ட அண்ணே தன்னுடைய மாளிகை மாதிரி இருக்கிற அந்த பெரிய வீட்டை சும்மா எழுதி கொடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. என்ன பெரிய வீடு அப்பாடி!
2: வேணாம் டீச்சர், வேணாம் இந்த மன உளைச்சல். நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கினதை குறிச்சு பெருமைப்படுங்க. மற்றவங்களை பார்த்து நாம ஏன் பொறாமப்படணும்? இந்த எண்ணம் வேணவே வேணாம் டீச்சர்.
0: வேடிக்கையான ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு மனிதனுக்கு தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும் கேள் தருகிறேன், ஆனால் நீ கேட்பதில் இரு மடங்கு உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கப்படும் என்று கூற, உடனே அந்த மனிதன் தன்னுடைய ஒரு கண் குருடாகட்டும் என கேட்டுக்கொண்டானாம். தன் பக்கத்து வீட்டுக்காரனின் இரு கண்களும் குருடாகுமானால் தன்னுடைய ஒரு கண் குருடானாலும் பரவாயில்லை என சிந்திக்கும் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து வருகின்றோம். ஆம், மற்றவர்களின் உயர்வை பார்த்து, மற்றவர்களின் செழிப்பான வாழ்வை பார்த்து, மற்றவரிடம் உள்ள திறமைகளை பார்த்து, என்னிடம் இல்லாத ஒன்று அவனிடம் உள்ளதே என பொறாமைப்படுகிறவர்கள் பலர் இன்று உண்டு. இன்றைக்கு ஒருவர் மற்றவர் மேல் பொறாமை கொள்வதை பாவம் என அநேக நேரங்களில் உணர்வதில்லை. பொதுவாக பொறாமை மற்றவர்களை அல்ல, அது பொறாமை கொள்கிறவர்களே அதிகமாய் அழிக்கும். அதனால் தான் என்னவோ பொறாமையை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் புத்தகத்தில் பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்படுகிறது. ஆம், மற்றவன் தன்னுடைய வீட்டை ஒரு மாடி உயர்த்தி கட்டினால் அதற்கு போட்டியாக தன்னுடைய வீட்டை இரண்டு மாடி உயர்த்தி கட்டுவேன் என்றும், மற்றவனுடைய வீட்டில் ரேடியோ, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின் என வாங்கினால் கடன் எடுத்தாவது அவனுக்கு போட்டியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என பொறாமையினால் உந்தப்பட்டு இறுதியில் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் அநேகர். அருமையானவர்களே, நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நமக்கென கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறி உள்ளத்திலே திருப்தியுடன் வாழ பழகிக் கொள்வோம். அப்படியாக வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் நமக்கு உண்டு.

கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்தியவசன வானொலி நேயர்களாகிய உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் நற்செய்தி நூல் 4:47-54 வரை வாசிக்கும் போது ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு மனிதன், ராஜாவின் மனுஷரில் ஒருவனானவன், ஆண்டவரை காண வருகிறான். அவன் சுமார் 20 மைல் தூரம் அவன் பிரயாணப்பட்டு ஆண்டவரை காண வருகிறான். ஆண்டவரிடத்தில் வந்து தன் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்கிறார், நீங்கள்

அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் சொல்கிறான், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி போனான். அவன் போகையிலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், எந்த மணி நேரத்திலே என் குமாரன் குணமானான் என்பதை விசாரித்த போது, ஆண்டவர் சொன்ன அதே நேரத்திலே அவன் சுகமானதை அறிந்தபோது, அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அற்புதமானது கலிலேயாவிலே ஆண்டவர் செய்த இரண்டாவது அற்புதமாக சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, இந்த அற்புதங்களை சிந்திக்கும் போது நான் மூன்று குறிப்புகளை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, ஆண்டவர் சோதிப்பார். இரண்டாவது, வெளிப்படுத்துவார். மூன்றாவது, கற்றுக் கொடுப்பார். இந்த மூன்று காரியங்கள் தான் யோவானில் உள்ள அற்புதத்திலே மாறி மாறி வரும். இங்கே ஆண்டவர் இங்கே ஒரு காரியத்தை அவனிடத்தில் பேசுகிறார். அற்புதங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று அவனை ஜாடையாக கண்டிக்கிறார். ஆகவே அற்புதங்களினால் தான் மக்கள் விசுவாசம் வருகிறது என்று எண்ணுகிறார்கள். அற்புதங்கள் மூலமாக மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையின் வழியாக, கிறிஸ்துவின் போதனை வழியாகவும், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வழியாகவும் அற்புதம் நடக்கிறதை இந்த இடத்திலே நாம் காண்கிறோம். இந்த பகுதியிலே மூன்று குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பருதவிக்கும் தகப்பன். இவன் ராஜாவின் வீட்டு வேலைக்காரன், ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவன். 20 மைல் தூரம் பயணம் செய்து ஆண்டவரை பார்க்க வருகிறான். தன்னுடைய தகுதியான வேலை, தன் பொறுப்பான வேலையினுடைய நிலைமை அறிந்த போதிலும் அவன் அதிலிருந்து இறங்கி தன்னை தாழ்த்தி அந்த ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்றான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அற்புதங்களை காணாவிட்டால் நீ இதை விசுவாசிக்க மாட்டே என்று சொன்னார். இதிலே பருதவிக்கும் ஒரு தகப்பனுடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய அந்தஸ்தான வேலையின் ஸ்தானம், தன்னுடைய பிரயாணம் எல்லாவற்றையும் கடந்து தாழ்த்தி தன் மகனுக்காக அவன் பருதவிக்கிற நிலையை பார்க்கிறோம். அருமையானுள்ளே, உன் வாழ்க்கை குறித்து இன்றைக்கு பருதவித்துக் கொண்டிருக்கலாம். உன் குடும்பத்தை குறித்து நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். உன் மகனை குறித்தோ, அல்லது மகளை குறித்தோ, அல்லது உன் கணவனை குறித்தோ, அல்லது உன்னுடைய மனைவியை குறித்தோ, அல்லது உனக்கு பிரியமான மக்களை குறித்தோ நீ பரிதவித்துக் கொண்டிருக்கலாம். பரிதவிக்கும் மக்களை ஆண்டவர் கண்டு நேசிக்கிறவர், அதை மறந்து விட வேண்டாம். இந்த பரிதவிக்கிற மனிதனுக்கு ஆண்டவர் உதவி செய்ய விரும்புகிறார். அவன் சொல்லுகிறான், என் வீட்டுக்கு வர வேண்டும், என் மகன் சாவதற்கு முன்பு வர வேண்டும், அது மாத்திரமல்ல என் மகனுக்கு வந்து நீ சுகம் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். இந்த மூன்று வாக்கியங்கள் வழியாக ஒரு தகப்பனுடைய பருதவிக்கும் தன்மையானது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக, பருதவிக்கும் தகப்பனை கண்டோம். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிறதென, படிப்பிக்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த அற்புதத்தின் மூலமாக அந்த ராஜாவின் வேலைக்காரனுக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கும் அநேக காரியங்களை படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கற்றுக் கொடுக்கிறவர், அவர் போதிக்கிறவர், அவர் விளக்கம் தருகிறவர், அவர் மனிதர்களுக்கு அறிவை உணர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் அற்புதங்களை காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். பெரும்பான்மையான மக்கள் அற்புதங்களை கண்ட பிற்பாடுதான் அவ்விசுவாசிக்கிறார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அற்புதங்களை கண்டல்ல, அற்புதங்களை காணாமலே அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும் என்பதை இந்த சம்பவத்திலே கற்றுக் கொடுக்கிறார். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நீ வீட்டுக்கு போகலாம், உன் குமாரன் குணமடைவான் என்று சொன்னார். உடனே அவன் நம்பி அவன் வீட்டுக்கு சென்றான் என்பதை வேதத்தில் சொல்லப்படுகிறது. அருமையான உள்ளே, ஆண்டவராகிய இயேசுவானவர் அங்கு நேரடியாய் வந்தால்தான் அற்புதம் அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்தாலே அற்புதம். ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை நம்பி போனான் அல்லவா அங்கு அற்புதம் நடந்தது. ஆண்டவருடைய அற்புதம் நிகழ்வதற்கு தூரம் தடை அல்ல, அல்லது அதே சமயத்தில் நேரம் தடை அல்ல. அவர் நேரடியாக ஆழ்த்தத்துமாய் போக வேண்டும் என்பது ஒரு தடை அல்ல. என்ன நடந்தது, தூரமோ நேரமோ தடை அல்ல, அங்கு வார்த்தையின் வழியாக அற்புதம் நடந்தது. ஆகவே ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் அற்புதங்களை எண்ணுகிற நாம், அற்புதங்களை வாஞ்சிக்கிற நாம், வேத வார்த்தைகளை, வேத போதனைகளை, திருமறை வசனங்களை நாம் கற்றுக்கொள்ளாதபடி அதை உதாசீனப்படுத்திவிட்டு நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் விருப்பங்களுக்கும் யோசனைகளுக்கும் போய்விடுகிறோமே. திருமறை என்ன சொல்கிறது, நம்முடைய ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, எல்லாவற்றை காட்டிலும் அவர் வசனத்தை மேன்மை உள்ளதாக்குகிறார். சத்திய வசன வானொலி நேயர்களே,

நீங்கள் வசனத்தை கற்றுக்கொள்ள பிரியப்படுகிறதுனாலே, வசனத்து மேல் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறதுனாலே இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த மனிதனுக்கு படிப்பிக்கிறார், அற்புதங்களுக்கு ஆதாரம் அவர் நேரடியாக வருவது மாத்திரமல்ல, அவர் வந்து தொடுவது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையே அங்கு தூரத்தையும் நேரத்தையும் கடந்து அற்புதங்களை செய்யும் என்பதை கற்றுக் கொடுத்தார். உடனே அவன் நம்பி போகிறான். உடனே வேலைக்காரர்கள் வந்து சொல்கிறார்கள், உன்னுடைய குமாரன் பிழைத்துக் கொண்டான். அவன் எந்த நேரம் என்று கேட்கிறான். அந்த நேரத்தை சொன்னபோது இயேசுவானவர் சொன்ன அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்தபோது அவன் மாத்திரமல்ல அவன் முழு குடும்பத்தார் விசுவாசித்தார்கள். ஆகவே முதலாவதாக பரிதவிக்கும் தகப்பனை கண்டோம், படிப்பிக்கும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டோம். மூன்றாவதாக பரவும் விசுவாசத்தை காண்கிறோம். ஆண்டவர் தன் வார்த்தை சொல்லி போகலாம் என்று சொன்ன உடனே அவன் நம்பி விசுவாசித்து போனான். ஆனால் வீட்டிலே வந்து பார்த்தபோது வேலைக்காரர்கள் அறிந்தபோது அதே நேரத்திலே தன் மகன் குணமடைந்தான் என்று அறிந்தபோது வீட்டில் உள்ளவர்களும் அவனும் விசுவாசித்தார்கள். ஆகவே விசுவாசமானது பரவுகிறது. விசுவாசம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அது இன்னொரு மனிதனை அதை பாதிக்கிறது, அது இழுத்து கொள்கிறது. வேத வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை பாட்டிக்குள்ள இருந்த விசுவாசம், தாய்க்குள்ள இருந்த விசுவாசம், தீமோத்தேயுவே உனக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்படியானால் விசுவாசம் தலைமுறை தலைமுறையாயிருந்த விசுவாசமானது நமக்குள்ளே பரவ ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அற்புதமானது ஒரு மனிதனுடைய விசுவாசம் மற்ற முழு குடும்பத்திற்குள்ளே அது பரவத்தக்கதாக அது மாற்றி விடுகிறது. ஆகவேதான் இவன் விசுவாசித்தது மாத்திரமல்ல, இவன் முழு குடும்பமும் விசுவாசித்தார்கள். இது ஆண்டவர் கலிலேயாவில் செய்த இரண்டாவது அற்புதமாகும். அருமையானவர்களே, வார்த்தையின் வழியாக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அற்புதங்கள் நமக்கு செய்த உடனே நம்முடைய விசுவாசம் அல்ல, நம்முடைய முழு குடும்பத்தினுடைய விசுவாசமும் அங்கு பலப்பட ஆரம்பிக்கிறது. ஆகவே மூன்று காரியங்களை கற்றுக்கொண்டோம், பரிதவிக்கும் தகப்பன், படிப்பிக்கும் ஆண்டவர், பரவும் விசுவாசம். ஆகவே இப்படிப்பட்ட ஆண்டவருடைய கரத்திலே அவருடைய வார்த்தையை நம்பி அவரிடத்தில் கிட்டி சேர்வோம், அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி கிட்டி சேர்வோம், அவருடைய வார்த்தையின் ஆழத்தை கற்றுக்கொண்டு அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம். அற்புதங்களுக்கு ஆதாரம் வார்த்தை என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஆகவே வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொள்ளவும், வசனத்தை ஆழ்ந்து கற்றுக்கொண்டு அதை விசுவாசத்தோடு கடைபிடிக்கவும் உதவி செய்யும். ஆண்டவரே, பரிதவிக்கிற மக்களாக நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு படிப்பிக்கும் ஆண்டவராக நீர் இருக்கிறீர். எங்கள் விசுவாசம் எங்களோடு மாத்திரமில்லாமல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே, மக்கள் கூட்டங்களுக்குள்ளே கலந்து செல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1-0012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0794-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0794-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.
1: நேரம் கலையத்திலே 4 மணி, புதன்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். இத்துடன் நமது நேரலை ஒலிபரப்பு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை இப்பொழுது நாங்கள் கேட்க இருக்கிறோம். மீண்டும் நாளை

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு. வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால வானொலியோடு இணைந்து அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான இந்த ஊழியர் பாஸ்டர் ஜோன் பாலா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: ஓ பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நான் இப்போ நல்லா இருக்கேன்.
0: தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தை பயப்படாதே என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால் தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 7 7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேலை நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டுக் கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நிலையில அந்த தேசத்துக்கு பிரியமானவர்களுடைய பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துறதுக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானவர்களே, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறு மந்தையாய் இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் எங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையில அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது, அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறையாக்கள் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களே, எங்களிடத்திலே உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதினும் நாங்கள் இயேசுவுக்கென்று செய்கிற காரியத்தை அவருக்கு கனப்படுத்துவார். பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கையில் தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது, 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறு ஒரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்து அங்க சபை நடந்து கொண்ட காலத்திலே ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது பிரியமானவே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானவே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே ஜோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான், கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். அதுக்கு பிறகு நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால், கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இதை ஏன் சொல்கின்றால், இன்றைக்கு நாம் பிரியமானவர்களை இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார், கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார், வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார், பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களேன், இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள், நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட அவர்கள் 17 million தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, மாதிரி 8 million அமெரிக்காவில் இருக்கிறார்களா, மிச்சம்தான் அங்க ஒரு 9 million கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். ஜோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாயா 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் இப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்தில இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே குடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமான எவ்வளவு தூரம் தேவோட ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது. பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதில் படித்து கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அதில் புரொட்டஸ்ட் சமயம் என்று வந்தது, புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டாங்க. ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கத்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன் பால் என்றவர் அவர் ஒரு அவர் ஒரு புரொட்டஸ்டர். அவர் சீகன் பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் இல்லை, ஒரு பெரிய ஜனத்திரள் இல்லை, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று. இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000-5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் கொண்டு இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுக்கும் பொழுது இருந்தார்கள். அதில ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதுன்றான். ஒருவன் இயேசு எத்தாப்புறம் உங்களுடைய என்னுடைய கரங்களை உங்களுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்போ அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டதா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கிட்ட பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இன்றைக்கு எங்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர்கள், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக இருப்பேன். இன்றைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு உயர மார்க்கத்தில் வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்தில் நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்தரங்களே நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திருச்சி திருச்சி திருச்சி சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்னை இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சட்டத்திட்டங்களை சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கற்பனைகளை 2 கற்பனையாக்கினார். சுத்த இதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்புன்னு சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்றைக்கு தேவையானது பிரியமான இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறமாண்டு நிதானித்து செய்யும் பொழுது அது கத்தடவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாய்த்திருவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கத்தருக்கென்று செய்வோம். ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்றைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்பொழுது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல, ஆனால் கடவுள் அப்படி இல்லை. அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு இரட்சகராய் மேய்ப்பராய் மீட்பராய் ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஷ்டவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்தை பார்த்தா நாங்க இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேல இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தல விட டென்மார்க்க பொறுத்தவரை 5.37 மில்லியனுக்கு மேல இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்க இல்லாத உண்டா யோசிச்சு பாருங்கள். யூதர்கள் போகாத இடம் உண்டா, அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதர், உலகத்தில் பிரியமானவர்களே, எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் ரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற, அவர்களோடு இருக்கிறவர் கரம் பலத்தது. அதான் இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்டவேலுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறது. நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவராலே இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பில்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் தான் ஆராதிக்கிறோம். பிரியமானே, மனிதன் இன்றைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு இரண்டு மூன்று பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்ச பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்திலே அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசும், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த செய்ய ஜெபத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தைகள், எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் இத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் சேர்ந்த ஆண்டவரே இவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்யும், எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யும், எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனுக்கு எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்யும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும் நாங்கள் சிறுமந்தியாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தே என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அதுவரையே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவியை, பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். இது கூலியை செயல்படைய ஆசீர்வதிக்கிறோம். அடியேன் என்பது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும்
0: மிக சிறப்பான செய்தி. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவில், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பின்னுக்கு உள்ள வசனம் தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மை என்று குறிப்பிட்டீர்கள். உண்மையே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிற கிறிஸ்தவ உலகத்தில். அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோட சீரத்தான், அவர்களை உற்சாகப்படுத்தத்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்களுடைய உண்மையும் உத்தமமாக சிறுமந்தையாக இப்படி உள்ளதை உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்ற மக்களை, எங்களை போன்ற சிறு மந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். நன்றி பாஸ்டர். அது
1: இது படித்த படிப்பு மட்டுமல்ல, பேதம் மட்டுமல்ல, கர்த்தர் அந்த அனுபவத்துக்கூடாக எங்களை கொண்டு போனார்கள். செவையிலிருந்து தூக்கி எறியப்பட்ட லினிசேச்சிலிருந்து பேராக்கட்ட கொடுத்தார்கள். எங்களோடு இருந்தவர் வெளியே போனார்கள். ஆனாலும் வியாதிகள் துன்பங்கள் வந்த பொழுது மறுபடி திரும்ப ஜனங்களை கர்த்தர் கொண்டு வரவும் அந்த ஊழியத்தை செய்யவும் என்றால் எங்களுக்கு இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் அன்பு, கொஞ்சம் நம்பிக்கை வந்து அது பெருசாக கொண்டு வரும். உங்களை நாங்கள் ஏன் நாங்கள் சொல்றோம் என்றால், நீங்க இதுவரை காலமும் ஒரு வானொலியை வச்சு நடத்துறதுன்றது உங்களுக்காக இல்லை, ஒரு கஷ்டமான வேலை. ஏனென்றால் வானொலி நான் ஒரு ஒரு டிவியில வேலை செய்திருக்கிறேன். நான் கோழிக்கொண்ட டிவியில போயிருக்கிறேன். அது இப்ப எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிருக்குது, சும்மா இருக்கிறாங்க. எனக்கு தெரியும் அதுக்குடைய விலை என்ன, அதுக்கு என்ன செலுத்தவணும், நேரங்கள், புரோகிராம்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க இன்று வரை அதை செய்கிறது என்பது அது கத்தரால பாதுகாக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறபடியால நாங்கள் மாதிரி சேர்ந்து செய்யும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு.
0: ஆமேன், ஆமேன். அது உங்களுக்கு தெரியுது, அநேக மக்களுக்கு புரிவதில்லை. ஒரு வானொலி 24 மணி நேரம் 21 வருடங்களாக நடத்துறதென்றால் அதில் எவ்வளவு பாடுகளோடு நாங்கள் திரும்பி பார்த்தால் எவ்வளவு துன்பங்களும் பாடுகளும் எங்களை நோக்கி இப்பவும் வந்து கொண்டிருக்கிறது என்பது அநேக மக்களுக்கு அறியாமல் இருக்கிறார்கள். உண்மையில அடிக்கடி நான் இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி கேட்பதே இல்லை. ஏன்னா எல்லாருமே இன்டலெக்சுவல் புத்திமான்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஒரு ஸ்தாபனத்தை நடத்துறதுக்கு எவ்வளவு தூரம் கடினமான பாதையில் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்று. இன்றும் கூட எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு ஒருதருமே ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு உறவுகளை தவிர எங்களுக்கு ஆதரவு ஸ்பான்சர் பண்ணுறது எல்லாமே மிக மிக மிக குறைவு. ஆனாலும் மிக பெரும் கஷ்டத்தோடு இருந்தாலும் கர்த்தர் சொன்ன மாதிரி ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார். இந்த வசனம் உங்களை ஆற்றி தேற்றுகிறது ஐயா. அதனால் தான் முடிந்த அளவு ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள ஒரு சில ஒருவர் ரெண்டு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கணும். அவள் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனாலும் அவர்கள் செய்கிற வேலைக்கு நாங்கள் ஊதியம் கொடுக்கணும் அல்லவா. அதனால அந்த ஊதியத்தை கூட 3 மாசமாக கொடுக்கவில்லை. நேற்று தான் மிக கடினப்பட்டு அந்த பணத்தை அவருக்கு அனுப்பியிருக்கிறேன், அந்த டெக்னீஷியனுக்கு. இப்படி அடிக்கடி இதை பற்றி நாங்கள் சொல்றதில்லை. ஆனாலும் மக்களுக்கு ஒரு புரிந்துணர்வு வேணும். அந்த புரிந்துணர்வு இன்றைக்கு மிக மிக குறைவு. இருந்தாலும் பல மக்கள் எங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அவர்களோட ஜெபம் எங்களை தாங்குகிறது. அவர்களோட ஜெபம் தான் எங்களை வழிநடத்துறது. தொடர்ந்து மூடுவோம் முடிந்த அளவுக்கு. கர்த்தர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சிறு மந்தைகளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா.
1: உங்களோட காலத்துல தொடங்கின எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட 4-5 ரேடியோக்களை மூடிட்டாங்க.
0: எப்படி செய்ய முடியும் ஐயா? அர்ப்பணிப்போடு இல்லவா செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேணும் அல்லவா. அந்த அர்ப்பணிப்பு இல்லாத ஆரம்பத்தில் முதன்மையில் தமிழ் வானொலி என்று 2004 கிறிஸ்தவ வானொலி துவங்கினதே நாங்கள் தான். அது பெருமை காய்ச்சல் அது ஒரு அழைப்பு, அது தரிசனம். அந்த தரிசனத்தில் நாங்கள் ஓடும்போது அநேகர் எங்களோடு இணைந்து கொள்ளவில்லை, தாங்கள் தாங்களே பிரிந்து நடத்தினார்கள். இப்போ எல்லாமே ஒரு கொஞ்ச காலம்தான் அவர்களுடைய ஊழியங்கள் இருந்தது, அப்படியே படிப்படியாக விட்டார்கள். காரணம் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். நாங்கள் அநேக காரியத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கத்திருக்கண்டு 1% ஆவது உண்மையாக இருக்க ஆண்டவர்களுக்கு வேதத்தின் மூலம் உதவி செய்கிறார். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்றது, வேதாமத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வேதத்தை படியுங்கள். மனிதருடைய வாழ்க்கையை விட வேதம் முக்கியமானது. அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டு ஓடினால் எந்த விதத்திலுமே உங்களை உள்ள விடாமல் கத்தர் காத்துக்கொள்வார்.
1: நான் இந்த இஸ்ரேல் பிரதமர் அந்த வாக்கு மூலம் கொண்டு வாய்ச்சி பார்த்து நான் சொன்ன அந்த அடிப்படையிலிருந்து தாங்கள் எப்படி வந்தோம், இப்படி துரத்தப்பட்டோம், அடிக்கப்பட்டோம் அந்த சொல்லும் பொழுது மேலே தான் நான் மகிமைப்படுத்தினேன் என்றால் இவர்களை விட கர்த்தர் தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். அவர் தான் எங்களோட இருக்கிறார். இப்ப அவையில இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து பெருக பண்ணினாரோ, இன்றைக்கு அவையில குறிச்சு உலகம் முழுக்க அவங்கள குறித்து தான் பேசுறாங்க. அப்ப அவ்வளவு தூரத்துக்கு இருக்கிற ஒரு ஆண்டவர் அவர் எங்களோட இருக்கிறார். அதுதான் சிறப்பு. இப்ப நாங்க எங்களை பற்றவேக என்ன சொல்லினோமோ 2வது கட்டம், அந்த ஆண்டவர் எங்களோட இருக்கிறார் அந்த சிறப்பு தான் எங்களுக்கு சந்தோஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் வேணும். மற்றது இன்னொரு விடயம், நான் கடந்த நாட்களும் கூட பாடல்களை அனைவரும் போடுவதுண்டு. அதில் முக்கியமாக எனக்கு பிடித்த ஒரு பாடல், எல்லாமே நீர் தந்தது என்ற பாடல். அந்த பாடல் இன்னொரு சில இடங்களில் அநேக ஊழியர்கள் அதை பாடுகிறார்கள். ஆனால் உங்களுடைய நீங்கள் தான் அதை எழுதினது, லிரிக்ஸ் ரிட்டன் பை பாஸ்டர் ஜோன் பாலா என்ற அந்த கருத்தை அவர்கள் அதில் போடுவதில்லை, அதாவது பேரை பதிவு செய்வதில்லை. இன்னொரு இடத்துல பார்த்து உங்களோட சேர்ந்த இன்னொரு ஊழியரும் அதை எழுதினதாக எழுதியிருக்கிறார்கள். அது எனக்கு ஞாபகம் பெறல உடனே பின்பதாக
1: கேட்கிறேன். அது ஒரிஜினல், என்னுடைய சொந்த பாடல், என்னுடைய வாழ்க்கை அனுபவம். அது மட்டுமில்லாமல் நான் இலங்கையில் நீஞ்சு வந்தது கத்திர என கொடுத்த நன்மைகள், நான் படித்தது சகலதும் கத்திர என கொடுத்த நான் சாட்சி எழுதி என்ன பேர் என்றால் ஒகஸ்டின் ஐயா தான் அந்த அதுக்கு மியூசிக் முதலாவது போட்டவர். அவர் போட்டது அந்த பாட்டு அங்க ஸ்டுடியோல அந்த பாட்டை வந்து ரெக்கோர்டுக்கு தியாகராஜன் பாடினது, நான் டென்மார்க்ல எடுத்து நான் இந்த வாய்ஸ்ல உருச்சின வாய்ஸ்ல பாடினது. ஆனா சில பேர் எடுத்து போட்டு தாங்கள் கீழே போடணும் 5 லட்சம் 6 லட்சம் கொண்டு வாங்கினோம். ஆனா அவையோட பேசி கொடுச்சுன்னா நீங்க எவ்வளவு ஒண்ணு பாடுங்க லைக்க பெறுங்க. ஆனா வேதத்துல வந்து மோசு எழுதினத நீங்கள் ஆர்வம் எழுதினதுன்னு அப்படி பிரசித்தப்படுத்துவீங்கள்னு ஒரு வார்த்தை கேட்டேன். மோசை மூலமாக கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்க ஆர்வம் கேண்டா நீங்க வாசித்து ஏற்றுக்கொள்வீங்களா?
0: இல்லை, தப்பு, முழு தப்பு. அப்படித்தான் இன்றைய நாளில் உங்களோட பேரு பக்கத்தில் இன்னொரு பேரையும் போட்டு இருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்விக்குரிய, இது பாஸ்டர் எழுதுனதா அல்லது அவரும் சேர்ந்து எழுதுனா என்று எனக்கு தெரியல.
1: ஒரிஜினல் நான் தான், அவரோட நான் இளைஞர்கள் நானோட பேசி பிள்ளைகளை எல்லாம் கதைச்சு சொன்ன அவங்க சொன்னவங்க நீங்க போடுங்க பாடுங்க எல்லாம் செய்யுங்க, ஆனா உண்மையா நீங்க அதை எழுதுனீங்கன்னா நீங்க பாடுறதுக்கு எல்லாமே நீர் தான், அது கடவுள் உங்களுக்கு தெரியல.
0: அதான் நான் சொன்ன உண்மை கஷ்டம், உண்மையை தேடுவது என்றால் உண்மையை நினைத்தால் யார் இந்த நாட்களில் உண்மையாக இருக்கிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்படி தாங்கள் செய்யாததை தாங்கள் செய்தாண்டு அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைகள் போடுறது தப்பு. ஆனால் அதுக்கு தான் லைக்ஸ்களும் கூட இருக்குது, பார்க்குறதில்ல யார் இந்த லிரிக்ஸே. இதே மாதிரி தான் அநேக பழைய பாடல்கள் பாடல்களை தங்கட பேரில் போட்டு லைக்ஸும் எடுத்து பணத்தையும் சம்பாதிக்கிறார்கள். இதுதான் இன்றைய யதார்த்தமான உண்மை. பேசினால் நாங்கள் தப்பா போறோம்.
1: அவர்கள் மட்டுமல்ல, இந்தியாவில் நான் ஸ்டூடியோவில் கொண்டே பாட்டுகள் செய்த அந்த ஸ்டூடியோக்காரரே என்ன கேட்காம 4-5 கசட்டுகளை தங்கட பேர்ல வெளியிட்டு போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்க மாத்தி இருக்கிறாங்க. ஜார்ஜ் சொல்லி மியூசிக் மைண்ட்ஸ் என்று அவங்களாம் அவங்களோட ஸ்டூடியோல நான் செய்தபடியால அவங்களாவது தாங்களே வெளியிட்டாங்க. சரி, ஏதோ நான் செய்தது கத்திருக்கு என்று நான் விட்டுட்டேன். எல்லாருடையும் பலக்கார முடியாது.
0: நாங்கள் இப்படிதான் எங்க டிவியில போடுறதுக்கு ஒரு சில இப்படிப்பட்ட பாடல் எழுதினவர்களுடைய, அதாவது பாடல் யூடியூப்ல போட்டவரோட பேசினவங்களுக்கு ரைட்ஸ் தாங்க. நாங்கள் எங்களுக்கு டிவியில போடுறதுக்கு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், இதுல இந்த விதமான வருமானத்துக்காக நாங்கள் கேட்கவில்லை என்று அவர்கள் தரமாட்டேன்ட்டாங்க. கொடுக்க இல்லாத நாங்கள் இன்னொரு ஆளுக்கு வித்திட்டோம். அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களோட ஃப்ரீயா தரமாட்டார். இப்படித்தான் இன்றைய நாள் வேதம் இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது.
1: ஆண்டவற்ற பாட்டு நாங்கள் இன்னொரு ஆளுக்கு ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்றது, நான் அதை என்னால் ஏற்றுக்கொள்ளாது. 6000 இருந்தாலும் ரைட்ஸ் கொடுக்கிறோம் என்றது, எனக்கு ஆண்டவர் ரைட்ஸ் கொடுத்தார். என்ன அவர் எழுத சொன்னார், ரைட்ஸ் அவர்கிட்ட தான் ஆண்டவர்.
0: ஆமா, அவற்ற வார்த்தையில கொண்டுதானே எழுதி இப்படி லைக்ஸையும் எடுத்து வருமானத்தையும் எடுக்கிறார்கள். அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கறதுக்கு மனம் இல்லை. இன்னொரு ஸ்தாபனத்துக்கு இன்னொரு கம்பெனிக்கு நாங்கள் வித்திட்டோம், உரிமை கொடுத்துட்டோம், மன முடியாத தர முடியாது. இப்படி நிறைய இருக்கையா, நான் நீங்கள் பேசினபடியா தான் இந்த இடத்துல பேசுகிறேன். இதை உங்களுடைய பாடலை பொழுதுக்கு கேட்போம். ஒரு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஒரு 10 நிமிடம் கேட்டுட்டு பின்பதாக

0: கர்த்தருடைய நாமம் உண்டே மகிமைப்படும். மிக சிறப்பான வார்த்தைகள், லிரிக்ஸ் அழகாக எழுதியிருக்கிறீர்கள். இந்த பாடலை இப்பொழுது நாங்கள் வானொலியில் அடிக்கடி ஓட ஆண்டவர் கிருபை செய்கிறார். உங்களே இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஐயா. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உண்மை ஒரு கேள்விக்குறியா தான் இன்றைய நாளில் இருக்கிறது.
1: என்னுடைய ஒரிஜினல் டிராப்பரை நான் உங்களுக்கு அனுப்புறேன். என்னை ஆட்கள் வயசு 4வது பாகத்தில் பாட்டு பாடல்கள் அப்ப என்ன பாலசுப்ரமணியம் தான் சொல்லியிருக்கேன். அவர் வெஸ்டின் ஜாலமனும் சாலமனும் சரி, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அந்த டிராப்பரை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்
0: அனுப்பி விடுங்க. நன்றி மாஸ்டர். இந்த நாளில் உங்களோட கலந்து பல விடயங்களை பேசி கர்த்தருடைய வார்த்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். இதை கேட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ. நேரம் கலையத்திலே 10:33.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdene Square, Unit 13 Scarborough, Finch and Finchdene Sandipia, 416-291-9148.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
4: நேரம் கலையத்தில் 10:36 வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஆண்டுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிரயத்திலே 10:49. அடுத்து வர இருக்கிறது திவ செய்தி. எங்களோடு இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமை நிலைகள். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பயந்தோட இருக்கிறார் அருமையான திவ ஊழியர் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது, பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வார்த்தைகளை நான் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது, இந்த வார்த்தைகளுக்கான நிகழ்வுகள் எல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாவே பரவசமாக இருக்கிறது. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்ன ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து பேசுறது, என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நமக்காக கொடுக்கப்பட்டது தான் அத்தனை வாக்குறுதிகளும். இதை நீங்க நம்பினீங்கன்னா இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு சொந்தமாகும். இது ஜோதிடம் பாக்குறது மாதிரி இருக்குது என்று சிலர் இத குறித்து சொல்றாங்க. வாக்குத்தத்தங்களை சொல்வது, வாக்குத்தத்தங்களை வழங்குவது, இவைகள் எல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கலும் இருக்குது. அப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு இதை ஒரு ஜோதிடத்தை போல நினைக்கிற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. ஆனால் அதே சமயத்தில் வாக்கு தத்தங்கள் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேனிடம் இருக்கின்றன. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறுவதற்கு சில நிபந்தனைகளை கத்தர வச்சிருக்கிறார், கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறார். இதை கவனித்து நாம் செயல்படும் போது இந்த பூமியில நாம் அவைகளை அனுபவிக்கின்றோம். வெறும் பொருளாதார ஆசீர்வாதத்தை மையப்படுத்தி நாம் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு முறைதான் இந்த உலகத்திலே மனிதர்களாக வாழ்கிறோம். அந்த ஒரு முறையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிச்சு அதை கண்டு அதிலே மகிழ்ந்து நாம செல்லணும், அவ்வளவுதான். அன்பானவர்களே, இந்த நாளில், இந்த அற்புதமான நாளில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கை வைத்திருக்கிறார். அந்த வாக்குக்கு சில நிபந்தனைகள், ரெண்டு நிபந்தனை சொல்ல போறேன். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா பேச போறேன். பட் ஆனா இந்த வசனம், இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு தேவைப்படுது. நீங்களா இருக்கலாம் அது. உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். சிஸ்டர், பிரதர், உங்களுக்காக தான் கத்தர் பேசுறார். உங்க நிலைமை அவருக்கு தெரியும். அதனால உங்களுக்காக பேசுறதுக்கு என்னை ஏக்குகிறார். நல்லா கவனிங்க. இந்த செய்தியின் ஊடாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்க நம்பினா ஆமேன்னு சொல்லுங்க, நம்பினா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிச்சயம் அவர் அற்புதத்தை கத்தர் செய்வார். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய வாக்கு 1 Samuel 30:8. தாவீது கத்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வாக்குத்தத்தை என்ன தெரியுமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அட பிரதர், இந்த வாக்குத்தத்தை ரொம்ப நாளா நான் கேட்டுட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் திருப்ப முடியல. வச்ச நகைய அடகு வச்சது அப்படியே தான் இருக்கு, உதயம் திருப்ப முடியல, நகையே திருப்ப முடியல, பிறகு எங்க எனக்கு எல்லாத்தையும் திருப்புறது அப்படின்னு நீங்க சொல்லலாம். பல்வேறு

குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஒன்னையும் விடல, எல்லாம் அவனுக்கு வந்துருச்சு. கர்த்தர் சொன்னார், சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். இந்த நாளில நீங்க எதை இழந்திருக்கீங்க? மான மரியாதை இழந்திருக்கீங்களா? உங்க மேன்மை இழந்திருக்கீங்களா? உங்களுடைய கணத்தை இழந்திருக்கீங்களா? உங்கள் பதவி இழந்திருக்கீங்களா? சேர்த்து வச்ச பணத்தை இழந்துட்டீங்களா? உங்க நகை மூழ்கி போச்சா? இழந்துட்டீங்களா? நிலத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? வீடை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா? அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் இல்லாம எதை நீங்க இழக்கல. ஒருவேளை விசாசதை தந்திரமாக உங்க கையிலிருந்து பறிச்சிருந்தா, நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், இப்பொழுது பிசாசு தந்திரமா உங்க கையில இருந்து உங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை, உங்களுக்குரிய நன்மைகளை பறிச்சிருந்தா, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், இந்த வார்த்தைகளை சரியா கவனிங்க, வேதவசம் சொல்லுகிறபடி இருந்தா, உங்க கையிலிருந்து சத்துரு தட்டி பறித்தவைகளை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். ஆண்டவர் நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி உதவி செய்வார். உங்க கையை விட்டு போன ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கலாம், நீ இழந்தவைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், எல்லாம் போச்சுது அப்படின்னு சொல்லலாம். சத்துரு திருடியவைதான், அவன் அபகரித்துட்டான். ஆனா திரும்ப மறுபடியும் நீங்கள் அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். தாவீதுக்கு ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு விதமா இருந்துச்சு. ஒரு விஷயம், அவன் மந்தையை மேய்ஞ்சிட்டு இருக்கும் போது கரடியும் சிங்கமும் வந்து மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை பிடிச்சிச்சு. தாவீது விடல, அவன் வேகமா போனான், பின்தொடர்ந்து போய் அந்த சிங்கத்தை, அந்த கரடியை அடித்து அவருடைய வாய்களுக்கு தன்னுடைய ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான். அந்த கரடியையும் அந்த சிங்கத்தையும் விரட்டி போய் அதை அடிச்சு அதை கொண்டுட்டு அது வாயில் இருக்கக்கூடிய ஆடுகளை கொண்டு வந்து சேர்க்கிறான். பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இல்ல. நம்மனா அப்பா நம்ம தலை தப்பிச்சது, நல்ல வேலை சிங்கம் நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சது, நல்ல வேலை கரடி நம்மளை பிடிக்கல ஆட்டை பிடிச்சதுன்னு சந்தோஷப்பட்டு தோத்திரம் பண்ணிருப்போம். ஆனா தாவீது அப்படி இல்லை, என் ஆடு நான் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறேன், என் எல்லைக்குள்ள இருக்கிற ஆடு எப்படி இந்த சிங்கம் கொண்டு போகலாம், கரடி கொண்டு போகலாம், விரட்டி போனா போய் அதை திருப்பி கொண்டு வந்துட்டான். திருப்பி கொண்டு வரக்கூடிய அந்த வரம், அந்த கிருபை இந்த தாவீதுக்கு அதிகம் உண்டு. அப்படித்தான் ஒரு முறை அந்நிய தேசத்துல சிக்லாக் என்ற இடத்துல போய் அந்த ராஜாவிட்ட அனுமதி பெற்று அந்த சிக்லாக்ல தங்கியிருக்கிறான். அந்த ஊர்ல தங்கியிருந்ததே மொத்தம் 1.5 வருஷம் தான், 1 வருஷம் 6 மாசம் தான். அந்த 1.5 வருஷத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது. அவனோட இருந்தவங்க ஒரு 400 to 600 பேர், ஒரு இடத்துல 400 பேர் இருக்கு, இன்னொரு இடத்துல 600 பேர் இருக்கு. ஒரு 600 பேர்னு வச்சுக்கோங்களேன், 600 people, அவனுடைய ஃபேமிலிஸ் பிள்ளைங்க இவங்கெல்லாம் சேர்த்து, ஆடு மாடெல்லாம் சேர்த்து, இவங்க அப்படியே மூவ் ஆயிட்டே இருப்பாங்க, அப்படியே மூவ் ஆயிட்டே போவாங்க, போய் டென்ட் அடிச்சிருவாங்க. தாவீதும் அவனுடைய ஆட்களும் வெளியில போய் அவங்களுடைய ஜீவனத்துக்கான காரியத்தை பாக்குறது, மற்ற சண்டை போடுறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. சவுலுக்கு பயந்த காலங்களிலே தாவீது அப்படித்தான் அந்த காடுகளிலே ஓடி அலைந்து கொண்டிருந்தான். அப்படி ஒரு முறை இந்த சிக்லாக்ல செட்டெல்லாம் போட்டு, டென்ட் எல்லாம் போட்டு வச்சுட்டு, தன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்க விட்டுட்டு, இந்த 400 பேரோ 500 பேரோ 600 பேரோ எல்லாம் போனாங்க, வெளியில போனாங்க, என்ன ஜீவனத்துக்கான காரியத்தை பார்க்கணுமே, குடும்பத்தை போஷிக்கணுமே அவங்க போனாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வராங்க, ரொம்ப பரிதாபம், எல்லா கூடாரத்தையும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க, அவனுடைய மனைவி பெண் பிள்ளைகள் குழந்தைங்க எல்லாத்தையும் கொள்ளையிட்டு கொண்டு போயிட்டாங்க. ஒரு குரூப் எப்படி இருக்கும், மனைவி பிள்ளைங்கள்லாம் போன உடனே எல்லாரும் அழுகிறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறாங்க. அநேகர் வந்து தாவீது மேல கோவம் வந்துருது, ஆளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான், இவனாலதானே நம்ம குடும்பத்தை இழந்தோம், கல்லறிய முற்படுகிறார்கள். தாவீது தன்னை தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் அழுகிறான், தனக்கு பலன் இருக்கு மட்டும் அழுகிறான், சத்தமிட்டு அழுகிறான், ஏன் எனக்கு இந்த நிலைமை, ஏன் இந்த சூழ்நிலை, ஏன் அங்க தோத்து போகணும், ஐயோ என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே, எல்லாம் போச்சுது, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவன் கதறினான். பணவர்களே, அடுத்து சொல்லுது ஒரு வசனம், தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்.
தேவனாய் கர்த்தருக்குள்.

0: தன்னை திடப்படுத்திக் கொண்டான், திடப்படுத்திட்டு பிறகு ஏபோத்தை கொண்டு வரும்படி சொல்கிறான். தேவ சமூகத்தை அவன் விரும்புறான், அதுதான் அவனுக்கு ஆறுதல். எல்லாம் போச்சு, அதுதான் ஆறுதல். அதுகிட்ட கேட்கிறான், ஏபோத்துட்ட விசாரிக்கிறான், நான் தொடருவேனா, அந்த தண்டை தொடருவேனா, அதை ஒப்பு கொடுப்பீங்களா, கொள்ளையிட்டுட்டு போனதெல்லாம் திருப்பிக்கு வேணான்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, போ, திருப்பிக் கொள்வாய். இந்த இன்சிடென்ட்ல இருந்து இந்த மூன்று காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். அவன் வந்து கேட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி அவன் காரியத்தை செஞ்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, அந்த தேவனுடைய வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனா அப்படியே சகலத்தை திருப்பி கொண்டு வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒன்னு சாமுவேல் 30:19 எல்லாத்தையும் திருப்பிட்டு வந்துட்டான், ஒன்னும் குறையில்ல, எல்லாம் வந்துருச்சு. அவனை அடிக்கணும், கல்லடிக்கணும் நினைச்சவன்லாம் வெட்கி தலைகுனியும்படி ஆயிடுச்சு. சரி, இப்போ முதலாவது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்வது. நீங்க உங்களுக்கு நீங்க ஏதாவது இழந்துட்டீங்கன்னா கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. ஆண்டவர் இருக்கிறார், அவர் இருக்கிறாரு, அதனால அவருக்குள்ள உங்களை திடப்படுத்தி அவர் பார்த்துப்பாரு எல்லாத்தையும். நெருக்கடி தான், பிரச்சனை தான், போராட்டம் தான். COVID-19 அதிகமா இருந்த காலங்கள்ல எனக்கு தெரிந்த ஒரு அருமையான தேவனுடைய மனிதர் மரித்து போனார். அவங்களுடைய தகப்பனும் அவருடைய மகனும் இணைந்து ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. ஒன்று ரெண்டு முறை நம்முடைய ஊழியங்களை வந்து நம்முடைய சபைகளில் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிருக்கிறாங்க. COVID-19 காலங்களில் அவர் மரிச்சு போனதுனால அது துக்கத்தை விசாரிக்கணுமே. நீண்ட நாளைக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு போனா உள்ள ஜபம் நடந்துட்டு இருக்குது. அந்த தகப்பன் இறந்த வீட்டுல மகன் ஜபம் செய்து உபவாசித்து ஜபிக்கிறாங்க. போயிட்டு அவங்களை நல விசாரிக்க நான் போனேன், எப்படி இருந்தாங்க, என்ன செஞ்சாங்க. அப்பா எல்லாம் சொல்லிட்டாங்க, நான் இனி தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன், மற்ற காரியத்தை பாரு. COVID-19 அஃபெக்ட் ஆன அந்த தகப்பன், ஒரு சந்தர்ப்பத்திலே மரித்து போகிறார். அந்த சரீரத்தை கொடுக்க மாட்டாங்கல்ல COVID-19 வந்தா, ஆனா ஆச்சரியம், சரீரத்தை கொடுத்துட்டாங்க. சர்ச் முறைப்படி கல்லறையில் அடக்கம் பண்ணியாச்சு. கொஞ்சம் நான் நினைக்கிறேன், வெரி நெக்ஸ்ட் டே நினைக்கிறேன், அவருடைய அந்த சகோதரருடைய மாமியார் ஒய்ஃபோட அம்மா திடீரென்று அவர்கள் மரித்து போய் விடுகிறார்கள். எப்படி இருக்கும் பாருங்க, அப்பா இறந்துட்டாரு, இப்ப மாமி அவங்களே இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. அதே நாளுக்கு அடுத்த நாளோ அவருடைய மாமனாரும் மரித்து போகிறார். என்னால கேட்டுட்டு அதை தாங்கிக்கவே முடியல. சொன்னேன், பிரதர் எப்படி தாங்கினீங்க, அடுத்தடுத்து டெத்து, அவங்க அப்பா தான் இறந்திருக்கிறார். நான் துக்கம் விசாரிக்க போகும்போது ஒரே வீட்டில் மூணு பேர் மரிச்சிட்டாங்க, மூணு பேர் பெரியவங்க, எனக்கு என்னால தாங்க முடியல. இந்த சகோதரன் நினைச்சு எனக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி தான் கர்த்தரே பலப்படுத்தினார். தன் தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. நான் உயிர் நஷ்டமான ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க தேவ பிள்ளைகள். உங்க லைஃப்ல நிறைய விஷயத்தை இழந்திருக்கிறீங்க, ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறீங்க, உங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கோட்டை மாதிரி இருந்த விஷயம் எல்லாம் சிதறி போச்சு, ஒன்னும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட நிலையில, எல்லாவற்றையும் இழந்த நிலையில நீங்க இருக்கலாம், கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பான். அங்கதான் சுகம் இருக்குது, அங்கதான் மகிழ்ச்சி இருக்குது, அங்கதான் பாதுகாப்பு இருக்குது, அங்கதான் எல்லாம் இருக்குது. அவங்க தேவனாகி கர்த்தருக்குள்ள உங்களை நீங்க திடப்படுத்த நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய ஆயத்தப்படுத்திட்டான்னு அர்த்தம். கர்த்தர் பார்த்துக்கு வாருங்க. ஆபகூக் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆபகூக் 3:17-18, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒளிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எதுவும் இல்லாம போகட்டும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் தேவனுக்குள்ள களி கூறுவேன். அத்திமரம் பலன் கொடுக்காம, ஒளிவு மரம் பலன் கொடுக்காம போகலாம், ஆட்டு மந்தெல்லாம் இல்லாம போகலாம், நான் கவலைப்பட மாட்டேன். தேவன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்படணும்? தனக்கு இருந்த ஒரே பிள்ளை, ஒரே மகன், அந்த மகனை கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டு இந்த அம்மா களி கூர்ந்து பாடுறா. 1 சாமுவேல் புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனம் களி கூர்ந்து பாடுகிறாள். ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்கிறார். இந்த அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளில ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். எத்தனை மனிதர் உலகத்தில் இழப்புக்கு நடுவில் சோர்ந்து போறாங்க. நீங்க இழந்ததை திருப்பி எடுக்கணும்னா உங்கள் தேவனாய் கர்த்தருக்குள் திடப்படுத்துங்க. ஆபகு திடப்படுத்திக் கொண்டது மாதிரி, இந்த அன்னால் திடப்படுத்திக் கொண்டது மாதிரி உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபு கூட செத்துக்கலாம். நிர்வாணியாய் வந்த நிர்வாணிய செல்வன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மனுஷன் கூட எதெல்லாம் இழந்தனா அதெல்லாம் 2 மடங்கு திருப்பி எடுத்துட்டான். ரெண்டாவது இந்த ஏபோத்தை அவன் கேட்டான், ஏபோத்தை கொண்டு வரும்படி சொன்னான். இது தேவ சமூகத்தை நாடுவதை குறித்து நமக்கு சொல்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிங்க. கர்த்தருடைய சமூகத்திற்கு நீங்கள் வாஞ்சியோடு போங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஒரு பெரிய நன்மை இருக்கு. நாங்கள் தமிழக கிராமங்களில் சபைகளை ஸ்தாபிக்கின்ற பணிகளை செய்து வர்றோம். சபைகளை ஸ்தாபிக்கும் போது சின்ன சர்ச், ஒரு சின்ன செட்டா தான் இருக்கும். குட்டி சர்ச்சா இருந்தா கூட, பெரிய சர்ச்சா இருந்தா கூட, அந்த சர்ச்சஸ் வெளியில, அந்த சர்ச்சுக்குள்ள டெடிகேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்ச்சுக்கு வெளியில மறக்காம 84வது சங்கீதத்தை நாங்க வாசிக்கிறது உண்டு. நான் பல சர்ச்சஸ் டெடிகேட் பண்ணியிருக்கிறேன். எமிரேட்ஸ்ல, சிங்கப்பூர்ல, இப்படி வெளி இடங்களிலேயும் கூட சர்ச் சின்ன ஒரு சென்டர் தான், பிரேயர் சென்டர். நாங்க மறக்காம அந்த சங்கீதத்தை வாசிக்கிறோம். தமிழகத்தில் பல கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்படும் போது இந்த சங்கீதத்தை நான் சொல்லுவேன். எம்சி பண்றோம், மறக்காதீங்க, 84வது சங்கீதத்தை வாசிங்க. எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, ஆனா நான் அந்த வசனத்தை வாசிக்க சொல்லுவேன். காரணம், தேவனுடைய ஆலயத்துல தங்குறதுனால ஒரு மனுஷனோட லைஃப்ல எப்படிலாம் அவன் ஆசீர்வதிக்கப்படுறான், அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது அவனுக்கு எப்படிலாம் நன்மை கிடைக்குது அப்படின்றத அந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உங்களுடைய சமூகத்தில் 1 நாள் மேலானது. பாக்கியவான்கள் அவருடைய சமூகத்தில் இருக்கிறவங்க, பாக்கியவான்கள். 122வது சங்கீதத்தில், 27வது சங்கீதத்தில், 65வது சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகிமை அந்த சங்கீதங்கள் சொல்லுகின்றன. பாடுகிறார் தாவீது, கர்த்தருடைய ஆலயத்தை, கர்த்தருடைய சமூகத்தை, கர்த்தருடைய இடத்தை, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவளாக இருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். ஒரு அருமையான போதகர் வாடகை கட்டிடத்துல ஆலய ஆராதனை நடத்திட்டு இருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஜெபிச்சுட்டு போகலான்னு ஒரு ஊழியக்காரர், ஒரு தேவ மனுஷன் என் கூட இருந்ததுனால நானும் அவருமாக சேர்ந்து அந்த இடத்துக்கு போனோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த பாஸ்டர் பார்த்து கேட்டேன், எப்படி இவ்வளவு ஒரு அருமையான இடம், விலை அதிகமா இருக்கும், எப்படி இது உங்களை வாங்க முடிஞ்சது? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சொன்னாருக்கு, பைசாலாம் எவ்வளோன்னு தெரியல பாஸ்டர், ஆனா ஆண்டவரே ஃப்ரீயா கொடுத்தாருனாரு. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு, அது எப்படி சாத்தியம்? அவர் சொன்னாரு, ஒரு நாள் ரோட்ல ஒருத்தர் நடந்து போனார். அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை, பெரிய ப்ராப்பர்ட்டி சைனிங் ப்ராப்ளம். அந்த சொத்தை அவர் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையா, மன சோர்ந்து போய் ரோட்டு ஓரத்துல அந்த பிரேயர் நடக்கிற வீட்டை கடந்து போகும்போது, சரி இங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காந்துட்டு போனா இந்த பாஸ்டர் மெசேஜ் எடுத்திருக்கிறார், நிச்சயமாய் முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த ஆலயத்துல இந்த வார்த்தை அவருக்காக பேசப்பட்டது போல இருந்தது. அப்படி எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துட்டா, இந்த வீட்டுல வாடகை கட்டுறது நடக்கிற இந்த சர்ச்சுக்கு ஒரு இடத்த நான் ஃப்ரீயா கொடுப்பேன் என்ற மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அன்றைக்கே அந்த கையெழுத்து பிரச்சனை தீர்வாயிடுச்சு. அன்னைக்கே ஒரு பெரிய சொத்து அவர் கைக்கு வந்துருச்சு. ஆச்சரியப்படுவீங்க, ₹1 கோடி பெருமானம் உள்ள அந்த நிலத்தை ஆலயத்துக்கு அவர் கொடுத்துட்டார். காரணம், அவர் கையை விட்டு போகக்கூடிய நிலையில் இருந்த போயிச்சு, அந்த நிலத்தை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது, கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் போது நடக்குது. எனக்கு அன்பான தெய்வத்தினுடைய மக்களே, நீங்க எதையாவது இழந்திருக்கீங்களா, போங்க ஆண்டுடைய சமூகத்துக்கு. கர்த்தராகிய தேவனுக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க. அங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார், நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கடைசியா காட்ஸ் வில் இருக்குதா இதை செய்யறதுக்கு? நீங்க அனுமதிக்கிறீங்களா? ஆண்டவரே இதை நீங்க பெர்மிட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர்கிட்ட, நான் இதை இந்த தண்டை தொடர்ந்து போனா, இந்த படையை தொடர்ந்து போனா, இந்த கொள்ளை கூட்டத்தை தொடர்ந்து போனா, அவங்க எங்களுடைய பிள்ளைகள் பெண் ஜாதி பிள்ளைகள்லாம் கொண்டு போயிட்டாங்களே, சொத்துக்களை எல்லாம் கொண்டு போயிட்டாங்க, டென்ட் எல்லாம் எரிச்சிட்டாங்க, அதெல்லாம் நான் திருப்பிட்டு வர முடியுமான்னு கேட்கிறேன். ஆண்டவர் சொன்னார், அப்பதான் சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் மை டியர் சன். ஆண்டவர் அப்படித்தான் பேசினார், கவலைப்படாத என் பிள்ளைய, கவலைப்படாத, நீ எல்லாம் திருப்பிட்டு வந்துடுவ என்று சொன்னார். பாருங்க, அதன் பிறகுதான் அவன் போனான். நீங்க சகலத்தையும் திருப்பிக்கணும்னா இந்த மூணு விஷயத்த நீங்க மறந்துடக்கூடாது. முதலாவது, தேவனாகி கத்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக்கோங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவருக்குள்ள. இரண்டாவது, தேவனாகி கத்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வதோடு இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கத்தருடைய சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய பிரசன்னத்திற்குள்ள ஒப்பு கொடுங்க, நீங்க தேடுங்க, அவருடைய சமூகத்தை தேடுங்க. தாவீது ஏபோத்தை தேடுனது மாதிரி தேடுங்க. தாவீது ஏன் இவ்வளவு ஒரு பிளெஸிங்கான ஒரு மனுஷனா இருக்கிறான், போராட்டம் இருந்துச்சு அவன் லைஃப்ல, காரணம் என்ன, தேவ சமூகத்தை தேடுறவன். உடன்படிக்கை பெட்டிய சவுல் காலத்துல தேடாம போயிட்டாங்க, நாம தேடுவோன்றான். அதுல ஒரு பிரச்சனை வந்த போது இப்ப நியாயமானபடி தேடுவோன்றான். தேடுகிறவன், ஆண்டவன் சமூகத்தை தேடுகிறவன். மூணாவது, இந்த ஒரு விஷயத்த நான் செய்ய போறேன், இது நீங்க பெர்மிட் பண்றீங்களா, இது உங்களுடைய சித்தம் தானா, காட்ஸ் வில்லா இல்லையா, இத ரொம்ப கரெக்டா ஆண்டவரிடத்துல ப்ரேயர் பண்ணி கேட்கிற ஒரு மனுஷனா இருந்தான். அதனாலதான் டேவிடுக்கு வந்து அவன் வாழ்க்கை முழுசும் பாத்தீங்கன்னா, நாளுக்கு நாள் அவன் விருத்தி அடைந்தான். காரணம் என்னன்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அவன் யோசித்து யோசித்து யோசித்து மூவ் பண்ணான். கத்தருடைய சமூகத்தை அவன் வாஞ்சித்ததுனாலதான் நாளுக்கு நாள் வளர்ந்தான், பெருகினான். அவருடைய உயர்வை யாரும் கட்டுப்படுத்த முடியல, அவன் வளர்ச்சி யாரும் மட்டுப்படுத்த முடியல. வர வர பழத்தான், 2 Samuel 3:1 வாசிக்கிறோம், வர வர பழத்தான், நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், 2 Samuel 5:10. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பேரும் டேவிடு தான், தாவீது தான். அதனால அந்த தாவீதை பற்றி இந்த மாதிரி பாசிட்டிவா இருக்கிற வசனங்கள் எல்லாம் நான் நினைச்சுப்பேன். எனக்கு தான் அந்த வசனம் சொந்தம் நினைச்சுக்குவேன். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல, உங்களுக்கு நினைச்சுக்கோங்க, விசுவாசிங்க, எனக்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லுங்க, எனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள். ஆக இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்க போறீங்க. நீ இழந்தது எத்தனை, 1-2 பிரதர், நிறைய இழந்துட்டேன் பிரதர், பல லட்சங்கள் இழந்துட்டேன், நான் கிட்டத்தட்ட அடிமட்டத்துக்கு போயிட்டேன், நாளை மேல எழும்பவே முடியல, ஐ கான்ட் டூ எனிதிங், என்னுடைய சக்தியை மீறி போயிடுச்சுங்க பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில நீங்க இருக்கலாம். உங்களுக்கு தான் பிரதர் கத்தர் பேசுறாரு. ஆமா பிரதர், உங்களுக்காக தான் பேசுறாரு. சகோதரி அழுதுட்டே இருக்கிறீங்கல்ல, கணவரை நினைச்சு சூழ்நிலை நினைச்சு, உங்களுக்கு தான் கத்தர் பேசுறாரு. கை மீறி போச்சு, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை உடைய போகுது, பிரிவினை, டிவோர்ஸ் கிட்ட போயிடுச்சு, நான் என்ன பண்றது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிற என் அன்பான பெரியவரே, தாயே, கர்த்தர் எதெல்லாம் உங்க கையை விட்டு போச்சோ அதை எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வருவதற்கு உங்களுக்கு அவர் கடாட்சம் வைப்பார், அவர் உங்களுக்கு இறக்கம் காண்பிப்பார். நிச்சயம் நீங்க எல்லாத்தையும் திருப்பிக்குவீங்க, சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள். பிரதர், நான் இழந்தவைகள் எல்லாம் பட்டியலிடலாம், நிறைய இழந்துட்டேன், இனி இழப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வருத்தப்படுகிற என் அன்பு சகோதரரே, சகோதரியே, நீங்கள் இழந்தவைகளை விட இரட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். இழந்த எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துங்கள், தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள், அவருடைய சித்தம் அறிந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல தருணத்திற்காக நன்றி. இந்த செய்தி யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இழந்தது, பெற தவறியது, இவைகளை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்யும். தேவனாய் கர்த்தாவே, உமக்குள் தங்களை பலப்படுத்திக் கொண்டு உம்முடைய சமூகத்தை வாஞ்சித்து உம்மை நோக்கி ஜெபிக்கிற, சித்தம் அறிந்து ஜெபிக்கிற மக்களாக அன்பு சகோதர சகோதரிகளை, நீர் மாற்றும் ஆண்டவர். இந்த ஜபம் செய்து கொண்டிருக்க போதே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலத்தையும் மக்கள் திருப்பிக் கொள்ளட்டும். கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம்.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள்

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 11:14 வியாழக்கிழமைக்கான காலை ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 11:30 உங்களுக்கான நேரம், அதாவது பாடுகின்ற நேரம், விருப்ப பாடலை கேட்டு பதிவு செய்கின்ற நேரம்.

0: நேரம் கலையத்திலே 11:29. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகின்ற வேளை. அதற்கு முன்பதாக நீதிமொழிகள் வாசித்து நிகழ்ச்சிகளை செல்லலாம். எங்களோட சௌரி பிரீதா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர், எப்படி சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்மா.
1: அக்காவுக்கு
0: ஒன்று மாறி ஒன்று வந்தேன் இருக்கு. நேற்று முழுக்க சரியான தலை குத்து வயிற்றால போது அவருக்கு ஜபிச்சு கொடுங்க. கொஞ்சம்
1: ஒரு நாளும் நான் ப்ரே பண்றேன்.
0: ஆமென். நன்றி அம்மா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க இன்றைய நீதிமொழிகள்.
1: நீதிமொழிகள் 26 அதிகாரம். உஷ்ணகாலத்திலே உறைந்த பனியும் அறுப்பு காலத்திலே மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. அடைக்கலாங்குருவி அலைந்து போவது போலும் தகவிலாங்குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. குதிரைக்கு சவக்கும் கழுதைக்கு கடிவாளமும் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பும் ஏற்றது. மூடனுக்கு அவன் மது ஈனத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலாவாய். மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மாறு உத்தரவு கொடு, கொடாவிட்டால் அவன் தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பான். மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். நொண்டியின் கால்கள் குந்தி குந்தி நடக்கும், அப்படியே மூடரின் வாயிலுள்ள உவமை சொல்லும் குந்தும். மூடனுக்கு கன்னத்தை கொடுக்கிறவன் கவனிலே கல்லை கட்டுகிறவன் போல் இருப்பான். மூடன் வாயில் அகப்பட்ட பழமொழி வெறியின் கையில் அகப்பட்ட முள்ளு. வெள்ளத்தவன் அனைவரையும் நோகப்பண்ணி மூடனையும் வேலை கொள்ளுகிறான், மீறி நடக்கிறவர்களையும் வேலை கொள்ளுகிறான். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்துக்கு திரும்புகிறான். தன் பார்வைக்கு ஞானியாயிருப்பவனை கண்டாயானால் அவனை பார்க்கலும் மூடனை குறித்து அதிக நம்பிக்கையாயிருக்கலாம். வழியிலே சிங்கம் இருக்கும், நடுவீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான். கதவு கீழ் மூலையில் ஆடுகிறது போல சோம்பரியும் படுக்கையிலே ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பரி தன் கையை கழுத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான். புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கலும் சோம்பரி தன் பார்வைக்கு அதிக ஞானமுள்ளவன். வழியிலே போகையில் தனக்கெடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனைப் போல் இருக்கிறான். கொல்லிகளையும் அம்புகளையும் சாவுக்கு ஏதுவானவைகளையும் அறிகிற பைத்தியக்காரன் எப்படி இருக்கிறானோ அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். விறகில்லாமல் நெருப்பு அவியும், கோல் சொல்லுகிறவன் இல்லாமல் சண்டை அடங்கும். கரிகள் தழலுக்கும் விறகு நெருப்புக்கும் ஏதுவானது போல வாதுப்பிரியன் சண்டைகளை மூட்டுகிறதுக்கு ஏதுவானவன். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே, அவன் இருதயத்தில் 7 அருவறுப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கும் மகாசபையிலே வெளிப்படுத்தப்படும். படுகொலியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவ தன் நாட்களேசப்பட்டவர்களையும் பகைக்கும், இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு வண்ணம். ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கிழமா.
1: நன்றி பிரதர்.
0: நேரம் கலையத்திலே 11:33. இது வியாழக்கிழமைக்கான காலை ஒலிபரப்பு. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம். நீங்கள் இலகுவாக பாடல்களை விரும்பி கேட்கலாம். வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற இலக்கத்திலே நீங்கள் கேட்கலாம் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்தர வேண்டும். வணக்கம். ஓகேம்மா, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்க மேசமா.
2: நீண்டியோட துதிக்கிறேன் ஆண்டவரே, சோத்ரம் அப்பா ஆண்டவரே. இந்த பாடலை முடக்கத்துல வைக்கிறேன். ஜெய்சிவனா. தத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தேண்டாது. நேசரின்ற

மேலே நெருங்காது சாத்தான், பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமா சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான்

0: இருக்கவோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. உலகிலே இருக்கோ மாவனை விட இந்தவன் பெரியவரே. தத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆமே
1: ஆமே. நன்றி அம்மா.
0: ஆமே ஆமே. தேங்க்யூ தேங்க்யூ.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: வணக்கம்.
2: வணக்கம் அங்கிள், நான் செமினா பேசுறேன்.
1: செமினா, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன். அங்கிள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும். இப்ப மழை பெய்யுதா உங்களோட கிளிநொச்சியில?
2: இல்ல, வெயில் அடிக்குது.
1: வெயில் அடிக்குதா? குட். சரி, பாடுங்கோ.
2: அக்கினியில் நடந்த ஆனால் செய்த

0: இம பொழுதும் விலகலப்பா, உங்க கிருப எங்களாவித்து. இம பொழுதும் விலகலப்பா, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தீர், செம்மையான பாதை தந்தீர், எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகத்தீர். கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் முழுகி போகவில்லை அப்பா. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி செமினா, வாழ்த்துக்கள். அம்மா எப்படி இருக்கா? அப்பா எப்படி இருக்கா?
0: அம்மா நல்லா இருக்காங்க.
1: ஓகே, நீண்ட நாள் அவங்க வேற இல்ல பேசுறதுக்கு, பாடுறதுக்கு, பாட்டு கேட்க வேலையா?
0: வேலைன்னா வீட் வேலை போயிட்டு வாரத்துக்கு டைம் போயிடுறதால வீட்டு, அதுக்கப்புறம் வீட்டுல வந்து சமைக்க, வீட்டு வேலை செய்யவே உங்களுக்கு டைம் சரியா இருக்கும்.
1: ஓகே சரி, கேட்டேன்னு சொல்லுங்க அம்மா.
0: சரியா,
1: ஓகே, நன்றி அம்மா. வணக்கம். எழுதி வச்சுக்கொள்ளுங்க நம்பர. நான் எடுக்கிறேன். அவன் நல்லா இருக்கிறாமா? வருவா கூடிய விரைவில். கதியில வருவா? கண்டிப்பா.
2: அபிஷேக தைலத்தினால் அசைவாடும்

0: நன்றி அம்மா.
1: எங்க
0: ஓ மழை வேற இல்ல, சில இடங்கள்ல
1: மழை
0: இருட்டா இருக்கு. வெளியில போக போறீங்களா? கண்டிப்பா உங்களை கனா இட கேப்பா. வேற யார் கனா? சரி, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, வெளியில போவாதுங்க. ஓகே, நாளைக்கு வாங்க பாடம். சரி அம்மா, எடுக்கிறேன். ஓகே, சரி சரி, கவலைப்படாங்க, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் அம்மா. இந்த இந்த வயதுல நீங்க வந்து ஆண்டவரை துதித்து பாடுறீங்களே, இந்த இப்படி வசதி வாய்ப்பு கிடைத்து எத்தனையோ மக்களுக்கு அந்த அந்த வாஞ்சை இல்லை. அந்த வகையில பார்க்க போனா உங்க கர்த்தர் உங்களோட இவ்வளவு கூட இருக்கிறார் அம்மா. தைரியமா இருங்க, உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நன்றி. ஆமே, நன்றி அம்மா, நன்றி. கண்டிப்பா, நன்றி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் மேரி.
0: ஆமாம், பவளா அம்மா எங்களோட இணைந்து பேசிக்கிட்டு இருந்தா.
2: அவட குரல ஒவ்வொரு நாளும் டெய்லி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே.
0: அதான் இந்த நேரத்துல கூட தனியே இருந்து ஆண்டரை உயர்த்தி பாடுறாமே. வாய்ப்புகள் வசதிகள் எத்தனையோ இருந்து எத்தனையோ மக்களுக்கு அந்த சிலாக்கியம் இல்ல, அந்த அந்த உணர்வுகள் இல்லை. ஆனா அந்த விதத்தில் பார்க்கும்போது கத்தர் அவ தனியே இருக்கும்போது துணையா தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிற, அவ வாஷ்ரூம் போகும்போதும் வரும்போதும் அவக்கா தொடர்ந்து ஒரு நாள் ஜபிக்கிறாங்க.
2: என்னுடைய
0: வாழ்க்கையில மறக்க முடியாத உறவுகள். கர்த்தர் நல்லவர், அவர்களை நாள் வரைக்கும் பூசித்து காத்து வழி நடத்தி வருகின்றார். அவருடைய திட்டத்தின் செயலாக அவர் ஒருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் தானே. அது மாதிரி அந்த தாயார் தனியா இருந்து ஹோமில இந்த வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பான்.
2: அது வானொலியே கேட்டு கேட்க அவைகளுக்கு அவையில தூக்கங்கள் கொஞ்சம் மறந்துடும். இந்த வார்த்தை பேசும்
0: தானே,
2: வார்த்தை பேசும், தேற்றும், பாதுகாக்கும், சுகப்படுத்தும், பலப்படுத்தும். அப்ப அவைக்கு இந்த வானொலி சரியான துணை
0: தானே. வந்துட்டீரா வீட்டு அன்னைக்கு நிக்கிறீரா?
2: அவர் நடுக வழியா நிக்கிறேன், இல்ல கடைக்கு மாத்திரம் போயிரு, மற்றபடி வீட்டுக்குள்ளேயே அமர்ந்துருவார். அவருக்கு வேலை இல்லை தானே.
0: ஜெயபாலன் பிரதர்
2: கூடாரவாசி,
0: அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் கத்திரிட பிள்ளைகள் கூடார வாசிகளாக இருப்போம். பாடுங்கம்மா.
2: கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் வணக்கம், யசந்தாக்கும் வணக்கம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக.
3: உம்மை நம்பி உங்கள் பாதம் உறுதியை பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோம், ஒரு போதும் கைவிட மாட்டேன். கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டேன், கண்ணீரை துடைத்து கரங்களை பிடித்து காலமெல்லாம் காத்து கொண்டீர், என்னை காலமெல்லாம் காத்து கொண்டீர். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒரு போதும் கைவிட மாட்டேன். குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மூடவர்கள் நடந்தார்கள். ஐயா, மூடவர்கள் நடந்தார்கள். உம்மை நம்பி உந்தன் பாதம் உறுதியாய் பற்றி கொண்டோ, ஒருபோதும் கைவிட மாட்டீர், அம்மை ஒருபோதும் கைவிட மாட்டீர், ஆமென் ஹிருதயவரை நடத்துவார்.
0: ஆமென், ஹல்லேலூயா. வாழ்த்துக்கள் சோதரி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. கர்த்தர் உங்களை, உங்கள் ஊழியங்களை, உங்கள் வேற பிள்ளைகள், மருமக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரா, காத்துக்கொள்வாரா.
0: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா. நேரம் 11:47. இந்த நேரத்துக்கான ஒரு இனிமையான பாடல்

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கிறேன். நீங்களும் சுகமா இருக்கிறீங்க?
0: ஆமா, சுகமா இருக்கிறோம்.
1: ஆமென், ஆமென். நான் பாடுறேன்,
0: பாடுங்கோ.
1: ஓகே, தோத்திரம் தகுப்பேனே.

மனிதழு தூற்றும் போது உங்கள் மகிழச் செய்பவரே, அதை தாங்கிட பெலன் கொடுத்து தயவாய் அனுப்பவரே. என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன், உண்மை உள்ளவரே என்று நன்றி.

0: தேற்றி அபிஷேகம் செய்பவரே, என்னை ஆள்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே என்று நன்மைகள் செய்பவரே. ஆமென். நன்றி பிரதர், நன்றி சகோதரி,
1: நன்றி அம்மா,
0: நன்றி.
1: நேரம் கலையத்திலே 12:52 உங்களுக்கான பாடுகின்ற நேரத்தில் இணைந்துக்கிறீர்கள். அலையங்கள் 6473385569 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் சர்வதேச உறவுகள் அழைத்து பாடலாம். அல்லது அதே வாட்ஸ்அப் இலக்கத்திலே உங்கள் பாடல் பதிவுகளை நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.

0: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. நான் ரீட்டம்மா.
0: ரீட்டம்மா, எப்படி இருக்கிறீங்க ரீட்டம்மா?
1: ஓ, இருக்கிற நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: இருக்கிறோம்மா, ஆண்டவர் கிருபையில ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
1: எனக்கு ஒரு பாட்டு

0: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க பிரியனா? ஆமென், குட். நானே அப்படித்தான், எனக்கு சுகம் இல்லையான்னு நான் சொல்றேன் எப்பொழுதுமே. இல்ல நாங்க உண்மையை கேட்டா உண்மை சொல்லணும் இல்ல. அவ்வளவுதான் கர்த்தர் ஒருவர் தான் எங்களுக்காக பாவத்துக்காக ரத்தம்
1: சிந்தினார்.
0: உங்களோட மொன்றியல் எப்படி இருக்குது? மொன்றியல் வாழ் மக்கள் எல்லாரும் தோட்டம் செய்யணும், சீசன் துவங்கிட்டு. அப்படியா? ஆமா, பொழுதும் போவே இல்ல, வேணும். சரி, எனக்கு இப்ப நீங்கள் தோட்டம் செய்து மரக்கறி அனுப்பி விடுவீங்க.
1: வாய்க்கும்.
0: ஆமா, வருவி நம்ம பார்த்துக் கொள்ளுங்க. அடிக்கடி வார டொரண்டோக்கு இல்ல, மக்கள் வந்து போய் நம்ம, எனக்கு சின்ன தெரியுற இல்ல, ஆனா கேட்டா சொல்லுவாரு. இல்ல, போன வாரம் தான் வந்துட்டு
1: போனான்.
0: என்னட்ட வாரம் இல்ல, மொன்றியலுக்கு அவர்கள் வேற அலுவலாக வருவார். சாரி, டொரண்டோக்கு வேற வேற அலுவலர்களாக வந்து போகிற மக்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள். பாப்பம், நான் என்ன தெரிஞ்சா சொல்லுவேனா? என்ன பாட்டு பாட போறீங்க இன்றைக்கு?
1: உம்மை நம்பினோர் மாண்டதில்லை, மாண்டதில்லை, மாண்டதில்லை.
0: ஆமென்.

சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அஞ்சாலம், சிங்கத்தின் குட்டிகள் சாட்சி அடைந்தால் பங்கம் பெறாதே.

சாரகை போலுண்டு இளங்கி நேதுச்சர் பாதை விட்டோடி வரவிட்டாலும் பாதை காட்டவும் பாது காத்த

0: ஆமீன். அருமையான நல்ல பாடல், நல்ல நல்ல ராகம். ஓ, அழகா இருந்தது. கத்துக்கல, நித்திர அடைஞ்சிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். வல்லமை நிலைகளால் நம்மளை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது ஊழியத்துக்காக. அப்படியா? அப்படியா?
1: வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னென்னலாம் இருக்குதோ இன்ஸ்டாகிராம் ரெண்டு நிமிஷம் கூட போடலாம்.
0: ஆமாம் ஆமாம்.
1: யூடியூப்பும் அவ்வளோ தூரம் நான் சரியா இந்த போடுகிறா இருக்கு, போடலாம். நான் கொஞ்சம் கூட
0: போடலாம்.
1: அதை நாங்கள் ரோட்டில் இருந்து பாடுற பாட்டு தான் போட்டிருக்கோம்.
0: ஓ, அப்படியா? என்ன நீங்க அதான் நீங்க கூட்டு நடந்துட்டு வருவீங்கல்ல?
1: முதல் போய் ஒரு கூட்டம் நடத்தினே சேர்த்து
0: இனி எப்ப போவீங்க? அதான் கேட்டேன். தெரியும் தெரியும்.
1: கண்டிப்பா.
0: அப்படி நேரங்களில் என்ன சொல்லுங்க.
1: நன்றி
0: நன்றி ஐயா, மிக மகிழ்ச்சி.
1: திரும்பவும் நான் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் யோசிக்கிறேன். பேச போறல.
0: அப்படியா?
1: அவருடைய நேரங்கள் காலங்கள் எல்லாத்தையும் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்வோம்.
0: ஆமா, நீங்க தான்
1: வந்து ரேடியோல பேசிட்டு கத்தர் நல்ல கத்தர் பேசிட்டு போனா காணாது.
0: ஆராதனைக்கு நேரம் போயிட்டு போயிட்டார். அதால வந்த பல மக்கள் அப்படி ஒரு சாட்டி சொல்லி போனார்கள். அந்த நல்ல சமாரியன் மாத்திரம்தான் அந்த அந்த காயப்பட்டவனை கொண்டே மருந்து கொடுத்து ஆஸ்பத்திரியில் வச்சு பணமும் கொடுத்து மீண்டும் வரும்போது நான் உனக்கு அந்த பணத்தை மேலதிகமாக கொடுக்கப்பட்டிருந்தான், அதையும் கொடுப்பேன் போனானாம். அதுதான் நல்ல சமாரியன் இயேசு கிறிஸ்து. அப்படி யார் மக்கள் இங்கே இருக்கிறார்கள் காயம் கட்டுவதற்கு?
1: அப்படி ஆகலை, நாங்கள் தெரிவு செய்ய முடியாததான். என்றாலும் நாங்கள் இருந்த காரியங்களை ரேடியோ நடத்திக்க நாங்கள் கிளைமையில ரெண்டு தரம் போய் கதைக்கிறோம், எல்லா கிளைமையில ஒரு நாளைக்கு போய் கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம்னு சொன்னா அதை நடத்துறவருக்கு இந்த கொம்ப இந்த கனடா ரேடியோ ரேடியோ கர்நாடகத்துக்கு காசு கட்டாம நடத்தியது அதெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். நீங்களும் உங்களுடைய பேரியாரும் இதை செய்வோன்றிருந்தா அது காசு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா கனெக்ஷனு காசு யார் கொடுக்கறது?
0: ஐயோ, கனெக்ஷனு காசு சேவரு காசு யார் கொடுக்கறது?
1: அப்ப அதெல்லாம் யோசிச்சா அந்த ஒவ்வொரு கிழமையும் வந்து ஒவ்வொரு மண்ணு கதைக்கிறத நான் கேட்டு வந்துருக்கேன். அவர் நீர் நினைக்கிறீங்களோ நான் இந்த ரேடியோ கேட்கிறேன்.
0: அப்படியா கேட்கறீங்களா?
1: தங்களதும் கேட்டு வந்துருக்கேன். இந்த காலமே அத்திவரம் தொழில் போனாலும் இந்த ராஜ்யதம் ராஜ்ய செடி மலர்ந்து போனாலும் ஒளிவரம் போனாலும் வந்தெல்லாம் அதெல்லாம் விளங்கப்படுத்தணும். ஆனா எனக்கு எல்லாம் வந்து பிரதமர் பிடிக்காது. ஏனண்டா இந்த வீட்டை உப்பு இல்ல அடிக்கிற ஊர்ல பிரச்சனை வருது,
0: சண்டை வருது.
1: சமுதாயத்துக்கு உதவாது. அவன் தீக்கதரிசி சொன்னான், அவன் தீக்கதரிசி, அவன் காடு மேலே இருந்தோண்டு யோவான் சனம் மாதிரி பரதேசி வச்சிருங்க ஆகலாம். அவங்க அவங்களோட வந்து எங்க ஒப்படையில
0: கண்டிப்பா ஒப்பிட முடியாது.
1: ஒப்படையில அதெல்லாம் பாருங்க, லேசா சொல்லிட்டு போகலாம்
0: அப்படின்னு
1: சொல்லுவார்கள். அவர் அவர் மகன் அவருடைய மகன் அக்ஷரம் பட்டவர் தானே. உன் மனைவி சுயமா மனைவி சுயமா இருந்து உன் போயிட்டு அவர் டைம் வந்துட்டுதான் போயிட்டு. அதுக்காக நான் தொடர்ந்து அழுது கொண்டிருக்கல, அழுக வெறும். ஆனா எங்கட மனதுக்கு அழுது போட்டு எல்லாத்தையும் அடக்க முடியாது. இருந்தாலும் சில நான் இடங்கள் கொடுக்க கூட சிந்து குழி சிவச்சிலவே இடங்கள் கொடுக்க அழுக வந்துட்டு. அப்படி இருந்தும் நான் அடைக்க கிடைக்க ஒரு மாதிரி அந்த இடங்களோட போது அந்த அந்த நேரத்தை நான் கவ பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கே அதை நான் அங்க அந்த சபைக்கு இருந்தாங்க. நாங்கள் ஒரு நாளும் கத்தரிக்க சமயம் கூடாது, அந்த சமயம் கூடாது நான் சொல்ல போறதும்
0: இல்லை.
1: இப்ப இருக்க சமயம் இருக்க சொல்ல போறதில்ல. வார்த்தையில பிழை இருந்தா சுட்டி காட்டு.
0: அவ்வளவு
1: சபையில சபையை பற்றி நாங்க சொல்லக்கூடாது.
0: சரி,
1: ஒருபோதும் நாங்க சபையில ஒருபோதும் இன்சல்ட் பண்ண கூடாது. அது நாங்கள் அது நாங்கள்
0: ஒரு கேள்விதான் இந்த கிரிட்டிசைட் பண்ற மக்களை பார்த்து நான் கேக்குறது. கத்தோலிக்கத்தில் உள்ள ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் ஏன் குப்பை பண்ணினீங்க? அங்க இருந்தா எடுத்துறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை.
1: அது வாரத்தின் முதல் நாள் சொல்லி,
0: வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இல்லையே?
1: வாரத்தின்
0: முதல் நாள் இல்ல இல்ல, அதுதான் வாரத்தின் முதல் நாள் தான் அது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வேதாந்தத்தில் எங்கேயுமே இல்ல. அதே கத்தோலிக்க சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை செய்யும் போது நாங்களும் அதை எதிர்க்கிறவர்களும் அங்கிருந்து தான் எடுக்கிறோம். கண்டிப்பா
1: அவர் நான் போனாலுமே ஆண்டவர் இங்க வந்து அரசு ஆட்சி செய்து 990 தொடர்ந்து ஒரு துன்பம் இல்லாம மக்கள் வாழப்படாங்க பூமியில.
0: பெரியண்ணா, எனக்கு அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாது.
1: நன்றி
0: நன்றி ஐயா, கேட்டுக்கொண்டிருங்க. நேரம் கலையத்திலே 12:10 வியாழக்கிழமை காண காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் 12:12, வியாழக்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து விருப்ப பாடலே கேட்க இருக்கிறோம் நேர்களை, எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். 1 மணிக்கு ஆண்டுடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் 12:16 மதிய ஒலிபரப்புடன் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில விருப்ப பாடலை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல். சௌரி கீதாவுக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகும்.

அருமையான ஒரு பழைய பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற சிடி இப்பொழுது கிடைக்கும் போதுல அப்பா மடியிலே பாகம் ரெண்டு. இந்த பாடலை விரும்பி கேட்ட அருமையான சோதரி கீதா பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லித்தானாக வேண்டும். நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இந்த வானொலி ஆரம்பித்த நாட்களில் இருந்து வானொலியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சகோதரி, அதனால தான் இந்த பாடல் அந்த நாட்களிலே அடிக்கடி அப்பா மடியிலே பாகம் ஒன்று ரெண்டு. இந்த பாடல்கள் மிக சிறப்பான ஒரு பாடல், பாடல்கள் எல்லாமே. இதை பாடியது பாஸ்டர் டிஜி சேகர் அவர்கள். அந்த பாடலிலிருந்து இந்த பாடலே கேட்டிருந்தார்கள். இதன் ஒன்று தெரிகிறது, இவர்கள் நீண்ட நாட்களாக இந்த வானொலியோடு பயணித்து கொண்டிருக்கிற அருமையான சௌரி கீதா. அது மாத்திரமல்ல, மிகவும் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆதரவை ஸ்பான்சர் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிற சௌதரியும் கூட. கத்தோட நாம பாடட்டும். ஆண்டவரையும் அந்த சௌரியை ஆண்டவர் அந்த சௌரியை தொடர்ந்து ஆசீர்வித்து வழி நடத்துவார்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்த விருப்ப பாடலே, நேற்றைய நாளில் ஒரு பாடலை நாங்கள் ஒளிபரப்ப நான் தவறிவிட்டேன். அந்த பாடல் யோசனையில் பெரியவர் என்ற பாடலை சௌரி மெடினா அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ நேற்றைய நாள் விரும்பி கேட்ட இந்த பாடல் அவருக்காக ஒளிபரப்பாகிறது.

அருமையான ஒரு பாடல். இந்த பாடல் நேற்று ஒளிபரப்பை தவறிவிட்டோம், சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல் இப்பொழுது ஒளி தோய்ந்தது. அடுத்ததாக லண்டன்லேருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை சகோதரி கொன்சி அவர்கள் லண்டன்ல இருந்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் விருப்ப பாடலாக வருவது சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து கேட்ட விருப்ப பாடல். சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக இந்த பாடல்.

அருமையான ஒரு பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனிலேருந்து அருமையான சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள். இந்த பாடலில் ஒரு சரணம், ஒரு ஸ்டென்ஸ் மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு வரிகள். அழைப்பின் சத்தம் கேட்டு நானும் ஆயத்தமாகிவிடுவேன், நாட்களும் நெருங்குதே வாஞ்சையும் பெருகுதே. ஆமேன். நன்றி சௌரி பிரிம் ரோஸ், வாழ்த்துக்கிழமா. அடுத்த பாடலாக நாங்கள் கேட்ப இருப்பது ரீட்டா அம்மா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல் ஒன்றை இப்பொழுது நாங்கள் கேட்கலாம். கனடாவிலிருந்து அருமையான தாயார் கேட்ட பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் கனடாவிலிருந்து அருமையான தாயார் ரீட்டம்மா அவர்கள். அடுத்து ஒரு விருப்ப பாடலை கேட்கிறோம். இது ஏற்கனவே நேற்றைய நாளில் ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவள் கேட்ட பாடல் என்று நான் நினைக்கின்றேன். இந்த பாடலை கேட்ட அருமையான சௌரி மேரி அவர்கள் கனடாவிலிருந்து இந்த பாடலை திரும்பவும் கேட்க விருப்பமாக உள்ளேன். அந்த பாடலை திரும்பவும் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ சௌரி மேரிக்காக ஜெர்மனியிலிருந்து விருப்ப பாடலாக நேற்றைய நாள் கேட்ட பிரிம் ரோஸ் அவர்களுடைய பாடல் மீண்டுமாக விருப்ப பாடலாக ஒலிக்கிறது.

இந்த பாடல் நேற்று ஒலிபரப்பானது. இந்த பாடலை மீண்டும் ஒலிபரப்புமாறு கனடாவிலிருந்து சௌரி மேரி அவர்கள் கேட்டிருந்தார்கள். உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆவிக்குரிய பாடல். உங்கள் அனைவருக்கும் இந்த பாடல் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறேன். அடுத்து இறுதியாக இன்னும் ஒரு விருப்ப பாடலே இன்றைய நாள் சௌரி கேட்டிருந்தார்கள் சௌதரி மெடினா அவர்கள். மீண்டுமாக இன்றைய நாள் இந்த பாடலே தனக்காக ஒளிபரப்பு மறக்கின்றிருந்தார்கள். இதோ சௌரி மெடினாவுக்காக இந்த பாடல்.

இந்த பாடலை கனடாவிலிருந்து சௌரி மெரினா அவர்கள் விருப்ப பாடலாக கேட்டு ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதோ அவர்களுக்கான பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இதுவரைக்கும் உங்களுக்கான நேரத்திலே பாடல் பாடி மற்றும் விருப்ப பாடலே கேட்ட 13 உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நன்றி. அடுத்து 1 மணிக்கு ஆண்டவருடைய செய்தியை கேட்க இருக்கின்றோம். எங்களோடு டாக்டர் பேடரிக் அவர்கள் இணைந்து வார்த்தையை வழங்க இருக்கின்றார்கள்.

0: வியாழக்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கும் நேரம் கலையத்தில் ஒரு மணி ஒரு நிமிடம். இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் சிசர் டாக்டர் ஜெயந்தி பெடரிக் அவர்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் தி லார்ட். அம்மா எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சிஸ்டர் நல்லா இருக்காங்களா?
0: ஆமா சிஸ்டர் கெட்டிங் பெட்டர் தான், நல்லா இருக்காங்க. உங்க ஜெபத்துக்கு நன்றி அம்மா. தொடர்ந்து இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: கட்டாயம் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய செய்தி வலைக்குழாய் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான செய்தி வலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். பூமியிலே ஆண்டவரே, நீர் கொடுத்த ஜீவனை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வசனத்தை கேட்கிறதற்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படி எங்கள் காதுகளையும் இருதயங்களையும் தேவரீர் தாமே திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே சந்திப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஜபத் நேரத்திலும் கூட சகோதரி நாங்கள் ஒரு விசை நினைவு கூறுகிறோம். மகளுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்து சீக்கிரத்திலே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க தேவரீர் தாமே ஆண்டவரே, சீக்கிரத்திலே நீர் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஐயாவையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆதரித்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. இந்த செய்தி வேளையை கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த வார்த்தைகளும் வசனங்களும் எங்களுடைய இருதயங்களிலே கர்த்தர் பதித்துக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய செய்தி வேளைக்காக கலாத்தியர் 6:8 ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்கிறதான ஒரு தலைப்பிலே நாம் இந்த செய்தியை கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவரின் வல்லமை எவ்வளவு அவசியமாயிருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு உதவி செய்கிறவர். பரலோக பிதாவால் நம்மோடும் நம்மிலும் வாசம் பண்ணும்படி அனுப்பப்பட்டிருக்கிறார். யோவான் 14:15-17 அவர் நம்மை தெய்வீக ஜீவனினாலும் அன்பினாலும் மாத்திரமல்ல, நம்பிக்கையாலும் சமாதானம் சந்தோஷம் ஆகியவற்றாலும் நம்மை நிரப்பியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராகிய அவர் தேவனால் இலவசமாக நமக்கு அளிக்கப்பட்டவைகளை அறிந்து கொள்ள நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் 16:13-1 Cor 12:12 அவர் வல்லமை தூய்மை ஆகியவற்றின் ஆவியானவர். எனவே நம்மை சுத்திகரித்து தெய்வீக வாழ்வு வாழ நம்மை நமக்கு அவர் வல்லமை கொடுக்கிறவராய் இருக்கிறார். 1 Cor 6:11 and Ezekiel 36:27 அவர் நமது இருதயங்களை விருத்த சேதனம் பண்ணி மறுபடியும் பிறக்க செய்து புது சிருஷ்டியாக்கி நமது உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறார் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சில வேத பகுதிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 2:29, தீத்து 3:5-6 அவர் நம்மை நடத்தும் போது மாம்சத்தின் கிரியைகளை அழித்துவிட்டு கர்த்தரை விடுதலையோடும் புதுமையோடும் சேவிக்க முடியும். அநேக வார்த்தைகளை இவற்றை குறித்து சொல்லுகிறது. அவரது மகிமையான ஊழியத்தின், இயேசுவின் மகிமையான ஊழியத்தின் பலனாக கூட நம்மை மேலும் மேலும் கர்த்தருடைய சாயலாக அவர் மாற்றுகிறார். 2 Cor 3:8-18 அவருடைய கனி அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் என்பவைகளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22-23 நாம் சாட்சியாயிருக்கும்படியாகவும் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கிக்கவும் தேவனுடைய ஜீவனை பிறருக்கு பகிர்ந்தளிக்கவும் அவர் நமக்கு வல்லமை தருகிறார். தெய்வீக வாழ்வுக்கும் ஊழியத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 4:6 பாருங்கள், நாம் ஆவிக்கென்று விதைக்க வேண்டிய அவசியம். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்றதும் முக்கியமானதுமான தூய ஆவியானவரின் ஈவனால் அவரது பிரசன்னமும் கிரியையும் நம்மில் காணப்படும்படி நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மிகவும் கருத்தாயிருக்க வேண்டும். இவை நம்மில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். மாம்சத்துக்குரியவைகளை அல்ல, ஆவிக்குரியவைகளில் மனதை வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 8:5-6 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடி இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய வேண்டும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறவைகளுக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டிய அவசியமாய் காணப்படுகிறது. ஆவிக்கென்று விதைப்பதற்காக நமது வாழ்விற்குள்ளே தேவ வசனத்தை நாம் விதைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வசனம் ஆவியின் பட்டயமாய் இருக்கிறது. அது எப்பக்கமும் வெட்டக்கூடிய இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மில் ஜீவன் அருளப்பட இதன் மூலம் நம்மில் கிரியை செய்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100, 60, 30 பலன் தருவான் என்று இயேசு சொன்னார். இதை மனதில் கொண்டவர்களாக நாம் அசுத்தமானவைகளையும் பொல்லாங்குகளையும் விட்டுவிட்டு வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதனால் நம்முடைய ஆத்துமா ரட்சிப்படையவும் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். இந்த காலகட்டங்களிலே அநேகர் சத்தியத்தை விட்டு விலகி செல்லுகிறார்கள். எனவே நாம் மிகவும் சிரத்தையோடு வேதவசனத்தை படிக்கவும் இருதயத்தில் அதை பதித்துக் கொள்ளவும் கீழ்ப்படியவும் அதை பிரசித்தப்படுத்தவும் வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை போதிக்க அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். வேத வசனங்கள் மூலம் தேவையான திருத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். நம்மை நீதியில் பயிற்றுவித்து எல்லா நற்கிரியைகளுக்கும் நேராக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு செல்வார். ஜெப வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் ஆவிக்கேற்றபடி விதைக்கிறோம். நாம் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் கற்றுத்தருகிறது. நமது பலவீனத்தில் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் தேவ சித்தத்தின்படி ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசும்படி அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி ஏறெடுக்கப்படும் ஜெபம் அதிக பலனுள்ளது. நமக்கு அருமையானவர்களுக்கும் நமது சபைகளுக்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நாம் ஏறெடுக்கும் ஜெபம் அதிக அறுவடையை இம்மையிலும் நம்முடைய நித்திய ஜீவனிலும் நாம் கட்டாயம் அவற்றை நாம் அதன் பலனை நாம் காணலாம். அதிகமாக விதைத்து அதிகமாக நாம் அறுவடை செய்வோம் என்று நாம் பார்க்க போகிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 Corinthians 9:6 ஆவியானவரோடு நாம் ஜாக்கிரதையாக உறவு கொள்ள வேண்டும். எப்படி? பெருக விதைப்பதோடு வாழ்வை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணிப்போம். அதிகமான ஆவியின் வல்லமைக்காகவும் பிரசனத்திற்காகவும் பரமபிதாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். இந்த விலையேற பெற்ற ஈவை அளவில்லாமல் கொடுக்க அவர் ஆசையோடும் ஆவலோடும் காணப்படுகிறார். எல்லா விதமான பாவங்களையும் விட்டு திரும்ப ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். அவை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவை. ஆவியை அவித்து போடாதிருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் கற்றுத்தருகிறது. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று நமக்கு வேதம் கட்டளை கொடுக்கிறது. நம்மை கழுவி சுத்திகரிக்கவும் அவருடைய பரிசுத்த ஆவியை அவர் நம்மிலிருந்து எடுத்து போடாமலும் இருக்கும்படி நாம் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். இது சங்கீதம் 51:1-11 வசனங்களை வாசித்து நம்மில் அந்த காரியங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். தேவ வசனத்தால் நம்முடைய உள்ளத்தையும் இதயத்தையும் நாம் நிரப்ப வேண்டியது அவசியம். ஜபத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தவும் அவர் நமக்கு உதவி செய்யவும் நாம் அனுமதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியின் கனி திரளாய் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுகிறதற்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேத வார்த்தைகள், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியங்களாய் இருக்கிறது. இவை ஒரு சாதாரண கட்டுக்கதை போன்ற காரியங்கள் அல்ல. இல்லாவிட்டால் இவையெல்லாம் நம்முடைய சொந்த வார்த்தைகளும் அல்ல. இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளும். இதன் மூலமாய் நாம் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைக்கிறவரும் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிறவருமாயிருக்கிறார். எனவேதான் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவற்றை ஆண்டவர் முற்றிலுமாய் சுத்திகரித்து அவருக்கேற்ற பரிசுத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் காண வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக்குவோம். பின்னும் பாருங்கள், கடைசியாக நித்திய ஜீவனாகிய ஈவு என்று நாம் காணப்போகிறோம். ஆவிக்கென்று நாம் விதைக்கும் போது நித்திய ஜீவனை அறுப்பதால் அந்த மிகப்பெரிய ஈவுக்காக நாம் மகிழ்ச்சி அடைய போகிறோம். ஆவிக்கன்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:8 இந்த காரியம் நமக்கு மறைக்கப்பட்டு காணப்பட்டாலும் கூட நாம் நம்முடைய நித்திய ஜீவனின் வாழ்க்கையில நாம் கட்டாயம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்க போகிறோம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகிறது. எப்படி நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுவோம் என்றால், பாருங்கள், கிறிஸ்து நமக்குள் வாழ வேண்டும், கிறிஸ்துவுக்குள் நாம் காணப்பட வேண்டும். இப்படி காணப்படும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கும். பின்னும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் நாம் காணப்படுகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறார். அவரே ஜீவனானவர், அவரே நம்மில் ஜீவனாய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவனெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களிலே நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது. பின்னும் இதன் மகிமையான நிறைவேறுதல் வரும் நாட்களிலே முடிவின்றி காணப்படும் நம்முடைய நித்திய ஜீவன் அழிவில்லாத கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கிறது. குமாரனில் இருக்கும் நித்திய ஜீவனுக்காகவும் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கும் நித்திய ஆவிக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள் பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தி மாம்சத்திற்கு எதிரானவைகளை மாம்சத்திற்கு எதிராய் நம்மை போராடி அவர் நம்மை மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு நேராய் நம்மை நடத்தி செல்கிறார். ஆவிக்கென்று திரளாய் விதைத்து உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளை நாம் புறப்பட செய்வோம். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்று நம்மிலிருந்து புறப்படட்டும். யோவான் 4:14 வாசியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரு சிறிய ஜபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்யலாம். அன்பின் பரலோக பிதாவே, நர்மையான செய்தி நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் நித்தியத்திற்கானவைகள், ஆவிக்குரியவைகள். மாம்சத்தோடு கர்த்தாவே இவை போராடுகிறதாய் காணப்படக்கூடிய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்யும். வேத வசனத்தை ஆராய்ந்து படித்து தியானித்து ஜெபித்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நிகழ்ச்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து கர்த்த தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென். ஆமென். நன்றி சகோதரி ஜெயந்தி, உண்மையில ஆசீர்வாதமான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். தொடர்ந்து வரும் ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா.
1: Thank you sir. Thank you.
0: நன்றி, நன்றி. God bless.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:13 1:15 மீண்டுமாக நாங்கள் ஆண்களுக்கான ஆலோசனையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் செல்வின் ஜீஸ்ராஜ் அவர்கள். அது வரைக்கும் ஒரு பாடலோடு இணைந்திருக்கலாம்.

0: நேரம் கலைந்திரே 1:15 வியாழக்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு அணிந்திருக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை கூடாக ஆலோசனை கேட்கின்ற நேரம். எங்களோடு ஆலோசனையை வழங்க டாக்டர் செல்வின் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் பிரதர், கர்த்தருடைய நாம மகிமை படட்டுங்க. நல்லா இருக்கும் பிரதர்.
0: ஆமென். வேலையெல்லாம் எப்படி போகுது?
1: இருக்கு பிரதர், ஹெக்டிக்கா தான் இருக்குங்க.
0: அப்படியா? ஆமீன், ஆமீன். நன்றி. இன்றைய நாளும் மீண்டுமாக எங்களோடு இணைந்துகிறீர்கள், மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளில் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளை, ஆலோசனையை நாங்கள் கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிறோம். தொடருங்கள்.
1: நிச்சயமா பிரதர், இன்றைய நாள் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்குதுங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இந்த பூமியில உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிற விஷயங்களோ இல்லை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மை வந்து இன்வால்வ் பண்ணியோ இல்லை நம்மளை சம்மந்தப்படுத்தாமையோ ஏதோ ஒரு காரியங்களில் நமக்கு சுற்றி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்க போகுது. அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம பதில் எந்த மாதிரியாக கொடுக்க போகிறோம், கொடுத்துட்ருக்குறோம், அதோடைய அந்த விஷயங்களுக்கு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இதுக்கு நம்மளுடைய மனது எந்த மாதிரியான காரியங்களெல்லாம் சிந்திக்குது, இதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. வெளியிலேருந்து நிறைய விதமான இன்புட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீட்பேக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு நம்ம எந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடுறோம், இந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம என்ன மாதிரி ரியாக்ஷனை நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. முதலாவது நம்ம வந்து எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஃபஸ்ட்டு நிற்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது நமக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம வந்து அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்கன்னு இந்த அறிவுபூர்வமான ஒரு சிந்தனையே இருக்காதுங்க. அதுக்கு ஒரு எமோஷனல் ரியாக்ஷன் தான் நம்ம டக்குன்னு கொடுத்துருவோம். அது எந்த மாதிரி இருக்கும்னா, இமீடியட்டா நம்ம ஹியூமன் பாடியில எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் கலந்திருந்தாலும் அது வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சு வைக்கிறாங்க, ஒன்னு பாசிட்டிவ் ஒன்னு நெகட்டிவ். இதுல வந்து நம்பர் ஒன் எந்த மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எமோஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு யாராவது நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றாரு, ஒரு ரொம்ப சர்ப்ரைஸ் யாராவது ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப மிகுந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு ஒரு நம்மளுடைய அந்த அட்ரினல் பூஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு ஒரு ஹாப்பினஸ் அப்படியே நம்ம உடம்புல இருந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி அதே நேரத்தில் ஒரு ஷாக்கிங் நியூஸ் நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னோம்னா, நமக்குள்ளாக ஒரு சோகமான ஒரு சிந்தனை நமக்குள்ள வந்துருங்க. நம்மளுடைய அந்த சேட்னஸோட சேர்ந்து ஒரு பயமும் நம்மளை தாக்கக்கூடியதா வந்துடும். இந்த மாதிரி ஒரு 4 இதை கேட்டகரைஸ் பண்ணீங்க. இதுதான் நம்மளுடைய பிரைமரி. ஒன்று அதிகமாக சந்தோஷமா இருக்கிறது, சர்ப்ரைசஸ் நடக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நமக்கு நடக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விதமான சோகமும் ஒரு பயமும் தான் இந்த நேரத்தில் ரொம்ப நம்மளை தாக்கக்கூடியதா இருக்குதான். இந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்க ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம எமோஷனலா தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்றவங்களா இருக்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம், நம்மளை வந்து தாக்கக்கூடியதா இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வெளிப்படுத்துறோன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குதுங்க. நிறைய நேரங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்புட், ஒரு ஹாப்பினஸோ ஒரு இதோ வந்துச்சுன்னா அதை எமோஷனலா நம்ம ஃபேஸ் பண்றோம். அந்த எமோஷனல் லெவலோட கண்டினியூவேஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அதை பற்றியே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கும்போது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கர்வமோ இல்லை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய குணங்கள் மாறக்கூடியதா ஆயிடுதுங்க. நான் இது வரைக்கும் ஒரு சந்தோஷமானவனா இருக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஏற்பட்ட நேரத்தில் எமோஷனலாக அதை நான் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷப்பட்டு என்னுடைய லைஃப் எல்லாமே நல்லா தான் நடக்கும்ன்ற மாதிரியான ஒரு சிந்தனைக்குள்ளாக போய் எல்லாமே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி போயிடுவேனே தவிர, எந்த நேரத்திலும் என்னுடைய வாழ்க்கை எந்த மாதிரி மாறுன்றதை பத்தி நான் யோசிக்க போறதே கிடையாது. அதே நேரத்தில் எனக்கு ஏதாவது ஒரு துக்ககரமான ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா, இமீடியட்டா எனக்குள்ளாக வரக்கூடியது வந்து ஒரு விதமான கோபமோ இல்லை ஒரு மாதிரியான ஒரு பயமோ இல்லை ஒரு கவலையும் வந்துடுச்சுன்னா இது அப்படியே கண்டினியூஸாக வாழ்க்கை பூரா போயிட்டே இருக்கக்கூடியதாக மாறிடும். எப்போ பார்த்தாலும் என்னத்தை விட வேற யாராவது ஒருத்தர் சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும், எனக்கு கிடைக்க வேண்டியது வந்து வேற யாருக்காவது ஒருத்தருக்கு போயிடுச்சுன்னா அந்த நேரத்தில் ஒரு ஷாக்கிங் இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு ஒரு பொறாமை மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும். இந்த விஷயங்கள்லாம் எனக்குள்ளாக வர ஆரம்பிச்சு எனக்கு நடந்த சம்பவத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் இருந்தாலும் என்னுடைய மைண்ட்குள்ளே அது வந்துடுச்சுன்னா இமீடியட்டாக வந்தது ஒரு லாங் டேர்மாக எனக்குள்ளாக தங்க ஆரம்பிச்சிருக்கு. இது தொடர்ச்சியாக வாழ்க்கையில் இருக்கும்போது இதுக்கு நான் எப்படியாவது வெளிப்படுத்தி என்னுடைய குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங்ஸை நான் வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு எமோஷ்னலாகவே நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே எமோஷ்னலாக நம்ம எதையுமே எடுத்துக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரிங்க, எமோஷன் இல்லாமல் ஒரு மனுஷன் கிடையாது, உண்மைதான். ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா இன்புட்ஸுக்கும் யார் என்ன சொன்னாலும் எமோஷனலாக ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமோஷன் தேவை தான், அந்த எமோஷன்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதுடைய தொடர்ச்சி எப்படி இருக்கும், லைஃப் எப்படி போகும், எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும்னு யூ ஹாவ் டு மேக் இட் இன் ஒரு ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட்டுக்குள்ளாக நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு காரியம் வந்துருச்சுன்னா இந்த மைண்ட் செட்டுக்குள்ளே வந்த உடனே அது நம்ம உடம்புக்குள்ளே இறங்கி உடம்புல ஒரு சில ரியாக்ஷன்ஸை கொண்டு வந்து காமிக்க ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரினா ஒரு சிலருக்கு கோவம் வரும், ஒரு சில நேரத்தில் சண்டை போடு, இல்லைன்னா எங்கேயாவது ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. இந்த ஃபைட் ஆர் ஃப்ரைட்னு சொல்லுவாங்க ஒரு ரெஸ்பான்ஸ், இந்த மாதிரி ஒரு அட்ரினல் பூஸ்ட் தான் இது. இது நம்ம உடம்புக்குள்ளே வந்த உடனே ஒன்று எதிரி வந்தானே அடிச்சு தாக்கு இல்லையா, அந்த இடத்த விட்டு ஓடிடுன்ற மாதிரியான ஒரு காரியங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான ரியாக்ஷன்ஸும் மாறக்கூடியதாக ஆயிடுங்க. இந்த மாதிரியான ஒரு கண்ட்ரோல் வந்து இட்ஸ் த செகண்ட் லெவல் ஆஃப் நம்ம ரியாக்ஷன். இந்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த எமோஷனல் லெவலையும் நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ நம்பர் ஒன், உங்கள் எமோஷனல் லெவலில் யார் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நான் எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ண மாட்டேன்னு அதை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஃபிசிக்கலாக உங்களுடைய உடம்போ உங்களுக்கு உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய எல்லா காரியங்களையுமே உங்களை தடுத்து நிறுத்திடலாம். நீங்கள் இதை தடுத்து நிறுத்தினாலே போதும், நீங்கள் உங்களுடைய மனசையும் இந்த நேரத்தில் எமோஷ்னலையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க, உங்களுடைய ஃபிசிக்கலும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. ஆப்வியஸாக என்ன ஆகிடும்னா கண்டினியூஸாக அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா உங்களுடைய பிஹேவியர் லெவல் இருக்குது பாருங்களேன், அந்த உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனு, நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த யாருக்கிட்ட எந்த மாதிரி பேசணும், எந்த டோனில் பேசணும், இந்த மாதிரி ஒருத்தரை எடுத்தோடனே எடுத்தறிஞ்சு பேசுகிறதா, இல்லைனா நம்ம ரொம்ப கடுப்பாய் கோவத்தில் கத்துறதா, இல்லைனா எதையாவது கையில் கிடைக்கிறத தூக்கி எறிஞ்சு உடைக்கிறதா. நம்ம ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே செல்ஃப் ஹார்ம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான காரியங்களை ஈடுபட்டுக்குவாங்க. செல்ஃப் ஹார்ம்ன்றது நிறைய பேர் ஏதோ கத்தி எடுத்து தன்னுடைய சரீரத்தை கிழிச்சிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, நெகத்தை கடிச்சு துப்புறது, செவுத்துல ஓங்கி இழுத்து குத்திக்கிறது, கையில என்ன ஒரு பொருள் கிடைச்சிருந்தாலும் அதை போட்டு கசக்கிட்டே இருப்பாங்க, வெறும் கை இருந்தாலும் அதை போட்டு அப்படியே போட்டு ஒரு ஸ்க்வீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு காரியங்கள் நடந்துருச்சுனாலே எல்லாரும் ஒரு மாதிரி என்னை பத்தி தவறா பேசுறாங்க, இல்ல ஏதோ ஒரு காரியங்கள் வந்து என்ன ரொம்ப ஒரு ப்ரெஷருக்குள்ள கொண்டு வருதுன்னு எமோஷனல் ஆன உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாறி இமீடியட்டா அவங்களுடைய இந்த சாப்பிடக்கூடிய குணம் வந்து மாற கூடியதான் மாறிடுதுங்களா. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இன்னைக்கு ஏன் ரொம்ப ஒரு ஒபிசிட்டியான ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணிருக்கிறோம்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்சஸ், நம்மளை சுத்தி இருக்கிறவங்கலாம் பேச பேச அவங்களுடைய கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அதை வந்து அதிகமா சாப்பிடுறதுல அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிடுறாங்களாம். இன்னொன்று, இன்னைக்கு லாஸ் ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்கும் இருக்குது. இதுக்கு என்ன காரணம், நீங்க தான் காரணமா, உங்களே நீங்க கேட்டு பாருங்க, கிடையவே கிடையாது. எவனோ எவ்வளோ யாரோ ஒருத்தர் உங்களை பற்றி ஏதோ ஒரு காரியத்தை தவறாக பேசியிருக்கிறாங்க, தவறாக சொல்லியிருக்கிறாங்க, சொன்னவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையே போட்டு மனசில் வச்சுக்கிட்டே இருந்து என்னாகும் ஏதாகும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நிறைய நேரங்களை நம்ம மறந்து போய்ட்றோங்க. ரொம்ப கவலைப்படுறவன் வந்து எதிர்காலத்தை குறித்தே, என்ன நடக்குமோன்றதை குறித்தே நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் ரொம்ப கவலைக்குள்ளாக இருப்பான், இனி என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ட்டு. இன்னொருத்தருங்க வந்துங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷனான ஒரு லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப சோகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து நடந்து முடிஞ்சிருக்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அதையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருப்பாங்களா பாஸ்ட் டென்ஸை பற்றி. அப்போது உண்மையிலேயே சந்தோஷமான மனுஷன் யாருன்னா இருந்த ப்ரெசண்டான ஒரு லைஃப்ல லீட் ஆயிட்டு இருக்கிறான் பாருங்களேன், அவன் மாத்திரம்தான் சந்தோஷமான ஒரு ஆளா இருப்பானா? இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளுடைய எமோஷன்ஸ் எல்லாரும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. யாரோ ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, உடனே பிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாமே மாறி போயிடுது. அதையெல்லாம் மாறின அடுத்த செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய பிஹேவியர் சுத்தமாக மாறிடுது, என்னுடைய கேரக்டரே அந்த இடத்துல கெட்டு போயிடுது. அடுத்த செகண்டு என்னுடைய பிசிக்கலை நானே வந்து ஹர்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே போயிடுறேன். இதெல்லாம் வந்து செஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்காக நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களில் மெயினாக எந்தெந்த பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளே கால்குலேட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு வேல்யூவேஷன் வச்சுருக்கிறத நம்மளே கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியவங்களா ஆகிடுவோம். ஒருத்தர் நல்லவர்னு நம்ம நினச்சி வச்சுருப்போம், அவங்கள வந்து அவர் அவர் சிச்சுவேஷனில் ரியாக்ட் ஆகுறத வச்சு அவன் கெட்டவன் அப்படின்றத முடிவு பண்ணிடுவோம். ஒரு சின்ன ஒரு சூழ்நிலையை வச்சு ஒரு நபர் இப்படிப்பட்டவன் தான், வாழ்க்கை மோசமானது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப்ஸே கட் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு மனநிலைக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவாங்க. நம்மளுடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளாக நம்ம போகிற நேரத்தில் யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா சொல்றது தான் சரி அப்படின்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டை மாதிரி நம்ம பில்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். யார் யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ இந்த மாதிரி தவறான காரியங்களை சொல்றாங்களோ இமீடியட்டா நம்ம அதை பிரேக் பண்றது, நான் செஞ்சது தான் கரி சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் தான் திருப்பி திருப்பி பேசி அதை நான் வின் பண்ணாதான் எனக்கு ஒரு சக்சஸா இருக்கும். அதை விட்டுட்டு எந்த நேரத்துல நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு ஸ்டேட்குள்ளே வரோம் பாருங்களேன், அப்போ தான் நமக்கு ஒரு காமான ஒரு லெவல் கிடைக்கும். இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் வாழ்ந்துட்டுருக்கிற எந்த ஒரு மனுஷனாலையும் சரிங்க செஞ்சிட்ருக்கிற அந்த காரியத்தை அவனால் முழு கவனத்தோடு செய்யவே முடியாது. அவன் நினைவுகள் எப்பொழுதுமே அடுத்தவங்க சொல்றதையே மனசுல வச்சு உறுத்திட்டே இருக்கிறனால அவன் சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நிறைய நேரங்களில் இந்த பீப்புளோடைய இன்புட்ஸ் வர வர வர மெயினான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் டினையல்னு சொல்லுவாங்க. தங்களை தாங்களே மற்றவர்களோடு கூட சேர்ந்து செயல்படுக விடாமல் தனிமைப்படுத்தி கொள்வது, ஒரு கூட்டத்து கூட சேர மாட்டாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேச மாட்டாங்க, சோசியலைஸ் ஆக மாட்டாங்க, அவங்க தனிமைப்பட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்குள்ளே வந்து மாட்டிக்குவாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் வைஸாக நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க இதையே போட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாதீங்க. இதுக்கு நீங்கள் திரும்பி அவங்களுக்கு சொல்லணும்னா ஹவ் யூ ஆர் கோயிங் டு ரெஸ்பாண்ட், தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள் என்னென்னா வாயை திறந்து பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. யாருக்கிட்ட உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது இருக்கா? கிடையாது. யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஒருத்தர் என்னை பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானே, எல்லாரும் முன்னாடியும் பப்ளிக்கில் கேட்டுட்டானே, இதுக்கு நான் அவனுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இந்த கேள்வி என்கிட்ட கேட்குறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன பதில், அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி இந்த மாதிரியான கேள்விகள் என் வாழ்க்கையில் வராத மாதிரி என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். இந்த ஒரு பதில் தான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இப்படி உங்கள் வாழ்க்கையை செய்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து யாரும் வந்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க முடியாததான் மாறி போயிடும். நீங்கள் அந்த உங்கள் அந்த கில்ட்டிலிருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, ஒரு பதில் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கடுத்து நான் எடுத்திருக்கிற அந்த ஒரு பதிலை என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கக்கூடியவனாக இருக்கணும். ஏதோ ஒரு நிமிஷத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் நான் அந்த பதிலை சொல்லிட்டு திரும்பி இருக்க வாழக்கூடிய வாழ்க்கையிலலாம் என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருக்கக்கூடாது. அதை என் வாழ்க்கையில் அந்த பதிலை நான் பிடிச்சிட்டு கடைப்பற்றிட்டு திரும்பி அவனும் அந்த கேள்வியை கேட்க விடாத அளவுக்கு நான் நடந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நான் போகணுங்க. நம்மக்கிட்ட இப்படி பேசினவங்க அத்தனை பேருக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாத்துக்கும் நான் திரும்பி பதில் சொல்ல வேண்டியது எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான காரியங்களை செய்ததினால் நான் செய்து கொண்டு இருக்கிறதினால் என்ன நன்மைகள் நடக்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம பாடியில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குதுங்க, அது பேர் என்னென்னா ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அது தன்னிச்சையாக சடனாக நடக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு கண்ணில் ஏதாவது ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா நம்ம மூளை வந்து கண்ணில் ஏதோ விழுந்துருச்சு, கண்ணை மூடி திறக்கணும், 10 தடவை திறக்கணும்னு அந்த ரியாக்ஷனை கொடுக்கவே கொடுக்காது. சடனாக தெரியாமல் கடகடகடகு நம்மளுடைய கண்ணியுமே வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஸ் கைண்ட் ஆஃப் திங் நம்மளுடைய உடம்புல வரணுங்க. யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இமீடியட்டாக அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை நான் சால்விங் மெக்கானிக் கொண்டு வந்து இமீடியட்டா அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி சிச்சுவேஷன் எப்பெல்லாம் வருதோ திரும்பி நான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போய் நிக்க மாட்டேன்னு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடணும். என் வாழ்க்கையை வந்து நான் சரிப்படுத்திக்கணும். திரும்பியும் நான் எந்த இடத்துல இந்த தவறுகளை எல்லாம் செய்யறேன்னு நாலு பேர் சொல்றாங்க, எந்த இடத்துல நான் பயங்கரமா உயர்ந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க, பேக் டு நார்மல் லைஃப் நான் திரும்பி வந்து வாழ்ந்தே ஆகணுங்க. நிறைய பேர் இல்லை என்ன செஞ்சிடறாங்கன்னா, ரெண்டே ரெண்டு விஷயத்துல வந்து ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு நம்மளை சுத்தி கமெண்ட் பண்றவங்க உண்மைத்தான், நம்ம வாழ்க்கை இவங்க சொல்ற இந்த கமெண்ட் தான் கரெக்டா இருக்குது, நம்ம இப்படி பண்ற பர்சன் தான் சொல்லி கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தன் வாழ்க்கையை கெடுத்து கொள்றவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளை பத்தி இத்தனை பேர் சொல்றாங்களே, இத்தனை பேருக்கு நான் திரும்பி பதில் சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கையை நான் வாழப்போகிறேன்னு சொல்லிட்டு அத்தனை கொஸ்டினுக்கும் அவங்க லைஃப்ல என்ன ஆன்சர்ன்றத கண்டுபிடிச்சு அதை கரெக்ட் பண்ணி தேர் கோயிங் டு அச்சீவ் இட் ஆஃப். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லெவல்ல நிக்கிறோம், என்ன செய்ய போறோம்ன்றத நம்மள நாமளே தான் கேட்டுக்கணும். நான் என்னத்தை ரெஸ்பாண்ட் பண்ண போறேன், எப்படி செய்ய போறேன், எதை எதெல்லாம் நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும். இதை தான் உங்களோட கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க. மை காட் பிளஸ் யூ.
0: ஆமென். டாக்டர், இன்றைய நாள நல்ல டாபிக் பேசியிருக்கிறீர்கள். உணர்ச்சி, எமோஷன், சவுத் ஏசியா மக்கள்ல இது கொஞ்சம் கூடுதலா இருக்குமென்று நான் நம்புறேன். ஈவன் சோசியல் மீடியாவில் சில ஒரு சில பெண்கள் உயிரே மாய்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு வந்த கொமெண்ட்ஸை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி மயமாகி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் தங்கள் உயிரே மாய்த்து கொண்ட ஒரு சில மக்களே நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரி அதை டஃப்பாக எடுத்தது அதுக்கு சரியான வகையில் நாங்கள் நடந்தால் அதிலிருந்து மாறி எங்கள் உணர்ச்சிகளை உணர்வுகளை கட்டுப்படுத்தி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் என்பதை மிக அழகாக விவரித்தீர்கள். நன்றி டாக்டர், மிகவும் நல்ல ஒரு ஆலோசனை பகுதியாக இன்றைய நாளில் டாக்டர் செல்வின் எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். இதில் உங்களுக்கு யாராவது கேள்விகள் இருக்குமா இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்தில் எழுதுங்கள். 6473385596 இலக்கத்தில் அடுத்த வாரம் அவர் வரும்போது அவருடன் நாங்கள் மீண்டுமாக இதை பற்றி கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர் செல்வி? நல்ல ஒரு டாபிக் அண்டை பேசுகிறீங்க. இது எல்லா மக்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு உணர்வு தான், அது இருக்கிறது இருக்குத்தான், அதை மறக்க முடியாது.
1: யாராவது நமக்கு ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு நினைப்பு வருங்க. அந்த நினைப்ப வந்து நம்மளே அதை எப்படி சரிப்படுத்திக்கணும்ன்றதுக்கு கேள்வி வந்து அவங்களுக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்கு பதிலா நம்ம அதுக்கு பதில கண்டுபிடிச்சு நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது தான் மிகவும் அவசியமா இருக்கு.
0: அப்படி வாழ்ந்தவர்கள் பல இடங்களில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள், அதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நாங்கள் போகணும். எனக்கு நிறைய மக்களை தெரியும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு, ஈவன் சில சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கடினமாக நடந்தால் வானொலிக்கே வர மாட்டாங்க. ஜபிக்கிற மக்கள் ஜபிக்க மாட்டார்கள், ப்ரே பண்ணுறவள் ப்ரே பண்ண மாட்டார்கள், அப்படியே சொந்து போயிடுவார்கள். ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு காண கிடைக்காது. கேட்டால் சோகம், உணர்வு, உணர்ச்சி என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லி ஜபத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் தான் என்னை மறுவான ஒரு வாழ்க்கை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக கத்தர் செய்வார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்கு சரியான பதிலை கண்டுபிடித்து நாங்கள் வாழ வேண்டும் என்பதை ஒரு சில மக்கள் தவறி விடுகிறோம். இன்றையனால இந்த ஆலோசனை பதி மிக பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் கத்தர்களை நம்புகிறேன். நன்றி டாக்டர் செல்வின்.
1: தேங்க் யூ பிரதர்.
0: அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இணைந்து கொள்ளலாம். வாழ்த்துக்களை அவங்களுக்கு. நேரம் கலையத்திலே 1:34. அடுத்து நாங்கள் கேட்க இருப்பது வேதாகமம். வேதாகமத்தை வாசிக்க கேட்க இருக்கின்றோம். 1:45.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

1:37 வியாழக்கிழமைக்கான மதிய ஒளிபரப்புடன் இணைந்திருக்கோம். அடுத்து 1:45 வேதம் வாசிக்க கேட்கலாம். எங்களோடு வேதத்தை வாசிக்க இணையிருக்கார்கள் அருமையான சோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch & Finchton, Sandipya, 416-291-9148.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள். wavesofpower.com.
2: நேரம் கலையத்திலே 1:48. இது வேதம் வாசிக்கிறதுக்கான நேரம். எங்களோடு வேதத்தை வாசிக்க ஜெர்மனியிலிருந்து பிரிம் ரோஸ் அவர்கள் இணைந்திருக்கார்கள். சௌரிய, நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். எப்படி இருக்கிறீங்க? மிக மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சில மக்கள் இதை உங்களோட வேத வாசிப்பை கேட்டு சொல்லியிருக்கார்கள், மிக ஆறுதலாக அழகாக கருத்தோடு நீங்கள் வாசிக்கிறதாக ஆண்டவருக்கு
3: ஆமென்.
2: உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது சிரமமா இல்லையா? ஓகே, உங்களுக்கு
3: பிரச்சனை இல்லை. எனக்கு தந்தது தேவன், அதைத்தான் நான் எனக்கு தந்ததை வந்து நான் என்னால் முடிஞ்ச வரையில நான் சுகமாக இருக்கிற பொழுது, பெலனாக இருக்கும் பொழுது நான் கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சு உங்களுக்கு தருவேன்.
2: எல்லாமே
3: நாட்கள் பரவாயில்லை, இயலக்கூடிய நேரம் எனக்கு திராணி இருக்கும் வரை நான் செய்து தரேன் பிரதர், உங்களுக்கு வேதம் வாசிக்க.
2: அல்லேலூயா, நன்றியம்மா. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்ப ஜெபத்தில் கூட இன்று வாசிக்கப்பட இருக்கின்ற வேத புஸ்தகங்கள் 1 Samuel 5:6, ஏசாயா 51, வெளிப்படுத்தல் 12:13 ஆகிய புஸ்தகங்களை சௌதரி ஜெர்மனியிலிருந்து வாசிக்க இருக்கிறார்கள். ஆரம்பிங்கணும்.
3: இந்த நாளிலும் 1 Samuel 5 வாசிக்க கேட்போம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது நாங்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது, இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல், தாகோனின் தலையும் அதன் இரண்டு கைகளும் வாசற்படியின் மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியாயிருந்தது. ஆதலால் இந்நாள் வரைக்கும் தாகோனின் பூஜாசாரிகளும் தாகோனின் கோவிலுக்குள் பிரவேசிக்கிற யாவரும் அஸ்தோத்தில் இருக்கிற தாகோனுடைய வாசற்படியை மிதிக்கிறதில்லை. அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமாய் இருக்கிறபடியால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து தங்கள் அண்டையிலே கூடிவர செய்து இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை காத் பட்டணம் மட்டும் எடுத்து சுற்றி கொண்டு போக வேண்டும் என்றார்கள். அப்படியே இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து சுற்றி கொண்டு போனார்கள். அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிற்று. அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர்கள் மட்டும் மூல வியாதியை உண்டாக்கி அவர்களை வாதித்தார். அதனால் அவர்கள் தேவனுடைய பெட்டியை எக்ரோனுக்கு அனுப்பினார்கள். தேவனுடைய பெட்டி எக்ரோனுக்கு வருகிற போது, எக்ரோன் ஊரார் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரல் இட்டார்கள். அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவன் எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போடாத படிக்கு அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்பிவிடுங்கள் என்றார்கள். அந்த பட்டணம் எங்கும் சாவு மும்முரமாய் இருந்தது. தேவனுடைய கை அங்கே மகாபாரமாய் இருந்தது. செத்து போகாதிருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எழும்பிற்று. ஆமேன். 6வது அதிகாரம். கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது. பின்பு பெலிஸ்தர் பூஜாசாரிகளையும் குறை சொல்லுகிறவர்களையும் அழைப்பித்து, கர்த்தருடைய பெட்டியை பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள். அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்திரம் இன்னது என்று உங்களுக்கு தெரிய வரும் என்றார்கள். அதற்கு அவர்கள், குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு என்னத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த 5 பொன் சுரூபங்களும் பொன்னால் செய்த 5 சுண்டலிகளும் செலுத்த வேண்டும். ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களையும் நீங்கள் உண்டு

ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெற்றி மேசுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள். அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத்தருடைய பெட்டியையும் பொன்னால் செய்த சுண்டெலிகளும் தங்கள் மூலவியாதியின் சாயலான சுரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்சி மேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும்பாதியான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெர்சி மேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள். பெர்சி மேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டு இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதை கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள். அந்த வண்டில் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிளந்து பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். லேவியர் கத்தருடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன்னுருவ படிகள் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள். பெர்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கர்த்தருக்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள். பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பி போனார்கள். பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கர்த்தருக்கு செலுத்தின மூல வியாதியின் சாயலான பொன் சுருவங்களாவன அஸ்தோத்திற்காக ஒன்று, காசாவுக்காக ஒன்று, அஸ்கலோனுக்காக ஒன்று, காத்துக்காக ஒன்று, எக்ரோனுக்காக ஒன்று, பொன்னால் செய்த சுண்டெலிகளோ வென்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கத்தருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளும் ஆதீனமாயிருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் இலக்கத்திற்கு சரியாய் இருந்தது. அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெர்சிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருக்கிறது. ஆனாலும் பெர்சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டு இருந்தார்கள். இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்துக்கு போகும் என்று பெர்சிமேசின் மனுஷர் சொல்லி கீரியாத் யாரீமின் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். ஆமென். அடுத்ததாக நாங்கள் இசாயா 51 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர்
அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வேணா

0: அவாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது. என் இரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள். கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல் ஒளிந்து போம். பூமி வஸ்திரத்தை போல் பலசாய்ப்போம். அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள். என் இரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும். என் நீதி அற்று போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டு மயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும். என் இரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். எலும்பு எலும்பு பெலன்கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பும். ராகாபை துண்டித்ததும் பலி சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ? மகா ஆழத்தின் தண்ணீர்களாகிய சமுத்திரத்தை வெற்றி போக பண்ணினதும், மீட்கப்பட்டவர்கள் கடந்து போக கடலின் பள்ளங்களை வழியாக்கினதும் நீதான் அல்லவோ? அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? இடுக்கன் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற போது நீ அவனுடைய உக்கிரகத்துக்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன? இடுக்கன் செய்கிறவனுடைய உக்கிரம் எங்கே? சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை. அவனுடைய அப்பம் குறைபடுவதும் இல்லை. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திவாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நுழலினால் உன்னை மறைக்கிறேன். எழும்பு எழும்பு, கர்த்தருடைய உக்கிரகத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே, எழுந்து நில். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். அவள் பெற்ற புத்திரர் எல்லாரிலும் அவளை நடத்துவார் ஒருவரும் இல்லை. அவள் வளர்த்த குமாரர் எல்லாரிலும் அவளை கை கொடுத்து அழைப்பார் ஒருவரும் இல்லை. இவ்விரண்டும் உனக்கு சம்பவித்தது. உனக்கு பிரதவிக்கிறவன் யார்? பால் கடிப்பும் சங்காரமும் பஞ்சமும் பட்டயமும் வந்தன. யாரை கொண்டு உனக்கு ஆறுதல் செய்வேன்? உன் குமாரர் மூச்சித்து விழுந்தார்கள். அவர்கள் வலையிலே சிக்குண்ட கலைமானை போல எல்லா வீதிகளின் முனையிலும் கர்த்தருடைய உக்கிரத்தினாலும் உன் தேவனுடைய கண்டதத்தினாலும் நிறைந்தவர்களாய் கிடக்கிறார்கள். ஆகையால் சிறுமைப்பட்டவளே, மதுபானம் குடியாமல் வெறிகொண்டவளே, நீ கேள். கர்த்தராய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்றார். ஆமேன். அடுத்ததாக நாங்கள் வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரி சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கற்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வெளிச்சப்பம் இருந்தது. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிட்டு பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும் படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாய் இருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலுச்சற்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலுச்சற்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுச்சற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே, களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடி இருக்கிறவர்களே, ஐயோ, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். வெளிச்சற்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது. ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரியை வெள்ளம் கொண்டும் போகும்படிக்கு பாம்பானது தன் வாயில் இருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. பூமியானது ஸ்திரிக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலுச்சற்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. அப்பொழுது வலுச்சற்பமானது ஸ்திரியின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. 13 அதிகாரம். பின்பு நான் கடற்கரை மலனில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுச்சற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடைய அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வருச்சற்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனுடைய யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவனவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொள்ளுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பின்பு வேறொரு மிருகம் பூமியில் இருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாய் இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனது கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அவனுடைய இலக்கம் 666. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சௌரி பிரிம்ரோஸ், மிக அருமையாக அழகாக கருத்தோடு தெளிவாக வாசித்தீர்கள். ஆண்டுடைய நாம ஒன்றே மகிமைப்பட்டது. உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு ஆஜீவிக்கிறோமா.
0: Amen, amen. God bless you, brother. God bless you.
1: Thank you.
0: Just that thing கேட்டதா சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா சொல்றேன்.
0: சொல்லு.
1: Okay. Thanks.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்தில் 2:14. அடுத்து வர இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி. இதை வழங்கியிருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து சுசி அம்மா அவர்கள். அதற்கு முன்பதாக இன்றைய பிபிசி செய்தி அறிக்கையின் இப்பொழுது கேட்கலாம்.
3: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். அணுத்தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் எதையும் சாதிக்கவில்லை. போர் நிறுத்தத்திற்கு பின்பு முதலில் தோன்றிய ஈரானின் அதி உயர் தலைவர் கருத்து. காசாவில் உதவி பெற நின்ற பாலத்தீனியர்கள் கொல்லப்பட்டதை மறுக்கும் இஸ்ரேல். காசா பிரச்சினையில் பங்களிக்க போராடும் ஐரோப்பிய ஒன்றியம். ரஷ்ய படையெடுப்பை விசாரிக்க சிறப்பு ஆணையம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட யுக்ரேனிய அதிபர். வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஆஷ்லி பிஜாய். ஈரானிய அணுசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களால் அமெரிக்கா எந்த பலனையும் பெறவில்லை என்று ஈரானின் அதி உயர் தலைவர் அலி காமினேயி கூறியுள்ளார். பனிரண்டு நாட்கள் நடந்த மோதலுக்கு பின்பு வெளியிட்டுள்ள தனது முதல் காணொலி அறிக்கையில் ஈரானின் பதிலடியால் இஸ்ரேல் கிட்டத்தட்ட வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறினார்.
4: இஸ்லாமிய குடியரசு அமெரிக்காவுக்கு கடும் பதிலடியை கொடுத்தது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்காவின் முக்கிய தளங்களில் ஒன்றான அல் உடைட் விமான தளத்தை தாக்கி சேதப்படுத்தியது.
3: முன்னதாக ஈரானின் அணுத்திட்டத்தில் கடுமையான அழிவை ஏற்படுத்தியதாக இப்போது நம்புவதாகவும் ஈரானுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க விரும்புவதாகவும் வெள்ளை மாளிகை கூறியது. மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் அழிக்கப்பட்டுள்ளதை சமீபத்திய தகவல் உறுதிப்படுத்துவதாக அமெரிக்க உளவுத்துறை முகமைகள் தெரிவித்துள்ளன. ஆயினும் அதிபர் டிரம்பின் மத்திய கிழக்கு தூதர் ஈரானின் அணுசெறிவூட்டல் திட்டத்தை கைவிட அழுத்தம் கொடுப்போம் என்றும் அடுத்த வாரம் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். அமெரிக்க தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகள் பாதிக்கப்படவில்லை என்கிற பென்டகன் உளவுத்துறையின் முதற்கட்ட மதிப்பீடு கசிந்த ஒரு நாளுக்கு பிறகு தகவல் வந்துள்ளது. இஸ்ரேலில் ஈரானுடனான போர் நிறுத்தம் மூன்றாவது நாளாக தொடரும் நிலையில் ஈரானின் அணுத்திட்டத்திற்கு ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிட இஸ்ரேலிய உளவுத்துறை சேவைகள் முயற்சித்து வருகின்றன. இதுகுறித்து ஜெருசலேமிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: நேற்றிரவு இஸ்ரேலில் உள்ள அணுசக்தி ஆணையம் கடுமையான சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரானின் அணுசக்தி திட்டத்திற்கு இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்ட இஸ்ரேலிய நிலைப்பாட்டை ஆதரித்தது. இருப்பினும் இந்த தளங்கள் நிலத்துக்கடியில் அமைந்திருப்பதாலும் உளவுத்துறை இந்த இடங்களை சென்றடைவது கடினம் என்பதாலும் களத்தின் உண்மையான நிலையை அறிவது கடினம். என்ன நடந்துள்ளது, தாங்கள் விரும்பிய அணுத்திட்டத்தை மறுகட்டமைக்கும் சாத்தியக்கூறுகள் ஈரானியர்களிடம் உள்ளதா என்கிற முழு தகவல்களையும் பெறுவதற்கு இன்னும் சற்று காலமாகும். தற்போது வரை போர் நிறுத்தம் நீடிக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் தங்கள் மீதான அணுத்திட்ட கண்காணிப்பை ஈரான் அனுமதிக்குமா? இஸ்ரேல் இனிமேலும் ஈரானிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகாமல் இருப்பதை எவ்வாறு உறுதி செய்யும் என்கிற முக்கிய கேள்விகள் இன்னும் உள்ளன.
3: பிபிசியின் சர்வதேச செய்தி பிரிவின் தலைமை செய்தியாளர் லிஸ் டூசர் ஈரான் தலைநகர் செஹ்ரானில் உள்ளார். பிபிசியின் பாரசீக சேவையில் அவரது எந்த அறிக்கையும் பயன்படுத்தக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் அவர் ஈரானிலிருந்து செய்தி வெளியிட அனுமதிக்கப்படுகிறார். ஈரானிய அதிகாரிகளின் இந்த சட்டம் ஈரானில் செயல்படும் அனைத்து சர்வதேச ஊடகங்களுக்கும் பொருந்தும். இந்நிலையில் நகரில் ஓரளவு இயல்பு நிலை திரும்ப தொடங்கிவிட்டதாக அவர் கூறுகிறார்.
6: குண்டு தாக்குதல் நின்றுவிட்டது பெரிய நிம்மதி. இயல்பு வாழ்க்கை மெதுவாக திரும்பி வருவதை உணரலாம். ஆனால் மேலோட்டமாகத்தான் போக்குவரத்து மீண்டு வருகிறது. இன்று முதல் சர்வதேச விமான போக்குவரத்தும் தொடங்குகிறது. இணைய சேவை மீண்டுவிட்டது. பல சமூக செயலிகள் பயன்பாடுகள் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதால் அதற்கு அவர்கள் விபிஎன் வசதியை பயன்படுத்துகின்றனர். இதனால் அரசாங்கத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் உரையாடல்கள் நடக்கின்றன. இருந்தபோதிலும் டெஹ்ரானின் தெருக்களில் பல உணவகங்கள், கடைகள் மற்றும் அலுவலகங்கள் மூடியே உள்ளன. மேலும் மோதலின்போது வெளியேறிய சிலர் இன்னும் திரும்பவில்லை. இந்த போர் நிறுத்தம் நீடிப்பதை உறுதிப்படுத்த அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அரசு அதிகாரிகள் எதிர்ப்பு துணியையே கடைபிடிக்கின்றனர். நேற்றிரவு அதிபர் மசூத் பெஷஸ்கியான் நாட்டு மக்களுக்கு வழங்கிய செய்தியில் தேசத்தின் மீண்டெழும் தன்மையையும் எதிர்ப்புணர்வையும் பாராட்டினார். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பல உயர்மட்ட ஈரானிய தளபதிகளுக்கும் முன்னணி அணு விஞ்ஞானிகளுக்கும் இன்று இறுதி சடங்கு நடைபெறுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைவர் ஹொசைன் சலாமி நாட்டின் மையப்பகுதியில் அடக்கம் செய்யப்படுவார். இத்தகைய அடக்க நிகழ்வுகளின் போது மேலதிக துக்கமும் எதிர்ப்பும் காட்டப்படுவதும் தொடரும். நேற்றிரவு முக்கிய தருணங்களில் ஈரானியர்கள் அடிக்கடி கூடும் ஆசாதி சதுக்கத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு சென்றோம். வெள்ளை பளிங்கு கல்லில் அழகு சின்னமாக விளங்கும் புனித இடத்தின் கீழ் செஹ்ரான் சிம்பனி இசை நிகழ்ச்சி நடந்தது. அங்கு வந்த ஈரானியர்களிடம் பேசியபோது சிலர் அரசை ஆதரித்தனர், சிலர் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றியும் தங்கள் நாட்டின் எதிர்காலத்தை பற்றியுமே பெரிதும் கவலைப்படுகிறார்கள். காசாவில் உதவி பெறுவதற்காக வரிசையில் நின்ற நூற்றுக்கணக்கான பாலத்தீனியர்கள் தங்களின் படைகள் கொன்றதாக கூறுவதை இஸ்ரேல் அரசு மறுத்துள்ளது. அவ்வாறு மக்கள் கொல்லப்பட்டதாக ஐநா மருத்துவமனை வட்டாரங்கள் மற்றும் நேரில் பார்த்த சாட்சிகள் தெரிவித்திருந்தன. ஆனால் வியாழக்கிழமை காலையிலும் மத்திய காசாவில் உதவிக்காக காத்திருந்தபோது 3 பேர் கொல்லப்பட்டதாகவும் டசன் கணக்கானவர்கள் காயமடைந்ததாகவும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் உள்ள காசாவின் சுகாதார அதிகாரிகள் கூறுகின்றனர். வேறுபட்ட சம்பவங்களில் இஸ்ரேலிய வான்வெடி தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் 20 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளை மத்தியஸ்தர்கள் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஹமாஸின் மூத்த அதிகாரி பிபிசியிடம் கூறியுள்ளார். ஆனால் இஸ்ரேலுடன் பேச்சுவார்த்தைகள் இன்னும் முடங்கியே உள்ளன. இதுகுறித்து தற்போது கெய்ரோவில் பிபிசியின் காசா செய்தியாளர் ரூஷ்டி அபு அலுஃப் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
5: கத்தாரில் நடைபெறுபவை குறித்து மத்தியஸ்தர்களான கத்தார், எகிப்து மற்றும் அமெரிக்காவுக்கு தெரியும் என்று ஹமாஸ் கூறுகிறது. தீவிர பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக கூறும் அவர்கள் திருப்பு ஏதுமில்லை, எந்த ஒப்பந்தமும் ஏற்படவில்லை என்கின்றனர். முந்தைய போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் தொடர்புகள் தொடங்கி வளர்ந்தது, ஆனால் இதுவரை முன்னேற்றம் இல்லை என்கின்றனர்.
6: யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கில் ஈரானுடனான பிரச்சினை தொடர்பாக விவாதிக்க பிரசல்ஸில் ஐரோப்பிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். ஆனாலும் சமீப மாதங்களில் உலகளவில் ஐரோப்பாவை புறந்தள்ளிவிட்டு அமெரிக்கா தனியாக செயல்பட்டு வருகிறது. போர் நிறுத்தத்திற்கு ஆக்கப்பூர்வமாக மத்தியஸ்தம் செய்யவும் மோசமடைந்து வரும் மனிதாபிமான சிக்கல்களை தணிக்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் போராடி வருகிறது.
4: காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த கோரி ஐரோப்பிய நகரங்களில் பல பெரிய பேரணிகள் நடைபெற்று வருகின்றன.
7: இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை நிறுத்துங்கள், இது தொடரக்கூடாது.
4: இனப்படுகொலை குற்றச்சாட்டை நிராகரிக்கும் இஸ்ரேல் ஹமாஸை ஒழித்து எஞ்சியுள்ள பணைய கைதிகளை தாயகம் கொண்டு வருவது இலக்கு என்கிறது. ஆனால் இஸ்ரேலின் மனித உரிமை மீறல்களை நிறுத்த ஐரோப்பிய ஒன்றியம் அதிக முயற்சிகள் எடுக்க 100 அறக்கட்டளைகள் வலியுறுத்துகின்றன. போர்க்குற்றங்களில் ஐரோப்பிய ஒன்றியமும் உடந்தையாக இருப்பதாகவும் சில குற்றம் சாட்டியுள்ளன.
8: காசாவில் அனைத்து வரம்புகளும் மீறப்பட்டுள்ளன, எல்லா விதிகளும் மீறப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் செயல்படுவதற்கான சரியான நேரம் இது.
4: காசாவுக்கு உலகிலேயே மிகப்பெரிய உதவிகள் நன்கொடையாளர் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரேல் மீது மேலும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்வீடன், ஸ்பெயின், அயர்லாந்து நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன.
9: காசாவில் குழந்தைகள் நீண்ட காலமாக காத்திருந்து விரக்தியடைந்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும். இதுவரை காணாத பெரிய அமைதி திட்டத்தை ஐரோப்பா கொண்டுள்ளதாக நினைக்கிறேன். ஆனால் காசா தொடர்பாக நம்முடைய எதிர்வினைகள் மந்தமாக இருந்துள்ளன. நடத்தப்படும் இன அழிப்பால் மக்கள் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள்.
4: 45 கோடி மக்களை கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலின் மிகப்பெரிய வர்த்தக நட்பு நாடு. மனித உரிமைகள் தொடர்பாக கடந்த 25 இருந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்துடன் செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை இஸ்ரேலின் சிறந்த ஆதரவாளர்களாக இருக்கும் ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகள் நிராகரித்துள்ளன.
10: இது காசா மக்களுக்கு உதவாது. இஸ்ரேலுடனான நம்முடைய பேச்சுவார்த்தையை சீரழிப்பதாகவும் முடக்குவதாகவும் இது அமையும்.
4: ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய பொருளாதார சக்தி, ஆனால் காசா தொடர்பாக பொதுவான நிலைப்பாடு அதனிடமில்லை. இதற்காக மிகப்பெரிய விலை அது கொடுக்க வேண்டியிருக்கலாம் என்று சிலர் கூறுகின்றனர்.
5: பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலுக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கவில்லை என்பதும், சர்வதேச மனிதாபிமான சட்டங்களை அமல்படுத்த நிர்பந்திக்கவில்லை என்பதும், இந்த நாடுகள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாக்கவில்லை என்று பிற நாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கான நம்பகத்தன்மையை கடினமாக்கும்.
4: உலகளாவிய விவகாரங்களில் ஐரோப்பாவை அமெரிக்கா புறந்தள்ளி வருகிறது. காசா நெருக்கடியில் தங்களின் குரல் ஓங்கி ஒலிக்கச் செய்ய ஐரோப்பா கடுமையாக போராடி வருகிறது.
6: யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பை விசாரிக்க ஒரு சிறப்பு தீர்ப்பாயம் அமைக்கப்படுவதற்கான புதிய ஒப்பந்தத்தை அதிபர் ஜெலன்ஸ்கி வரவேற்றுள்ளார். இது செயல்பட்டு அனைவரையும் பொறுப்பேற்க செய்ய உரிய நடவடிக்கைகள் வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போர்க்குற்றவாளியாக இருக்கும் ஒவ்வொரு ரஷ்யரும் நீதிக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் சந்திக்கலாம். நன்றி.
1: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி உலக செய்தி அறிக்கை.
11: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: அடுத்து வேற இருக்கிறது பெண்களுக்கான ஆலோசனை பகுதி வழங்குகின்றார்கள் அருமையான சகோதரி அமெரிக்காவில் இருந்து.

0: பெண்களுக்கான ஆலோசனை பகுதியை வழங்க இருக்கிறார்கள். அருமையான சோதி சுசி பால்மன் அவர்கள், அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்போம். எப்படி இருக்கிறீங்க சுசியம்மா?
1: நல்லா இருக்கிறோம் ஐயா, கட்டட கிருபினால. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஜெயசந்த் அம்மா எப்படி இருக்கிறாங்க?
0: பரவாயில்ல, சோமாய் சோமாய் கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் வானொலியோடு இணைஞ்சு கொண்டு வரேன்னு நான் நம்புறேன்.
1: ஆமென்.
0: இன்றைய நாளும் ஒரு சில நிமிடங்கள் தாமதமாகி விட்டது.
1: பரவாயில்லை,
0: சுருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குங்கள்.
1: ஸ்தோத்திரம். கண்களை மூடி இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலும் கொடுத்த இந்த நல்ல அருமையான நேரத்துக்காக எனக்கு நன்றி அப்பா. அருமையான சகோதரனை சகோதரியும் சமூகத்தில் வைக்கிறேன். விசேஷமாக சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து கர்த்தாவே, நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக கிரியை செய்கிற இந்த வல்லமையின்படியே கர்த்தாவே, அவர்கள் சீக்கிரமாய் அப்பா உம்முடைய ஊழியத்தில் வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய தேவனாய கர்த்தர் பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசிர்வதியும் இதில் உதவி செய்கிற இந்த வானொலி கொடுத்து உதவுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் இந்த நாளில் ஆசிர்வதியும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
0: ஆமென்,
1: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் நாம் வந்து பெண்களாக இந்த உலகத்தில் எப்படியாக ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபு, நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றிகரமாக இந்த ஓட்டத்தை ஓடும்படியாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி பெரிய கொஞ்சம் வசனத்தின் மூலமாக நாம் வந்து பார்க்கலாம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் வந்து அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் நாம் தேட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்திருக்கும் போது முதலாவது அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். அவருடைய அவரிடத்துல நாம் எல்லாவற்றையும் ஒப்புவித்து நம்முடைய வேலைகளை தொடங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எல்லா காரியங்களையும் நமக்கு வாழ்க்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. ராஜ்யம் என்று சொல்லும் போது நாம் அவருடைய காரியங்களில் ஈடுபடும் போது தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்திருந்து அவரை தியானித்து அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கை செய்கிறவர் இருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று, இவைகள் எல்லாம் என்று சொல்லும் போது மற்ற எல்லாம் நம்ம கேட்காதவைகள் கூட ஆண்டவர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று லூக்கா 12:31 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று வசனம் சொல்கிறது. இது வந்து சில வேளையில ஒவ்வொருவரும் அந்த புத்தாண்டு வாக்கு தத்தமா வசனமாடு சொல்லலாம். ஆனா இது ஒவ்வொரு நாளும் நம்மட வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வாக்கிய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது அந்த இந்த வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து இதை நான் வந்து ஆண்டவரை மேன்மைப்படுத்தும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தி அவருக்கே மகிமை செலுத்துங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த ஒவ்வொரு நாளையும் நன்மையினால நம்மளை முடிசூட்டி நம்முடைய பாதையெல்லாம் நெய்யாய் புடிபடி செய்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். நான் சொன்னேன், ஒவ்வொரு நாளும் காலில் எழும்பும் போது அன்போடும் சந்தோஷத்தோடும் சிரித்த முகத்தோடும் நாம் அவரை நாம் நோக்கி துதியோடு அவர் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். என் ஆண்டவரே, நீரே வெளியேறப்பட்டவர், உம்முடைய பாதமே இன்பமானது, நீ 1,000 பேரிலும் 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று நாம் சொல்லி அவரை போற்றி அவரை பாடி அந்த நாளை தொடங்கும் போது நிச்சயமாக அது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும். முதலாவது கர்த்தர் என்பது ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். முதலாவது கர்த்தர் நாம் வெளியே போகும்போது, எப்பொழுதுமே நாங்கள் வெளியில் போகும்போது நான் வந்து ஜெபித்து விட்டு நாங்கள் போவோம், ஜெபிக்காமல் இறங்கவே மாட்டோம். ஆண்டவரே, எங்களோட வாகனத்தை பார்த்து காத்து கொள்ளும் ஆண்டவர், நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றிகரமாக முடியணும், நாங்கள் போகிறது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி முதலாவது கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் வந்து செல்லும்போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நான் எதை செய்தாலும் கர்த்தரை முன்வைத்து மேன்மைப்படுத்தி அவரை கனப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவருடைய வாசனம் சொல்லுகிறது. 1 Samuel 2:30 பார்க்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அப்ப நான் முதலாவது ஆண்டவரை கனப்படுத்தணும். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல அவரை கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். நான் வந்து அசட்டை பண்ணினா, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போனோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாபமாக மாறிவிடுகிறது. ஆண்டவர் சொல்றார், என்ன அசட்டை பண்ணுகிறவர்களை நான் கனவீனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இது வந்து ஆண்டவருடைய வார்த்தை. நாம் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படணும். இது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சம்பவம் அதை நான் சொல்லுகிறேன். அவங்க வந்து ஒரு கல்லூரியில ஒரு முதல்வர் வந்து உரையாற்றினாராம். அவர் அருகில் இருந்த ஒரு ஒரு போர்டு, நம்ம ஊர்ல எல்லாம் கற்பலகை இருக்கும்ல, அதுலதான் சாக் பீஸை வச்சு வரைவாங்க, எழுதுவாங்க, நம்முடைய பாடங்கள் சொல்லி கொடுப்பாங்க. இப்பமும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த கரும்பலகையில அவர் ஒரு ஊதியத்தை வச்சாராம். வச்சுட்டு இதுல ஏதாவது மதிப்பு உண்டா, இதுக்கு ஏதாவது வேல்யூ உண்டா என்று கேட்டாராம். அப்பொழுது அங்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களாம், இது ஒன்று இல்லை, வெறும் பூஜ்யம் தானே, இதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு பூஜ்யம் அதுக்கு பக்கத்துல வைத்தாராம், அதுவும் வேல்யூ உண்டா, இல்லை, இதுக்கு மதிப்பு உண்டான்னு கேட்டப்போ இதுக்கு மதிப்பு இல்லை என்று ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது போல இன்னொரு பூஜ்யம் வச்சாராம், இதுக்கு மதிப்பு உண்டா, இதுக்கும் மதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே மதிப்பு அந்த பூஜை வச்சுக்கொண்டே வந்த ஒரு அந்த வெறும் பூஜ்யத்தினால ஒரு மதிப்பும் அது இல்லை. ஆனா அதற்கு முன்பு, அந்த பூஜ்யத்துக்கு முன்பு ஒரு ஒன்றை போட்டுட்டு எழுதிட்டு கேட்டா, இது என்ன மதிப்பு உண்டா, இதுக்கு மதிப்பு உண்டு, இது 10 என்ற மதிப்பை பெற்றது. 2 பூஜ்யத்துக்கு முன்னால 1 போட்ட போது இது 100 உயர்ந்தது. 3 பூஜ்யத்துக்கு முன்பதாக 1 போட்ட போது அது 1000 உயர்ந்தது. இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனாராம். அப்ப நான் அதுல என்ன சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த முயற்சிகள் எல்லாம், அந்த பூஜ்யம் என்று சொல்லும் போது நம்முடைய வெறும் முயற்சிகள் அதுதான் பூஜ்யம். ஆனா அதற்கு முன்னால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் வைத்தா அந்த பூஜ்யத்துக்கு பெரிய ஒரு மதிப்பு பெற்றதாக காணப்படுகிறது. இதுதான் இதுல உள்ள சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 6:33 பார்க்கிறோம், உங்களுடைய முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். இந்த வசனம் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது அங்க பின்னால உள்ளவங்க எல்லா காரியங்களும் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பூஜைகள் மதிப்பு பெறும்படி கொண்ட முதலாவது நம்ம எழுதும் போது அது என்ன, ஒன்று என்ன, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிச்சய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். உலக பிரகாரமாக நமக்கு பணம் இருக்கலாம், பேர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், இதெல்லாம் அது முதன்மையானதாக இருக்க வேண்டாம். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் வேணும் தான், பணமும் பேரு புகழும் எல்லாமே நமக்கு அவசியம் தான், இது வேண்டான்னு சொல்லல. ஆனா இவையெல்லாம் நமக்கு முதன்மையானதாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் செல்வமும் செல்வாக்குகள் பணமும் பொருள் எல்லாமே வசனம் சொல்லுகிறது எல்லாம் அநித்தியமானவைகள், இவையெல்லாம் அழிந்து போகும், அழிந்து போகக்கூடிய காரியங்கள். பாருங்க, என்னத்தை உண்போம், என்னத்தை கொடுப்போம், இந்த உலகத்து காரியங்களுக்காக கவலைப்படாதிருங்கள் என்று வசனம் சொல்கிறது. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. பாருங்க, நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷத்துல, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது மார்த்தாளும் மரியாளும் ஒரே வீட்டில தான் வாழ்ந்தாங்க. ஆனா இரண்டு பேருடைய முக்கிய துவங்களை நாம் பார்க்கும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருந்து, ஒருத்த மார்த்தாளுக்கு டிஃப்ரெண்ட்டாக, மார்த்தாள் மரியாளும் ரெண்டு பேரும் சகோதரிகள் தான், ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமான காரியங்கள் இருந்தது. மார்த்தா வந்து வீட்டு வேலைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவளாய் காணப்பட்டா. மரியாளோ கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த ஒரு முக்கியத்துவத்தை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அவர் முக்கியத்துவம் கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்னார், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று மரியாள் தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த லூக்காவது அதிகாரத்தில் 10வது அதிகாரம் 41-42 நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவையானது ஒன்று அதுதான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அதை நாம் தெரிந்து கொள்ளும்போது நிச்சயமாக அது வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பழங்காலத்தில் ஒரு, நீங்கள் இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தத்துவ ஞானி இருந்தாராம். அவர் ஆற்றை கடப்பதற்கு ஒரு படகோட்டி வைத்திருந்த படகில் மேலே ஏறினாராம். படகும் புறப்பட்டு தான். அந்த தத்துவ ஞானி கேட்டாராம் படகோட்டியை பார்த்து, உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? அவன் சொன்னானா, படகோட்டி சொன்னாராம் அவரை பார்த்து, ஐயா நான் படிப்பறிவு இல்லாதவன், எனக்கு வானசாஸ்திரம் தெரியாது அப்படி சொன்னான். அப்போ அப்போ போச்சு, உனக்கு வாழ்க்கையில் கால் பங்கு வீணாய் போச்சு என்று அங்கலாய்த்து சொன்னார் அந்த தத்துவ ஞானி. படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போனபோது அந்த தத்துவ ஞானி படகொட்டியை பார்த்து கேட்டாராம், ஐயா உங்களுக்கு வானசாஸ்திரம் தெரியுமா? தெரியல. கணித சாஸ்திரமாவது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் தெரியாது. அப்போ படகொட்டி சொன்னார், ஐயா நான் மலைக்கு கூட ஒரு பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினதில்லை, எனக்கு எப்படி கணித சாஸ்திரம் தெரியும்? அப்படியானா உன் பாதி வாழ்க்கை வீணாகி போயிட்டுன்னு சொன்னாராம் அந்த தத்துவஞானி. பிறகு விஞ்ஞான சாஸ்திரம் தெரியுமா? அதுவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்படி பேசி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து சுழலில் சுக்கி சுக்கி சுழண்டு கொண்டு இருக்கிற போது அந்த படித்த மேதையான அந்த தத்துவ ஞானி தண்ணீருக்குள்ள விழுந்து உயிருக்காக தத்தளித்து கொண்டிருந்தாராம். அப்பொழுது படகோட்டி அவன்கிட்ட கேட்டாராம், ஐயா உங்களுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமான்னு கேட்டப்போ, ஐயோ எனக்கு தெரியாதே என்று பரிதாபமாக அந்த தத்துவ ஞானி கதறினாராம். இப்படிதான் அந்த சாஸ்திரங்களை எல்லாம் தெரிஞ்சா கூட கணித சாஸ்திரம், அந்த சாஸ்திரம், இந்த சாஸ்திரம், உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் நான் கற்றிருந்தாலும் அந்த நீச்சல் சாஸ்திரம் தெரியலன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சுதே என்று படகோட்டி அவருக்கு பரிதாபப்பட்ட அந்த சாஸ்திரக்கார அந்த சயின்டிஸ்ட் இந்த நாளில் சொல்லும்போது சயின்டிஸ்ட்னு சொல்லலாம், அவர் தண்ணீரில் மூழ்கினதாக அந்த ஒரு சிறிய கதை. இது நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதே போல தான் உலக வாழ்க்கையில் முதலாவது ரட்சிப்பின் சாஸ்திரம், நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களால் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும் போது அதுதான் நம்மளை இந்த உலகத்திலேருந்து ரட்சிக்கும். இந்த உலகத்தை விட்டு போனால் கூட அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம ஆண்டவரோடு கூட சேர்ந்து அரசாளுகிற அந்த நாட்களில் நாமும் அந்த இடத்துல காணப்படுவோம். இந்த உலக கரையிலிருந்து மறுகரையாகிய பரலோகத்துக்கு போவதற்கு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றோம் என்றால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை நான் தேடும்போது கர்த்தர் நமக்கு மீதி எல்லாவற்றையும், இந்த உலகத்தை விட்டு போனால் கூட நமக்கு எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நாளில் யார் யார் இந்த நாளில் ஆண்டவரை குறித்து நாம் அறியாமல் இருக்கிறோமோ, நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த நாளில் கிறிஸ்துவுக்கு ஏதுவான காரியங்கள் இல்லாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போமானால், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாதவைகளை செய்து கொண்டிருப்போமானால், ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று நாம் இருப்போமானால், மாத்திரமல்ல நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம குடும்பத்தையும் ஆண்டவருக்கு நேராக நடத்தவில்லை என்றால் ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாளில் கணக்கு கேட்பார். அவர் கேட்பார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, அப்பொழுது நான் உனக்கு எல்லாவற்றையும் கூட கொடுப்பேன் என்று இந்த நாளில் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அதனால் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். இந்த நாளில் மன திரும்ப அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் அதை நாம் பெற்றுக்கொள்வோம் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவோம். கர்த்தாமே இந்த வார்த்தைகளினால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் கிருபையும் இந்த நல்ல தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம். முதலாவது இவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே தகப்பனே. ஆண்டவரே, நாங்க இதுல தவறி இருப்போமானா தேவனாயா கர்த்தர், அப்பா இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன என்று நீங்க கேட்கறீங்களே ஆண்டவரே. அப்பா முதலாவது எங்களை கர்த்தாவே ஆண்டவரே நிரட்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் உமக்கு பயந்தவர்களாய் உமக்கு இதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் ஜீவிக்க என் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஜீவிக்கிறோம் ஐயா, தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். எல்லா துதி கனமையுமே உமக்கே செலுத்துகிறேன். மீட்பரும் கர்த்தர் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நல்ல ஆலோசனை பகுதி சுசி அம்மா. அவருடைய நீதியை, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் முதலாவது நாங்கள் தேட வேண்டும் என்ற நல்ல கருத்தை அழகாக நல்ல கதைகள் மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். வாழ்த்துக்களம்மா. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
1: ஆசிரியம்
0: கேட்டேன்னு சொல்லுங்க.
1: கண்டிப்பா, சரி ஐயா. நன்றி, நன்றி.

0: பாடல் உங்களுக்கு
1: வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: நேரம் கலையத்தில் 2:46, 3 மணிக்கு வருகிறது திறப்பின் வாசல் ஜெபம். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜெபத்தை வழிநடத்த எங்களோடு ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்து இருக்கிறார்கள்.

0: வியாழக்கிழமை மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். நேரம் கலையத்திலே 3 மணி. இது திறப்பின் வாசல், ஜபத்துக்கான நேரம். இந்த ஜபத்தை வழிநடத்த ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி நலாயினி சாரங்கபாணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி.
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையால சுகமாக இருக்கிறேன்.
0: ஆமேன். மிக மகிழ்ச்சி. உங்களுடைய குரலை மீண்டும் வானொலியில் கேட்கறதுக்கு.

0: ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். சுருக்கமாக நான் என்ன அளவை சொல்கிறேன், இன்றைய நாளும் மூன்று செய்தியாளர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள். நீதிமொழிகளை வாசித்தார்கள் சகோதரி மெரினா அவர்கள். உங்களுக்கான நேரத்திலே கிட்டத்தட்ட 13 சகோதரிகள் பாடல் பாடி விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஆலோசனை பகுதியை சகோதரன் செல்வின் ஜெயசுராஜ் அவர்கள் டாக்டராக இருக்கிறார், அவர் அங்கிருந்து ஆலோசனை பகுதியை வழங்கினார்கள். அதன் பின்பதாக வேதத்தை வாசித்தார்கள் சகோதரி உங்களுடைய சபையில் உள்ள சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் கர்த்தர்கள் பெண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாக சாட்சியாக வாழலாம் வாழ வேண்டும் என்ற ஆலோசனை பகுதியை அமெரிக்காவிலிருந்து அருமையான சகோதரி சுசி பால்மர் அவர்கள் வழங்கினார்கள். ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு பின்பதாக இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சி இடம்பெறும். இவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வயதான தாயார்களாக எங்கள் கண்களிலே தெரிவது அருமையான நோவாமா மற்றும் பவளம் அவர்களுக்காக ஜெபிங்கள். அத்தோடு எல்லா வயதான மக்களுக்காகவும் வாரிய பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியாவுக்காக இந்த யுத்தங்கள் இப்பொழுது சமாதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர வேண்டுமாக, உலகில் சமாதானம் கிடைக்க வேண்டுமாக மக்கள் பீதியோடு அநேக இடங்கள் ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏசியா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். யுத்தத்தில் இழந்து போன இழப்புகளுக்காக பரிதவிக்கிற அருமையான குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். இலங்கை இந்தியா தேசத்துக்காக எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிங்கள். எல்லா ஊழியர்களுக்காகவும் மற்றும் உங்களிடம் உள்ள ஜெப குறிப்புகளுக்காகவும் ஜெபிங்கள். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன்.
1: நன்றி பிரதர். கர்த்தாவே, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, சர்வ வல்லமை உள்ள தேவனே, உமை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்க, துதிக்க, ஜெபிக்க, பாடல்களை பாட, விதேவ வசனங்களை கேட்க, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, லூக்கா 18 ஆண்டவரே 7 அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொன்னபடி கர்த்தாவே, அந்தவரே கர்த்தாவே, நியாயாதிபதியாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் நியாயம் செய்கிற அந்த தேவனாய் இருக்கிறபடியினாலே கர்த்தாவே, அந்த ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பெண்ணுக்கு ஆண்டவரே நியாயம் கிடைத்தது போல கர்த்தாவே, அந்த விதவையாயிருந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்தது போல இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே உங்களை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ண வந்து நிற்கிறோம். சுவாமி, விசேஷித்த விதமாய் இந்த வெள்ளமையின் அலைகள் ஆண்டவரே வானொலி ஊடாக கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இதன் மூலம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வருகிறபடியினாலே நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த விதமாய் இந்த ஸ்தாபர்களுக்கான் குடும்பத்தை வின்சனுக்காகவும் சௌரி ஜசிந்தாவுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காய் பேர பிள்ளைகளுக்காய் நாங்கள் முதலிலே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாரத்தை போட்டு கத்தாவே உம்முடைய வார்த்தை என்றாலும் சரி கத்தாவே, உம்முடைய ஆண்டவரே கத்தாவே அந்த வல்லமையின் அலைகள் மூலம் கத்தாவே அந்த வார்த்தைகள் கடந்து சென்று ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி சென்று அந்த வல்லமையை செய்கிறபடினாலே அது வெறுமனே திரும்பி வராது என்று சொன்னபடி உறைந்த மாரியும் மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு ஆண்டவரை விதையையும் உண்ணுகிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நான் சொன்ன வார்த்தைகள் வெறுமனே திரும்பி வராது என்று சொல்லி இந்த வல்லமையின் அலைகளூடாய் கடந்து செல்லுகிற ஒவ்வொரு தேவ வார்த்தைகளும் கத்தாவே, அது ஜீவன் உள்ளதாய் கத்தாவே, 1 30, 1 100, 1 60 பலன் தரும் படிக்காக ஐயா, இன்னும் இது பலிகி பெருகும் படிக்காக, இந்த தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக, இந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காக ஐயா நாங்கள் உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. விசேஷமாய் சௌரி ஜசிந்தாவுக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உச்சன் தலதொடக்கம் உள்ளங்கால் மட்டும் பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் அப்பா. உம்முடைய பலத்தினாலே நீர் இடைக்கட்டும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி கத்தர் ஆண்டவரை பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கள். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலும் என் தேவனுடைய கரமும் பன்மடங்கு ஆசீர்வாதங்களும் பெருகும் படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷித்த விதமாய் இன்றைய நாளிலே இந்த வியாழக்கிழமைகளிலே நடைபெறுகிற ஆண்டவரை இந்த வானொலி நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே உங்களுடைய செய்தியை கொடுத்த கத்தாவே, பாஸ்டர் ஜான் பாலாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து கொண்டு வந்த அந்த சகோதரன், அந்த குடும்பத்தை கத்தாவே உங்களுடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒரு பாரத்தோடு கத்தாவே ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிற, உங்களுடைய தேவ செய்திகளை கொடுக்கிற அந்த குடும்பத்தை உங்களுடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைக்கிறோம் ஐயா. இன்னும் நல்ல சுகங்களை கட்டளை இடுங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழிந்தரலும் படிக்காக, அந்த ஆவியானவர் தாமே அவரை நடத்தும் படிக்காக, குடும்பங்கள் பிள்ளைகள் பாண்டவரே தேவைகள் எல்லாம் ஊழிய பாதையிலே போகிற நிலைமைகளிலே ஊழியங்களை வர்த்திக்க பண்ணுங்க, சபைகளை பெருக்குங்க, ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே அந்த இரண்டாவது செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஆண்டவரே டேவிட் கைவாளியம்மக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனை உம்முடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே சகோதரனையும் ஆண்டவரே அந்த குடும்பத்தையும் மூடி கொள்ளட்டும் என்று சொல்லுகிறோம். உம்முடைய எனக்கொருவன் ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவேன் என்று சொன்னீங்க கத்தாவே. உங்களுடைய கனத்தினால் அவர்கள் நிறைக்கப்படும் படிக்காக அவருடைய தேவைகள், சரீர தேவைகள், அவர்களுடைய இந்த நிலை நேரங்களில் இருக்கிற அந்த தேவைகள், அந்த குடும்பத்தின் தேவைகள், சபையின் தேவைகள், ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திக்கும் படிக்காக கொடுத்த செய்திகளை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்படவும் ஐயா, உம்முடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்படவும் கத்தாவே கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல கத்தாவே காலையிலே கத்தாவே நீதி மொழிகளை வாசிக்கிற அந்த சகோதரி மெடினாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சௌரியை ஆசீர்வதிங்க கத்தாவே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கத்தாவே, அந்த ஞான வார்த்தைகளை கத்தாவே காலையிலே வாசித்து கத்தாவே ஒவ்வொருவரும் அதை கேட்டு கத்தாவே அதில் இருக்கிற ஞான வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஓடும்படிக்காக அன்றன்று வேண்டிய ஆகாரம் என்று சொன்னது போல அன்றன்று வேண்டிய அந்த வசனங்களை வாசிக்கிற அந்த சகோதரியையும் குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து நடத்தும் படிக்காய் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்ய சகோதரிக்கு பலத்தையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலையும் நீங்கள் கட்டளையிடும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல உங்கள் பாடல் நேரம் என்று சொல்லுகிற கத்தாவே பாடல் பாடியவர்கள் விருப்ப பாடல்களை கேட்ட 13 பேர்களையும் ஐயா அவர்கள் வாழ்க்கையிலே கத்தாவே அந்த பாடல்கள் ஜீவனாய் மாறட்டும் ஐயா. அந்த பாடல்களிலே இருக்கிற வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு செழிப்பை கொண்டு வரும் படிக்காக அந்த வார்த்தை வெறுமனே வராது என்று சொன்னபடி ஆண்டவரே அது விழுந்து முளைத்து கத்தாவே அவர்கள் வாழ்க்கையிலே அது ஒரு பெருக்கத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் படிக்காகவும் தொடர்ந்தும் ஆண்டவரே அந்த பாடல்களை கேட்கவும் பாடல்களை பாடவும் அவர்களுடைய தாளந்துகளை வர்த்திக்க பண்ணும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறிய காரியமோ பெரிய காரியமோ உங்களுக்காய் அவர்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் ஆசீர்வதிக்கப்படும் படிக்காகவும் அவர்கள் இப்பொழுது இருக்கிற தேவைகள் சந்திக்கப்படும் படிக்காகவும் கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, அதை போல கத்தாவே அந்த வார்த்தை ஜீவனாய் இருந்தது என்று சொல்லி கத்தாவே அந்த வார்த்தைகளை கொடுத்த சௌரி ஜெயந்தி பெற்றிக்கு காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி உடைய ராஜ்யத்தை தேடுவதை குறித்து கத்தாவே இன்றைய நாளிலும் கொடுத்த அந்த செய்திகள், தேவனை கனப்படுத்த வேண்டும் என்ற செய்திகள், பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும் என்று சொன்ன அந்த செய்திகளின் படிக்கத்தாவே ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அதை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல அதை செயல்படுத்துகிறவர்களாயும் ஆண்டவரே இருக்கத்தக்கதாய்க்கத்தாவே ஆண்டவரே நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அந்த செய்தியை கொடுத்த சகோதரியை மையா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே, நீங்கள் நடத்த வேண்டிய விதத்திலே நடத்துகிற தேவன் என்று சொன்னபடி அந்த பெண்கள் ஆரோக்கியமாய் அழகாக வாழ சாட்சியாய் வாழ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேடிக்கத்தாவே அந்த ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் கத்தாவே ஆண்டவரே அதை கொடுத்த சகோதரி சசி பல்மருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன்படி நாங்கள் நடக்கவும் அதை கை கொண்டு வாழவும் அந்த முதலாவது உம்மை தேட எந்த காரியத்துக்கும் முதலாவது உங்களை வைத்து ஓட கற்று தந்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஐயா உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா ஆண்டவரே. அதே போல அந்த ஜெயந்தி பெற்றி கொடுத்த ஆவிக்குரிய பரிசுத்த வாழ்வு எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே ஆண்டவரே செயல்படும் படிக்காக ஆவியானவருடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ கத்தாவே நீங்க கிருபை செய்யுங்க. அந்த சகோதரியை ஆசீர்வதிங்க, ஆவியானவர் நீங்கள் நடத்துங்க. இன்னும் ஆண்டவரே கத்தாவே அந்த வார்த்தை ஆண்டவரே கொடுக்கிற வேளையிலே ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஐயா அது ஜீவனாய் கடந்து செல்லட்டும் ஐயா. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொன்னபடி ஆண்டவரே அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜனங்கள் பெருகுவதற்கும் அது ஜீவனாய் கடந்து வரும்படிக்காக அந்த சகோதரியுடைய குடும்பத்தையும் ஐயா இன்னும் வெளிச்சத்தையும் கொடுத்து இன்னும் அநேக வெளிப்பாடுகளை கொடுத்து அதை ஆண்டவரே ஜனங்களுக்கு கொடுக்கிற வேளையிலே கத்தாவே அது வெளிச்சமாய் மாறட்டும் கத்தாவே, அது ஜீவனாய் மாறட்டும் கத்தாவே. அப்படியாய் கத்தாவே வேதங்களை வாசித்து கத்தாவே உதவி செய்த சகோதரி பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சகோதரியை பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே கத்தாவே. அவைகளை வாசித்து ஜன மற்றவர்கள் அதை கேட்டு அது ஆண்டவரே அதை ஆண்டவரே தங்களுக்குள்ளே கிரகித்து கொள்ளவும் அப்பா அழகாக வாசிக்கோம். நீர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் சகோதரிக்கு கொடுத்த அந்த ஊழியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். சகோதரியை ஆசீர்வதிங்க, இன்னும் பலப்படுத்துங்க கத்தாவே. இன்னுமாய் ஆண்டவரே உடைய ராஜ்யத்தை கட்ட ராஜ்யத்துக்கண்டு எதையாவது இன்னும் அதிகமாய் செய்யத்தக்கதாய் ஆண்டவரே சகோதரியும் நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல கத்தாவே கர்த்தருக்குள் ஆண்கள் எப்படி அழகாக ஆரோக்கியமாய் சாட்சியாய் வாழலாம் என்று சொல்லி கத்தாவே ஆலோசனை கொடுத்த டாக்டர் செல்வின் ஜேசுராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உணர்ச்சி வசப்படுகிற வேளைகளிலே எப்படியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தாவே அந்த நேரங்களிலே எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அழகாக இன்றைய நாளிலே ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவரே அந்த டாக்டருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஆலோசனையில் ஆச்சரியமானவரும் யோசனையில் பெரியவருமாய் இருக்கிற தேவன் அவரை அந்த ஆலோசனைக்குள்ளே நடத்தி ஜனங்களுக்குள்ளே அந்த ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலும் பலத்தினாலும் அந்த குடும்பத்தையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய வேலை தளங்களையும் அவர் கையிட்டு செய்கிற அந்த வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படிக்காக உம்முடைய சமூகத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே ஆண்டவரே. அதே போல கத்தாவே இனி வருகிற காலங்களிலே வரப்போகிற ஆண்டவரே அந்த சத்திய வசன நிகழ்ச்சிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அந்த சத்திய வசனம் என்று சொல்லி ஆண்டவரே கத்தாவே அது எத்தனை வருடங்களாய் நடைபெற்று கொண்டு வருகிற அந்த ஆண்டவரே கர்த்தாவே, வானொலி நிகழ்ச்சிகளை ஆசீர்வதிங்க, அதை நடத்துகிற கர்த்தாவே ஒவ்வொரு வரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். சிங்களம், தமிழ், இங்கிலீஷ் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்து கர்த்தாவே அநேகருக்கு அந்த சத்தியம் கடந்து செல்லும் படிக்காய், அந்த வசனம் அவர்களை விடுதலைப்படுத்தும் படிக்காக அந்த ஸ்தாபனத்தையும் அந்த ஸ்தாபன ஊழியர்களையும் அதை நடத்துகிறவர்களையும் ஊழியம் செய்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும் படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலே கர்த்தாவே இந்த அந்த வல்லமையின் அலைகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இந்த நாளிலே அவர்களுக்காய் ஜெபிக்கும்படி கேட்ட நோவா அம்மாக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய பலவீனங்கள், ஆண்டவரே முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டது போல கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நோவா அம்மா, பவளம் அம்மா, இன்னுமாய் கர்த்தாவே அந்த மல்லிகா என்று சொல்லுகிற அந்த அம்மா, ஒவ்வொரு வரையும் ஐயா உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து கர்த்தாவே இவர்களுடைய தேவைகள், இவர்களுடைய பிள்ளைகள், இவருடைய பேர பிள்ளைகள், ஐயா எல்லாரையும் அந்த குடும்பங்களிலே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ கர்த்தாவே அவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் படிக்காக அவர்கள் போகிற பாதையை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிற தனிமையான நேரங்கள், முடியாது என்று சொல்லுகிற நேரங்கள் ஆண்டவரே என்று உம்மை கூப்பிடுகிற வேளையெல்லாம் அருகிலே நின்று கர்த்தாவே அவர்களை ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி, சமாதானப்படுத்தி, சுகத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கும் படிக்காக, குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காக, வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காய் சிலம்பம் பண்ண எழும்பும் படிக்காகவும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இந்த நாட்களிலே வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்படியவும் ஐயா, பெரியவர்களை கனப்படுத்தவும் ஐயா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடவும் ஐயா, இந்த வாலிப பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு நடந்து வர கிருபைகளை போட வேண்டுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வாலிபனை உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினை என்று சொன்ன பிரகாரமாய் எந்தெந்த வீடுகளிலே எந்தெந்த தாயார், எந்தெந்த ஆண்டவரே குடும்பங்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் பக்கமாய் திரும்பும் படிக்காய், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஒரு சந்ததி எழும்பும் படிக்காக ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் ஆண்டவரே அது விலகுவதில்லை என்று சொன்னபடி ஆண்டவரே சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் தேவன் என்று சொல்லி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே உன் ஆண்டவரே அப்படியாய் கர்த்தாவே உன் சந்ததி மேலின் ஆவியையும் உன் சந்தானத்திலின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வார்த்தைகள் உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று சொன்னபடி அந்த வார்த்தைகள் நிறைவேறும் படிக்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல கர்த்தாவே இலங்கை தேசத்துக்காய், இந்தியா தேசத்துக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணு தேசம் வாழ்க்கை படக்கத்தாவே, தேசங்களிலே சபைகளிலே ஒரு எழுப்புதலின் வல்லமை எழும்பி பிரகாசிக்கும் படிக்காக, பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்படும் படிக்காக, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படும் படிக்காய், சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து ஆண்டவரே பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் தேவ பயத்தோடும் நடந்து பெருகின என்று சொன்னபடி இலங்கை இந்தியாவிலே இருக்கிற சபைகள் அப்படியாய் பெருகும் படிக்காகவும், தீய செயல்கள் எல்லாவற்றையும் வென்று சவால்களை ஜெயிக்கிற சபைகளாகவும் கர்த்தாவே, திறப்பின் வாயிலே நிற்கிற சபைகளாகவும் கர்த்தாவே, ஒவ்வொரு சபைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, பலிகி பெருக பண்ணுங்க, கடைசி காலை எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சகரியாவிலே சொல்லப்பட்டது போல பின்மாறி மழைக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது அவரவருக்கு பயிருண்டாக என்று சொன்னபடி கர்த்தாவே சபைகளிலே அவரவருக்கு பயிருண்டாக, அவரவர் வயல்களுக்கு கர்த்தாவே அந்த பயிர்கள் பாண்டவரே பலிகி பெருகும் படிக்காய், கண்ணீரோட விதைக்கிறவன் கம்பீரத்தோட அற்பான் என்று சொன்னபடி இந்த நாட்களிலே பெரிய அறுவடைகளை கட்டளையிடும்படிக்காக கர்த்தாவே, ஐயா துற்செயல்களுக்கு எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கிற ஜனங்களாய் கர்த்தாவே, ஐயா நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் கர்த்தாவே, தேசங்களிலே கத்தாவே, இலங்கையும் சரி கத்தாவே, இந்தியாவும் சரி கத்தாவே, ஐயா தகப்பனை எங்கும் பார்த்தாலும் கத்தாவே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் என்று சொல்லி பார்க்கிறோம். இதற்கு தேவன் அருவருக்கிறதான ஆண்டவரே யூதாவிலே சொல்லப்பட்டது போல அந்தப்படியே கோதோம் ஆண்டவரே சோதோம் குமோரா பட்டணங்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளை போலவே விபச்சாரம் பண்ணி அந்நிய ஆண்டவரே மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து ஆண்டவரே சிருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னபடி தேவன் அருவருக்கிற காரியங்கள் இந்த தேசங்களிலே நாங்கள் வாழுகிற தேசம் ஜெர்மனி ஆண்டவரே, கனடா, இந்தியா, இலங்கை, இப்படி ஆண்டவரே இஸ்ரேல் அப்பா, இப்படிப்பட்ட தேசங்களிலே இருக்கிற இந்த அந்நிய கிரியைகள் அருவருக்கிற காரியங்களுக்காய் நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பரிசுத்த கர்த்தரே, சோதோம் குமாராவை போல அழிக்கப்பட்டது போல அழிக்கப்படாதபடிக்கு திறப்பிலே வந்து நின்று நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. அதே போல இந்த யுத்தங்களை கடந்தவரே பூமியின் கடைமுனை மட்டும் ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் சுவாமி. ஐயா இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்க. இந்த யுத்தத்தினால் எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள், எத்தனை குடும்பங்கள் இழக்கப்பட்டது, எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே தெருவுக்கு வந்திருக்கிறார்கள் உணவு இல்லாதபடி கத்தாவே, கீழே விழுந்த உணவுகளை பொறுக்கி உண்ணுகிற நிலைக்கு நிலைமைகள் மாறிக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். இறங்குங்க சுவாமி, மனதுருங்க கத்தாவே, நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். தேவன் அதை செய்ய போதுமானவர் என்று சொல்றீங்க. அந்த நாட்கள் ஆண்டவரே கத்தாவே ஐயா குறைக்கப்படும் என்று சொன்னீங்க. ஏனென்றால் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போதவில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் என்று சொன்னீர். விண்ணப்பம் பண்ணுகிறோம் மோசே திறப்பிலே நின்றது போல குறைக்கப்படட்டும் ஐயா. இந்த யுத்தங்களின் செய்தி நிறுத்தப்படட்டும். இந்த ரஷ்யா, உக்ரைன் ஆண்டவரே, இந்த இஸ்ரேல், ஈரான் ஆண்டவரே, இந்த காசா ஆண்டவரே, பரிசுத்த கர்த்தரே உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறோம் அப்பா. இந்த யுத்தங்களை ஓயப்ப அமைதி உண்டாகினாலும் அது தொடர்ந்து அந்த அமைதியை உருவாக்கி பரம்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம், நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படிப்பட்டதான கிருபைகளை போடும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. என் தேசம் மனது என் தேசத்துக்காய், என் தேவன் இந்த ஒவ்வொரு தேசத்துக்காய் மனம் இறங்க வேண்டுமாய். தேவ கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து விண்ணப்பம் பண்ணுகிறோம் கத்தாவே. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்து நடத்துங்க கத்தாவே. தேசங்களிலே கொள்ளை நோய் வராமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களிலே பஞ்சம் வராதபடி தேவன் காத்து கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. தேசங்களில் காணப்படும் தகாத உறவுகள் அகன்று போக ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கடைசி காலங்களிலே ஏற்பட போகிற பூமி அதிர்ச்சிகள் நிலை நடுக்கங்கள் இவற்றில் இருந்து தேசங்கள் காக்கப்படும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தா. சுவிசேஷம் எல்லா நாடுகளிலும் பரவி சென்றடைய அதற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் தேவன் இந்த காரியங்களை செய்யும்படிக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கத்தாவே ஒப்பு கொடுத்து கத்தாவே. ஒவ்வொரு நாட்டின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட, ஒவ்வொரு நாட்டின் ஆண்டவரே கத்தாவே பெருக்கெடுத்து வரும் ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக உம்முடைய சமூகத்திலே கத்தாவே உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
0: நன்றி அம்மா, எல்லா ஜெபங்களையும் கருத்தோடு விண்ணப்பித்தீர்கள். எல்லாமே பரலோகத்திலிருந்து ஆமென்றும் ஆமேன் என்றும் கேட்கப்பட்டிருக்கும் என நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக, உங்கள் சபைக்காக, சபை மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் அம்மா. நன்றி அம்மா, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்,
0: ஆமென், ஆமென்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 3:30 வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து வருகின்ற சத்திய வசனம் தீபம் நிகழ்ச்சி.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குறு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிரை வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்காண்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களாதான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கி இருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புத்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியேல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியேல் கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியேலுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்துல 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இன்னும் பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னு இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறதில்ல, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் முதல் சங்கீத முதல் வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிக்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்தை விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்திப்படுத்தி இருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சி இருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். அப்ப என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்தில் தான் நாங்கள் ஜீவிக்கிறோம். வத வத வதன்னு பிள்ளைங்க, 6 பிள்ளைங்களை கடைசியாக பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்கள் அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்கே போனால் பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனால் பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்கள் எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்ணுறது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போனேன். ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்க எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவான். அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தெரிஞ்செடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தாந்தோ அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவர்களோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதையா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர் என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான் போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கையை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு அதனால அப்பா வர முடியல. சரி அண்ணனை கூட்டிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு பழக்கம் இருக்குது இந்த கிராமத்தில், நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துற, அகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல வயதானவர்களுக்கும் கூட, இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slt.net.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0024-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0024-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

நேரம் கலையத்திலே 4 மணி வியாழக்கிழமைக்கான மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நேரம் கலையத்திலே 4 மணி ஆகிறது. தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை கேட்கலாம்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பேரால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று திங்கட்கிழமை காலை 23 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 தொடர்ந்து 10 ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் ராஜமணி அவர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலமையின் அலைகள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கிரகத்தில் 10:04. இது செய்திக்கான நேரம். இன்றைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகின்றார்கள் பாஸ்டர் சுசி பிரபாகர தாஸ் அவர்கள். இந்த செய்தியின் தலைப்பு தேவ திட்டத்தை அறுதல் என்ற தலைப்பிலே எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றார்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 22:10 வாக்கியத்திலே பவுல் இவ்வாறு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஃபைண்டிங் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு தேவ திட்டம், தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து வாழ அழைக்கப்படுகிறோம். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினார், மோசேயை நடத்தினார், ஏசாயாவை நடத்தினார், தாவீதை நடத்தினார், எரேமியாவை, பவுல் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமும் அதை போதிக்கிறது. எபேசியர் 2:10, சங்கீதம் 27, 11 எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவ திட்டம் என்பது அது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பிளான் என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தோடு ஒத்து போகாது, வேறுபட்டு இருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த திட்டமானது எப்படிப்பட்ட திட்டம் என்றால், இது பெர்ஃபெக்ட் பிளான் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய திட்டமானது குறைவற்ற ஒரு திட்டம். ரோமர் 12:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே இந்த ஆண்டவருடைய திட்டமானது அது ஒரு பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் பிளான் என்று சொல்லலாம், செயல்படுத்துகிற நடைமுறை திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் கண்டுபிடிக்க நாம் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிந்தபோது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் தன் வாழ்க்கையின் திட்டத்தை அறிய கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கையில இந்த கேள்வியை என்றைக்காவது கேட்டது உண்டா? அருமையானவர்களே, என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்றுதான் பொருளாகும். ஆகவே அன்றையிலிருந்து ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனப்போன போக்கிலே வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவருக்காக வாழ முற்படும் பொழுது என்னுடைய சுய திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு, அல்லது அதை இல்லாமல் போக பண்ணி, தன் திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய திட்டம் ஆரம்ப காலங்களிலே எனக்கு வேதனையாக, புரிந்து கொள்ள முடியாததாக, நடைமுறையிலே எனக்கு ஒத்து வராததாக இருந்தாலும், ஆண்டவருடைய திட்டம்தான் என்னுடைய திட்டத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்டுபிடித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவருடைய திட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், கம்யூனியன் வித் ஹிம் இன் பிரேயர், அவரோடு நாம் ஜபத்திலே நாம் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டடிங் அண்ட் சர்ச்சிங் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். கேள்வி கேட்காத கீழ்ப்படுதலுக்கு நாம் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட், முழுமையாய் நம்ப வேண்டும். இப்படி நம்பி வாழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன் திட்டத்தை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானுள்ள அநேகர் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லும்போது பூமி கெடுத்தது என்று எண்ணி விடுகிறார்கள். நிலம் வாங்க வேண்டும், கட்டடங்கள் வாங்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆர்மியாருளே, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்தந்த காலங்களிலே தேவைகளை சந்தித்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் என்னவென்றால், God's plan for our life is an eternal one. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆண்டவரின் திட்டம் நோக்கம் என்ன, நித்தியத்துக்கு அடுத்தது, நித்திய ராஜ்யத்துக்கு அடுத்தது, அது தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிலையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானே, இந்த வசனங்களை எபேசியர் 2:10, 1 யோவான் 2:17, 2 தீமோத்தேயு 4:7-8 வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் திட்டமே நித்தியம்தான். நித்தியத்திலே நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரோடு நாம் வாழக்கூடிய அந்த கிருபைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, நீங்கள் ஜெபித்தது உண்டா? அநேகர் எவைகளுக்காக அல்லது உலகப்பிரமான பல காரியங்களுக்கு நானும் நீங்களும் ஜெபிக்கிறோம், ஆனால் நித்தியத்துக்கு அடுத்த தேவ நோக்கத்திற்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் ஒரு பிரமாதமான ஊழியக்காரன் அல்ல, சாதாரண ஊழியக்காரன், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே அறிந்து வாழ நான் பிரயாசப்படுவது உண்டு. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைபெடுவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனம் போன போக்கிலே வாழாதபடி தேவ திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழ உதவி செய். நித்தியத்திற்காக வாழவும், நித்தியத்திற்காக உழைக்கவும் எங்களுக்கு
0: பலன்.
1: நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள், மிக அருமையான ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இதை கேட்ட உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமை நலகம். நேரம் கலையத்திலே 10:13, 10:30 வருகிறது இன்னொரு ஆண்டுடைய நற்செய்தி. பாஸ்டர் டி வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchdin, Sandipya, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். எத்தனை கேள்விகள் அத்தனைக்கும் பதில்கள். சுத்தமான வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ விரும்பும் அத்தனை பேரும் நம்ம புத்தகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம். புத்தகம் அல்ல நல்ல பெட்டகம்.

0: நிறம் கலையத்திலே 10:32. இது செய்திக்கால நேரம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அநேகர் தொலைக்காட்சி வழியாக நீங்க பாக்குறீங்க. சிலர் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம், முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கலாம். எப்படியோ நீங்கள் வெகு சிலராக பார்த்தாலும், தொலைக்காட்சியில வெகு அதிகமானவர் பார்த்தாலும், இந்த வார்த்தைகள் எண்ணிக்கையுள்ள சில மக்களுக்காவது பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய செய்திகள் புதிய மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துதான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பிரிப்பர் பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கும் பொழுதும் காலில் எழுந்திருக்கும் பொழுதும் வேதத்தை சிந்திப்பதற்கு நீங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கூட நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில நடைபெறக்கூடிய எல்லா விசேஷ கூட்டங்களிலும் பங்கு பெறுவதோடு, உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய திருச்சபை மக்களால் அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேளுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவதற்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு துவக்கம்தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவர் மேல் ஒரு பற்றுறுதி ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தேவன் தருகிற மீட்பு, தேவன் தருகிற சகாயம், தேவன் தருகிற அந்த புதிய வழி, அல்லது தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நிலை, இவைகளெல்லாம் குறிப்பிடும். அவர் உங்களை விடுதலையாக்குவதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை தப்புவிப்பதும், இந்த ரட்சிப்பு என்கிற பதம் அவைகளெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த லோகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு ரட்சிப்பை மீட்பை நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அருளுவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கலாம், பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம். இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு விரிவாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை விரைவாக வேகமாக நாம் பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது தேவனுடையது. யாத்திரையாகமம் 15:2, சங்கீதம் 62:2, 6:7, 7:7, சங்கீதம் 118:15, இவைகள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? ரட்சிப்பு என்பது அவருடையது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நமக்கு ஒரு மீட்பை அருள முடியும், நம்மை இவர் ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். ஐ வில் சேவ் யூ, ஐ வில் சேவ் ஃப்ரம் ஆல் ஈவல் திங்ஸ், அசுத்த வல்லமைகள், அசுத்த சக்திகளிடத்திலிருந்து நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிற போது இவைகளெல்லாம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்றால், ஒரு பெரிய பட்டியலே நமக்கு போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். பல அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுல நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:40 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறாரா? இந்த உலகத்தில் வெகுவாக துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பாருங்கள், முன்னே பின்னே பாருங்கள். எப்பொழுது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று துன்மார்க்கர்கள் சுற்றி சுற்றி அழைகிறார்கள். எப்படி சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிறானோ, அதுபோல துன்மார்க்கமான மக்கள் நிறைந்த இந்த லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். யாரையும் நம்ப முடியல, யாரையும் பிலீவ் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன் சமுதாயத்துல ஒருவேளை ஒரு துன்மார்க்கன் ஒரு எழும்பி இருக்கலாம், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக தீங்கிழைக்கும்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பி இருக்கலாம். எனது அருமை சகோதர சகோதரியே, அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். துன்மார்க்கன் உன்னை மேற்கொள்வதில்லை, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி, நான் துன்மார்க்கனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாம் இங்கே வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 3:18 எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பெருகலாம், நமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லா சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து காப்பாற்றுகிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான அந்த சத்துருடைய கிரியைகளுக்கும், சத்துருடைய வல்லடிகளுக்கும், சத்துருடைய தந்திரங்களுக்கும் கர்த்தரை விடுவித்து காத்துக் கொள்வார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர், தனிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உரதமாய் எழும்பி நமக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றான். அந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, பிரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமான சத்துருக்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது. அப்படி திரளான சத்துருக்கள், நமக்கு உரதமாய் எழுமி இருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் கர்த்தரை ரட்சித்து காப்பாற்றுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய தேவாதி தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள். ஒன்னு, அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போக வேண்டும். உபாகமம் 28:7 அல்லாவிட்டால் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து சமாதானமாகும்படி ஒப்புரவாக வேண்டும். நீதிமொழிகள் 16:7 அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் துன்மார்க்களுடைய கையிலிருந்து, இரண்டாவது சத்துருக்களுடைய கையிலிருந்து, மூன்றாவது கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம், நிந்தனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தனைகளை நம்மளால் தாங்க முடியல. ஒரு முறை தாவீதுக்கு விரோதமாக சீமே என்கிற சவுலினுடைய வீட்டை சார்ந்தவன் தூஷித்தான், இரத்த பிரியனே, வேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே வருகிறான். கற்களை எரிகிறான், மண்ணை வாரி வீசுகிறான். அப்பொழுது அபிசா என்கிற மனிதன் சொல்லுகிறான் தாவீதினிடத்தில், அந்த செத்த நாயை ஒரே போடாக போட்டு விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ற போது, இல்லை இல்லை, அவர் நிந்திக்கட்டும், நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த நிந்தனையை தாவீது சகித்துக் கொண்டான். தாவீதை போல எல்லாரும் சகிக்க முடியுமானா? இல்லை. நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவதில்லை, நான் நீங்கள் நிந்திக்கப்படுவதை விரும்பவில்லை, நிந்தனையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, 4வதாக அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள், எரேமியா 30:10, எரேமியா 46:27 இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சில நேரங்களில் நாம் வெளியில சென்று எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கப்படுகிறோம். மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நம்மை சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையின் நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னாலும் சிறைப்படுத்தப்படுவதில்லை, என்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பதில்லை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்கள், யோசேப்பு சிறையில் இருந்தான். நாம் இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 39 இறுதியிலையும் 40 பார்க்கிறோம். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்த போது அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரே அவனை ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். ஆம் அன்பானவர்களே, அவர் துன்மார்க்களுடைய கைக்கு உங்களை ரட்சிப்பார், சத்துருடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், மிக குறிப்பாக சிறையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நான்காவது. ஐந்தாவதாக எசாயா 33 இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பார். சில நேரங்களில் எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், தப்புறதுக்கு வழியே இல்லை, ஒரு போராட்டமான மனநிலையில நாம இருக்கிறோம், இக்கட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 1 அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். ஆம், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதாக, விடுவிப்பதாக தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்ல பாருங்க, மிகப்பெரிய ஒரு சாபம், சாபம் பிடித்து ஆட்டுது, என்ன செய்தாலும் மேல வர முடியல, மிகுந்த போராட்டத்தோடு இந்த மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சாபம் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது, சாபம் நமக்கு உரதமாய் எழும்பும் பொழுது, அந்த சாபத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலையை, ஜெயத்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்களை எந்த விதமான சாபம் பிடித்து ஆட்டுகிறதோ, எந்த விதமான சாபத்தினுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை தோன்றித்துக் கொள்வீர்கள். இறுதியாக, கடைசியாக, அவர் எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால், படுகுழியிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். படுகுழி, ஆத்மா படுகுழியில் கிடக்கிறது, அந்த படுகுழியிலிருந்து கர்த்தனை ரட்சிப்பார் என்று யோபு பக்தன் சொல்கிறார். படுகுழியிலிருந்து கர்த்தனை ரட்சிப்பார், இப்படி ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார் என்று வாக்கு சொல்கிறார். யாருக்கு இந்த ரட்சிப்பு என்றால், மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு. மனம் திரும்புதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்பது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்றால், கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன நிபந்தனை? மனம் திரும்புங்கள், ரிபென்ட். நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 62 சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். எசாயா 30:15 பாருங்கள். அமர்ந்திருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னா மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல மனம் திரும்புகிற அனுபவம் என்பது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான ரட்சிப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த ரட்சிப்பு உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26:20 இப்படி சொல்லுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமங்களில் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும், அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? ஒரு 7 விஷயங்களை நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வேகமா சொல்ல போறேன். ஒரு பேப்பர் எடுத்து, பேனா எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனி தியானத்திற்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, அப்படி ஒரு 7 கிரியைகளை ஞாபகத்தில் வச்சு, நிறைய விஷயம் இருக்கு பைபிள்ல, ஒரு இந்த 7 விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும். நற்செய்தியை கேட்பதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கு புஸ்தகம் 15 வசனத்தின் இறுதி பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வெறும் காஸ்பல மாத்திரம் அல்ல, நீங்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க, அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். நான் மனம் திரும்பி என்னுடைய கிரியை மாற்றுகிற போது நான் தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாக மாறுகிறேன். யாக்கோபு இதைத்தான் சொல்கிறான், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு வேத வாக்குகள் சொல்கிறது. அங்க கேட்பதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வார்த்தைகளை கேட்பது, வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பது,
2: அதுல ஒரு பெரிய பிளஸிங் இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை, சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்பர் ஒன். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா, எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கலாம், வராத புதியவர்களுக்காக சொல்லுகிறேன், மனம் திரும்பி செய்யக்கூடிய மற்றொரு கிரியை ஞானஸ்நானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்நானம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா, இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்நானம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:38 இதை சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படட்டும், உடைய குற்றம் மன்னிக்கப்படட்டும், இதற்கு அடையாளமாக மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இரண்டாவது நாம் மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள் இரண்டாவது ஒன்று, நாம் ஸ்நானம் பெறுவது. ஸ்நானம் பெறுவது. பிரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில, அருமையான இந்த தருணத்தில், அருணாதர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் உணரும்படி, அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. புதிதாக இன்றைக்கு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு, நீங்க மனம் திரும்புவதற்கான ஒரு நல்ல கிரியை, அவரோடு நீங்கள் செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. மூன்றாவது, மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரியைகளை ஒன்று, அமர்ந்திருந்தல், அமைதியா இருங்க, மனம் திரும்புங்க, சைலண்ட் ஆயிடுங்க. அதுதான் நம்ம முதல் வசனத்துல பார்த்தோம், ஏசாயா 30:15. இதையே சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். நீங்க மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகளில் மூன்றாவது கிரியை, அமைதியா இருங்க, அமர்ந்திருங்கள், கர்த்தர் சொல்வது நடப்பதற்கு காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் ஒரு பெரிய மீட்பும் சகாயமும் ரட்சிப்பும் உங்களுக்கு உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகள், உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமானால், முதலாவது மனம் திரும்பி வார்த்தையை விசுவாசியுங்கள், இரண்டாவது மனம் திரும்பி ஸ்நானம் பெறுங்கள், மூணாவது மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். கர்த்தர் செய்வாருங்க எனக்காக, எனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க, மனம் திரும்பி விண்ணப்பியுங்கள், மனம் திரும்பி மன்றாடுங்கள். நெகேமியா புஸ்தகம் 9:28 நாம் இப்படி வாசிக்கின்றோம், அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள், ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர், அவர்கள் மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகதர விடுதலையாக்கினீர். கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள்ல மிக முக்கியமான கிரியை, மனம் திரும்பின உடனே அவர் நோக்கி பார்த்து பேசுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல ஏசாயா 19:22 ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மரம் திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார், அல்லது ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று வைத்துக் கொள்ளுங்க. மனம் திரும்பின உடனே செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று, நாம் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவது. அது ஒரு மனம் திரும்பின பிறகு நம்முடைய செயல்பாடு. நீ பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஜபிக்க துவங்குகிறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாட துவங்குகிறான். அந்த பழக்கம் வந்துருது. மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம், அந்த மனுஷன், சம்பந்தப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஜெபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான், தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக மாறிவிடுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரிகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 8:22 ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். மனம் திரும்பி செய்யக்கூடிய அந்த கிரியைகளை ஒன்று, நாம ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, அவரிடத்துல பேசுவது, நம்முடைய காரியங்களை சொல்வது. அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வரிசையாக இப்பொழுது நான்கு விஷயங்களை நான் சொல்லியிருக்கின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, அவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா நாம் மாறணும். மற்றவர்களை குறித்து கரிசனையில் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எரேமியா 34:15, நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணியிருந்தீர்கள். மனம் திரும்பி அவனவன்

0: கேட்டு விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, அமர்ந்திருங்கள். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுங்கள். ஆறாவதாக, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். இது மத்தேயு நற்செய்தியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தான். 18:3 மத்தேயுல இருக்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாங்க, உடனே பேசுவாங்க, உடனே பழகிடுவாங்க. கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, டக்குன்னு மறந்துடுவாங்க எல்லாத்தையும். சீக்கிரம் சிநேகம் பாராட்டுவாங்க. ரெண்டு பிள்ளைகளால பெற்றவங்க சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க பேசாம போயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாளே ஒண்ணு கூடிடுவாங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த சொல்லலாம். சிறு பிள்ளைகள் வந்து எந்த சவாலையும் எடுத்துக்காது, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க நம்புவாங்க. கள்ளம் கபடற்ற மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சின்ன பிள்ளைங்களுடைய மனசு. அது மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான், அத போல மாறுங்கன்னு சொல்றாரு. ஏழாவதா, வெளிப்படுத்தும் விசேஷம் 2:5 வசனத்துல நான் வாசிக்கிறோம், மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியை நடப்பி. ஆதியில் கொண்டிருந்த கிரியை என்ன, அதிலே பாக்குறோம், அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பை திருச்சபை இழந்து போச்சு. அந்த அன்பை இந்த திருச்சபையானது இழந்து வெகு காலமாகி விட்டது. ஆகவே அந்த அன்புக்கு நீ திரும்பு, ஆதி அன்புக்கு, ஆதி கிரியைக்கு நீ திரும்பு. உன்ட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேயே, அந்த அன்புக்கு திரும்பணும், ஆதில் கொண்டிருந்த கிரியை செய் என்று. மனம் திரும்பதற்கான அடையாளம் அதுதான். இப்படி நீங்கள் மனம் திரும்பதற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அன்பானவர்களே, நிறைய நேரங்களில எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு விதமான அச்சம் பயம் என் மனதை வாட்டுகிறது, என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ மனம் திரும்பி அமர்ந்திரு, மனம் திரும்பி ஜபம் பண்ணு, மனம் திரும்பி ஆதிரி செய்த கிரியைகளை செய்துவிடு, மனம் திரும்பி இந்த காரியங்களை நிறைவேற்றி விட்டால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னியும், நான் பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கசடுகளும் பாவங்களும் குற்றங்களும் என் மனதை விட்டு போகட்டும். நான் நம்புகிறேன், நீர் ஒருவர் தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும், நீர் ஒருவர் தான் எனக்கு புதிய வழிகளை காட்டி கொடுக்க முடியும். எல்லா விதமான பொல்லாத வழிகளில் இருந்து ஆண்டவரே, நீர் ஒருவரே எனக்கு சகாயம் பண்ண முடியும், என்னை தப்புவித்து என்னை காப்பாற்ற முடியும், அதை முழுமையாய் நம்புகிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு முதலாக நான் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள். நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். திரு கரம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக, தெய்வத்தினுடைய மகிமையான திவ்ய பிரசன்னத்திற்குள்ளும் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் இந்த நாள் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ரட்சிப்பும் சகாயமும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவாதி தேவனிடத்தில் இறங்கி வரட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனல நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கரையத்திலே 10:58 28 பாகை செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு மிக

0: நேரம் கலையத்திலே 11:05, 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
1: இனி போதும், இனி போதும், நீ பட்ட வேதனை இனி போதும், காயங்கள் இனி போதும், நீ விட்ட கண்ணீர்களும் இனி போதும். உன் கண்ணீரை தன் கரங்களினால் துடைத்து உன்னை வாழ வைக்க துடிக்கும் இயேசு உன் நடுவில் இருக்கிறான். என் அன்பு சகோதர சகோதரியே, நீயும் உன் தேசமும் மனம் திரும்பும்.

நேரம் கலையத்திலே 11:18, 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 Finchdale Square, Unit 13 Scarborough, Finch & Finchdin, Sandipya, 416-291-9148.
2: நேரம் கலையத்திலே 11:25 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கணும். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற மற்றும் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: செய்யும் நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள்.
1: நேரம் கலைத்திலே 11:30. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. அதற்கு உண்டாக இன்றைய நாளில் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: நீதிமொழிகள் 23:1. நீ ஒரு அதிபதியோடே போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாக கவனித்துப்பார். நீ போஜன பிரியனாயிருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. ஐஸ்வர்யவானாக வேண்டுமென்று பிரியாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்குண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கே வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இதயம் மகிழும். உனது உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து நீ இதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாமிச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் கழிகூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்குத்தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மரிசருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு தூக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், மிரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறிந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்களம்மா.
2: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:34. இது உங்கள் விருப்ப பாடலை பாடுகின்ற நேரம், உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் கூட. மொண்ட்ரியல் இலவச இலக்கம் 514-44-7599 என்ற இலக்கத்தில் மொண்ட்ரியலிருந்து நீங்கள் இலவசமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம். அது மாத்திரமல்ல, நமது வாட்ஸ்அப் இலக்கமான 6473385596 என்ற இலக்கத்தில் சர்வதேச உறவுகள் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து உங்களை நீங்கள் பாடலாம். ஆண்டோரை நாமத்தை உயர்த்தி அது மாத்திரமல்ல, பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் இந்த இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
3: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும். கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

நேரம் கலையத்திலே 11:40. இது உங்கள் பாடுகின்ற நேரம். 6473385596 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது 4162 00 இலக்கத்திலும் நீங்கள் அழைக்கலாம். ஒன்றியல் இலக்கம் 514447799 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அல்லது விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கிறீங்கள் சௌரி மேரி?
1: நல்லா இருக்கிறோம். கடவுளுடைய இறக்கம் தான் கடவுளுடைய கிருபை.
0: ஆமீன் ஆமீன்.
1: நீங்கள் சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கிறோம். ஜெசந்தாவும் ஓரளவு சோமா வந்துட்டார்கள்.
1: தேறி வார தேறி வார ஆண்டவருக்கு
0: உங்கள் ஜபங்களுக்கு நன்றி அம்மா.
1: ஆமே, நான் தினமும் படிப்படியா ஜோம் வந்து இருமல் உண்டும் இல்லாம இதுல வந்து தெளிவா பேச பாட ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கர்த்தர்கிருபை செய்வார்.
0: ஆமென் ஆமென். பிரதர் ஜெயபாலன் எப்படி இருக்கிறேன்?
1: ஆண்டவர் இருக்கத்தால் நல்ல
2: சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சவரன். சரி,
2: நன்றி. போன சனிக்கிழமை நாங்க வரையலாம் போச்சு, நாங்க வழிய போயிட்டு வந்து.
0: பரவாயில்ல பரவாயில்ல, தெரியும்.
2: நீங்க இருக்கிறது ஓஷோவாவா?
0: ரைட், ஓஷோவா.
1: அடுத்த
0: முறை வர கிடைச்சா வாங்க.
1: ஓகே ஓகே, அது சந்தர்ப்பம் வரதான் போது போல நடக்குது. நாங்கள் வந்தால் உங்களோட அட்ரஸை நான் மற உள்ளுக்களால் வந்து வேண்டிக் கொள்றேன்.
0: சரி, நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு எழுதி
1: விடுறேன். ஆ, அப்ப நல்லா.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அப்பா அம்மா சூத்தரிக்கிறேன். கத்தாவே நன்றி ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, இதய கண்மலை நீர்தானையா, ஓரிய பங்கம் நீர்தானையா, இதய கண்

கரம் பிடித்து தாங்குகிறேன், அப்போதும் உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து

தேவையெல்லாம் நீர்தானே, இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே

முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறீர், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்.

0: தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே.
1: ஆமென். நன்றி நன்றி சவரி மேரி, வாழ்த்துக்களம்,
0: வாழ்த்துக்களாமே. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நேரம் கிடையாது, 11:46. உங்களுக்கு ஆன பாடுகின்ற நேரம் 6 4 7 3 3 8 5 5 9 6 இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட் பிரதர்
1: ஜேக்கப். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: இப்படி வெதர்கள் நல்லா கொஞ்சம் வெயில் எல்லாம் வெயிலா போகுது ஐரோப்பா. ஒரே இப்ப வெயில் தான்.
0: ஆமா, இங்கேயும் கடுமையான வெயில். 29°C சூரிய ஒளி வெளியில. உண்மையில குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மூச்சு எடுப்பதுக்கு சுவாசிப்பதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஐரோப்பாவிலும் அப்படித்தானா வெயில்?
1: இங்கே லண்டன்லாம் கூட எங்கள் இடத்துல 29-32 எல்லாம் வந்து போகுது.
0: ஓ, வீக்கெண்ட் எப்படி போச்சு? சனி ஞாயிறு?
1: ஓ, சேச்சோட போயிடும். கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் ரீட் பண்ணி இருக்கிற அப்படி தான் இந்த அடுத்த இடமெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நான் தேமிரி கேட்க நான் வந்து நான் பாட்டுகளில் கலந்து கொள்வேன்.
0: சரி, நன்றி நன்றி ஐயா, பாடுங்க.
1: ஓகே. கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை, சொல்ல முடியுமோ கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கன்னத்திலே அடித்து காரியுமுள்ளான்

போகும் கல்லும் கரையும் உள்ளம் உருகும் அதை காண்கையில் கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை சொல்ல முடியுமோ கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை

கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. கடலும் காற்றும் அவர் சொல்ல அடங்கும், சாத்தானின் சேனைகள்

0: நமக்காகவே கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமோ என்னால் அந்த காட்சியை, சொல்ல முடியுமோ? ஆமென்
1: ஆமென் ஆமென். நன்றி சோரன் ஜேகப், வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி.
0: God bless you.
1: நேரம் கலையத்திலே 11:51, இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர் மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கீங்களா
1: பிரதர்? நான் இது 3-2 பண்ணுக்கு கால்
0: பண்ணேன். பாடிக்கின்றிருந்தா நீங்க எடுக்கிற?
1: இல்ல இல்ல, எனக்கு தெரியும் அது. ஆனால் என்ன போன் டப்பனு
0: நிக்கிறேன்.
1: போன்லாம்
0: அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்ல போல இருக்கு.
1: நீங்க சுகமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும். நல்லா
1: இருக்கு சகோதரி.
0: சுகமா இருக்கிறான். உங்களை ஜபத்துக்கு நன்றி.
1: ஆமே, நம்ம கூடிய கதையில வந்துருவாரு. ஆண்ட சுகத்தை கொடுத்துருவேன்.
0: பாருங்க,
1: நான் பாடுறேன் பாடுறேன். ஓகே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின ரத்தத்தாலே

0: உறுதியை பற்றி கொண்டோம், உண்மையை நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே, தினமும் பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். நன்றி பிரதர்,
1: என்ன
0: இந்த ரேடியோவுக்கு பாட விட்டதுக்காக நன்றி பிரதர்.
1: ஆமென்.
0: சகோதரிக்கு நன்றிய சொல்றேன்.
1: ஆமென். நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி பிரதர். நான் அந்த கதை போட்டு ஒரு ரெண்டு மாதமா.
1: சரி, நன்றி அம்மா.

0: ஹலோ, வணக்கம். பாடுங்கோ.
1: அது சீக்கிரத்தில் நீங்கே விடும் இந்த லேசான உபத்திரமும், அது சீக்கிரத்தில் நீங்கே விடும் இந்த லேசான உபத்திரமும். சோந்து போகாதே நீ.

இந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும் அது நேரம் அது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்க

இதனா நமக்கு வந்திடுமே, சோந்து போகாதே நீ, சோந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லோசான உபத்திரமும். கிறிஸ்துவின் பொருட்டோ நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டோ நெருக்கப்பட்டால் பாக்கிய

0: அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும், இந்த லேசான உபத்திரமும். ஆமே
1: ஆமென். நன்றி மகேசம்மா.
0: ஆமென். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.
1: வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்கோ.
1: ஓ, பாடுறேன்.
0: ஓகே.

ஆமேன். பெரியண்ணா, ஆமாம், அவன் போன வாரம் திடீர்னு பாடி முடிய நின்றுட்டு உங்களோட இணைப்பு. ஆ பரவாயில்ல, எப்படி சனி ஞாயிறுலாம் எப்படி போச்சுது? வாழ்த்துக்கள், உங்களுடைய விடயங்களை கற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. நேரம் கலையத்திலே 12:05. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், விருப்பு பாடலை கேட்கின்ற நேரம். உங்களுக்கு பாடுவதற்கான வசதிகள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமையாவிட்டால் நீங்கள் ஒரு 30 செகண்ட்களை நீங்கள் உங்களுடைய விருப்பு பாடலை தமிழிலோ ஆங்கிலத்திலோ வாட்ஸ்அப்பில் 6473385596 வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்பு பாடலாக ஒலிபரப்பப்படும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் பாடல் கேட்பதன் மூலமாக. அலையுங்கள், நான் கொண்டாட 253 0508 என்ற எமது லோக்கல் இலக்கத்திலே அழைக்கலாம். மற்றது மூன்று இலவச இலக்கம் 514-447-7599. இப்படி எத்தனையோ விதமான முறையில் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மூலம் எடுத்து வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதை உணர்ந்து நீங்களும் எங்களோடு பங்கு கொண்டு பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். உங்கள் விருப்பு பாடல் ஒலிபரப்பாகும் ஒரு சில நிமிட நேரங்களில். அன்பு உறவுகள், 4 உறவுகள் தங்கள் பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தால் அந்த பாடல்களை நாங்கள் இப்போ கேட்கலாம். அதுக்கு முன்பதாக இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள், 647-338-5596 இலக்கத்திலே.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: எதிலும் பற்று வைத்தால்தான் பின்பற்ற முடியும். நம்மை படைத்தவரின் படைப்புகளில் பற்று வைப்போம். வியந்த பின்பு வேதத்தை கற்று வைப்போம். இரட்சிப்பை நமக்குள் பெற்று வைப்போம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையதிலே 12:13 உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:19 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1 மணிக்கு வருகிறது ஆண்டவுடைய செய்தியை அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு சில விருப்ப பாடல்களை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு இனிய கீதத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு விருப்ப பாடல்கள் வரிசைக்கு நாங்கள் செல்லலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலையத்திலே 12:26. இப்பொழுது நாங்கள் விடுப்பு பாடல் சிலவற்றை கேட்க இருக்கின்றோம். முதலிலே லண்டனிலிருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

சகோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்து டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் ஜெர்மனிக்கு செல்லலாம். ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து ஒரு விருப்ப பாடலை கேட்டிருக்கிறார்கள் மெடினா அவர்கள். இதோ சகோதரி மெடினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.

0: சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடலே கேட்டோம். கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். இத்துடன் விருப்ப பாடல் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய நற்செய்தி. இன்றைய நாளும் 9 எமது அன்பு உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் சொன்னதை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 12:48 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:56. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள்.

0: நேரம் கலையத்தில் ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால் உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். ஜெசிந்தாவுக்கு சுகம் வந்துட்டு அநேகமாக அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க.
1: கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெபங்களுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நாம ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
0: ஆமேன்.
1: சரி ஐயா,
0: இன்றைய நாளும் ஆண்டோட வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தா அம்மா, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தினருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆட்சிப்போடும், சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும், அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய அப்ப சரீரப்பிரகாரமான தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, சகோதரிக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடும். அவருடைய கதாவே, அவருடைய தொண்டையில அவர்களுக்கு குரல் நல்ல முறையிலே முன்பு போல, அதை பார்க்கிலும் நல்ல வளமான ஒரு குரலாக அவர்கள் வந்து அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்திருக்கும். எல்லா சரீர பலவீனங்கள், இருமல் மற்றும் காரியங்களை கர்த்தர் தாமே அகற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருக்கும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல கர்த்தாவே, அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்தருளும், நீடித்த ஆயுளை கொடுத்தருளும். சகல அப்பா தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரையும் ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தடைகளை மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடும். மலை இல்லாதது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, அடியானை மறைத்து இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நாம் என்ன செய்ய வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன அது பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நீர் அறிந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நீர் கொடுத்து அவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நம்முடைய தியானத்திற்கென்று எருமையான புத்தகம் 20:11 நாம் திருப்பிக் கொள்வோம். எருமையா 20:11. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகம் நம்முடைய சரீரத்தினுடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய புத்தியையும் பார்க்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமானவர், அவர் பராக்கிரமசாலி என்பதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஆங்கிலத்துல தான் எனக்கு வருகிறது, அந்த மாதிரி அவன் ஒரு ஜயண்ட் போல இருந்தான். அந்த ஜெயண்ட் போல இருக்கிறான். அந்த ஜெயண்ட்டுக்கு முன்பதாக இந்த சின்ன தாவீதினாலே நிற்க முடியுமா என்று பார்த்தால், நேரடியாக பார்த்தால், சரீரப்பிரகாரமான பார்த்தால், உயரத்தில் பார்த்தால், எடை அளவில் பார்த்தால், அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தால், நிச்சயமாக தாவீதினாலே நிற்க முடியாது என்பது உலகத்திற்கு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த தாவீது அந்த பராக்கிரமசாலியாக இருந்த ஆண்டவரோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 17 45 வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அந்த ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருங்க. நீ வந்து இஸ்ரவேலின் இராணுவங்களை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ இந்த வேளையில எங்களுடைய இராணுவத்தை நிந்தித்தாய், ஆனா அந்த இராணுவத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்தான் சேனைகளுடைய கர்த்தர். அவருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறதை பார்க்க இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை தான், இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் எரேமியா 20:11 வசனத்துல. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க இடறி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கோலியாத் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவாலை கொடுத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் அங்கே கூறுவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அந்த கோலியாத்து அங்கே கூறுவிக்கிறான். அவனை கர்த்தர் இடரும்படிக்கு, அவன் மேற்கொள்ளாமல் இடரும்படிக்கு கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விடமாட்டார், மாறாக அவர்கள் இடரும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் துன்பத்தோடு காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மேற்கொள்ளாமல் அவர்கள் இடருவார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக்கவும் வெட்கப்படுவார். அந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக ஜெயித்து விடலாம், நம்முடைய பக்கத்தில் ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான், அந்த பெலிஸ்தியனுடைய வல்லமைக்கு முன்பதாக பலத்திற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்தில் ஜெயித்ததினாலே என்ன நடைபெறுகிறது? இந்த பெலிஸ்தியருடைய காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, அவருடைய மனதில் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்தார், தாவீதின் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன காரியங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது, தாங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து போவார்கள், தலை எடுக்க முடியாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும்போது. நாம் நம்முடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது, நாம் நம்முடைய எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது. எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய பராக்கிரமத்தை இன்னும் நினைக்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, எங்க கர்த்தர் எங்க கூட இருக்காரு, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த கர்த்தருடைய பராக்கிரமத்திற்கு முன்பதாக இந்த மனிதனுடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும், தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம், ஐயோ அவங்க கிட்ட அப்படி இருக்குது, அவங்க கிட்ட இப்படி இருக்குது, அவங்க யார் தெரியுமா, அவங்க பெரிய ஆட்களாக்கும், அவங்க பெரிய வல்லமை படைத்தவர்களாக்கும், அவர்கள் ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களாக்கும் என்று சொல்லி நாமே அவங்கள இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் விரும்பின காரியம் வாய்க்காதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது சொல்லப்படுகிறது, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நித்திய லட்சை, அதாவது அவமானம் என்று சொல்லப்படுது. அந்த அவமானம் உண்டாகிற முறையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்வாரு, வெட்கப்படுத்தி விடுவார், லஜ்ஜைக்குள்ள கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம நிறைவே விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம். இந்த காரியத்தை நாம் அநேக வேளைகளில என்ன செய்கிறோம், தெரியாம இது விசுவாசிக்காம இருக்கும். ஆனா சத்துருவுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவத்தை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும், அந்த நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்றதான ஒரு விசுவாசத்துல காணப்படும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லஜ்ஜைக்குள்ள போய்விடுவோமோ, அவமானத்துக்குள்ள போயிடுவோமோ என்றுதான ஒரு பயம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவமானத்துக்குள்ள போவது இல்லை, உங்களுடைய எதிராளி அவமானத்திற்குள்ளே போவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நீங்க எந்த சூழ்நிலை இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார், அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய நாமத்துல நீங்க அந்த சாத்தான அந்த பிசாச, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு திராணியை தருகிறார், சக்தியை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அல்லது இந்த ஒரு தைரியமோட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், எல்லா விதமான தோல்வி மனப்பான்மைகளை அகற்றி போடும், எல்லா விதமான மனம் துவண்டு போய் இருக்கிறதான காரியங்களை என் தேவனே நீங்க அகற்றி போடுங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், ஆசீர்வாதமான செய்தி. அநேக மக்களுக்கு, கேட்ட மக்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களுக்காக வருகின்ற ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சுசி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா
1: நன்றி. ஐயா கர்த்தர் கர்த்தர் நாமம் ஐயப்படுது, அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம்.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன்.
0: நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 1:15. இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் டொரண்டோவில் இருந்த அருமையான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு இருக்கிறார்கள் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். உங்களோட போன் பார்த்து கொடுங்க, தெளிவில்லாம இருக்கு.
1: நாளும் கூட இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் வேஷம் முடிந்து நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை ஒன்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பிரசங்கி 7:1-10 வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7:1-10 வாசித்து பாருங்கள். உண்மையான 9வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்ற. ஆகவே நமது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மத்தியிலே கோபம் குடும்பத்திலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியமாக கோபம் கொடியல். 3வது காரியமாக கோபம் சாத்தானுடைய குணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் நாமும் செயல்பட வேண்டும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாச வாழ்வில் அன்றாடம் குறுக்கிட்டு பற்பல சீர்கேட்டுக்குள் இழுத்து செல்வது கோப குணமாகும். கோபம் என்றால் நிதானம் இழந்து உக்கிரத்தன்மையை அடைந்து விடுவது. விழுப்பற்ற எந்த செய்திக்கும் உடனே எரிச்சல் வெளிப்படுத்துவது, ஆகாதவர்களிடத்தில் கடுமையான வெறுப்பும் காட்டுவது, பழிவாங்கும் எண்ணமுடன் வெறி செயலில் ஈடுபடுவது, யோசியாமல் ஆத்திரமாய் பேசி விடுவது, மூர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தி அன்பை அழித்து விடுவது, அடுத்தவர்களை மதியாமல் சீறிப்பாய்வது எல்லாம் பொருள்படும். மழுவமடையாத சுபாவ மனிதர்களிடத்தில் கோபம் நிறைந்திருக்கும். அவர்கள் மூடர், மதிகேடர், சண்டைக்காரர், பழிகாரர், கொலைகாரர், வெறியர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் மற்றவர்கள் சீறி பாயாதபடி மருவம் அடையாதபடி இருப்போம் என்று சொன்னால், இந்த நாட்களிலே இந்த வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகள், இந்த வானொலி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிற சேவை செய்திகள், உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்ற பாடல்கள், இதன் மூலமாய் அந்த காரியம் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய், அவர் இந்த பூலோகத்தில் இராவிட்டாலும் நமக்காய் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தளினார். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றார். அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்துவிடும், தெய்வ நீதியை இழுத்தடுத்துவிடும், மனதிற்கு பற்பல தீராத வியாதிகளை உருவாக்கிவிடும். கோபம் அடைந்தால் இரத்த கொதிப்பு உண்டாகிறது. சீரான இரத்தத்தை ஓட்டத்தை கூட பாதித்து இதயம் வலியெடுக்கும். நரம்புகள் நிதானம் இழந்து விடுகிறது, கண் சிவந்து போகிறது, நாவு குளறி போகிறது, மூச்சு திறனால் இவை உண்டாகிறது. இத்தகைய கடும் கோபம் தணிந்து நிதானம் அடைவதற்கு பருமறை நேரங்களாகிறது. கோபம் மாங்கலத்திலும் பொங்கலத்திலும் சிறுவரிடத்திலும் காணப்படுகிறது. இது அன்பை அவித்து போட்டு பகைமையை கொண்டு வரும் கோபத்தை கல்வாரி சிலுவையில் அறைந்து சாந்தம், அன்பு, தாழ்மை பெற்றுக் கொள்ளலாம். முதலாவதாக குடும்பத்தில் உள்ள கோபத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கல் கணமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ் இரண்டிலும் பாரமாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-8 வரை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, என்ன எரிச்சல் உண்டாகிறது, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கோபமடைந்த காயின் தன் சகோதரனாய ஆபேலை கொலை செய்தான். ஆதி குடும்பத்தில் ஆரம்பமான கொடிய குணமான கோபமும் கொலையும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. தகப்பன் பிள்ளைகளையும், மாமியார் மருமக்களையும், மருமகள் மாமியாரையும், பிள்ளைகள் பெற்றோரையும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்படுத்தி சண்டை உருவாக்கி கோபம் வைராக்கியம் செயல்பாடு ஈடுபட்டு கடைசியில் கொலையில் முடிகிறது. முடிகிற பல சம்பவங்களை அன்றாட செய்திகளில் நாம் காண்கிறோம். இன்னும் பல இடங்களிலே இவ்விதமான காரியங்கள் விசேஷமாக இடங்களில் கூட எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபம் கொய்யதும் கொலை செய்கிறதுமான சாத்தானின் குணமாகும். செல்லைக்காரியும் கோபக்காரியுமான இஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்திரத்தில் குடியிருப்பதென்று சாலோமன் எழுதிய நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை கட்டி காக்கிறாள், சண்டைக்காரியோ அதை சின்ன பின்னமாக சிதறி போக செய்கிறார். அநேக இடங்களில் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு புருஷனுடைய அன்றாட பராமரிப்பை இழந்து போகிறார்கள். வீட்டில் அன்பும் ஐக்கியமும் இருக்காது. உள்ளே அன்பு ஐக்கியமும் இருக்காது. புதிதாக பதிலாக வெறுப்பும் பகை உணர்வும் முன்னேறி செல்ல இயலாமல் போகும். அமைதி இல்லாத வீட்டில் குடியிருப்பதிலும் வெளியே ஓடிப்போவெல்லாம் போல் இருக்கும். முற்கோபம், சுயநலம், தற்பெருமை, கீழ்ப்படியாமை இவைகளிலே குடும்பத்தில் சண்டை வரும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாகி பொது நலனை காக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கோபம் கொடியது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முற்கோபியோ புத்தி இனத்தை விளங்க பண்ணுவான். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 21-24 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21-24 அலங்காரமும் விடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் 22-24 பார்ப்போம் என்று சொன்னான். நீதிமொழிகள் 22-24 கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாது. இவ்வசனங்களில் சுட்டி காட்டியுள்ள புத்தி இனமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் கோபமும் பரியாசமும் பண்ணுவதும் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் பரவலாக காணப்படுகின்றன. சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரனிடம் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து கடவுள் பக்தியாய் வாழ்கின்ற இளம் தலைமுறையினர் சாந்தம் அன்பு தாண்மை உடையவர்களாக வாழ்கின்றனர். உன்னுடைய மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமன்றங்கள் 27 நாளிலே பார்ப்போம் என்று சொன்னார். நீதிமன்றங்கள் 27 நாளிலே உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிசூரம் உள்ளது, கடன் சற்கள் கோபத்தை எழுப்பும் என்றுள்ள அரசியல்வாதிகள் தங்கள் மேடை பேச்சில் மனச்சாட்சியை புண்படுத்தவும் மற்ற சமயங்களையும் அதன் கோட்பாடுகளையும் மிகவும் கீழ்த்தனமாக விமர்சனம் செய்வதும் அநேக சமுதாய பகமைக்கும் சண்டைக்கும் மற்றும் கலவரங்களுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் தங்களுடைய பகை உணர்வு கோபம் வெளிப்படுவதனாலே சமுதாய அமைதி சீர்குலைந்து போய்விடுகிறது. அவர்களை உருவாக்கி சமுதாயங்கள் அழிக்கப்படுகின்றன செய்து தினமும் வெளிவருகிறது. இறுதியாக கோபம் சாத்தானுடைய குணம். கோபம் சாத்தானுடைய குணம் என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. வெளிப்படுத்தல் 12:12 நாம் பார்ப்போம் என்று சொன்னார், பிசாசானவன் தனக்கு கொடுத்த கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மாம்சத்தின் கிரியர்களுக்கெல்லாம் தகப்பனாகிய சாத்தான் உலகத்திலே உக்கிர கோபத்தை ஊற்றி இருக்கிறார். வசனங்களின் முக்கியமான பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள் என்றும் ஒரு பட்டியல் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் கோபமே. இவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிறுவரில் அறிந்து வெற்றி சிறக்க முடியும். கொலோசியர் 3:8 சொல்லுகிறது. கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூஷணமும் விட்டுவிடுங்கள். சங்கீதகாரன் சொல்லுகிறான் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நான் இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏவாயிருப்பான். இவைகள் இருந்து கோபம் ஆண்டவனுக்கு விரோதம் பாவம் என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம இச்சாத்தனுடைய குணமாகிய கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடியாது. சிறுவை நாயனாக இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றன. கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு விசுவாசிகளாக மனம் மாறுவதனாலே புது சிஷ்யாக்கப்படுதல் அவசியம். அப்பொழுது கோபகுணம் அடலல் போன்றவை நீங்கி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்தில் வந்து விடுகிறதுனாலே ஆவியின் கனிகளாகிய அன்பு சந்தோஷம் தாழ்மை சமாதானம் நீடிய பெருமை சந்தோஷம் நற்குணம் இவர்கள் பலர்கின்ற திருநெறி வேதவாசினாலும் இடைவிடாத ஜபத்தினாலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் அன்றாடம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம் ஆண்டவரிடத்திலும் அவன் நம்மிடம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த வானில் செய்கிற பணியிலே தங்களுடைய பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒருவராவது கட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பாடல்களை வேத வசனங்களை சாட்சிகளை மற்றவர்கள் மூலமாக கொண்டு வர செய்திகள் மூலமாய் நீங்களும் தேவனை அறிந்து இந்த கோபத்தில் இருந்து விடுதலையாக வழிநடத்தி கொண்டிருப்பீர்கள். அதே ஒரு டாக்டர் சேர்ந்து மருந்துகளை பெற்று உடல் நலம் குறுகிய மருந்துகளை பெற்றுக் கொள்வது போல இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுற பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் மூலமாக கோபத்தை விட்டு, தேவ சமூகத்திலே உங்களுடைய கெட்ட கெட்ட காரியங்களை விட்டு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரத்திலே ஒரு தேவ சமாதானம் பெற இந்த வானொலியை இயங்கிக் கொண்டிருக்கிற உபதிருக்காய், அந்த வானொலியிலே பணி செய்கிற ஒளியக்காரர் உபதிருக்காய் நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த வரையுமாய் உங்களுடைய பலர் தேவனை அறியாமல் இருக்கலாம். தேசங்களில் நடக்கிற போர் நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். இது கடைசி காலமாக இருக்கிறது. அனைவர் தேவனை அறியாமல் மறித்து போவதற்கும் என்பதாக அவர்களும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த வானொலி செய்கிற இந்த பணியை நீங்கள் இன்னும் ஆயுதங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் போய் செய்ய முடியாது, இந்த வானொலி செய்கிறதே, இந்த வானொலி கேட்ட உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பல்லோக தந்தை.
0: ஆமென்.
1: இந்த வானொலியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காய் நாங்கள்
0: ஜெபிக்கிறோம்.
1: இந்த வானொலியை ஏற்றுக்கொண்டிருக்கும் விசாக்காய், எந்த அம்மாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
0: ஆமென்.
1: பேருக்காய், பெற்றோருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் பெற அவிதமா இலங்கை தேசம், இந்தியா தேசம், கனடா தேசம், அமெரிக்கா தேசத்தில் போர் நிலைமைகள் மாற்றப்படும். நாம் கிருபை செய்யும்படியாய்
0: நன்றி பாஸ்டர். ஆசீர்வாதமான செய்தி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். மாலை ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா. கர்த்தரான உங்களை ஆசீர்வாதம் அதிகமாக ஆசீர்வாதம்.
0: ஆமேன், ஆமேன்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 1:34 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க 1:45 இணைய இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

வீட்டை நினைச்சு பாத்தியா, குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிடற சாப்பாடு நினைச்சு நல்லா கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போஷிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு.

நான் கொடுத்தேன்ல நினைச்சு பார், நான் செய்தல்ல நினைச்சு, நான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க, ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் நம்ம கொடுத்திருக்கிறாரு, சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சு. என்ன வேணும் நீ வாழ்க்கை நடந்தவரை நினைச்சுவார், இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை தருவாரு, இன்னும்

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 1:42 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட் சௌரி,
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: நாளும்
0: வாசிக்க இருக்கின்ற புத்தகங்கள் ஒரு இரண்டு தடவை பார்த்துக் கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம், ஏசாயா 48 அதிகாரம், வெளிப்படுத்தல் 5-6 அதிகாரங்கள்.
1: இந்த நாளிலும் தாப்பே நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாய் இரார்கள். மெலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூருள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்து கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், இப்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்குள் என்று சொன்னாலும் அவன், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையான சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டியை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசை ஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன்? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசை ஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிப்பீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி

மேல். அடுத்ததாக ஏசாயா 48 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் மீதூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கை இடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னில் சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் ஆமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனியாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை

0: வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாக உடாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கிற்கு சமாதானம் இல்லையென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்வ வக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாய் இருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000ஆகவும் 1,000 1,000ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினார். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். அடுத்ததாக 6வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ள குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2வது முத்திரையை உடைத்த போது 2வது ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காட்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை கழிப்பிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது. யார் நிலைநிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம் அம்மா.
0: சொல்லுங்க.

0: நேரம் கலையத்திலே 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளர்ந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோசை செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் வலுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதேபோன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப். அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப். நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர். ஈரானின் எதிரணிக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண களத்தில் அமெரிக்க B-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்படத் தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எபின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 டஜனுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்ஃபஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு ஃபோடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போடோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிந்தைய இந்த காட்சியை பிபிசியின் சரிபார்க்கும் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கே குழிகள் பார்க்கலாம். குண்டுகள் உள்ளே ஊடுருவி சென்று பின்பு வெடித்தது போல தோன்றுகிறது. வெடிப்பினால் தூசியான கான்கிரீட்டாக நாம் வெள்ளை நிறத்தில் பார்க்கும் இவை இருக்கலாம். குண்டு வீசுவதற்கு முன்பு இவ்வாறு இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இப்போது எப்படியுள்ளது? இந்த இடங்களில் இருந்து இதுவரை கதிர் இயக்க கசிவுகள் காணப்படவில்லை என்கிறது சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை. இதற்கு காரணம் அங்கே அணுபொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். போடோவில் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
2: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து பிபிசி ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
5: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதி உயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
1: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
6: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
5: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். போர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
2: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
0: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 2:24.
7: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நேரம் கலையத்திலே 2:30. இதோ ஆரம்பமாகிறது வளந்தரும் வார்த்தைகள். வழங்குவது சௌரி ஜெயா கனகரட்னம் அவர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறவரே, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், பெறவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவங்களாக மாறும்போது நம்முடைய வாழ்வு வளமாகும். இதைத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாங்கள் கற்று வருகிறோம். இந்த நாட்களிலே இந்த உலகத்துல நடக்கிற சகல காரியங்களை பார்க்கும் போது, நமக்கு செய்திகளை கேட்கும் போது, உலகத்து செய்திகளை கேட்கும் போது பயம் நமக்கு ஏற்படுகிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்பீர்கள், ஆனால் நீங்க பயப்பட வேணாம்னு சொல்லி ஜீசஸ் சொன்னது போல, நம்ம இந்த காலகட்டத்துல நாங்கள் கேட்கிற செய்திகள் எங்களை இருதயங்களை கரைந்து போக செய்யக்கூடாது. ஆனால் கரைந்து போகத்தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24:24 நாங்கள் பார்க்கும்போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க, ஆனால் பயப்படாமல் சொல்லியிருக்கிற யுத்தங்களை பற்றின செய்திகளையும் கேட்பீங்க, ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்களில் வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பாஞ்ச், உதாரணத்துக்கு நாங்கள் கிச்சன்ல நாங்கள் பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஸ்பாஞ்ச் என்னங்க, அந்த ஒரு ஸ்பாஞ்சை எடுத்து நாங்கள் தண்ணிக்குள்ள அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த ஸ்பாஞ்சை ஸ்க்வீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பாஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியா இருக்கும். அதே ஸ்பாஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ள வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோப் பண்ணிட்டு அதை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலா இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் போது அந்த ஸ்க்வீஸ் எங்களோட வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸ சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சுதோ, தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை ஏசி பேசி வார்த்தைகளே அவர் பேசி சோதனைக்காரனை ஜெயம் எடுத்ததே நாங்கள் மத்தேய சுவிசேஷம் 4:10 நாங்கள் பார்க்கிறோம். மத்தேய சுவிசேஷம் 4:10 இதில் பல கடவுள்கள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆனப்படினால் இது மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேய சுவிசேஷம் 4:10. இந்த 4:10 தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொல்லி சொன்னால், 16 வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேய 3:16 நாங்கள் பார்க்கும்போது, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போலிறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் என்று சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் அற்புதம் செய்யல, இன்னும் அவர் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்க இல்லை. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி அவரை சொல்ல, இவர் என்னுடைய நேச குமாரன். அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்ல இல்லை, அதற்கு முன்பதாகவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது அங்க அவர்
திருவிழம்பெற்ற வார்த்தை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதை பண்றதுக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1 வசனத்துல அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்தில் கொண்டு போய் தேவாலய துப்பறிகை மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாய், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து, இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனைக்காரன் வந்து, அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின் நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததுதான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருவிழம்பெற்றப்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை குதண்டினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு, சோதனைக்காரன் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்லல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனப்படவன் அப்ப இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு இந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனா அதற்கு சரியான பதிலாக, அந்த பிசாசுக்கு சரியான அந்த சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது, இதான் பாருங்க இந்த பகுதியில இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதாவாகிய தேவன் திருவுளம் பெற்றுகிறார். ஆனா உடனடியாகவே பிசாசிட கேள்வி வந்து, தேவன குமார் அவருடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாசு செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி, நீ அடையெல்லாம் வருது, ஏன் இப்படி எல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இந்த சோதனைக்காரன் இருந்து வர காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேட்கிறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறான், ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி, நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கே இது இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறான் என்ற அறிவு எனக்கு உங்களுக்கு இல்லையா, நாங்களும் 2 நாளைக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதே என்று 2 நாளைக்கு 3 நாளைக்கு
அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்றைக்கு அநேக தினம் பிள்ளையோட வாழ்க்கையில எதிராளி செய்யற காரியங்களை சார் பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்பட்ட பிரகாரம் திருடன் யாரு? பிசாசு. திருடன் கொல்லவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார். இறந்த காலத்தை சொல்லப்பட்ட காரியம் வந்தேன். இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்தில இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சி அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்துவப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு அவரோடு அளித்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி எப்படி புரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்து அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி, ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமைத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை விளக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்றைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே. இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அந்த திருவிந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார். இந்த சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலே பலவீனம் ஒருவனும் இருந்ததில்லை சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி பிசாசி நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவார். ஜீசஸே அவனால ஏமாற்ற முடியல. அவருக்கு வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தை மாம்சமானது. இந்த வார்த்தையே பிசாசால மேற்கொள்ள முடியாது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எங்கட மாமிசம் எங்கட மனதுல உள்ள இந்த ஐம்புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது, இவர் எழுதப்பட்டு எழுதியிருக்கிறதே சொல்லிக்க அவ என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுறான். இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டாரு. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு. என்ன சொன்னா என்ன, இந்த கல்லின் மேல் பாதம் கல்லில் எழுதாத படிச்சு அவர்களுமே தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதே சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அங்க கொண்டு வானா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே சொல்லி, தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறேன் சொல்லி அந்த சோதனை அவர் ஜெயிக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரீர பலவீனங்கள், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்முடைய மனதை மடிவாக்க, நம்ம துக்கப்படுத்த, நம்ம பாரப்படுத்த பிசாசு என்ன காரியத்தை செய்தாலும் இந்த வார்த்தையில நாங்கள் வாழும் போது எப்படி மீன் தண்ணிக்குள்ள வாழும் போ தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுக்கு வாழ்க்கை வெளியில எடுத்து போட்டா கொஞ்ச நேரத்தில் அதில் உசுர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட
உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலா நாங்க தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும், ஆனா நம்முடைய முக்கியமா நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே கர்த்தருடைய வேதத்தில் வேதத்தில் இரவும் பகலும் அனுப்படினா அதை கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்பத்துல நம்முடைய சமுதாயத்துல ஏற்படும். அனுப்பட இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீத 107 வாசிக்கிறபடி சங்கீத 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாரா? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்துட்டு பிள்ளையில டேக் கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன். இடர் நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது. ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் அந்த ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன் மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யறானா, என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு. ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா, அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தைய கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையா, நாங்க நிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பின்னோக்கி போறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படியே ஒரு வறட்சியான சூழ்நிலையில இந்த உலகத்துல வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்துல பலவீனம், மனதுல சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படியே ஒரு காலகட்டத்துல எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். அந்த காலகட்டத்துல எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 23 நீ இத சொல்லு, வார்த்தைய சத்தமா வாசி. அப்போ எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை, அப்ப சிக் லீவ்ல வீட்டுல இருக்கணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். அவர் என்னை புலுள் இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் அது அடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையெண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திர நிரம்பி வழிவந்து ஜீவனுள்ள நாள் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். இந்த பவு இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்துல வாசிப்பேன், மட்டுப்படி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவோம். அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி. ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொற்று குறைவும் இல்லை. ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஒற்று குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்றத திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா,

தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 அதிகாரத்துல இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்க வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 8:32 இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேலே 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணி என்று சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாய் போன்றார். அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுகிற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுகிற அந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும். அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது. ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்றாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை நாங்கள் எனக்கு என் மனசுல இருந்தது. ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க. அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம் இந்த 4:5 வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கின் எவர் மேல் வந்தது, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கின் இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்ன பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது, ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு உங்க அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துலதான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவான்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்குமெண்டா நமக்கு இவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனபடினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம்,

நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக நீங்க அதை ருசிச்சு அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷால் நாட் பீ டூ, குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில், அவனுடைய வேலை எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றீங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி, அமர்ந்த தண்ணீர் குழந்தைகளை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டில் நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டில் தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டு ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து, அந்த கரடியின் பிடியிலிருந்து எப்படி தண்டி அந்த ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடு தானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீதின் வாழ்க்கையில கோலியாத்தை மேற்கொண்டார். கோலியாத்து ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த இராணுவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நாங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அதப்படி நான் இந்த நேரத்திலும் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து சில வார்த்தையில பார்த்து நாங்கள் ஜெபிக்கலாம். என்னோடு இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் வலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்களில் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமாக செடியாக இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதன்லேருந்து மரம் முளைச்சு இன்றைக்கி செடிகளாக இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதா, அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அது நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சி வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ள ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 4:00 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதைக்கிறோனரும் விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம், நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும்னு சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்துல விதைக்கப்படுற வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன, எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறத போல கண்ண நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயாலே நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாமல் நாங்கள் அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை, இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறதை வாங்கி நாங்கள் நாற்றோம் நம்மளோட நிலத்தில். அதை போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு, பிள்ளைக்கு பால் வேணுமா, பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா, என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உட இருதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளை கேட்டு தண்ணி விடுறதை போல அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் முறை வருதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுவீர்கள். இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க, உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க, கண்ணால பார்த்து வாயால பேசி காதால கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசுல வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க. இப்ப தொடர்ச்சியாக நீங்க விடாமுயற்சியோடு நீங்க அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறத நீங்க அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேனா, இப்போ மறுபடியும் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருவோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை ராண சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்க காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம். அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தாக தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார், இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது. இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும், ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா, ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க, கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம், இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் 1 நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை கூட கண்களால பார்த்து இப்ப நாங்கள் விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்கள் விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்கள் செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16 இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என்ற குடும்பத்துல என்ற கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்களில் நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த உறவுகள் தேவனத்திலிருந்து வரப்படுறது சொல்ற இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல இந்த 17 நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்னுடைய குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது. ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன். அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்களாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும், என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் எபேசியர் 1:20 எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபுறத்து உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக, அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கேயோ வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் நான் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிறிஸ்து ஆகாயத்தின் அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அந்த 7வது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்டு வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க. அவர் உட்காரம் செய்தார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியலால் உண்டானதல்ல. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இது வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மட குடும்ப அங்கத்தின நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமில்ல, எங்களை முழு குடும்பத்தையும் அவர் அப்படி செய்கிறார். ஆனா விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்துமாக 3வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம் இந்த காரியத்தை பாருங்க. 14வது வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 9:9 எங்களுக்கா இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காகவும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கிடுவதற்கு எங்களை தகுதியுள்ளாக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமையின் ஊழியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள் இயேசுவே பெரியவராயிருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் சத்ருக்கு எந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கெடுத்த சத்ருக்கு எந்த அதிகாரம் இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் நரம்பினுக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணியால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழியை செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாம். உடைய நாமம் மகிமைப்படுவதாக ஐயா. உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்,
2: ஆமென். நன்றி அம்மா. அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிபரப்பில் கேட்கிற இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்மா.
3: நன்றி தம்பி. தேங்க் யூ பிரதர், தேங்க் யூ சோ மச். பிளஸ் யூ.
2: தேங்க் யூ அம்மா. தேங்க் யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழி நடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போன பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: கேக்குது. நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே. இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். தேவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதற்கு பதிலாக அவருக்காக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களா? நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெடினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசல் ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்க இருந்த சௌதரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தி வசன நிகழ்ச்சிக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்கப் போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறது என்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாட்டு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்களை வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக புதர்களுக்காக ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக, இனியும் மறு ஒளிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டும் நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கேன். ஜெபியுங்கள் அம்மா.
1: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா, ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியாக்க தாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இறக்க நம்பித்தான் சுவாமி, எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரை எப்படியாய் உங்களோட உக்குற கோபத்தை ஆற்றும் படியாய், அந்த ஒரு மோசே தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர். அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமெனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்ல எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காய் ஜெபிக்க வேணும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்ல எங்களுக்காய் பரிந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜெபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கேட்டாவே, நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜெபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவர் முதலாவதா இந்த வல்லமையின் ஊழியத்தை நடத்துகிற கத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வல்லமை நிலைகள் ஊடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறது சுவாமி. ஆண்டவரே கத்தாவே இதை ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்து பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை. விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே சுவாமி. இவர் நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கத்தாவே வின்சென்ட் ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும் ஏனென்றால் ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கத்தாவே. எனவே கத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா. அது மட்டுமல்ல கத்தாவே இந்த கலியத்துக்குள் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். பொருளாதார தேவைகளை சந்திங்க பண தேவைகளை சந்திக்கும்படிய நாங்க ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரைக்கு தாவே. இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம். இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடிக்கு தாவே தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் பலப்பட்டோட உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்காரப்பிள்ளையும் உடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கத்தாவே ராஜா இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜ மணிக்காய் நாங்கள் வருகிறோம். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி. ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உடைய கருத்துக்குள்ளே தருகிறோம். நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரை கேட்டாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம். பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம் ஆண்டவரை கேட்டாவே. அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம் சுவாமி. சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கேட்டாவே. அது மட்டுமில்ல ராஜா வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரட்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய் அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்துருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டு கத்தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை கத்தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்திலே நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேரூன்றி ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்க தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன்கள் போடுங்க ராஜா. தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடிக்க தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம். அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே நடத்துகிற அந்த மகளை உடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாத படிக்க தாவே அந்த மெடினா சகோதரியையும் நம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே கெத்தாவே. யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கெத்தாவே, அது மட்டுமல்ல கெத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கெத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா, தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குரிய ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா, பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓட கெத்தாவே சுவாமி. நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கெத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கெத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சுயபராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் ஆண்டவரே. அது தொடர்ந்து மோட கெத்தாவே சுவாமி, என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் நிறைய ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரைக்கு தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரைக்கு தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரைக்கு தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரே உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன கெத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கெத்தாவே இருக்கிற ஆண்டவரை இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கெத்தர, உம்முடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கெத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கெத்தாவே, அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் அல்லவா கெத்தாவே சுவாமி. யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரைக்கு தாவே. ஐயா இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கெத்தாவே. எனவே ஆண்டவரே இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம் வீடுகளிலே இருக்கலாம் அல்லது எங்கே தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரை வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கெத்தாவே. ஆண்டவரே உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியா, மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய்க்கத்தாவே. அது மட்டுமில்ல நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டுக்கத்தாவே, இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கெத்தாவே இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரை இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரை கெத்தாவே. ஐயா அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கெத்தார், 20 மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி, 60 மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. இப்படி மரணங்கள் 5 கண்டங்களில் மேத ஒரு வழியில கெத்தாவே, விபத்துகள் மூலம் யுத்தங்கள் மூலம் ஆண்டவரை கெத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரை கெத்தாவே ஐயா என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்து கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கெத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா, அந்த உறவுகளை இழந்தவர்கள் எவ்வளவாய் தவிப்பார்கள் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கெத்தாவே அப்பா இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கெத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே இஸ்ரேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது, எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கெத்தாவே, அது மட்டுமில்ல பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்கட கண்களுக்கு முன்னால் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி, ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே, அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள் அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூடி நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா, நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. ஐயா அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா இந்த 5 கண்டங்களுக்கும் நீங்க சமாதானத்தை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காய் ஆண்டவரை கத்தாவே அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்க சிந்தை உள்ள ராஜாக்களாய் கத்தாவே சுவாமி, வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரை கத்தாவே காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே சதியான இருதயங்களாய் இறக்க சிந்தை உள்ளவர்களாய் ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கேட்டாவே இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கேட்டாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கேட்டாவே இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்டாவே இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே, ஐயா படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே, போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரை கெத்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்து கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படியா, நாங்கள் ஒரு பாரத் ஒரு கூட்டச்சனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜெபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கு என்று எழும்பட்டும் ஆண்டவரே, உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கெத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த திறப்பின் வாச ஜெபத்தை நடத்திய ஆண்டவரே கெத்தாவே பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ கெத்தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடி கெத்தாவே ஐயா அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடி கெத்தாவே இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே, இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் பொல்லாத சத்ருவானவன் கொண்டு வராதபடிக்க தாவே, இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்க தாவே அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா இதிலே பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்க தாவே இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செலாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போகிறபடியா இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்புத்தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு தேவ சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா.
1: ஆமென் ஆமென் பிரதர். God bless you. God bless you.
0: God bless you. அம்மா நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 நிமிடம். திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இது ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குரு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: ஏய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்கான்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சாகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களா தான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை, நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு. அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னையிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவியுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா, வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவனை ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்துல தான் நாங்க ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போன. ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்க ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோட அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தான். அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவரோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதயா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர், என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான் போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தையும் நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால அப்பா வர முடியல. சரி, அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா, நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா, நானே பயப்படலையே டாக்டர், நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்போ நான் சொன்னேன், நீ பயப்படல, ஆனால் நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவு செய்ய நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவு செய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண் எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்ல, வயதானவர்களுக்கும் கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறது தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0004-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0004-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேயர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 17 ஜூன் மாதம் 2025 மணி நேரம் கலையத்திலே 10 மணி. தொடர்ந்து நாங்கள் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம். எங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்துள்ள இணைய போகிற அருமையான ஊழியர் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்களை நாங்கள் வரவேற்க இருக்கிறோம். நேரில் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க இன்றைக்கு?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம் கர்த்தருடைய மேலான கிருபையினால. ஆமென்.
0: ஆமென். நன்றி பாஸ்டர், மிக மகிழ்ச்சி உங்களோட வார வாரம் இணைந்து கொள்வது. உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சியா இருக்கிறது. வேதத்தை அழகாக நீங்கள் சொல்வதிலிருந்து கற்றுக்கொள்ளும் போது எனக்கு இன்னுமாக ஆண்டோடைய வார்த்தையை அறிய ஆவலா இருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வாருங்கள் ஐயா.
1: கடந்த கிழமையில ஒரு இது சொல்லியிருந்தேன், பேர் வந்து நோக்சன்.
0: நோக்சன்,
1: நோக்சன், நோக்சன். அதாவது இந்தியாவில வந்து வடகிழக்கு இதுல வந்து அஸ்ஸாம், முன்னால வந்து அஸ்ஸாம், இப்ப அது பிரிஞ்சு மேகாலயா வந்ததுனால மேகாலயா பகுதி தான் அவர் இருந்த பகுதி. முன்னால வந்து அஸ்ஸாம், இப்பொழுது மேகாலயா.
0: ஓகே ஓகே ஓகே. மேகாலயா. ஓகே. அவர் தான் அந்த பாட்டை எழுதினது.
1: அது விக்கிபீடியா அந்த இதுகள் எல்லாம் இருக்குன்னு
0: நாங்க
1: விக்கிபீடியா அந்த இதுகளை நெட்ல எல்லாம் பார்த்தா அது குறிச்சும் வரும் சொன்னாங்க. இவர் பாடினது, அதாவது எழுதுனது இல்ல, இவருடைய இது, அதாவது இந்த இயேசுவின் பின்னே போக இயேசுவே பின்ன, அதனால நான் பின்னால வரமாட்டேன், நீ என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு, அதன் பிறகு இது இந்த வார்த்தையை இந்த இதை கேள்விப்பட்டுதான் நம்ம சாது சுந்தர் சிங் இவங்க எல்லாம் வந்து அவங்க மூலமா அந்த இது எழுதப்பட்டு பிறகு வந்து பாடலாக வந்தது. அந்த வசனம்.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே. மிக அருமையான ஒரு வார்த்தை ஐயா. அது உண்மையில பாடலாகவும் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது. நான் கடந்த வாரம் அந்த பாடலை ஒளிபரப்பினு இங்க கேட்டீர்கள தெரியல.
1: ஆமா ஆமா, கேட்டேன்.
0: நல்ல ரெண்டு வரி
1: பாடல்,
0: ஆழமான வரிகள், பல பல வரிகளில் அது பின்னே போக துணிந்தேன். உண்மையில வார்த்தைகள்
1: எல்லா லாங்குவேஜ்லயும் நிறைய, அதிகமான லாங்குவேஜ்ல பாடப்பட்ட பாடல் இதுதான்.
0: ஓ அப்படியா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே. நான் தேடி பாக்குறேன், இன்னும் அநேக தகவல் கிடைத்திருந்தா நான் வானொலியில அதை ஒளிபரப்புறேன். உண்மையில இப்படிப்பட்ட
1: அந்த இதுகளை விக்கிபீடியா அந்த இதுகள போய் பார்த்தா அந்த இதுகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாங்க.
0: நன்றி பாஸ்டர்.
1: கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மீண்டுமாய் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த தருணத்திற்காய் நான் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். நிச்சயமாக உங்கள் அனைவரையும் நிறைவாக கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கு பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்துல, பிலிப்பியர் மூன்று அதிகாரம் 7-8 வசனத்துல நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற பொழுது, எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணினேன். எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ. அதற்கு முந்தின வசனங்கள்ல நீங்கள் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிற பொழுது பவுல் நிறைய காரியங்களை சொல்லுகிறான். மாமிசத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமென்றால் மற்றவனை விட நான் அதிகம் வைக்கலாம் என்று. 8 விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமின் கோத்திரத்தான், இதெல்லாம் எழுதுகிற பொழுது கடைசியில ஏறத்தால அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது, இவை எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தது, ஆனால் இவை எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான்? அவனை பொறுத்தவரை லாபமாக இருந்தவையில் என்று சொல்லுகிற பொழுது, மாமிச காரியங்கள், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து மற்றவனை விட அதிகம் அப்படின்னா, நிச்சயமா அவன் பெரிய பணக்காரனாக இருந்தவன் அந்த நாட்கள்ல. அதுலயும் அவன் ஏறத்தால அதிகாரிகள் மத்தியில செல்வாக்குள்ளவனாக இருந்ததுனாலதான், அந்த நிலையில இருந்ததுனாலதான் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக அவன் ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு அவன் செல்லுகிற போதுதான் அவன் ஆண்டவரால் சந்திக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பவுல் சொன்ன அந்த காரியத்துல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிற மூன்று வகையான காரியங்கள் இன்னும் சோதனைகள் என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்து அந்த சோதனைகள் மூன்று வகையான காரியங்கள். முதலாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி பணம் சொத்து சுகம். இரண்டாவதாக சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம். மூன்றாவதாக அதிகாரம் பவர். இன்னும் வேலை வாய்ப்பு எல்லா காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த மூன்று வகையான சோதனை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது. முதல்ல மாமிசத்துக்கு அடுத்து கற்களை அப்பமாகி சாப்பிடும், மேலிருந்து கீழே கொதியின் தூதர்கள் தாங்கிக் கொள்வார்கள், அவர் இன்னார் என்பதை காண்பிக்க முடியும், தான் எப்படிப்பட்டவர் என்பதை கௌரவத்துக்கு அடுத்தது. மூன்றாவதாக எல்லாவற்றையும் காண்பித்து இவையெல்லாம் எனக்கு கொடுக்கப்படுது, எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், இந்த அதிகாரம் பவர், இன்னும் வேலை வாய்ப்பு. இந்த மூன்று வகையான காரியங்களில் தான் இன்றைக்கு நமக்கு சோதனைகள் வரும். ஒரு மனிதருக்கு இந்த வருகிற எல்லா காரியத்திலும் இந்த மூன்று காரியத்துக்குள்ளாக அடக்கிவிட முடியும். எனக்கு அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய பணத்துக்காக எதையும் இன்றைக்கு செய்ய ரெடியாக இருக்கிறார். பணம் கிடைக்கணும், அதனாலதான் இன்றைக்கு நிறைய கட்டின மனைவியை கூட கொலை செய்கிற ஒரு சமுதாயம். எதை வேணாலும் செய்வாங்க பணத்துக்காக. இன்னைக்கு நிறைய இடங்களே இன்னைக்கு ஒரு சில டிவியில இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டிலே கடந்த நாட்கள்ல வருகிற பொழுது பணத்துக்காக சொத்துக்காக தன்னுடைய சொந்த தகப்பனையே தாயையே கொலை செய்கிறார். இந்த கிழமையில நடந்த சம்பவம் பணத்துக்காக எதையும் செய்கிற சமுதாயம். இரண்டாவதாக அந்தஸ்து கௌரவம். அந்த கௌரவம் குறைந்து போய்விடும் என்று தன்னுடைய பெத்த மகளை கூட என்றால் இன்னொரு ஜாதியில திருமணம் பண்ணிவிட்டால் என்று அவர்கள் நினைக்கிறபடி அந்த கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையே கொலை செய்கிற சமுதாயத்தில் இருக்கிறோம். மூன்றாவதா பார்க்கிறோம் அந்தஸ்து, அதாவது அதிகாரம் பவர். என்னிடத்துல நான் ஒரு பங்குல இருக்கிற பொழுது மூன்று வாலிபர்கள் வந்து கேட்டாங்க, எனக்கு இந்துன்னு சர்டிபிகேட் கொடு ஏன்னு கேட்டேன். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இல்லை இந்துனா தான் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதாக ப்ரமோஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க, அதனால இந்துன்னு சர்டிஃபிகேட் கொடு. நீ கிறிஸ்தவன் என்று ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே, இல்லை இல்லை இப்போ எனக்கு வந்து வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதுதான் முக்கியம், எனக்கு ஆண்டவர் முக்கியம் இல்லை என்றவர்கள் சொல்லுகிற பொழுது பணத்துக்காக பதவிக்காக பதவி அதிகாரத்துக்காக எதையும் இழப்பதற்கு ஆண்டவரையே விற்பதற்கு தயாராகிற இந்த சமுதாயத்தில் தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்று வகையான காரியமே எங்களுக்கும் இருந்தது. நான் ஒரு காலத்துல ரோமன் கத்தோலிக்கத்துல குருவாக இருக்கிற பொழுது பணத்துக்கு கவலையே இல்லை, எதை பற்றி கவலை இல்லை, யார் எக்கேடு கெட்டு போனாலும் எவன் குடி கெட்டாலும் எங்களுக்கு சாப்பாடு இருக்கும், எதை பற்றி கவலை இல்லை, ஒரு ஆளுக்கு பெரிய பங்களா எல்லா வசதியும் உண்டு. இரண்டாவது பார்க்கிறோம் சமுதாயத்துல நடந்து போனால் எல்லாரும் எழுந்து நிற்பார்கள், எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எந்த ஆபீஸுக்கோ போனாலும் அன்றைக்கு எல்லாரும் முதல் மரியாதை கொடுப்பார். ஏன்னா அந்தஸ்து கௌரவம் இருந்தது, பணம் இருக்கிறது, பதவி இருந்தது, அந்தஸ்து கௌரவம் இருந்தது. நிச்சயமாக இந்த மூன்று காரியங்களும் எங்களுக்கும் இருந்தது, ஆனாலும் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் இருந்த காலத்துலதான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். இத்தனுடைய சாட்சியில் நிறைய காரியங்கள் எழுதி இருக்கிறேன் எப்படி எல்லாம் சந்தித்தார் என்று. இனக்கருமையானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் அப்போஸ்தலனாகிய பவுல், எனக்கு லாபமாயிருந்த இவைகள் அனைத்தையும் நஷ்டம் என்று குப்பை என கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனை பொறுத்தவரையில் லாபமா இருந்த அத்தனையும் ஏனென்றால் எதற்காக நஷ்டம் அப்படின்னா அதை இழக்கிறான், எதற்காக என்று பார்க்கிற பொழுதுதான் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக எதற்காக நாம் இழக்கிறோம். ஒருவேளை இந்த உலகத்துல ஒரு 1000 ரூபாய் வேலை இருக்கிறது என்றால் 2000 தருகிறேன் என்றால் உடனே இதை இழந்து விட்டு அங்கே போவோம் என்ற மேலான ஒரு லாபத்திற்காக, இந்த உலகத்துக்குரிய லாபத்திற்காக நாம் இழக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிற பொழுது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக, கிறிஸ்துவுக்காக நான் இழக்க ஆயத்தமாக இருக்கிறேன். இயேசுவை ஆதாயம் பண்ணும்படிக்கு தான் ஒரு சில இடங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு சாவு கூட ஆதாயமே என்று எழுதுகிறார், மரணம் கூட ஆதாயமே. காரணம் என்னவென்றால், இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்காக மரிக்க வேண்டியது, ஒரு மரணம் என்பது பெரிய இழப்பு தான். ஆனால் ஆண்டவருக்காக, அதைத்தான் கடந்த கிழமையில கூட உங்களுக்கு சொன்னேன், அதாவது அந்த நோக்சன் என்ற அந்த வாலிபர் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இரண்டு பேர் அத்தனை பேரோடும் ஆண்டவராகி அவரை மறுதளித்து விட சொல்லுவர், இல்லை இல்லை ஆண்டவராய் நான் பின்பற்றுகிறேன், அவர் பின்னால் போக துணிந்தேன், இனி நான் உலகத்தை பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், ஒருவேளை எனக்கு மரணம் வந்தாலும் அதுவும் எனக்கு ஆதாயமே. இதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவன் மரித்தான், ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அந்த மரணம் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அங்கே இங்கே இந்த சரீரத்தை அவன் இழக்கிறான், ஆனால் அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஆதாயத்தை, அதாவது இழிவான ஆதாயம் அல்ல, மேலான ஒரு ஆதாயத்துக்காக இந்த உலகத்திலே அவன் இழந்தான், ஆனால் மேலான ஒரு ஆதாயம் நித்திய ஜீவன். அதற்கான் பவுல் சொல்லுகிறான், இந்த பூமியில மரணம் கூட எனக்கு ஆதாயம் தான் என்று. நான் சீக்கிரத்துல மறிக்கவே விரும்புகிறேன் என்று. ஏனென்றால் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து நித்திய நித்தியமான ஒரு ஆதாயத்திற்காக, பரலோகத்தினுடைய ஆதாயத்துக்கு. அதனால்தான் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில நீங்கள் இழக்கிற பொழுது அது பரலோகத்துக்கு, பரலோகத்துக்கு சொந்தமாக இருக்கும். இந்த பூமியில நாம் இழக்கிற ஒவ்வொன்றும் நன்றாக கவனியுங்கள். உதாரணமாக ஒருவேளை நாம வீட்டுல வச்சிருக்கிற 1000 ரூபாய் எடுத்து கொண்டு போய் பேங்க்ல போடுகிற பொழுது வீட்டுல அதை இழக்கிறோம், ஆனால் பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் கூடி கொண்டிருக்கிறது. அதே போல இந்த பூமியிலே ஆண்டவருக்காக நாம் இழக்கிற ஒவ்வொன்றுக்கும் பரலோகத்துல நமக்கு கைமாறு கூடி கொண்டிருக்கிறது. அதனால் தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ. இந்த பூமியில 3 காரியத்தை சொல்லுகிறான், அதாவது இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, பணம், சொத்து, சுகம், சமுதாயத்தினுடைய அந்தஸ்து, கௌரவம். இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகாரம், அதிகாரத்துக்காக பவர், அதிகாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பூமியில நமக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு வருகின்றால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை இழந்தவர்கள் அநேகர் உண்டு. ஆனால் அந்த அதிகார மேன்மையை கூட ஆண்டவருக்காக துறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று மாத்திரமல்ல, குப்பை என்று சொல்லுகிறார். குப்பை என்றால் வீட்டிலே வைக்க மாட்டோம், பெருக்கி வெளியிலே போட்டு விடுவோம். அங்க குப்பை என்று சொல்லுகிறார், எல்லாமே குப்பை. இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே நமக்கு குப்பையாக இருக்கிறது. ஆக கர்த்தருக்கு முன்பதாக, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது அதனை தொடர்ந்து அவன் சொல்லுகிறான். 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். இவ்வளவு இருந்தாலும் எல்லாம் எனக்கு தெரியும், இல்ல எல்லாம் எனக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார், இன்னும் நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அவர் அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக இன்னும் நாம் அறிய வேண்டி இருக்கிறது, இன்னும் நாம் ஆண்டவருக்குள்ளாக. அதனால வேதத்திலே நாம் பார்க்கிறோம், வெளிப்படுத்துற விசேஷத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் பரிசுத்தம் நோக்கி போக வேண்டியிருக்கு. அதைத்தான் இங்கே பவுல் சொல்லுகிறான், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன், எல்லாவற்றிலும் எனக்கு தேறியாச்சு, எல்லாம் இன்னைக்கு போனாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்தேன். அப்படி அல்ல, கடைசி வர ஓமில் இறுதி வர நமக்கு போராட்டம் இருக்கிறது, இறுதி வர நமக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, இறுதி வரை நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதால் தான் சொல்லுகிறான், நான் முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. என்ன கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தாரோ, எதற்காக ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்தாரோ என்றால், கிறிஸ்தவர்களை பிடிப்பதற்காக அவன் போய் கொண்டிருக்கிறான். நீங்கள் அப்போ சில 9 வாசித்தால் தெரியும், அவன் போய்கொண்டிருக்கிற பொழுதே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறான். கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து கொண்டு வருவதற்காக அவன் போகிறான், அப்பொழுது கர்த்தர் தரிசனமாகிறார். ஆண்டவரே நீர் யார் என்று கேள்வியை கேட்கிறார். நீ துன்பப்படுத்துகிற அந்த இயேசு வேறு யாருமல்ல, நான் தான் என்று இந்த இயேசுவின் பெயரை சொன்னாலே அவன் மிகுந்த கோபப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவன் போய் கொண்டிருக்கிறான். ஏற்கனவே சேவான் முதல் கொண்டு சேவானுடைய கொலைக்கும் அவன் பாத்திரனாக இருந்தான். அவன் அவர்கள் மத்தியில அந்த கொலைக்கு அவன் பாத்திரனாக இருக்கிறான் சேவானை. அப்படிப்பட்ட இந்த பவுல் இப்பொழுது அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர அவர்கள் போகிற பொழுது, அதே ஆண்டவர் நீ துன்பப்படுத்துகிற இயேசுவே, நான் எப்பொழுது உம்மை துன்பப்படுத்தினேன் என்று ஒருவேளை கேட்டிருக்கலாம் என்றால், ஆண்டவர் அநேக இடங்களை சொல்ல, சின்னஞ்சிறி இவர்களுக்கு நீ எதை செய்தாயோ அதை நீ எனக்கே செய்தாய் என்று. ஆக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று, அந்த இயேசு நான் தான் என்று எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பவுலுக்கு அறிவிக்கப்படுகிறது. அந்த இடத்திலேயே அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். அதனால தான் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? நீர் ஆண்டவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பத அந்த இடத்திலேயே நீர்தான் ஆண்டவர் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதனால தான் பவுல் எழுதுகிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, இயேசு எதற்காக பவுலை பிடித்தாரோ, எதற்காக அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்தாரோ, எந்த தரிசனத்தின் மூலமாக அவனை ஆண்டவர் பிடித்து கொண்டாரோ, அந்த இலக்கை நோக்கி அவன் எப்படி தொடர்ந்தான், எப்படி அந்த இலக்கை நோக்கி அவன் பயணப்படுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த இலக்கை, அந்த இலக்கு கடைசி வரை முடியும் வரை அவன் இலக்கை நோக்கி பயணம் செய்கிறவனாக, அந்த இலக்குக்காக இந்த பூமியில தன்னுடைய ஜீவன் போனாலும் பரவாயில்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரை. அதனால்தான் அவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே அவன் எனக்காய் உபத்திரவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபத்திரவத்தின் மத்தியில தெரிந்து கொண்டார். பவுலை போல உபத்திரவப்பட்டவன் வேறு யாரும் அல்ல. அவ்வளவு உபத்திரவங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவுக்காக பயணப்பட்டவன் இன்னும் எதற்காக பிடிக்கப்பட்டானோ என்ற காரியங்களை ஒரு சிலவற்றை நம் அடுத்த கிழமையில தொடர்ந்து பார்ப்போம். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் அனைவருக்கும் நிறைவான கிருபையை கொடுத்து நம்மை எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அந்த இலக்கை நோக்கி நாம் தொடர்ந்து பயணம் செய்கிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்துல கடைசி வரை நாம் நிலைத்து நிற்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்த கிழமை நிச்சயமாக நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமான செய்தி. தொடர்ந்து அடுத்த வாரம் நாங்கள் இதை குறித்து இன்னுமாக பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெப நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா.
1: ஆமே, நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
3: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமையின் அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பது.

0: You are listening to Waves of Power, Itama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கலையத்திலே 10:23. அருமையான ஆண்டோட வார்த்தையை நாங்கள் காலையில் கேட்டோம். மிக ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அதனோட தொடர்ச்சியை நாங்கள் அடுத்த வாரம் இதே செவ்வாய்க்கிழமை காலையில் கேட்கலாம். எங்களோட இணைந்தீர்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: வழிச்சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தீ நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 10:30 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் அருமையான ஊழியர் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
2: நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்துவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் நான் உங்களை சந்தித்து வருகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை நாங்கள் கொடுத்து வருகிறோம். இது எங்களுடைய வார்த்தை அல்ல, வேதாகமத்தின் வார்த்தை, தேவாதி தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு வசனமும் வாக்கு தத்துவமும் நம்மை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. நம்முடைய மனசில் இருக்கிற சோர்வுகளை மாற்றவும் எல்லா கலக்கங்களுக்கும் விளக்கி பாதுகாப்பதற்கும் இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனங்களை நாம் தேடி தேடி வாசிக்கும் போது அந்த வசனங்களின் ஊடாக நமக்கு ஒரு புது ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த நாளிலும் ஒரு வாக்குத்த வசனத்தோடு கூட உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய வாக்குத்த வசனம் என்ன தெரியுமா? 2 Kings 17:39. உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு விரோதமாக, நம்மை அழித்து போடுவதற்காக, நம்மை நிர்மூலம் பண்ணி போடுவதற்காக அநேக சத்துருக்கள் எழும்புகிறார்கள், நமக்கு எதிராக செயல்படுகிறார்கள், நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடை செய்து விடுவதற்கு துடியாய் துடிக்கிறார்கள் அம்மக்கள். அன்பானவர்களே, ஒரு காரியத்திலே மாத்திரம் அல்ல, பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். சில எதிரிகள் பாருங்களேன், நேரடியாக மோதிடுவாங்க. அது ரொம்ப எளிது அவங்களை நம்ம சமாளிக்கிறது. ஏன்னா கண்ணுக்கு எதிராக தெரியுது, அவங்க நம்மளை எதிர்க்கிறாங்க, நம்ம எதிராளியா இருக்கிறாங்க, சத்துருவா இருக்கிறாங்கன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆனா நல்லா பழகிக்கிட்டே சில சத்துருவா இருப்பாங்க பாருங்க, நல்லா கை கொடுத்துக்குவாங்க, பிரதர் பிரைஸ் தி லார்ட், சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னு சொல்லுவாங்க. ஆனா மனசுல உங்களுக்கு விரோதமான அந்த மனநிலையோடு இருப்பாங்க, சத்துருக்களா இருப்பாங்க. இப்படிப்பட்ட மக்களுடைய ஜீவிதத்தில் சத்துரு அவர்களை வழிநடத்துகிறான், பிசாசு அவர்களை வழிநடத்துகிறான். நாம் தேவனால் வழிநடத்தப்படுகிறோம். அப்படிப்பட்ட மறைமுகமாக வெளியிலே காட்டிக்கொள்ள முடியாத சில சத்துருக்கள் இருக்கிறார்கள். அதே போல நாம் வேலை செய்யற இடத்துல சில எனிமீஸ் நமக்கு எதிராக வேலை செய்யலாம். நல்லா பேசுவாங்க, எல்லா ஃபைல்ஸ்லையும் கையொப்பம் இடுவாங்க, எல்லா கோப்புகளையும் பார்வையிடுவார்கள், நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க அப்ரிசியேட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு விரோதமான மனப்பாங்கோடு இருப்பார்கள். சில நேரங்களில் ஜாதி ஜனத்துக்கு நடுவில் முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான விசேட நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்லுகிற போது அநேகரை பார்க்கிறோம், அநேக உறவினர்களை, ரத்து சம்பந்தம் உடையவர்களை பார்க்கிறோம். எல்லாரும் நல்ல மனசோட தான் பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுலேயும் ஒரு கூட்ட மக்கள் நமக்கு எதிரான மனநிலை இருக்கலாம். நம்முடைய வளர்ச்சி பொறுக்க முடியாதவங்களா, காயமகாரத்தோடு பார்க்கக்கூடியவங்களா, பிறகு நம்முடைய பிரச்சனை என்னதுன்னு தெரியாம நாம அவங்கள விட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு நம்மளை பொறாமைய பாக்குறது, இப்படி பல்வேறு எண்ணங்களின் ஊடாக மனதளவிலே சத்துருக்களாய் மாறி போன உறவினர்களை நாம பார்க்கலாம். சர்ச்சில் கூட எல்லா நேரங்களிலேயும் நல்லா ஜெபிக்கிறவங்க தான், நல்லா வேண்டிக் கொள்கிறவர்கள் தான், நல்ல வேதத்தை வாசிக்கிறவங்க தான். ஆனா மனசுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான ஒரு காயமகாரம் இருக்கும், ஒரு விதமான மாமிச வைராக்கியத்திற்கு இடம் கொடுத்து நம்மிடத்துல சரியா பேச மாட்டாங்க, ஒரு தோத்திரம் போட மாட்டாங்க, பலவிதமான மன கசப்புகள் இருக்கிறதுனால அவங்களால ஃப்ரீயா அவங்க செயல்பட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களும்

0: பூமியிலே வாழத்தான் செய்கிறார்கள். குறிப்பா சபைகளுக்குள்ளே, எல்லா சபையிலையும் அப்படி நிலைமைன்னு சொல்ல முடியாது. சில சபைகளில ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்கிறதுனால எல்லாரும் அந்யோன்யத்தோடு நல்ல அன்போடு பற்றுதலோடு பாசத்தோடு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அங்க சத்துருக்கள் எங்கிருந்து வருவாங்க, எப்படி வருவாங்க, அவங்களுடைய அப்ரோச் அணுகுமுறை எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம விளங்கிக்கவே முடியாது. எந்த சூழ்நிலையில நமக்கு விரதமாக சத்துருக்கள் எழும்பலாம். சில நேரங்களில் பாருங்க, கடைசி நிமிடம் வரைக்குமே இவங்க வந்து நமக்கு எதிரான கருத்துடையவங்க தான் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா கடைசி நேரத்துல திடீர்னு ஒரு நாள் நமக்கு விரதமா எழும்புவாங்க பாருங்க, அப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சமீப நாட்களில் நாம இந்திய அரசியலை கவனிச்சு பார்ப்போம்னு சொன்னா, சில அரசியல் கட்சிகள்ல அந்த தலைவருக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தவங்க, அந்த தலைவருக்கு அரசியல் கட்சி நடத்துகிற தலைவருக்கு ரொம்ப உண்மையுத்தமா இருந்தவங்க எல்லாம் திடீர்னு ஒரு நாள் மாற்று கட்சிக்கு போயிடுறாங்க. ஆச்சரியம், அதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஆனா அவங்க ரகசியமா இந்த தலைவருக்கு விரோதமான காரியங்களை, எதிரான விஷயங்களை அவர் முன்னெடுத்து கொண்டே இருக்கிறார்கள், தலைவருக்கே தெரியல. அப்படி அநேக பெரும் கட்சிகளில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய தலைமைக்கு விரோதமாக செயல்பட்டு தலைமைக்கு விரோதமான ஆபத்தை விரிவிக்கக்கூடிய முடிவை எடுத்ததையும் நம்ம இந்திய அரசியல்ல நம்ம பார்க்க முடியும். தமிழக அரசியல் கூட அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்றாடம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி நடக்குது. என்னுடைய ஊழிய காலங்களில ஒரு குறிப்பிட்ட சர்ச், அந்த சர்ச்ச நான் நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு தேவ மனிதர், நான் இங்கே அவங்களுடைய பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை, மிகவும் பிரசித்தி பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய ஆலயத்தில் ஏறத்தாழ ஒரு 3000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உன்னோடு நான் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஐயா என்னுடைய சர்ச்சில் ஒரு 60 பேர் தான் இருப்பாங்க, அதில் வந்து குட்டி சர்ச்சு, அதில் வந்து நீங்கள் பேசணும், நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் நம்முடைய சபையில 3000 பேர் இருக்கிறாங்க, அதை சபை விட்டுட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரௌட் இருக்காது, சின்ன கூட்டம் தானே என்று நான் தயக்கம் காண்பித்தேன். ஆனால் அருமையான தேவ மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, ஆண்டவர் உன்னை போக சொல்லியிருக்கிறார், நான் வரேன், அதனால் நான் வரது யாருக்கு தெரிய வேண்டாம், நான் வந்து உன்னுடைய உன்னோடு இருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வதித்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷம், கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு மாதிரி. ஏனென்றால் அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம், ஆனால் ஒரு எளியவன் ஏதோ ஒரு மூளையில ஊழியம் செய்கிறேன் என்னை நேசித்து அவர் வருவதாய் சொன்னது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் வந்து பிரசங்கித்தார். பிரசங்கித்து கொண்டிருந்த போது அவர் பிரசங்கத்துக்கு நடுவில் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? இந்த செய்தியை இந்த சபையில் இருக்கிற 4 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 பேரும் இன்னும் 15 நாள்ல இந்த சபைக்கு விரோதமாக கருத்துக்களை தெரிவித்து விட்டு சபை விட்டு போய்விடுவார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் ஆச்சரியம், எப்படி இவரால் அதை சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை. என்னிடத்துல யாரும் வம்பிழுக்கல, யாரும் சண்டை போடல, யாருக்கு எதிரிகளும் இல்லை. ஆனால் அந்த தேவ மனிதர் அப்படி சொல்லுகிறார். ஆனால் உறுதியாய் சொன்ன போது என்னால் நம்பாம இருக்க முடியல. சரி, நடக்கட்டும், பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, சரியா ஒரு 15 நாள் இருக்கும், ஒரு 4 பேர் மிகவும் நான் நேசிக்கிற பிள்ளைகள் தான், என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் என்னை அறியாமல் சில குறைவுகளை என்னிடத்தில் அவர்கள் பார்த்திருக்க கூடும் என்று நான் பிறகு யோசித்தேன். அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. இது ஒரு சத்துருடைய போராட்டம் தான். அதை உப்புச்சப்பில்லாத ஒரு காரணங்களை சொல்லிவிட்டு சபை விட்டு வெளியே சென்று விட்டார். நல்ல வேளை அந்த தேவ மனிதர் வந்து அதை சொன்னதுனால நான் அதை தாங்கிக் கொண்டேன், சகித்துக் கொண்டேன், பொறுத்து கொண்டேன். ஆனால் அந்த அருமையான தேவ மனிதர் சொன்னார், அவங்க போனதை பற்றி கவலைப்படாத, அதுக்கு பிறகு சபை வளரும் என்று சொன்னார். அப்படியே கர்த்தர் வளரும்படி கிரியை செய்தார், அற்புதம் நடந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் சத்துருக்கள் வந்து இவங்க நமக்கு சத்துருக்களா மாறுவாங்க நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, நல்ல அந்யூன்யமா இருப்பாங்க, நல்ல அன்பு காட்டுவாங்க, நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, நல்ல உதவி கூட செஞ்சிருப்பாங்க, திடீர்னு அவங்க நமக்கு விரோதமா எழும்புவாங்க பாருங்க. அதனால சத்துருக்கள் பலவிதம், பல்வேறு விதங்களிலே சத்துருக்கள் எழும்பலாம். நம்முடைய உறவுகளுக்கு நடுவில், சபைக்கு நடுவில், வேலை செய்யற ஸ்தலத்துல நிறைய சத்துருக்கள் எழும்பலாம். இப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், உங்களுக்கு வாக்கு தத்தம் சொல்றாருன்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களின் கையிலிருந்து உன்னை நீங்களாக்கி ரட்சிப்பா, கவலைப்படாது, போ, யார் உனக்கு தீங்கு செய்ய முடியாது, எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன், ரட்சித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த தேவனுடைய மனநிலை பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு சத்துருடைய கையில நீங்க மாட்டிட்டு சத்துருக்களால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தால், முதல்ல உங்களுக்காக பரிதாபப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒரு சத்துருக்கிட்ட நீங்க மாட்டிட்டீங்க, ஒருவேளை அவன் கடன் கொடுத்தவனா இருக்கலாம், வட்டிக்கு கடன் கொடுத்தாளா இருக்கலாம், வட்டிக்காரனா இருக்கலாம், ஐயோ நிற்கிறானே என்னுடைய சொத்தை அபகரிக்க நினைக்கிறானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சில உறவுகள் கொஞ்சம் தீய நோக்கத்தோடு கூட செய்வினை மாந்திரிகம் இப்படி பெல்லி சூனி இப்படி போகலாம். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இந்த மாதிரி மாந்திரியங்களை செஞ்சிருவாங்களோன்னு நீங்க ஐயப்பாடோடு இருக்கலாம். அப்படி நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல உங்களுக்காக தேவன் மனஸ்தாபப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. எழுத்தின்படி எபிரேய மக்கள் சத்துருக்கள் அகப்பட்ட போது தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 2:18 வசனம், கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்பு பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதியின் நாட்கள் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்கிற நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை நீங்க சத்துருக்களினால மிகவும் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, என கண்பானவர்களே, உங்களுடைய ஜீவிய காலங்களிலே, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய இந்த உலோக வாழ்க்கையில வரக்கூடிய சத்துருக்களின் நிமித்தம், உங்களை நெருக்குகிற சத்துருக்களின் நிமித்தம் நீங்க படுகிற வேதனைகளை உற்றார உறவினர் கவனிக்க தவறலாம், மற்றவங்களை ஆறுதல் சொல்ல தவறலாம். உங்களுக்கு உண்மையாக மனஸ்தாபப்படுகிற ஒரு சக்தி உண்டானால் அது நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான். அவர் உங்களுக்காக மனஸ்தாபப்படுகிறார். ஐயோ என் பிள்ளைகள் இப்படி சத்துருக்களில் கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, வேதனையோடு கூட வாழ்கிறார் என்று உங்களுக்காக எனக்காக அவர் மனஸ்தாபப்படுகிறார். மனஸ்தாபப்படுறது மாத்திரம் அல்ல, அவர் வாக்கும் கொடுக்கிறார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நான் உங்களை மீட்டுக் கொள்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். 2 Samuel 3:18 18 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, இப்போதும் அப்படி செய்யுங்கள், என் தாசனாகிய தாவீதின் கையினாலே என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லி இருக்கிறாரே. தாவீதை குறித்து சொன்ன வாக்கு சொன்னபடியே தேவன் எல்லா சத்துருடைய கையில் இருந்தும் கர்த்தர் ரட்சித்தார். முதலாவது மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை தப்பிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். மூன்றாவது, பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நாம் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் குடியிருக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 Samuel 12:11 அப்பொழுது கர்த்தர் யெருபாகாலையும் பேதானையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயம் இல்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார்.
1: பயமில்லாமல் குடியிருப்பதற்கு, பயப்படாம வாழ்றதுக்கு, கலக்கம் இல்லாமல் வாழ்றதுக்கு அவர் உதவி செய்வார். முதலாவது நம்ம மனஸ்தாபப்படுகிறார், இரண்டாவது வாக்கு பண்ணுகிறார், மூணாவது பயமில்லாமல் குடியிருக்க செய்கிறார். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், எதை குறித்து அஞ்ச வேண்டாம், எந்த ஒரு பய உணர்வு நமக்கு வர வேண்டாம். பயமில்லாமல் தேசத்திலே குடியிருக்கும்படி தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஏன் பயப்படணும், ஏன் கலங்கணும்? ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்படுகிறவர், வாக்கும் கொடுத்திருக்கிறார். அப்படியே பயம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ தேவன் அருள் புரிவார். இப்போ நான் இந்த இடத்துல இப்படி தேவன் நம்மை சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படி நம்ம மனஸ்தாபப்படவும் நமக்கு அவர் உதவி செய்யவும் பயம் இல்லாமல் திகழ் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் வாழவும் செய்ய வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? அதாவது எல்லா சத்துருக்களுடைய கையில் இருந்தும் கர்த்தனை நிழ்ச்சித்துக் கொள்வதற்கு, நான் காப்பாற்றப்படுவதற்கு, நான் பாதுகாக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா நிபந்தனை ஒரு மூன்று விஷயம்தான். 1, தேவனுக்கு நீங்கள் பயப்படுங்கள். நான் காண்பித்த முதல் வசனம், இந்த வாக்குத்த வசனத்தை நீங்க பாருங்க, 2 Samuel 17:39 முதற் பகுதியை பாருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்போ சத்துருக்களுடைய கையிலிருந்து ஆண்டவர்களின் ரட்சித்து நீங்களாக்கி மீட்பார். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடங்க, ஆண்டவருக்கு பயந்து நீங்கள் ஜீவியுங்கள். கர்த்தருக்கு அஞ்சி நீங்கள் வாழ்கிற போது உங்களை காப்பாற்றுகிறது, உங்களை பாதுகாக்கிறது, கலக்கம் இல்லாம திகழ் இல்லாம வாழச் செய்கிறது அவருடைய கையில இருக்கு. உங்களை அவர் ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களை காப்பாற்றுவார், உங்களை நடத்துவார். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான சத்துரு கொண்டு வரக்கூடிய எல்லா கிரிகளையும் அவர் அழித்து ஒழித்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க விரும்புகிறார். Almighty God will do this. ஆண்டவர் அதை செய்வார், இதை செய்வார். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? ஆண்டவருக்கு நாம் அஞ்சி வாழ்கிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு சரியான உதாரணத்தை சொன்னா தாவீதை சொல்லலாம். தாவீது மூன்றாவது சங்கீதம் முதல் வசனத்தில் பாடும்போது, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறான், என்ன செய்யட்டும், சத்துருக்கள் எழும்பியிருக்கிறார்களே, பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக, எப்படி நான் சமாளிப்பது, எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற தாவீது அந்த சங்கீதத்தினுடைய ஆறாவது வசனத்துல, எவ்வளவு பெருகிருந்தா என்ன, நான் பயப்பட மாட்டேன், கலங்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா, இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவன். தன்னுடைய சங்கீதத்துல பல இடங்களில தெய்வ பயத்தை பத்தி பேசுறான். 33 சங்கீதம் 18-19 வசனங்கள், 31-19, 34-9, 34-7, இப்படி பல இடங்களிலே தெய்வ பயத்தை குறித்து தாவீது சொல்கிறான். ஆம், நாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தால் நம்மை காக்கும்படி, நம்மை ரட்சிக்கும்படி, நமக்கு உதவி செய்யும்படி அவர் தம்முடைய தூதர்களை கூட அனுப்புவார், நம்மை காப்பாற்றுவார். சத்துருக்கள் எழும்பி வரலாம், அன்பானவர்களே, உங்களுக்கு விரோதமாக, எனக்கு விரோதமாக, நீங்கள் தேவனுக்கு பயந்து நடந்தால் சத்துருக்களுடைய கையில் இருந்து கர்த்தர் உங்களை ரட்சித்து காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் இலவசமாய் கொடுக்கப்பட்ட நிலத்தில் ஒரு செட்டை நான் போட்டு முடித்தேன். அதை போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு பெரிய பங்களா கட்டின மாதிரி இருந்துச்சு. அப்போ எனக்கு வயது மிக குறைவு தான், ஒரு 23 வயது இருக்கும் ஒரு கிராமத்தில். என்ன பிரச்சனைனா, அந்த இடத்தை ஓனர் கொடுத்துட்டாரு, மீதி நிலங்களை விற்பதற்கு வேறொரு நபரிடத்துல பவர் கொடுத்திருந்தான். அந்த பவரை வாங்கினவர், அவர் இடத்து ஓனர் நிலத்தை கொடுத்த ஒண்ணும் சொல்ல முடியாது, பட் நீங்க எனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லி என்னை டிஸ்டர்ப் பண்றார். பணம் தரலைன்னா இன்னைக்கு நைட்டே நாங்க இந்த செட்டெல்லாம் பிரிச்சுட்டு இந்த இடத்தை இன்னொருத்தர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றான். மிகுந்த மனசு கஷ்டமா போச்சு. அன்னைக்கு என்ன செய்ய தெரியல, காவல் நிலையத்திற்கு போய் அன்று இரவு இன்ஸ்பெக்டரை பார்த்து, ஆய்வாளரை பார்த்து, ஐயா எனக்கும் நான் செய்து வைத்திருக்கிற அந்த ப்ரேயர் செட்டுக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் ஒரு பாதுகாப்பை கொடுங்கள் என்று கேட்டபோது அவர் பரிகாசித்தார். ஒரு சீரியஸ் அதை எடுத்துக்கல. எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பாரமாக இருந்தது. நான் மிகுந்த வேதனையோடு திரும்பினேன். எரிச்சா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் அவர். ஒரே ஒரு முடிவு பண்ணினேன், ஒரு மூலையில் போய் முழங்கால் போட்டு, ஆண்டவரே, சத்துருக்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த இரவு இந்த ஜெப கூடாரத்தை பிரிக்க போறதா சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அந்த சமயத்தில் ஒரு சகோதரன், அவர் சர்ச்சுக்கு வந்ததில்லை, ஆனா என்னை பற்றி கேள்விப்பட்டவர், இது போல ஒரு பிரச்சனை அவருக்கு வருதுன்னு சொன்ன உடனே சில வாலிபர்களை கூட்டிக் கொண்டு வந்து, நாங்க இருக்கிறோம் பிரதர், கவலைப்படாதீங்க, வந்தா என்ன நடக்கும் பாருங்க, நாங்க இருக்கும் போது யாரும் வரமாட்டாங்க என்று சொல்லி அன்றைக்கு இரவு முழுதும் என்னோடு இருந்தார்கள். அந்த இரவு திட்டமிட்டபடி அவர்கள் வந்து பார்த்திருக்கிறார்கள். வேறு ஒரு குரூப் வந்து உட்கார்ந்த உடனே கொஞ்சம் பயந்து பின்வாங்கி போனார். அந்த ஒரு நாள் இரவு எனக்கு ஒரு அற்புதத்தை கத்த செய்தார். அதன் பிறகு எனக்கு உதவி செய்ய வந்த சகோதரன் ஆண்டவருடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து சுந்தரட்சராக ஏற்றுக்கொண்டார். இப்போ அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்கணும், ரட்சிக்கணும்னு சொன்னா நாம தேவனுக்கு பயந்து அவரை நோக்கி பார்க்கணும். ரெண்டாவது நாம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, தீர்மானியங்கள். என்ன தீர்மானிக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை விட்டுவிட தீர்மானிக்கணும். 1 சாமுவேல் புத்தகம் 12:10 வசனம், ஆகையால் அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததினாலே பாவம் செய்தோம், இப்போதும் எங்கள் சத்துருக்களின் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம். சத்துருக்களுடைய கையிலிருந்து மீட்கப்படுவதற்கு ரெண்டாவது ஒரு நல்ல தீர்மானம் தேவை. விட வேண்டியதை விட்டுவிட்டு பிடிக்க வேண்டியதை பிடித்துக் கொள்ள வேண்டும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படணும், அப்போ சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். இரண்டாவது தேவனுக்கு பயந்து வாழ்வதோடு கூட அவருக்கு இஷ்டமில்லாத, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதை நீங்கள் விட்டு ஓய்ந்து விட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் இதை குறித்து அடிக்கடி பார்க்கலாம். எப்போதெல்லாம் விக்கிரகங்களை தொழுது கொண்டார்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எபிரேய மக்கள் செய்தார்களோ, அப்போதெல்லாம் தேவன் அவர்களை சத்துருடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்களாக்கி மீட்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று, அன்பிற்குரியவர்களே, அவருக்கு இஷ்டமில்லாததை செய்வதை விட்டுவிடுவது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, யோசுவா தன்னுடைய மக்களுக்கு சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவா 24:14-15, ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கப்புறத்திலுள்ள அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை கட்டிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசமனுகிற தேசத்து குடிகளாகிய மோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ரொம்ப தெளிவா சொன்னார். நியாயாதிபதிகள் காலத்துக்கு முன்னாடி மக்களை பார்த்து யோசுவா சொன்னார், எகிப்தின் விக்கிரகங்களை மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கீங்களே இங்க உள்ள விக்கிரகங்களை தொழுது கொள்ளுன்றாதீங்க, நாங்களும் எங்கள் வீட்டாரும் நானும் என் வீட்டாரும் வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க கர்த்தரை சேவிக்கணும்னு சொன்னார். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை மக்கள் நியாயாதிபதி புஸ்தகத்தில் செய்யும் போதுதான் கர்த்தர் அவர்களை சத்துருடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். இப்ப நீங்க தீர்மானம் பண்ணுங்க, தேவனுக்கு பிரியமில்லாத எதை நான் செய்யறேன், அதை விட்டுவிட தீர்மானியுங்கள், அதை வெறுத்துவிட தீர்மானியுங்கள், அப்பொழுது தேவநாய கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களுக்கு உதவி செய்வார். மூன்றாவது, சத்துருக்களுடைய கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எனக்கு அன்பான தெய்வ மக்களே, அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்பது மிக மிக முக்கியம். ஜெபிக்கிற போது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறார், ரட்சிக்கிறார். சங்கீதம் 31:15, என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துவனின் கைக்கும் என்னை தப்புவியும். ஜெபம் பண்ணுவது, தேவனை நோக்கி மன்றாடுவது, Lord help me, save me Lord from all my enemies, என்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீ என்னை விடுவிச்சுக்கங்க, என்னை ரட்சித்துக் கொள்ளுங்க, காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி ஜெபிப்பது. ஒரு முறை யோசபாத்துக்கு விரோதமா 3-4 ராஜாக்கள் சேர்ந்து வந்துட்டாங்க, அவன் பயந்தான். 2:4-3 பாருங்கள், 1:3 பாருங்க, 3வது வசனத்துல அவன் பயந்து கர்த்தரை தேடுக்கு ஒருமுகப்பட்டான்னு இருக்கு. ஆண்டவர் நோக்கி பார்த்தான். அந்த அதிகாரத்தில் 22 வசனம் சொல்லுது, சத்துருக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு வெட்டுண்டு மடிந்து போனார்கள். சத்துருக்களுடைய கையிலிருந்து நீங்கள் மீட்கப்பட வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிடுவது, தேவனை நோக்கி நான் மன்றாடுவது, ஆண்டவரே நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீதான் எனக்கு தயை பாராட்ட வேண்டும், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி நாம் ஜெபிப்பது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் சத்துருக்கள் பின்தொடர்ந்து வந்துட்டாங்க, பாரோ மன்னன் பெரிய இராணுவத்தோடு பின்தொடர்ந்து வந்துட்டான், லட்சோப லட்சக்கணக்கான மக்கள் வனாந்தரத்தில் நிற்கிறார்கள், தப்பித்து ஓடுவதற்கு வழி இல்லை. பின்னே மிகப்பெரிய ராணுவம், எகிப்திய ராணுவம் பார்வோன் தலைமையிலே வருகிறது. முன்னே பார்த்தால் பிரமிக்கத்தக்க மிகப்பெரிய கடல், செங்கடல் இருக்கிறது. என்ன செய்ய போகிறோம்? சத்துருக்கள் நிச்சயமாக நம்மை பிடித்துக் கொள்வார்கள். மக்கள் எல்லாம் அலறினாங்க, மோசையை பார்த்து அரோனை பார்த்து சொன்னாங்க, ஐயா எகிப்தில பிரேத குடிகள் இல்லை என்று சொன்னா இங்க வந்து எங்களை சேர்த்துட்டீங்க, வனாந்திரத்துல சாக போறமே, எகிப்தில இருந்தா நல்லா இருந்திருக்குமே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஆளுக்கு ஒரு கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு கோபம். இப்பொழுது தேவ மனுஷன் மோசே தேவனை நோக்கி பார்த்தான், கர்த்தர் பேசினார், செங்கடல் ரெண்டாய் பிளந்தது, அதன் ஊடாக அவர்கள் சென்றார்கள். அவர்களை பின்தொடர்ந்து போன அந்த பாரோ மன்னனும் பாருங்கள், அப்படி போய்கொண்டிருக்கிற போது, அவர்களை பின்தொடர்ந்து போகிற போது, அவர்கள் தான் செங்கடல போகிறாண்டால் நாமும் போவோம் என்று போனார்கள். என்னாச்சு? செங்கடல் தானாய் மூடிக்கொண்டது. ஒருபுறம் அவர்கள் போய் கரையை கடக்கும் பொழுது பின்பதாகவே ஃபாலோ பண்ணி வந்து கொண்டிருந்த எதிரிகள் அப்படியே கடலிலே மூழ்கி மறித்து போனார்கள். ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரரோடு திரளான எகிப்திய ராணுவம் செங்கடலே மூழ்கி மாண்டு போனது. மிகப்பெரிய ஒரு அதிசயம், செங்கடலை பிளந்து ஆண்டவர் அந்த அற்புதத்தை செய்தார். ஒருவேளை சத்துருக்கள் நெருக்குகிறார்களா? திரளாய் பெருகி இருக்கிறார்கள் என்று தாவீது சொன்னது போல திரளாய் பெருகி இருக்கிறார்களா உங்க வாழ்க்கையில? எங்க திரும்பினாலும் சத்துருக்கள் பிரதர், எல்லாரும் எங்களுக்கு விரோதமா பேசுறாங்க, எங்களுக்கு எதிரா பேசுறாங்க, எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? எங்கு திரும்பினாலும் அவச்சொல்கள், எங்களுக்கு விரோதமான வார்த்தைகள், வாட் கேன் வி டூ என்ற கலக்கத்தோடு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை நோக்கி கூப்பிடு, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடு. நீங்க தான்ப்பா இந்த சத்துருக்களை கையிலிருந்து நீங்க தான் விடுவிக்கணும்னு சொல்லுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். திரும்ப ஞாபகம் ஊற்றுறேன், நீங்க சத்துருக்களுடைய கையில இருந்து கஷ்டப்படுறத ஆண்டவர் பார்க்கும்போது உங்களுக்கு மனஸ்தாபப்படுவார். நிச்சயம் நான் உங்களை தூக்கிடுவேன் சொல்லி வாக்கு கொடுக்கிறார், அப்படியே செய்கிறார். பயம் இல்லாம கலக்கம் இல்லாம குடியிருக்க பண்றார். இப்படி தேவன் உங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நீங்க என்ன செய்யணும், நாம என்ன பண்ணணும்னா, முதலாவது தேவனுக்கு பயந்து வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். ரெண்டாவது அவருக்கு இஷ்டம் இல்லாதத விட்டுறணும், அவர் விரும்புறத செய்யணும், அவருக்கு விரும்பாததை விட்டுறணும். மூணாவது அவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே நீ தான் சொல்லி அவரை நோக்கி கூப்பிடணும். அதை செய்யுங்க, ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை விளங்கும். ஜெபம் பண்ணுவோமா? நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த இனிய தருணத்திற்காக நன்றி. இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. Bless them Lord. Hallelujah. தேவனே கர்த்தாவை துதிக்கிறோம். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், அவள் இப்படியிருந்து என்னை காப்பாற்றும் விடுவித்தருளும் என்று ஜெபிக்கவும், உமக்கு பயப்படவும், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாததை செய்யாம ஜாக்கிரதையா இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளில் இந்த செய்தியை பார்த்தும் கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை செய்து நீர் ஆசீர்வத்து உயர்த்தும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய மகிமை பெரிதாய் விளங்குவதாக, ஆண்டுடைய ஆசீர்வாதம் உடைய அடியார்களை நிரப்புவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
2: ஆமென் ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியே இன்றைய நாளும் பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
3: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர் மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் வேர்ட் லைசன்ஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள் ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள் பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர் Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipia, 416-291-9148.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
3: நேரம் கலையத்திலே 10:58. செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து வருகிறது வேதாம் பாடம். இன்றைய நாளும் வேதாம் பாடத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாசன் அவர்கள்.
4: இன்று நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகும் சங்கீதம் முதலாம் பகுதி எங்கள் எல்லாருக்கும் மிகவும் விருப்பமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 103. இதை நாங்கள் ஒரு பாடத்தில் கற்று முடிக்க முடியாது. அதனால் 2-3 பகுதிகளாக இதை நாங்கள் பிரித்து ஆழமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். இப்பொழுது நாங்கள் ஸ்லைடில் பவர்பாயிண்ட் காண்பிக்கப் போகிறோம். இதற்கு நாங்கள் கொடுத்திருக்கும் தலைப்பு சங்கீதம் 103 அதிகாரம் முதலாம் பகுதி. இதற்கு நான் கொடுத்திருக்கும் தலைப்பு மறக்கவே மறக்க மாட்டேன். அது 2 எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இது தாவீது தனக்காக எடுத்து கூறிய புத்திமதி. இது நாங்களும் எங்களுக்கு எடுத்து கூற வேண்டிய புத்திமதி. ஆண்டவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்கவே மறக்க கூடாது. நமக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம். நான் ஒரு நாள் என் மகனுக்கு சொன்னேன், மகன், இந்த நபர்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. இவர்கள் அப்பா அம்மாவுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்திருக்கிறார்கள். எங்கட காலம் முடிவடைந்த பிறகும் நீ இவர்களை நினைவு கூர்ந்து இவர்களுக்கு தொடர்ச்சியாக நீ நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் என் மகனுக்கு ஒரு பெயர் பட்டியலை கொடுத்தேன், எங்களுக்கு உதவி செய்த அருமையானவர்களை குறித்து. இப்படிப்பட்ட எங்களுக்கு நன்மை செய்பவர்களை நாங்கள் தொடர்ச்சியாக கணம் பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். அவர்களை எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக வைத்திருப்போம். அவர்கள் எங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் துண்டிக்கப்பட மாட்டார்கள். அது எங்களுடைய உலக உறவுகள், எங்களுடைய மனித உறவுகள். ஆண்டவரோடு நாங்கள் வைத்திருக்கும் உறவில் ஒருபோதும் அவர் எங்களுக்கு செய்திருக்கும் நன்மைகளை நாங்கள் மறக்கவே மறக்க கூடாது. இப்ப அடுத்த ஸ்லைடை பார்த்தால், தேவ கட்டளை, தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து கொடுத்த கட்டளை உபாகமம் புத்தகத்தில் 8 அதிகாரத்தில் 2 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. 11 வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறக்க கூடாது. மோசே மூலமாக ஜனத்திற்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது. 16 வசனத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்த வருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். இந்த தேவன் உன்னை போஷித்தார். வனாந்திர பிரயாணத்தில் உனக்கு வேண்டிய எல்லா உணவையும் கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், பாதுகாப்பை கொடுத்தார். அதனால் இந்த தேவனை நீ மறக்கவே மறக்க கூடாதென்று மோசே ஜனங்களுக்கு கட்டளை கொடுத்தார், தேவ கட்டளை. ஆனால் துக்கமான காரியம் தேவ குற்றச்சாட்டு. தேவன் தம்முடைய ஜனத்தை பார்த்து எடுத்து கூறிய குற்றச்சாட்டு. சங்கீதம் 106 அதிகாரத்தில் இந்த குற்றச்சாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. 13 வசனத்தில் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல். இது தேவ குற்றச்சாட்டு. ஆண்டவர் செய்த கிரியைகளை வெகு சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ஷார்ட் மெமரி என்று சொல்வோம் ஆங்கிலத்தில். ஆண்டவருடைய ஆலோசனைக்காகவும் காத்திருக்கவில்லை. இது எங்களிடத்திலும் காணப்படக்கூடிய ஒரு மிக பெரிய அபாயம். தேவ கிரியைகளை மறந்து விடுவது ஒரு பக்கத்தில், மற்ற பக்கத்தில் நாங்கள் தேவ ஆலோசனைக்காக காத்திருக்காமல் இருப்பது, அவசரப்பட்டு தீர்மானங்களை எடுத்து அதன் மூலமாக வரும் மிக பெரிய பயங்கர விளைவுகள். அதே சங்கீதம் 106:21 எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். இப்படிப்பட்ட பெரிய அற்புதங்களை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக செய்த